இனிமையான காலை வணக்கம் அன்பணியர்களே. பூக்கள் சிரிக்கும் காலை இது, புதிய கனவுகள் பளிக்கும் நேரம் இது. உள்ளத்தில் உறுதி கொண்டு எழுவோம், உயர்ந்த லட்சியத்தை நோக்கி நடப்போம். புலரும் இக்காலை பொழுது ஒரு புதிய விடியலை தந்து புதிய உற்சாகத்தை தரும் நாளாக அமையட்டும். இது ஆகாஷவாணி தருமபுரி வானொலி நிலையம் 102.5 MHz, ஏற்காடு பண்பலை 103.7 MHz-ன் ஒளிபரப்பு. இன்று சக ஆண்டு 1948 சிராவண மாதம் 29 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 3 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 20 தேதி வியாழக்கிழமை. நிலையத்தில் நேரம் காலை 5:56.

0: ஏற்றத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நிலையத்தில் நேரம் காலை 6 மணி பண்பலையில் முதல் நிகழ்ச்சியாக
1: குரலோசை கல்வி 40 அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள முதல் குறட்பா.

0: ஹீரோஸை கேட்டீர்கள்.
1: கேட்கலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல் காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். ஆர்ப்பதற்கு இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உள்ளவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இன்றைய மழையாக நம்மோடு ஏ சுதீக்ஷா. காலை 7:00 காலை வணக்கம். காலை வணக்கம் நிகழ்ச்சியில் தருமபுரி ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனையின் ஆள்வலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்தி அறிக்கை. 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திருமற்றம் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலந்தாணி. 7:30 சந்தோஷ் சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ், தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறுகுகள். 8:45 சைபாலின் இன்று ஒரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சிலமது. 9:05 வானொலியில் வசந்தம் இன்று நம்பிக்கை நட்சத்திரமாக. கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் நிறுவனத்தின் மேலாளர் கே சம்பத்குமார் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. 10:00 தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் ஜெயின் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 இளமை அறிவியல் எதிர்காலம் மேனால் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்தநாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் சிறப்புரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள். தொடர்ந்து நீங்கள் கேட்டவை இடம்பெறும். 11:00 தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவே பெண் பூவே. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 மருத்துவ மலர்.

0: குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஜேகே குழந்தைகள் நல மருத்துவமனையின் சிறப்பு மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்களுடன் ஒரு நேர்முகம் கேட்கலாம். 12:40 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:40 தமிழில் செய்தி அறிக்கை, 12:50 சூழல் காப்பும் அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன இடம்பெற கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 1:45 மாநில செய்திகள், 1:55 வானிலை அறிக்கை, பகல் 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மை ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை குறித்து திருர் நெல் ஆராய்ச்சி நிலைய துணை பேராசிரியர் சி தமிழ்ச்செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சிவியல் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடை திருமலாக்கள், 5 மணிக்கு மாலை தின்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணா சிலை வழங்கும் தினமுறை திருக்கோயில், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள். இவையாவும் நம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இடம்பெற காத்திருக்கும் நிகழ்ச்சி நிரல். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
1: This is Akashvani, the news read by Renu Kataria. The Union Cabinet has approved 5 projects worth over 13,000 crore rupees, including 4 railway and 1 highway project. Briefing media after the meeting in New Delhi yesterday, Information Broadcasting Minister Ashwini Vaishnaw said the Union Cabinet has cleared 4 multi-tracking projects of railway covering 8 districts across 4 states of West Bengal, Odisha, Tamil Nadu and Andhra Pradesh. He said with total estimated cost of 9,450 crore rupees, the projects are scheduled for completion by 2030-31.
2: 5 major decisions have been taken. The first 4 projects are related to the railways, while the 5th is the highway project. The first 4 railway projects include the quadrupling of the Howrah-Chennai main railway route and the quadrupling of the Cuttack-Paradip railway line. The 5th project is the construction of a 4-lane highway from Muzaffarpur via Sitamarhi to Sonbarsa. These projects, with a total cost of 13,041 crore rupees, were approved by the cabinet today.
3: Total 13,041 crore rupees ke projects cabinet ne approve kiye.
1: Mr. Vaishnaw informed that the cabinet has also approved the upgradation of the Muzaffarpur Sitamarhi Sonbarsa section of National Highway 22 in Bihar to 4-lane standard at a total capital cost of over 3,590 crore rupees. Defence Minister Rajnath Singh will hold a bilateral meeting with the Defence Minister of Japan, Shinzo Koizumi, in New Delhi today. The meeting is expected to further strengthen bilateral defence relations, enhance strategic trust and cooperation, promote stability and security in the Indo-Pacific region. The two ministers will exchange views on deeper maritime security cooperation and closer defence equipment and technology collaboration under the Make in India framework. Defence Ministry said that the meeting provides an opportunity to build a roadmap for further advancing bilateral defence and security cooperation. Defence Secretary Rajesh Kumar Singh has concluded his 2-day visit to Armenia. During the visit, he held bilateral meetings with Deputy Defence Minister of Armenia, Karen Brutyan, and First Deputy Defence Minister and Chief of General Staff of Armenia, Edward Asrian. The Defence Ministry said that the discussions covered the entire gamut of ongoing defence and military technical cooperation, with particular emphasis on capacity building, training, military technical cooperation and defence research and development. The deadline for submitting applications in the ongoing Special Intensive Revision SIR in Delhi has been extended till 24th of this month. According to the Chief Electoral Officer of Delhi, under the revised schedule, the draft electoral roll will now be published on 31st of this month. The last date to file claims and objections will be 30th of next month. The process of resolving these objections will be completed by 31st October, followed by the publication of the final electoral roll on 4th November. The Ministry of Education has informed that the last date for online registration for Yuva Sangam Phase 7 has been extended till 31st of this month. The ministry said that the extension will provide an additional opportunity to eligible youth from across the country to register and participate in this unique youth exchange program. Earlier

0: the last date to register for Yuva Sangam Phase 7 was 18th August. Interested youth aged between 18 to 30 years, including students of higher education institutions, NSS volunteers and young professionals, can register through the official Yuva Sangam portal. Bangladesh will hold its presidential election today, with lawmakers set to choose between the ruling BNP stalwart Mirza Fakhrul Islam Alamgir and 11-party opposition alliance candidate Colonel Oli Ahmed. In badminton, Indian shuttlers will be in action on the pre-quarterfinals day at the BWF World Championships at the Indira Gandhi Indoor Stadium in New Delhi. Indian ace and former world champion PV Sindhu will lock horns with third seed Wang Ziyi of China in the women's singles. Indian debutant Ayush Shetty will be up against 11th seed Alvi Farhan of Indonesia in the men's singles. And in hockey, Indian women's team will face England today in their final Pool D match of the FIH Hockey World Cup at Wegener Stadium in Amstelveen. The match will begin at 6:30 p.m. IST. And that is the end of this news bulletin.
1: நிலையத்தில் நேரம் 6:10.
2: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மு கற்பகம் அவர்கள்.
3: காலம் அறிந்து செயல்படுதல், பண்பனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்கிறது கலித்தொகை. உண்மையான பண்பு என்று போற்றப்படுவது உலகத்தின் இயல்பறிந்து அதனோடு ஒத்து வாழ்வதாகும். என்னதான் உலக இயல்பினை அறிந்து உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தாலும், காலமறிந்து நாம் செயல்படவில்லை என்றால், நாம் எத்தகு பண்புடையவர்களாக இருந்தாலும் இடம் பொருள் சூழலறிந்து செயல்பட தெரியாதவன் என்று உலகம் தூற்றும். தனக்கு கிடைத்த

நன்றாக காத்திருக்க வேண்டும். தனக்கான நேரமும் சூழலும் சரியாக அமைந்துவிட்டால் அக்காரியத்தினை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும். கொக்கு தனக்கு கிடைக்க வேண்டிய பெரிய மீனுக்காக காத்திருக்கும். சரியான நேரத்தில் வருகின்ற மீனை கொத்தி பிடிக்கும். அதுபோல நமக்குரிய செயல்களை சரியான நேரத்தில் செய்து முடிக்க வேண்டும் என்பதனை பொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் குத்து ஒக்க சீர்த்த இடத்து என்கிறது வள்ளுவம். இதனையே மூதுரை மடத்தலையில் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவும் பாடியிருக்குமாம் கொக்கு என்கிறது. குறிப்பாக இன்றைய இளைய சமுதாயத்தினர் தனக்கு வருகின்ற வாய்ப்பினையும் நழுவ விட்டு செய்ய வேண்டிய காரியத்தினையும் கைவிட்டு நாகரிகம் என்ற போர்வையில் தேவையற்ற செயல்பாடுகளில் தங்கள் நேரத்தினை விரயமாக்கிக் கொண்டு காலம் கடந்த பின் வருந்தி உழல்வதனையும் விதியின் மேல் பழியை போட்டு திரிவதனையும் காண்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் பொறுமை காக்க வேண்டும், திட்டமிட வேண்டும். இந்த செயலை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதா இல்லையா என்பதனை ஆராய வேண்டும். சரியான நேரம் வந்தவுடன் செயல்பட்டு அந்த காரியத்தினை முடித்தல் வேண்டும். விளையாட ஒரு காலம் என்றால் கல்வி கற்க ஒரு காலம், பயிர் செய்ய ஒரு காலம், பழுது பார்க்க ஒரு காலம் உண்டு. அதன் காரணமாகவே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற முதுமொழி தோன்றியது. எதை எந்த காலத்தில் எந்த சூழலில் செய்ய வேண்டுமோ அதனை அந்த காலத்தில் அந்த சூழலில் செய்ய வேண்டும். மழைக்காலத்தில் உப்பு விற்க செல்வதும், வெயில் காலத்தில் கம்பளி விற்க செல்வதும், காற்றடிக்கும் போது பொறி விற்க செல்வதும் காலம் தவறி செயல்படுவதாகும். அதனாலே செய்யத்தக்க அல்ல செய்யக்கடும், செய்யத்தக்க செய்யாமையானும் கெடும் என்பதன் வழி தெரிந்து செயல் வகை செய்தல் வேண்டும் என்கிறார் வள்ளுவர். நாம் கற்கும் கல்விக்கு எல்லை இல்லை, ஆனால் மனிதனின் வாழ்நாளுக்கு எல்லை உண்டு. அதில் நம் உடல் இயலாமையில் கூடிவிட்டால் அதுவும் செய்ய இயலாது. அன்னப்பறவை நீரை விடுத்து பாலை மட்டும் பருகுவது போல வாழ்க்கைக்கு தேவையான நல்லனவற்றை உரிய காலத்தில் கற்று தெளிய வேண்டும். கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீர் ஒழிய பாலுன் குறியின் தெரிந்து எந்த இடத்தில் யார் இருக்கிறார்கள், தனது வலிமை என்ன, அந்த இடத்திற்கு நாம் இந்த காலத்தில் இந்த சூழலில் சென்றால் நம்மால் ஏற்ற பணியினை சரியாக செய்ய இயலுமா என்பதனை ஆராய்ந்து செயல்பட வேண்டும். காக்கையானது தன்னை விட வலிய கோட்டானை பகலில் வென்றுவிடும். அதுபோல எதிரியை வெல்ல விரும்பும் அரசர்கள் அதற்கு ஏற்ற காலம் அறிந்து செயல்பட வேண்டும். பகல் வெல்லும் கூகையை காக்கை இகல் வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது இக்குறளுக்கு சரியான சான்றாக திகழ்பவர் இரண்டாம் உலகப்போரின் சூத்திரதாரியாக திகழ்ந்த ஹிட்லர் ஆவார். காலமல்லா காலத்தில் படையெடுத்து சென்ற ஹிட்லரின் படை ரஷ்யாவின் கடுமையான பனிப்பொழிவில் மாட்டிக்கொண்டு அப்பனிக்காலத்தினை எதிர்கொள்ள இயலாமல் ரஷ்ய பகுதியில் படு தோல்வியை அடைந்தது. இவ்வாறு காலமறிந்து செயல்பட தவறினால் முடிவில் பேரிழப்பினை சந்திக்க வேண்டியிருக்கும். பருவத்தே பயிர் செய் என்பது அவைக்குரிய ஆத்திச்சுடி. விவசாயம் செய்வதற்குரிய காலத்தை அறிந்து பயிர் தொழிலை செய்ய வேண்டும் என்பது இதனுடைய நேரடி பொருள். ஆனால் இது வேறொரு வாழ்வியல் செய்தி.

0: நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு மனிதனும் அந்தந்த பருவத்திற்குரிய கடமையை ஆற்ற வேண்டும். சிறு வயதில் விளையாட்டு, பின்பு கல்வி, அதற்கடுத்து உழைப்பு, சரியான வயதில் திருமணம், பிள்ளைப்பேறு என்று திட்டமிட்டு வாழ வேண்டும். எனவே ஒவ்வொருவரும் அவரவர் வாழ்க்கையில் சரியாக திட்டமிட்டு உரிய காலம் அறிந்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி பெற முடியும். நல்ல காரியங்களை செய்வதற்கு நமக்கு இன்னும் நிறைய வயது இருக்கிறது. நாம் இளையவர்கள் என்று காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கக்கூடாது. மற்றறிவாம் நல்வினையாம் இணையம் என்கிறது நாளடி. அரசர்களும் தம் நிழலில் வாழ்கின்ற மக்களிடம் வரி பெறுவது என்பது காலமறிந்து அவர்களை துன்புறுத்தாமல் பெற வேண்டும். அது எவ்வாறெனில் வண்டானது பூவை சிதைக்காமல் தேனை உண்பது போல இருத்தல் வேண்டும் என்பதனை பொருத்தம் அழியா பூந்தண்டார் மன்னர் அறுத்தம் அடி நிழலாரை வருத்தாது கொண்டாரும் போலாதே கோடல் அதுவன்றோ வண்டு தாது உண்டுவிடல் என்கிறது பழமொழி நானூறு. உரிய காலத்தில் நமக்கு உரியவற்றை செய்யாது விடுவதனால் பின்பு வருத்தப்பட்டு எந்த பயனும் இல்லை. எனவே நாம் காலமறிந்து செயல்பட்டு வெற்றி பெறுவோம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் முனைவர் மு. கற்பகம் அவர்கள்.
2: விநாயகனை வேள்வினை வேர் இருக்க வல்லான், விநாயகனே வேட்கை தணிவிப்பான், விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம், தன்மையினால் கண்ணீர் பணிமின் கணிந்து. எட்டுத்துக்கும் இசை முழக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடுகின்ற இக்காலை பொழுது அனைவரது வாழ்விலும் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுகத்தையும் தந்திட வாழ்த்துகிறது தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த நாள் இனிதாக அமைய வாழ்த்துகிறது. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கதமிழ் மூன்றும் தா. நிலையத்தில் நேரும் காலை 6:15. ஆவணி வந்ததும் புண்ணிய சதுர்த்தி அப்படிங்கிற பாடல் எல்லாருக்கும் ஒரு உகந்த ஒரு பாடலாகவும் அறிந்த ஒரு பாடலாகவும் இருக்கும். இந்த ஆவணி மாதத்தில் விநாயகனை துதித்து பாடுகின்ற பாடல்கள் ஆங்காங்கே ஒவ்வொரு தெருக்களிலும் ஒவ்வொரு ஊர்களிலும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆவணி மாதம் அனைவரது வாழ்விலும் வெற்றி கிட்டட்டும்.

சப்தஸ்வரங்களின் சுரங்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, 6:13 நம்மிடம் கேட்டு செய்து கொண்டிருக்கிறோம். பக்தி மாலை நாணயங்கள் இருக்கக்கூடிய இரு பக்கங்கள் போலதான் வாழ்க்கை அப்படி சொல்லுவாங்க. இரவு பகல், மேடு பள்ளம், இது போன்று இரண்டு பக்கங்களை கொண்டுதான் இந்த வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதுல இன்பம் துன்பம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. அந்த கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய விஷயங்களும் தருவாங்க. அதான் வாழ்க்கை என்பது ஒரு சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக அமையும்

அப்படிங்கிறது முன்னோர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அப்படி வெற்றி அடைந்த ஒருவர், கஷ்டங்களை நான் பல கஷ்டங்களை நான் சந்தித்திருக்கிறேன் என்பதை விட கஷ்டங்கள் எதுவாக வந்தாலும் சமாளிப்பேன் என்பதுதான் வாழ்க்கையின் நிச்சயமான ஒரு சுவாரஸ்யத்தையும் வெற்றியையும் தர காத்திருக்கிறது. வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் பட்டேன் என்பதை விட வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சமாளிப்பேன் என்பதே சிறந்த ஒரு சாதுர்த்தியமான ஒரு மனிதனின் வாழ்க்கையை வெற்றி தரக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு எண்ணமாகும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக எம் அனிபா அவர்கள் பாடிய பாடல்.

0: தேடி வரும். Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.

எழுசையின் இளவர் சீதர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா தேடி அதுக்கான விஷயங்களை செஞ்சுட்டே இருப்பாங்க. சில நேரங்களில் விரக்தி அடையக்கூடிய அந்த சூழல் கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்கக்கூடிய அந்த நிலைமையில் அடைப்பட்டு கிடக்கின்ற நீ கதவை திறந்துப்பார். காற்று வீசும், குயில் கூவும், வானம் விரியும், கதிரவன் பிரகாசிக்கும். நீ தனிமையில் இல்லை என்பதை உணர்வாய். இந்த பிரபஞ்சமே உன்னை கட்டி அணைத்து வீற்றியை நோக்கி அழைத்து செல்லும். தொடர்ந்து முயற்சி செய்தாள்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
1: முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்வாங்க. நம்ம செய்த தவறு ஒரு நாள் நிச்சயமாக நமக்கே நேரிடும் என்பது ஒரு நியதியான ஒரு விஷயம் என்பது முன்னோர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. நாம் செய்த ஒரு சிறு தவறு திரும்ப நமக்கே வருகிறது என்றால் நாம் செய்கின்ற நன்மை நிச்சயமாக நம்மை திரும்ப வரும். நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும்.

ஒழித்துக் கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய பக்தி மாலை. பக்தி மாலை ஒழித்த இடங்களிலெல்லாம் வெற்றியும் மகிழ்ச்சியும் சுக ஆரோக்கியமும் பொங்கி பெருகட்டும்.

0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஓர்னர் செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். உயிர்ம விவசாயத்தில் உயிர் உரங்களின் முக்கியத்துவம் குறித்து அவற்றின் பயன்பாடு குறித்தும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த உயிர் உரங்கள் என்ன? காற்றில் உள்ள தலைச்சத்தை கரைத்து பயிருக்கு கிடைக்கும் வகையில் மாற்றித்தரும் நுண்ணுயிர்கள் மற்றும் மண்ணில் உள்ள கரையாத மணிச்சத்து, சாம்பல் சத்து மற்றும் துத்தநாக சத்தை கரைத்து பயிருக்கு கொடுக்கும் நுண்ணுயிர்கள் தான் உயிர் உரங்கள். இதில் அசோஸ் பயிரலம் அப்படிங்கிறது வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தின

மண்ணில் நிலை பெற செய்யும் ஒரு வகை பாக்டீரியமாகும். இது பயிர்களின் வேர் பகுதியில் வாழ்ந்து காற்றில் உள்ள தழைச்சத்தை உறிஞ்சு நேரடியாக பயிர்களுக்கு வழங்குகிறது. மேலும் பயிர் வளர்ச்சி ஊக்கிகளான இன்போல் ஆஸ்டிக் அமிலம், ஜிப்ராலின், சைட்டோகைன் போன்ற வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்வதால் பயிரின் வளர்ச்சி நன்கு ஊக்குவிக்கப்படுகின்றன. வேளாண் விரிவாக்க மையங்களில் கிடைக்கப்பெறும் அசோஸ் பயிரிலும் நெல் பயிருக்கு இதர சோளம், கம்பு, ராகி, மக்காசோளம், திணை, சாமை, எள், பருத்தி போன்ற பயிர்களுக்கும் ஏற்றதாகும். ரைசோபியம் இது பயிர் வகை செடிகளின் வேர்களில் வேர் முடிச்சுகளை உருவாக்கி காற்றில் உள்ள தழைச்சத்தை நிலைநிறுத்துகிறது. இவை உளுந்து, பாசி பயிறு, நிலக்கடலை போன்ற அனைத்து பயிர் வகைகளுக்கும் ஏற்றது. பாஸ்பாக்டீரியம் இவை தன் செல்களில் இருந்து சுரக்கும் பார்மிக் அமிலம், ஆஸ்டிக், புரோயூனிக், லாக்டிக், கிளைகாலிக், பியூரிக் மற்றும் சக்சினிக் போன்ற அங்கக அமிலங்கள் மூலமாக கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து பயிர்களை எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி கொடுக்கின்றன. பாஸ்பாக்டீரியா அனைத்து பயிர்களுக்கும் அனைத்து பருவத்திற்கும் ஏற்ற உயிர் உரமாகும். அடுத்தது அசோபாஸ். இது அசோஸ் பயிரிலம் மற்றும் பாஸ்பாக்டீரியா ஆகிய இரண்டு முக்கிய நுண்ணுயிர்களின் ஒரு கலவையாக கொண்ட கூட்டு உரமாகும். இதன் மூலம் பயிருக்கு தலைச்சத்து, மணிச்சத்து ஒரு சேர கிடைக்கிறது. அசோபாஸ் தானிய பயிர்கள், சிறுதானிய பயிர்கள், நெல், தரிசு பயிர்களுக்கு ஏற்ற உயிர் உரமாகும். துத்தநாக சத்து தரும் பாக்டீரியா துவாரத்தின் வேர்கூழ் மண்டலத்தில் வாழக்கூடிய பயிரின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் மண்ணில் கரையாத நிலையில் உள்ள துத்தநாக சத்தை கரைத்து அளிக்கும். மேலும் இவை அமினோ அமிலங்கள் மற்றும் தாவர வளர்ச்சி ஊக்கிகள் ஆகியவற்றை சுரந்து பயிர் வளர்ச்சியை துரிதப்படுத்துகிறது. இந்த பாக்டீரியாவை குறிப்பாக நெல் பயிருக்கு பயன்படுத்தலாம். அடுத்தது இந்த பொட்டாஸ் சத்து தரும் பாக்டீரியா மண்ணில் சாம்பல் சத்து குறைய தாதுக்களுடன் பிணைந்து செடிகளால் உறிஞ்சி முடியாதபடி இருக்கும் பொட்டாஸ் சத்து தரும் பாக்டீரியா அந்த பிணைப்பை உடைத்து சாம்பல் சத்தை எளிதாக வேர்கள் உறிஞ்சும் நிலைக்கு நகர்த்துகிறது. இவை அனைத்து பயிர்களுக்கும் ஏற்ற உயிர் உரமாகும். இதனால் என்ன பயன்? ஒரு ஹெக்டேரில் 15 முதல் 30 கிலோ வரை காற்றில் உள்ள தலைச்சத்தை கிரகித்து மண்ணில் நிலைநிறுத்துகிறது. உயிர் உரங்களை இடுவதனால் பரிந்துரைக்கப்பட்ட ரசாயன உரங்களின் அளவில் 25% குறைத்து இடலாம். உயிர் உரங்கள் இடுவதனால் அனைத்து பயிர்களிலும் 15 முதல் 30% வரைக்கும் கூடுதல் விளைச்சல் கிடைக்கும். மண்ணில் வளம் அதிகரிக்கப்பட்டு மண்ணின் தன்மை கெடாமல் பாதுகாக்கப்படுகிறது. மண்ணின் ஈரப்பதத்தை காத்து வறட்சியிலிருந்து பயிரை காக்கிறது. வேர்களின் வளர்ச்சியும் தூர்களின் எண்ணிக்கையும் இதனால் அதிகரிக்கிறது. இது வளர்ச்சி ஊக்கிகளை சுரப்பதினால் பயிர்களின் வளர்ச்சி அதிகரிக்கிறது. வேர்களும் திசுக்களும் வளம் பெற்று கதிர்கள் மணிகள் செழித்து வளர உதவுகிறது. விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்தல், நாற்றுகளை நுண்ணீர் உர கரைசலில் நனைத்து நடுதல், மண்ணில் இடுதல் போன்ற நுண்ணீர் உரங்களை இலை வழியாக இடும் வழிமுறைகள் ஆகும். விதையுடன் கலந்து விதை நேர்த்தி செய்யலாம். ஒரு ஹெக்டேருக்கு 1 கிலோ திட 125 மில்லி திரவ நுண்ணீர் உரத்தை அரிசி கஞ்சியுடன் கலந்து கூழ் போன்று கலக்கி கொள்ளலாம். இந்த கரைசலை நன்கு சுத்தப்படுத்தப்பட்ட விதையில் உள்ள பாத்திரத்தில் சிறிதளவு ஊற்றி நன்றாக கிளறிவிடணும். இதனால் ஒவ்வொரு விதையிலும் நுண்ணீர் கலவை நன்கு ஒட்டிக்கொள்ள ஏதுவாகும். இப்போது பார்ப்பதற்கு ஒரு மேல்பூச்சு போன்ற அமைப்பு ஒவ்வொரு விதையிலும் தெரியும். பின்னர் விதைகளை சாக்கின் மீது நன்கு பரப்பி நிழலில் சுமார் 30 நிமிடங்கள் உலர்த்தணும். இவ்வாறு உலர்த்தப்பட்ட விதைகளை உடனடியாக விதைக்கலாம். இம்முறையில் நாற்றுகளை பிங்கி நடவு வயலில் நடுவதற்கு முன்பு நாற்றின் வேர்பகுதியை மட்டும் நுண்ணுயிர் உர கரைசலில் நனைத்து பின்பு நடலாம். ஒரு ஹெக்டேருக்கு தேவையான கரைசலை தயார் செய்ய 1 கிலோ திட 125 மில்லி திரவ நுண்ணீர் உரத்தை 40 லிட்டர் நீரில் கரைத்து இக்கரைசலை நாற்றுகளின் வேர்களில் சுமார் 30 நிமிடங்கள் நனையும்படி வைத்திருந்து பிறகு நடவு செய்யணும். இதனால் நுண்ணுயிர்கள் அதிக எண்ணிக்கையில் வேர்களில் ஏற்றம் பெறும். இதை மண்ணில் இடலாம். ஒரு ஹெக்டேருக்கு தேவையான 2 கிலோ திட 500 மில்லி திரவ நுண்ணுயிர் உரத்தை 25 கிலோ மண் மற்றும் 25 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் கலந்து ஒரே சீராக தூவணும். இவ்வாறு நிலத்தில் நேரடியாக இடுவதால் நுண்ணீர்களின் எண்ணிக்கை மிகுதியாகி பயிர்களுக்கு அதிக அளவில் சத்துக்கள் கிடைக்கும். பயிர்களுக்கு உகந்த உயிர் உரங்களை பயன்படுத்தலாம். நுண்ணீர்கள் உர பாக்கெட்டுகளை உலர்த்த குளிர்ச்சியான இடங்களில் சேமித்து வைக்கணும். நுண்ணுயிர்கள் உரங்களை பூச்சிக்கொல்லி, பூஞ்சாணக்கொல்லி மற்றும் களைக்கொல்லிகளுடன் கலந்துவிடக்கூடாது. விதையுடன் கலக்கும் பூஞ்சாணக்கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது நுண்ணீர் உரங்களை கடைசியாக கலக்கணும். நுண்ணீர் உரங்களை அதிகாலை நேரத்தில் பயன்படுத்தணும். நுண்ணீர் உரங்களை
விதைகளுடன் ஒட்டி கொள்வதற்கு அரிசி கஞ்சியை

0: பயன்படுத்தணும். ரசாயன உரங்களுடன் நுண்ணுயிர் உரங்களை கலந்து இடக்கூடாது. நிலத்தில் இடும் நுண்ணுயிர் உரங்கள் நன்கு செயல்படுவதற்கு நிலத்தில் தொழு உரம் மற்றும் அங்கக பொருட்களை அதிகம் இடணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தமிழில். சென்னை அஞ்சலாக.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும், இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ணன் சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு உள்ளிட்ட நான்கு மாநிலங்களில் ரயில்வே வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதற்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் நாட்டின் ரயில் இணைப்பு வசதியை மாற்றியமைக்கக்கூடிய திட்டங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். முக்கிய ரயில் வழித்தடங்களில் பயணிகள் நெரிசலை குறைத்து சரக்கு போக்குவரத்தை அதிகரிப்பதுடன் வளர்ச்சியடைந்த இந்தியாவை நோக்கிய பயணம் இதன் மூலம் வலுப்பெறும் என்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே அவர் வெளியிட்டுள்ள மற்றொரு சமூக வலைதள பதிவில் தென்மாநில முதல்வர்கள் மாநாட்டில் பங்கேற்பதற்காக தமிழகம் வந்துள்ள உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை மாநில மக்களின் சார்பில் வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் முழுவதும் 206 கோடி ரூபாய் செலவில் 27 தடுப்பணைகள் அமைக்கப்படும் என்று மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் நேற்று தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அவர், 13 மாவட்டங்களில் இந்த தடுப்பணைகள் அமைக்கப்பட உள்ளதாக அறிவித்தார். 35 மாவட்டங்களில் 28 கோடி ரூபாய் செலவில் செயற்கை நிலத்தடி நீர் செறிவூட்டும் குழாய்கள் அமைக்கப்படும் என்பன உள்ளிட்ட பல்வேறு அறிவிப்புகளையும் திரு ஆனந்த் வெளியிட்டார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாது பகுதியில் கர்நாடக அரசு அணை கட்டக்கூடாது என்ற முடிவில் தமிழக காங்கிரஸ் உறுதியுடன் உள்ளதாக கூறினார். இந்த விவகாரத்தில் கர்நாடக

0: திட்டத்திற்கு மத்திய அரசு உதவக்கூடாது என்றும் திரு மாணிக்கம் தாக்கூர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் வாசனை திரவ தொழிற்சாலை அமைக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் போதிய விலை கிடைக்காததாலும் சந்தைப்படுத்த முடியாததாலும் 1.5 டன் மல்லிகைப்பூக்களை விவசாயிகள் தென்பண்ணை ஆற்றில் வீசிச் சென்றுள்ள சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை கருத்தில் கொண்டு பூக்கள் அதிகம் விளையும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை உள்ளிட்ட இடங்களில் அரசு சார்பில் சென்ட் தொழிற்சாலை அமைக்க வேண்டும் என்றும் முதலமைச்சருக்கு திரு நயினா நாகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் பாரத் பெட்ரோலிய நிறுவனம் 10 கிலோ எடை கொண்ட பாரத் கேஸ் ஜிப்லைட் சேவையை முதல் முறையாக தொடங்கியுள்ளது. எடை குறைவாகவும் துருப்பிடிக்காத வகையிலும் ஃபயர் தொழில்நுட்பத்திலும் இந்த சிறிய வகை சிலிண்டர் தயாரிக்கப்பட்டுள்ளதால் பயன்படுத்த எளிதாக இருக்கும் என்று பாரத் பெட்ரோலிய நீலகிரி மாவட்ட கிளை மேலாளர் திரு வசந்த் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: வித்தின் 4 hours ஒரு கஸ்டமர் வந்து புக் பண்ணாங்கன்னா 4 hours டெலிவரிக்குள்ள அதை வந்து நம்ம கொடுத்துடணும். இன்னொன்று, இது ரஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இது வந்து ஒரு ஃபைபரால மேக் பண்ண சிலிண்டர், காம்போசிட் சிலிண்டர். மற்ற சிலிண்டர், ரெகுலர் சிலிண்டரை விட 50% லைட் வெயிட்டாக தான் இருக்கும். இன்னொன்று வந்துட்டு, இதோடைய கேஸ் அளவு எவ்வளோ இருக்குன்றது நீங்களே பார்த்துக்கலாம். இது வந்து மற்ற சிலிண்டரில் இல்லை. இன்னொன்று, இது 200% சேஃப்டியான சிலிண்டர், பிளாஸ்ட் ஃப்ரீ சிலிண்டர். இதனால் எல்லா வீடுமே சேஃபாக தான் இருக்கும். நீலகிரியில் ஃபர்ஸ்ட் டைம் இதுவாக.
0: தேசிய வேளாண் அறிவியல் மையத்தின் சார்பில் கிருஷ்ணகிரி மாவட்டம் தோப்பூர் கிராமத்தில் தென்னை விவசாயிகள் பயன்பெறும் வகையில் வயல்வெளி பள்ளி நடைபெற்றது. இதன் மூலம் இந்த பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தென்னை விவசாயிகள் பயனடைந்ததாக அறிவியல் மையத்தின் தலைவர் திரு சுந்தர்ராஜ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: தென்னையில் ஏற்படக்கூடிய பல நோய் பூச்சி தாக்குதல் பற்றியும், உர வேளாண்மை பற்றியும், உற்பத்தி பெருக்குதல் பற்றியும், காண்டாமிருக வண்டிய தாக்குதல் மற்றும் சிவப்பு கோண் வண்டிய தாக்குதல் மற்றும் மைண்ட் அட்டாக் பற்றி இன்னைக்கு கிளாஸ் எடுத்தான்.
0: தென்னை மரங்களை தாக்கும் நோய்கள் குறித்து தாங்கள் அறிந்து கொண்டதாக விவசாயிகள் தெரிவித்தனர்.
4: தென்னை மரத்திற்கு எப்படி செய்தால் மகசூல் அதிகமாக கிடைக்கும், அதை பராமரிப்பு முறை பற்றி எங்களுக்கு இன்று பயிற்சியில் சிறப்பாக சொல்லி தந்தார்கள்.
5: இந்த வயல்வெளி பள்ளி சிறப்பு முகாம் இன்று எங்களுக்கு மிகுந்த பயனுடன் இருந்தது.
0: இருவரிச் செய்திகள். காங்கோ நாட்டில் எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 5000 தாண்டியுள்ள நிலையில் 2378 பேர் உயிரிழந்துள்ளனர். பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. உலக பேட்மிண்டன் சம்மேளன தலைவர் புதுதில்லியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியாவை சந்தித்து பேசினார். தில்லியில் மாசுக்கட்டுப்பாட்டு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 200 புதிய மின்சார பேருந்துகளை துணைநிலை ஆளுநர் திரு தரஞ்சித் சிங் சாந்து, முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா ஆகியோர் நேற்று கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்கள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திருமதி பத்மஜா தலைமையில் நேற்று நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 250th வீரவணக்க நாளை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் இன்று 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பல்வேறு துறைகளின் கீழ் செயல்படுத்தப்படும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை ஆய்வு செய்த ஆட்சியர் திருமதி கவிதா பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நிறைவேற்றப்படும் அரசு நலத்திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அலுவலர்களுடன் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் நடப்பு கல்வியாண்டில் மருத்துவ படிப்புகளில் 7.5% உள்ஒதுக்கீட்டின் கீழ் 614 அரசு பள்ளி மாணவர்கள் ஒதுக்கீடு பெற்றிருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் காரணமாக 4 விரைவு ரயில்கள் வரும் 26ஆம் தேதி வரை தாம்பரத்திலிருந்து புறப்பட்டுச் செல்லும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்திய அணி வீரர்கள் தொடக்கத்திலிருந்தே அடுத்தடுத்து கோல்கள் போட்டனர். இந்த வெற்றியின் மூலம் இந்தியா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்திய ஹாக்கி அணியின் வெற்றிக்கு உள்துறை

திரு அமித்ஷா வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதனிடையே உலகக்கோப்பை ஹாக்கி மகளிர் பிரிவில் இந்திய அணி இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று கோவளத்தில் நடைபெறுகிறது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். தமிழ்நாடு உள்ளிட்ட 4 மாநிலங்களில் புதிய ரயில் வழித்தடங்களை ஏற்படுத்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வரவேற்றுள்ளார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசின் நடவடிக்கைகளுக்கு காங்கிரஸ் துணை நிற்கும் என்று மாநில காங்கிரஸ் தலைவர் திரு மாணிக்கம் தாக்கூர் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

இன்று பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அத்துணை நேயர்களுக்கும் இன்று திருமண நாள் கொண்டாடக்கூடிய நேயர்களுக்கும் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 சார்பாக வாழ்த்துக்கள்.

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
0: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
2: வணக்கம் நேயலே, சுட்டி குழந்தைகள் கொஞ்சி பேசிடும் மழலை மொழி நிகழ்ச்சி. இன்றைய மழலை மொழிச்சல் நம்மோடு இணைகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை ஏ சுதீக்ஷா. வணக்கம் சுதீக்ஷா.
3: வணக்கம் சார்.
2: சுதீக்ஷா எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்.
2: ஓ, நல்லூர் இங்கேயான குட்டி பொண்ணு இருக்கீங்க. சரியா சாப்பிட மாட்டீங்களா?
3: சாப்பிடுவேன்.
2: என்ன சாப்பிடுங்க சுதீக்ஷாக்கு? என்ன சாப்பிட பிடிக்கும்?
3: காய் சோறு.
2: சரி, அது மட்டும் தான் பிடிக்குமா?
3: ஆமா சார்.
2: சரி, இருட்டா. எங்க போயிட்டாரு டாடி?
3: வேலைக்கு
2: போயிட்டாரா? என்ன வேலை செய்யறாரு? லோக்கல்ல வேலை செய்யறாரு. லோக்கல்லே வேலை செஞ்சுட்டு இங்கே இருக்கிறாரு. எங்க வேலையெல்லாம் போல, உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கேயே வேலை பார்த்து இங்கே
3: இருக்கிறாரா?
2: சரி இருக்கட்டும். ஹேர் ஸ்டைல்லாம் பயங்கரமா இருக்குது. எங்க கட்டிங் பண்ணீங்க நீங்க?
3: அம்மா கூட்டிட்டு போய் வெட்டி விட்டுச்சு.
2: ஓ, அம்மா கூட்டி போய் விட்டுடுச்சா? உங்க ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குது. சரி, சுதீக்ஷாக்கு என்ன தெரியும்?
3: எறும்பை போல உழைப்போமே, அறிவித்திரங்கள் வளர்ப்போமே, சிங்கம் போல் நடப்போம், தடிகள் தாண்டி கடப்போமே.
2: முடிஞ்சா?
3: முடிஞ்சது.
2: சின்ன பட்ட சுட்டி. அடுத்த பாட்டு தெரியுமா?
3: தெரியும்.
2: பாருங்க.
3: தோசை அம்மா, தோசை அம்மா, சுட்ட தோசை, அரிசி மாவு, உளுந்த மாவு, கலந்து துட்ட தோசை, அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, பாப்பாவுக்கு 2, அண்ணனுக்கு 1, தின்ன தின்ன ஆசை, திருப்பி கேட்டா பூசை.
2: திருப்பி கேட்டா பூசணுங்க. அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு பாட்டீங்க சுதீக்ஷா. சரி, இப்ப சின்ன பொண்ணா இருக்கீங்களா, குட்டியா, சரியா சாப்பிடாம நாளைக்கு பட்டுச்சு ஒரு பெரிய பொண்ணானதுக்கு அப்புறம் நீங்க என்ன ஆசைப்படுறீங்க?
3: டீச்சர்.
2: டீச்சரு? டீச்சரை என்ன பண்ணுவீங்க?
3: சொல்லி கொடுப்பேன்.
2: என்னென்ன சொல்லி கொடுப்பீங்க சுதீக்ஷா டீச்சர்?
3: ஏபிடி ஆக்காக்கி கிஞ்சிலாம் சொல்லி கொடுப்பேன்.
2: எல்லாம் சொல்லி கொடுப்பீங்க. சரிங்க சுதீக்ஷா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆஸ்திரீகமாக தருமபுரி பண்பை 102.5, ஏற்காடு பண்பை 103.7 உங்களை மனதார வாழ்த்துகிறது. நன்றி. வணக்கம்.
3: வணக்கம்.
2: இணையநிலை இன்றைய மழலை மழை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஆண்டிக்கரை பள்ளி குழந்தை ஏ சுதீக்ஷா.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்

0: தருமபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
1: ரீகாரமிடம் ரிதம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி நிறைய டைம் வேணால் சிந்திக்கிறதுக்கு நீங்கள் டைம் எடுத்துக்கோங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய விஷயம், டெசிஷன் எடுக்கிறதுக்கு அந்த விஷயங்கள் சம்மந்தமாக எடுத்துக்கலாம். ஆனால் அதை செயல்படுத்தும் போது செயல்படுத்தலாமா வேணாமா அப்படின்னு அதை சிந்தித்து நீங்கள் குழம்பிடக்கூடாது. எது பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணோம் இல்லையா? நிலைத்தில் நேரம் காலை 7 மணி, நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் காலை வணக்கம் நிகழ்ச்சி. காலை வணக்கம் நிகழ்ச்சியில் முதலாவதாக
2: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
2: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
4: இன்று ஆகஸ்ட் 20.
5: மிக இளம் வயதில் இந்திய பிரதமராக பதவியேற்றவர்.
4: கேம்பிரிட்ஜ் ட்ரினிட்டி கல்லூரியிலும் லண்டன் இம்பீரியல் கல்லூரியிலும் படித்தார்.
5: அறிவியல் துறையில் அதிக நாட்டம் கொண்டிருந்தார்.
4: வணிக ரீதியிலான விமான ஓட்டுநர் உரிமம் பெற்று விமானியானார்.
5: பிறகு அரசியலில் ஈடுபட்டார்.
4: 1984 இந்திய பிரதமராக பொறுப்பேற்றார். உள்ளாட்சி அமைப்புகள் தங்களது தேவையை தாங்களே திட்டமிட்டு நிறைவேற்றிக் கொள்ளும் வகையில் பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை நிறைவேற்றியவர்.
5: சுற்றுச்சூழலை பாதுகாத்திட தனி அமைச்சகத்தை உருவாக்கினார்.
4: இந்திய மேனாள் பிரதமர் ராஜீவ் காந்தி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1944.
4: மேலும் இவரது பிறந்த நாள் சத்பவன திவாஸ் எனப்படும் சமய நல்லிணக்க நாளாக கொண்டாடப்படுகிறது.
5: இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின் உயரிய கொள்கையான அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை என்ற தன்மையை
4: பல்வேறு இன வகுப்பு கலாச்சார மற்றும் மதங்களின் சங்கமமான இந்திய திருநாட்டில் நிலைநாட்டுவதை குறிக்கும் வகையில் இந்நாள் கொண்டாடப்படுகிறது. சமய நல்லிணக்க நாள் இன்று.
5: நாட்டின் பிரபலமான தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை நிறுவியவர். இந்திய மேலாண்மை கழகத்தின் கணினி துறையில் பணியாற்றினார்.
4: இன்போசிஸ் என்று அழைக்கப்படும் தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தை நிறுவினார். 2002 வரை இந்நிறுவனத்தின் தலைமை செயற்குழு அதிகாரியாக பணியாற்றினார்.
5: தற்போது இந்த குழுமத்தின் கௌரவ செயற்குழுவின் தலைவராகவும் தலைமை ஆலோசகராகவும் அங்கம் வகிக்கிறார்.
4: தனது நேரத்தை சமூக சேவையிலும் இந்திய கிராம வளர்ச்சியிலும் செலவிடுகிறார்.
5: இந்திய அரசு இவரது தொண்டினை பாராட்டி தேசத்தின் உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தது.
4: NR நாராயணமூர்த்தி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1946. நவீன இந்தியாவின் பிரபல புதின ஆசிரியர்களில் ஒருவர்.
4: கடந்த 25 ஆண்டுகளாக கன்னட இலக்கியத்தில் அதிகம் விற்பனையாகும் எழுத்தாளர்களில் ஒருவராக இருந்து வருகிறார்.
5: மைசூர் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை தத்துவமும் முதுகலை தத்துவத்தில் தங்க பதக்கமும் பெற்றுள்ளார்.
4: தத்துவவியலில் முனைவர் பட்டம் பெற்றவர்.
5: தத்துவ விரிவுரையாளராகவும் பணியாற்றியுள்ளார்.
4: கன்னடத்தில் எழுதக்கூடிய புதின ஆசிரியர். இந்தி, மராத்தி உள்பட இந்தியாவின் பல்வேறு மொழிகளில் இவரது நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன.
5: 2010 சரஸ்வதி சம்மன் விருது பெற்றவர்.
4: 2015 சாகித்ய அகாடமி விருது பெற்றவர்.
5: 2016 பத்மஸ்ரீ விருது பெற்றவர்.
4: பிரபல கன்னட எழுத்தாளர், தத்துவவியலாளர் SL பைரப்பா பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1931.
4: இந்திய வரலாற்றாசிரியர் மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர்.
5: பெண்களின் வரலாறு பற்றியும் பெண்ணிய வரலாறு பற்றியும் எழுதும் முன்னணி அறிஞரான இவர் இந்தியாவில் பெண்கள் இயக்கத்தின் நிறுவன தாய் என்று அழைக்கப்படுகிறார். பௌத்த சமய வரலாற்றிலும் பண்டைய மற்றும் 19ஆம் நூற்றாண்டின் இந்திய வரலாற்றையும் குறித்து எழுதியிருக்கிறார்.
4: சமூக பரிமாணங்கள், வரலாற்றை மீண்டும் எழுதுதல் ஆகியவற்றுக்காக அறியப்படும் வரலாற்றாசிரியர் உமா சக்கரவர்த்தி பிறந்த தினம் இன்று.
5: ஆண்டு 1941.
4: பெண் கொசுக்களின் மூலம் மனிதர்களிடையே மலேரியா பரவுவதை ஆங்கில

0: மருத்துவரான சர் ரொனால்ட் ரோஸ் 1897 கண்டுபிடித்தார்.
1: இந்த கண்டுபிடிப்பின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் August 20 இத்தினம் அனுசரிக்கப்படுகிறது.
0: உலக கொசுக்கள் தினம் இன்று.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
9: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
10: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
11: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
12: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23 நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு, சேலம்.
16: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
17: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
18: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
5: முதுகுவலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
19: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
0: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க

0: நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை. தொடர்புக்கு 9487726251.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன சார், காலையில தான் கண் ஆபரேஷனுக்கு 10 நாள் லீவ் கேட்டீங்க, இப்ப மத்தியானமே ஃபைல் பாத்துட்டு இருக்கீங்க.
5: இன்று போய் நாளை வா, அது படத்துல. இன்று போய் இன்றே வா, இது நிஜத்துல. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷியாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் மருத்துவமனையில ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு ஆபீஸ்க்கு போய் ஃபைல் பாருங்கன்னு அனுப்பிட்டாங்க.
3: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
6: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். துரியோதனன் என்று சொன்னாலே அவனுடைய பொறாமை எல்லோருக்கும் நினைவுக்கு வரும். அப்படி ஒரு நாள் துரியோதனன் அரண்மனையில் யோசித்து பார்க்கிறான். நாம் பாண்டவர்களை வனவாசத்துக்கு அனுப்பிவிட்டோம், அவர்கள் அங்கு என்ன செய்வார்கள், அதுவும் குறிப்பாக உணவுக்கு எப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ, ஏதோ ஒரு பாமரனைப் போல உடையை உடுத்தி கொண்டிருப்பார்கள். அவர்கள் அப்படி கஷ்டப்படுவதை நாம் போய் பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும் என்று நினைக்கிறான் துரியோதனன். உடனே காட்டுக்கு போகிறான். அங்கு இருக்கக்கூடிய விலங்குகளை வேட்டையாடுகிறேன் என்கின்ற பெயரிலே. அப்படி காட்டுக்கு போகிற போது அங்கு கந்தர்வர்கள் குடில் அமைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த துரியோதனனுக்கு கோபம் வருகிறது. இது என் நாட்டின் பகுதி, இந்த வனப்பகுதி என் ஆட்சிக்கு உட்பட்டது, நீங்கள் எப்படி என் அனுமதி பெறாமல் இங்கு வாழலாம் என்று கந்தர்வர்களோடு சண்டைக்கு போகிறான். கந்தர்வர்கள் ஆகச் சிறந்த வீரர்கள், எனவே போர் மூழ்கிறது. துரியோதனன் அவனோடு சென்ற படைகள் அத்தனையும் அப்படியே தூள் தூளாக்குகிறார்கள் கந்தர்வர்கள். துரியோதனனை கட்டி இழுத்து கொண்டு போகிறார்கள். அப்போது துரியோதனன் தன்னுடைய அண்ணன் தர்மனை நினைத்து, தர்மா என்னை காப்பாற்று, அபயம் அபயம் என்று அலறுகிறான். உடனே தர்மர், துரியோதனனை சென்று நாம் காப்பாற்ற வேண்டும் என்று தம்பிமார்களிடத்திலே சொல்கிறார். கோபத்திலே சிறந்தவன் பீமன். பீமன் வீரத்தில் மட்டுமல்ல, கோபத்திலும் சிறந்தவன்தான். உடனே பீமனுக்கு கோபம் வந்து விடுகிறது. துரியோதனன் எதற்காக இந்த வனப்பகுதிக்கு வந்தான்? நாம் இப்படி வாழ்வதை பார்த்து ஆனந்தம் அடைவதற்கு, உணவு இல்லாமல், சரியான உடை இல்லாமல் நாம் இப்படி கஷ்டப்படுகிறோமே, இதை பார்த்து ரசிப்பதற்காகத்தான் அவன் வந்தான். தன்னுடைய பட்டு ஆடைகள், தன்னுடைய நகைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு நம்மை வந்து பார்த்து நம்மை ஏளனப்படுத்துவதற்காக வந்தான். அவனை கந்தர்வர்கள் பிடித்து சென்றால் பிடித்து செல்லட்டும், நாம் அவனுக்கு உதவக்கூடாது என்று கோபப்படுகிறான் பீமன். பிறகு தர்மன் சொல்கிறார், அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நம் சகோதரன், நம் குலத்தை சார்ந்தவன், அவனை அப்படி நம்மால் விட்டுவிட முடியாது, அவனை காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை, மனிதநேய மாண்பு என்று சொல்லி, நீங்கள் யாரும் வரவில்லை என்றாலும் நானே போகிறேன் என்கிறார் தர்மன். அண்ணன் பேச்சை கடைசியில் அவர்கள் மீறமாட்டார்கள், எனவே அண்ணனோடு வருகிறார்கள். துரியோதனனை மீட்கிறார்கள். அந்த கந்தர்வர்கள் கேட்கிறார்கள், துரியோதனன் உங்களுக்கு தீங்கு செய்து வனவாசத்துக்கு அனுப்பியவன், அவனுக்கு போய் நன்மை செய்கிறீர்களே என்று கேட்டபோது தர்மர் சொன்னார், தீமை செய்வது துரியோதனுடைய குணமாக இருக்கலாம், நன்மை செய்வது எங்களுடைய குணம் என்று சொன்னாராம் தர்மன். இதைதான் நம்முடைய ஐயன் வள்ளுவன் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தீவினை எச்சம் எனும் அதிகாரத்தில், மறந்தும் பிறன்கேடு சூழற்க சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவன் கேடு என்று சொல்கிறார். ஒருவனுக்கு மறந்தும் கூட தீய செயல்களை நாம் எண்ணக்கூடாது. அப்படி எண்ணினால் எண்ணியவனுக்கு அறம் என்று சொல்லுகிற தர்மம்

0: கேடு விளைவித்துவிடும் என்று எச்சரிக்கிறார் வள்ளுவர். இதை நாம் உணர்ந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு JS லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதிலேசர் கண் மருத்துவமனை.
2: தருமபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
3: நிறைவு பெற்றது காலை வணக்கம் நிகழ்ச்சி. இன்னும் சில நாடுகளில் தமிழில் செய்தி அறிக்கை. சென்னை
4: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு JB நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சி மற்றும் வன பாதுகாப்பு ஆகிய இரண்டும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என குடியரசுத் துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். உத்தராகண்ட் மாநிலம் டேராடூனில் இந்திய வனப்பணி பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடுகையில் அவர் இதனை தெரிவித்தார். வன பாதுகாப்பு மற்றும் சூழலியல் பாதுகாப்பு என்பது வருங்கால சந்ததியினரின் நலன்களை கருத்தில் கொண்டதாக இருக்க வேண்டும் என்றும் அவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அதிகாரிகளை அவர் கேட்டுக் கொண்டார். மாறிவரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தொலையுணர்வு கருவிகள், ட்ரோன்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் தரவு சார்ந்த அமைப்புகளுடன் வனத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டியது அவசியம் என்றும் திரு CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு பன்முக ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JB நட்டா வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், 9450 கோடி ரூபாய் முதலீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ள இந்த திட்டங்களின் மூலம் சுமார் 6400 கிராமங்களுக்கு போக்குவரத்து இணைப்பை மேம்படுத்த முடியும் என்றும் சுற்றுலா மற்றும் சரக்கு கையாளும் திறன் அதிகரிக்கும் என்றும் கூறியுள்ளார். இந்த ஒப்புதலின் மூலம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் திரு JB நட்டா தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்கும் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று செங்கல்பட்டு மாவட்டம் கோவளத்தில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர், அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொள்கிறார்கள். இதில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நேற்றிரவு சென்னை வந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் கோவளத்தில் உள்ள தனியார் விடுதியில் திரு அமித்ஷாவை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் சந்தித்து பேசினார். இந்த மாநாட்டையொட்டி சென்னை மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கொய்சுமியை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்தவுள்ளார். இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்புத்துறையில் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் ஸ்திரத்தன்மை, பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பை மேலும் அதிகரிப்பது குறித்தும் அவர்கள் ஆலோசனை நடத்துவார்கள் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு, கடலோர பாதுகாப்பில் ஒத்துழைப்பு குறித்த கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பரிமாறிக்கொள்வார்கள் என்றும் அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் நேற்று மும்பையில் கடற்படை தளத்தை பார்வையிட்டு கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் மற்றும் கடற்படை உயரதிகாரிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட வாக்காளர் பட்டியல் வரைவு அறிக்கை வரும் 31ஆம் தேதி வெளியிடப்படும்

0: தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வாக்காளர்கள் தங்களின் ஆட்சேபங்களை தெரிவிப்பதற்கு அடுத்த மாதம் 30ஆம் தேதி கடைசி நாளாகும். இதைத் தொடர்ந்து நவம்பர் 4ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பீஜப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் சாலை வசதி மற்றும் பழங்குடியின மக்களுக்கான வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதால் மக்கள் பாதுகாப்புடன் உள்ளனர். மத்திய ரிசர்வ் காவல் படையினருக்கு போக்குவரத்து வசதி எளிதாக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: பிஜாப்பூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களைச் சேர்ந்த சாலைகளை மேம்படுத்தும் பணியும் பழங்குடியின மக்களுக்கு வேலைவாய்ப்பு, தொழில் வளர்ச்சி ஆகியவற்றை ஏற்படுத்தி தரும் வகையிலும் அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. கன்னிவெடி தாக்குதலால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதியான இங்கு காவல்துறையினர் மற்றும் துணை இராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலைத்தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார். மாவோயிஸ்டுகள் ஏற்படுத்திய மரண பீதியிலிருந்து தப்பி பிழைத்த மக்கள் தற்போது ஜனநாயக பாதையில் நம்பிக்கையுடன் பயணிக்க தொடங்கியுள்ளனர். அனைவருக்குமான வளர்ச்சி என்ற அடிப்படையில் மத்திய அரசு இதுபோன்ற நடவடிக்கைகள் பொதுமக்களின் நம்பிக்கையை அதிகப்படுத்தும் வகையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சத்தீஸ்கரில் இருந்து விஜயகுமார், குணசேகரன்.
0: மின்சார வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் தங்களால் சுலபமாக பயணிக்க முடிகிறது என்று CRPF உதவி ஆய்வாளர் சக்திவேல் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: 3 வருஷத்துக்கு நான் வரும்போது அங்க இப்ப ரோடு கிடையாது, டவர் கிடையாது. அந்த டயத்துல வந்து ரொம்ப நாங்க மூவ் பண்ணா நாங்க வந்து வண்டியில தான் மூவ் டூ வீலர் தான் மூவ் பண்ணுவோம். இந்த மாதிரி வண்டிகளாம் மூவ் பண்ண மாட்டோம். அதாவது எங்களுடைய துப்பாக்கி வச்சுக்கிட்டு டூ வீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனோம், இங்க இருந்து விஜயபுரம் போய் அங்க இருந்துட்டு அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேற நாங்க ட்ரெயினை பிடிக்க லீவ் போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: பாதுகாப்புத்துறை செயலாளர் திரு ராஜேஷ்குமார் சிங் அர்மேனியாவில் தமது 2 நாள் பயணத்தை நிறைவு செய்துள்ளார். அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பாதுகாப்புத்துறை துணை அமைச்சர் கரென் புரூட்டியான், ராணுவ தலைமை தளபதி எட்வர்ட் அஸ்ரியான் ஆகியோரை சந்தித்து இருதரப்பு பேச்சுகள் நடத்தினார். அர்மேனியாவுடன் ராணுவ தொழில்நுட்ப ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்புத்துறையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் இருதரப்பு பேச்சுகளின் முன்னேற்றம் குறித்து திரு ராஜேஷ்குமார் சிங் ஆலோசனை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நடவடிக்கைகளை பரிமாறிக்கொள்வது குறித்தும் பேச்சுகள் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக புதிய பொருளாதார தடை நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சண்டை நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்துவதற்கு ஈரான் நாட்டுக்கு பல வாய்ப்புகளை அமெரிக்கா வழங்கிய போதிலும் அவை தோல்வியில் முடிந்ததாக கூறியுள்ளார். எனவே ஈரானை தனிமைப்படுத்தும் வகையில் தீவிர பொருளாதார தடை நடவடிக்கைகளை அமெரிக்கா மேற்கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு எதிராகவும் பொருளாதார தடை நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று திரு டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். பங்களாதேஷில் அதிபர் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. பங்களாதேஷ் தேசிய கட்சியின் தலைவர் மிர்சா ஃபக்ருல் அலாம்கீருக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி அலி முகமது தலைமையிலான 11 கட்சி கூட்டணிக்கும் இடையே இந்த தேர்தலில் போட்டி நிலவுகிறது. 35 ஆண்டுகளுக்கு பின்னர் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. பங்களாதேஷ் நாடாளுமன்ற வளாகத்தில் பிற்பகல் 2 மணிக்கு தொடங்கும் வாக்குப்பதிவு 5 மணி வரை நடைபெறும் என்று அந்நாட்டு தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பங்களாதேஷ் பிரதமர் பதவியிலிருந்து விலகிய திருமதி ஷேக் ஹசீனாவுக்கு நெருக்கமானவராக முகமது ஷஹபுதீன் கடந்த மாதத்தில் அதிபர் பதவியிலிருந்து விலகியதை அடுத்து தற்போது அங்கு தேர்தல் நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. நேற்று கொல்கத்தாவில் நடைபெற்ற முதல் அரையிறுதி ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 5-3 என்ற கோல் கணக்கில் தில்லி அணியை வென்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இன்று நடைபெறும் மற்றொரு அரையிறுதி ஆட்டத்தில் மோகன் பகான் அணி ஒருங்கிணைந்த வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது. இப்போட்டி இரவு

0: 7 மணிக்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் பாகிஸ்தானை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியும் வன பாதுகாப்பும் ஒன்றுக்கொன்று எதிரானவை அல்ல என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் 410 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கும் திட்டம் ரயில்வே துறையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தில்லியில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிக்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க கால அவகாசம் வரும் 24ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு 35 ஆண்டுகளுக்கு பின்னர் இன்று நடைபெறுகிறது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
2: சிம்பனியும் சிலருக்கும் இசை. தருமபுரி 90.5, ஏற்காடு 103.7, நிலையத்தில் நேரும் காலை 7:25.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
4: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான ஏவி ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
8: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
9: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
10: தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
11: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
12: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
16: தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
17: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கை ராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தருமபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
18: பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
19: ஸோ குணம் ஆயிடுமாங்கிறது வந்து இதில் தான் ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் இருக்குது. டைம் இஸ் பிரெயின்னு சொல்லுவோம். அதாவது ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு மணித்துளியும் முக்கியம். அதாவது

0: மூளைக்கு போற ரத்த குழாயில பிளாக் வந்துருச்சு. அதை தாண்டி வந்து ரத்தமும் ஆக்சிஜனும் அந்த நார்மல் செல்ஸ்க்கு போகிறது இல்லை. இப்போ வந்து இப்போ டைம் இப்போ நம்மளுக்கு ஒரு 3 மணி நேரம் இருக்குன்னா 3 மணி 1 செகண்டில் ஒவ்வொரு வினாடிக்கும் 90 மில்லியன் நரம்பு செல்கள் சேதமாயிட்டு இருக்கு. மூளையில் வந்து ஒவ்வொரு வினாடியும் தாமதிக்க பக்கத்தில் இருக்கிற நர்வ் செல்ஸ்க்கு பிளட் ஃப்ளோ போகாது, ஆக்சிஜன் போகாது. ஸோ இதை என்ன நம்மளுக்கு முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ரோக் இப்போ 3 மணிக்கு ஆகுதுன்னா அவங்க வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்கிடுறாங்க, இல்லை அவங்க வந்து சரியாகும் ஏதாவது மசாஜ் பண்ணிடுறாங்க, இல்லை வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற டைம் பார்த்தீங்கன்னா இம்மீடியட்டாக அந்த ஸ்ட்ரோக்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு முதல்ல அவங்களுக்கு ஸ்ட்ரோக் சிம்டம்ஸ்னால் என்னென்னு தெரியும், இந்த பி ஃபாஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது ஸ்ட்ரோக்னா எமர்ஜென்சின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா என்னாகும்னா அந்த மூளை டேமேஜ் ஆகிட்டே இருக்கும். அந்த டேமேஜ் ஆன மூளையை வந்து நீங்கள் ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஒவ்வொரு வினாடியும் ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் அது மெடிக்கல் எமர்ஜென்சி தான். இப்போ 3 மணிக்கு ஒருத்தர் ஸ்ட்ரோக் வந்தது, 3:15 ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க, உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு அவங்க உயிரை காப்பாற்றலாம், மூளையை காப்பாற்றலாம், அவங்க சிம்டம்ஸ் மினிமலாக இருக்கும். அதே பேஷண்ட் அடுத்த நாள் போகிறாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஸ்ட்ரோக் டெவலப் ஆயிரும், மூளை ஃபுல்லாக டேமேஜ் ஆயிரும், உயிர் சேதம் ஏற்படலாம், காம்ப்ளிகேஷன்ஸ்ங்கிறது நிறைய இருக்கு. இப்போ இந்த டைம்ல என்ன இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரோக் வந்ததுன்னா முதல் 4 மணி நேரத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய அவுட்கமுக்கும் ட்ரீட்மெண்ட்டே எடுக்காமல் வேஸ்ட் 4.5 மணி நேரம் கழித்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறாங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்ட்ரோக்குக்கும் அவங்க வந்து ஒரு ஆல்மோஸ்ட் 30 வருஷம் எக்ஸ்ட்ராவாக ஏஜ் ஆன மாதிரி ஆயிடுவாங்க. இப்போ 50 வயசில் ஸ்ட்ரோக் வந்ததுன்னா நீங்கள் 80 வயசு மாதிரி இருப்பீங்க. அதே நீங்கள் டைமுக்குள்ளே போயிட்டீங்கன்னா உங்கள் ஸ்பீச் ரெக்கவர் பண்ணலாம், உங்கள் கை கால் ஃபங்க்ஷன் ரெக்கவர் பண்ணலாம், உங்களுக்கு நடக்கிற ஸ்பீடு, உங்களுடைய திங்கிங் ஸ்பீடு எல்லாமே ரெக்கவர் பண்ணலாம். ஸோ பிரெயின் நீட்ஸ் பிளட் ஃப்ளோ. அந்த பிளட் ஃப்ளோ எவ்வளோ சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நல்லது. ஸோ அதுதான் டைம் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இம்மீடியட்டாக ஸ்ட்ரோக்னு தெரியணும். யூ ஹாவ் டு மேப் பக்கத்தில் நியரஸ்ட்டாக எங்கே ஸ்ட்ரோக் சென்டர்னு தெரியணும். இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரோக் சென்டர் 2 மணி நேரத்தில் போயிடலாம், பட் 2 மணி நேரம் கழிச்சு போனீங்கன்னா அந்த 2 மணி நேரத்தில் டேமேஜ் ஆகிட்ருக்கும். 10 நிமிஷத்தில் பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஸ்ட்ரோக் சென்டர் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கணும். அங்கே போய் அங்கே இருக்கிற நியூராலஜி ஸ்ட்ரோக் சென்டர் உடனே அந்த ஸ்ட்ரோக் சென்டரில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும், இந்த ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாசிபிள். ஸோ டைம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஸ்ட்ரோக்.
1: இதுவரை பிரெயின் ஸ்ட்ரோக் எனப்படும் பக்கவாதத்திற்கான சிகிச்சை முறைகள் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: சிம்பனியும் சிலருக்கும் விசை தருமபுரி 102.5 ஏற்காடு 103.7
4: சிக்கலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இதே நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை மக்கள் மனம் கவர்ந்த ஹீராஸ் நிறுவனம்.
5: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இன்னைக்கு சந்தோஷ சார்ல ரொம்ப அழகான காதல் பாடல்கள் ரொம்ப டூயட்டான சாரம் காத்துட்டு இருக்கு, கூடவே ஒரு பொது அறிவு கேள்வியும் காத்திருக்கு. 2025 வாழ்நாள் சாதனையாளர் அர்ஜுனா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? 2025 வாழ்நாள் சாதனையாளர் அர்ஜுனா விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறதான் இன்றைய சந்தோஷ சாருக்கான பொது அறிவு கேள்வி. இதற்கான பதில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களே ஒரு சபாஸ் போட்டுக்கோங்க, தெரியல கடைசியில் நானே சொல்றேன். நிகழ்ச்சியின் முதல் பாடல் சகுனி என்ற திரைப்படத்திற்காக GV பிரகாஷ்குமார் அவர்களுடைய சில நா முத்துக்குமார் அவர்களின் பாடல் வரிகளுக்கு சோனு நிகம் சைந்தவி இணைந்து பாடிய பாடல்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நிகழ்ச்சி அடுத்தாக நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய 19 ஊராட்சிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்தது ஒகேனிக்கல் வாட்டர் வந்து நிறுத்த போறாங்க. குழாய் மாற்றி அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு நாள், அதாவது 20/8/2026 இன்று நல்லம்பள்ளி ஒன்றியத்துக்கு உட்பட்ட 19 ஊராட்சி மற்றும் கிராமங்களுக்கு ஒகேனிக்கல் குடிநீர் வந்து இன்னைக்கு நிறுத்தப்படும். அதனால் நீரை வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு சேமிச்சுட்டு தேவையான அளவுக்கு சீக்கிரமாக பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ளூர் நீர் ஆதாரங்களை பயன்படுத்துமாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், SV ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: சந்தோஷ் ஸ்டாலின் அடுத்த பாடல் இது. கதிர்வேலன் காதல் என்ற திரைப்படத்திற்காக ஹாரிஸ் ஜெயராஜுடன் சில தாமரையின் பாடல் வரிகளுக்கு ஹாரிஸ் ராகவேந்திரா ஹரிணி இணைந்து பாடிய பாடல்.

0: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும், அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
6: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
7: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
8: தொடர்புக்கு 9500848420.
9: ஒகேனிக்கல் காவிரி ஆற்றில் எவ்வளவு வாட்டர் ஃப்ளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். இன்று காலை 6 மணி நிலவரப்படி ஒகேனிக்கல் காவிரி

0: லிட்டரில் வினாடிக்கு 12,000 கரடியாக நீர்வரத்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆக்சிலேஷன்லேயே இருக்குது, அதிகமாவது குறையுது அதிகமாவது வந்துகிட்டே இருக்குது. நேற்று வேறு நம்ம பகுதிகளில் லைட்டாக மழை இருந்துட்டு இல்லையா, ஒரு இதமான மழை இல்லையா, அதில் மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒகேனிக்கல் காவிரி ஓரங்கள் இருக்கக்கூடிய பொதுமக்கள் கொஞ்சம் கவனமாக கையாளணும் காவிரி ஆறு. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் டம் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சார். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
1: மளிகை சாமான்களுக்கென்றே பிரம்மாண்ட பிரிவுகள், என்றும் தரத்துடன் எப்போதும் குறைவான விலைகளில் மங்களன் மங்களே மளிகை சாமான்களும் கிடைக்கும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலைகளில் வாங்கிட மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் வீட்டு உபயோக பொருட்கள் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
0: சந்தோஷ சரின் அடுத்த பாடல் சென்னை 28 என்ற திரைப்படத்திற்காக யுவன் சங்கர் ராஜோட சில வாலியின் பாடல் அவர்களுக்கு SP பாலசுப்ரமணியம் கே சித்ரா இணைந்து பாடிய பாடல். ஸ்டேடியம் 102.5 அண்ட் 103.7.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசுவள்ளி, தருமபுரி.
6: தொடர்புக்கு 9500848420.
7: நம்ம ஒரு ஜிகே குவிஸ்டின் கேட்டிருந்தோம் இல்லையா, பொது அறிவு கேள்வி. 2025 வாழ்நாள் சாதனையாளர் அர்ஜுனா விருது யாருக்கு அறிவிக்கப்படுது அப்படின்னு கேட்டிருந்தோம். தமிழகத்தைச் சேர்ந்த கால்பந்தாட்ட வீரர் அருமை நாயகத்துக்கு தான் 2025 வாழ்நாள் சாதனையாளர் அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டிருக்கிறது.
8: Come on. Here we go. Do you wanna know? In your seatbelts, let's take off now. Oh.

நாம் இதுவரை கேட்டிருந்தும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் என்ற இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்பங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: நிலையத்தில் நேரம் காலை 8 மணிக்கு ஒரு நிமிடம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
2: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
1: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
3: இன்று August 20, எதிர்பாராத கனவுகளுக்கு பின்னால் திடீரென்று விழிக்கிற பொழுது பொழுது விடிந்து வெகு நேரம் ஆகிவிட்ட அனுபவம் நமக்கு வாய்க்கக்கூடும். கண்டு முடித்த கனவின் தொடர்ச்சியான நினைவலைகள் நம் சமகாலத்தில் வாழ்ந்து மறைந்த சில பெரியவர்களோடும் நண்பர்களோடும் பழகிய அனுபவங்களை நினைவுபடுத்தி விட்டு சென்று விடுகின்றன. அப்படி இன்றைய நாளில் என் கண்முன்னால் வந்து மறைந்த உருவங்கள், அவர்களோடு பழகிய அனுபவங்கள் எனக்குள்ளே நிறைய தொடங்கின. சராசரி மனிதர்களாக பிறந்து வாழ்ந்த பகுதியின் தமக்கான கடமைகளை சிறப்புற ஆற்றி மக்கள் மனங்களில் நிலை கொண்டிருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லா ஊர்களிலும் இருப்பது உண்டு. அதுபோல் நான் பிறந்து பயின்று வளர்ந்த பகுதியில், சிங்கமுனரி பகுதியில் வாழ்ந்த மனிதர்களின் முகங்களும் அப்படி மலர்ந்ததுண்டு. எங்கிருந்தோ வந்து இங்கு வங்கி பணியாற்றி எழுத்தாளராக நிறைவுற்ற சந்திரகாந்தன், அவர் மூலமாக பழகிய அன்பர்கள் வரிசையில் மறக்க முடியாத ஒரு மாபெரும் மனிதராக எனக்குள்ளே இன்றைக்கு நினைவுக்குள் மலர்ந்தவர் மேனாள் அமைச்சர் சே மாதவன் அவர்கள். சிரித்த முகமும் யாரிடத்திலும் எளிமையாக பழகுகிற அன்பும் உள்ளம்போல் வெளுத்த உடையும் மாறாத எளிமையும் நிறைந்த மனிதர் மாதவனார். திருப்பத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஆகி அறிஞர் அண்ணா அவர்களின் ஆட்சி காலத்தில் சட்ட அமைச்சராக பணியாற்றி பின்னால் டாக்டர் கலைஞர் அவர்களின் ஆட்சி காலத்தில் கூட்டுறவுத்துறை, தொழில்துறை ஆகிய துறைகளின் அமைச்சராகவும் பணியாற்றியவர். பதவி காலம் முடிந்ததற்கு பின்னாலும் அமைச்சர் என்கிற பெயரிலேயே அறியப்பட்ட மனிதராக அவர் இருந்தாலும் இடைவிடாத இலக்கிய ஈடுபாடும் இதழியல்பால் அவர் கொண்டிருக்கிற பற்றும் தான் அவரிடத்தில் என்னை கொண்டு போய் சேர்த்தது என்று சொல்ல வேண்டும். தொடர்ந்து பத்திரிகைகளை வாசிப்பதும் நூல்களை பயில்வதும் இதழ்களில் அவ்வப்போது கட்டுரை எழுதுவதும் அவருடைய இனிய குணங்களாக அமைந்திருந்தன. அந்த பகுதி மக்களின் சொந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் முன்னோடி வருகிற பண்பு அவருக்கு இருந்தது. அக்காலத்தில் தவத்திரு அடிகளார் அவர்கள் சட்டமேலவை உறுப்பினராக பதவி ஏற்க வேண்டும் என்று பலமுறை அடிகள் பெருமானிடத்தில் அரசு சார்பாக விண்ணப்பம் வைத்தவரில் அவரும் ஒருவர். நிறைவு காலத்தின் கொஞ்சம் முன்னதாக சிங்கமுனரில் இருக்கக்கூடிய சித்தர் முத்துவடுகேசர் ஆலயத்தில் அவர் குறித்து எழுதிய ஒரு புலவர் ஒருவர் நூலை வெளியிடுவதற்காக அவர் மேற்கொண்ட முயற்சியும், எளிய நிலையில் ஒரு பக்தனாகவும் தொண்டனாகவும் இருந்து அந்த விழாவை சிறப்பாக நடத்தி உச்சி வெயில் பொழுதிலும் கூட ஓய்வறியாமல் இருந்து பணி செய்த அவர், சிங்கமுனரியில் வாழ்ந்து புலம்பெயர் இலக்கியத்திற்கு முன்னோடியாக திகழ்ந்த பா சிங்காரம் அவர்களின் 100 ஆண்டு விழாவை அவர் பிறந்த மண்ணிலேயே சிறப்புற நிகழ்த்த வேண்டும் என்கிற ஆவலை எங்களிடத்தில் மீளவும் பதிவு செய்தவர். விரைவில் அந்த பணியை முடித்து விடுவோம். அதற்கான

0: திட்டத்தை சிறப்பாக நடத்துவோம் என்று அந்த கனவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அவர் அவருடைய நூற்றாண்டு விழாவை நடத்துகிற பொழுது அமரராகிவிட்டார். வாழ்ந்த காலத்தில் செய்த பணிகளினால் நிறைவு கொண்டிருக்கக்கூடிய பெருமக்களின் வரிசையில் ஜே மாதவன் என்று மறக்க முடியாத ஒரு நபராக சிங்கமணரி பகுதி சார்ந்த ஆளுமைகளில் சிறப்பு மிக்கவராக திகழ்ந்ததை இப்பொழுதும் எண்ணி பார்க்க முடிகிறது. இன்று அவருடைய பிறந்த நாள். இதுபோல் நம் பகுதி சார்ந்திருக்கக்கூடிய நம் சமகாலத்திற்கும் முன்னதாகவோ சமகாலத்திலோ வாழ்ந்து மறைந்த தொண்டால் புகழ் பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களை மீண்டும் நினைவு கூர்வது கூட அவர்களுக்கு செய்கின்ற நன்றி கடப்பாடாக இருக்கும் என்று நம்புகிறேன். எனவே நண்பர்களே, நம்முடைய காலத்தில் வாழ்ந்த மனிதர்களின் மகத்தான பணிகளை நினைவு கூர்ந்து அவர்கள் பிறந்த நாளிலோ அல்லது மறைந்த நாளிலோ அது தொடர்பான ஒரு சின்ன விழிப்புணர்வை மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பது கூட நாம் செய் நன்றி அறிதலின் அடையாளமாக இருக்கும் என்பதையே இன்று நன்று ஒன்று என்பதாக உங்கள் முன் வைக்கிறேன்.
1: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். இது தருமபுடி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. கிரிக்கெட்டில் இது பயங்கரமாக ஒரு மேட்ச்லாம் நடந்தது இல்லையா? டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அணியை வென்றிருக்கிறாங்க. 6 விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கிறாரு சுழல் பந்து வீச்சாளர். நல்ல ஒரு குட் நியூஸாக கிடைச்சது ஈவினிங் போய் பார்க்கறதுக்குள்ள. நிலையத்தில் நேரம் காலை 8:06.
1: தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
2: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
5: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
0: இதுவரைக்கும் FM-ல பேசவே இல்லை, பேசணும்னு ஆசையா இருக்கீங்களா? கவலை விடுங்க, இந்த 1 மணி நேரம் உங்களுக்கான நிகழ்ச்சி தான் பொன்னியின் புதுப்புடல். நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 043-42-24-40-30 மற்றும் 243-40-31. எஸ் வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் அறிமுகமான 043-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் இருக்கு. உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை டைப் செய்து அனுப்பி வைங்கள். அறிமுக நேர்கள் மட்டும். நிகழ்ச்சியில் முதல் பாடல் இதய முரளி திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு. தமிழ் எஸ் ஓட செயலம்

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: சிம்பிடியும் சிலருக்கு இசை தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அடுத்ததாக அறிமுகமாகும் நேயர் வணக்கம். வணக்கம் வணக்கம், இணைப்பில் தான் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கங்க. அறிமுக நேயர் வந்து ஒரு குதூகலத்தில் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியில் அறிமுக நேர்கள் பங்கேற்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 0 43 42 24 40 30 மற்றும் 24 40 31. நாளைக்கு கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடக்க இருக்குங்க. கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தாங்க இந்த தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளைக்கு நடக்க இருக்கு. காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரைக்கும் நடக்க இருக்கு. கிருஷ்ணகிரி மற்றும் ஓசூரை சேர்ந்த முன்னணி தனியார் நிறுவனங்கள் இந்த முகாமில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி முதல் அனைத்து கல்வி தகுதியுடையவர்களும் இந்த வேலை நாடுனர்கள்.

0: கல்யாணத்துல கவனிச்சியா?
1: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
0: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
2: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாட பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பொன்னியின் புதுப்புடல். நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.

8:19 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பொன்னியின் புதுமையில். இது அறிமுக நேரில் மட்டும் பங்கேற்கணுங்க. அவர் ஒரே நிறைய பேசணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே பேசினீர்களாம் வரீங்க, அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் கால் கூட வரீங்க. அதெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல. இது வரைக்கும் பேசாத நேர்களை மட்டும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்து வரலுக்கு ரசிக்கலாம். நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கோம் இல்லையா.

பண்ணுறேன், நேற்று மாதிரி இன்றைக்கும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மழை வராது அப்படின்னு நினச்சிட்டு வீட்டில் வெளியில் காய் போட்டுருக்குற துணியை அப்படியே விட்டு போயிடாம, மழை வந்தாலும் நனையாத இடத்துல உங்கள் துணியெல்லாம் காய் போட்டு வாங்க, ஐயோ இன்றைக்கி மழை வராதுபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹாயாக வந்துட்டிங்கன்னா மேபி மழை வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிகழ்ச்சி நடத்ததாக வாட்ஸ்அப் வழியாக சரவணகுமார் அறிமுகமாகிறார் தருமபுரியிலிருந்து. வணக்கம் சரவணகுமார், உங்களை அன்போடு வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5. அவர் நல்ல பாட்டை ஒன்று கொடுங்க ஹீரோ திரைப்படத்திற்காக கேட்டிருக்காரு. இந்த உங்களுக்காக ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு சரவணகுமார்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாச

0: பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 8:25. யாருக்கு அப்புறக்கு ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ ஆஃபீஸ்க்கோ கிளம்பிக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதியத்தில் எடுத்துகிட்டு போகக்கூடிய முக்கியமான ஒரு விஷயத்தை மறந்துடாதீங்க, அதுதான் டிஃபன் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ்னு சொல்லுவாங்களே அதுதான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகள் மற்றும் பழங்களை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிகழ்ச்சி நடத்ததாக குமாரபாளையத்திலிருந்து தேவநாயகியை அறிமுகமாகறாங்க. ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க, நீங்களே ஒரு நல்ல பாட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு ஆறு திரைப்படத்துக்காக வந்துட்டே இருக்கு.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345. மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
6: நம் இதுவரை கேட்டு ரசித்தோம் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பொன்னியின் புதுப்புலல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
8: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
9: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
8: தரமாகவும் குறைந்த விலையிலும் இருக்க
9: என்றும் இனி என்றென்றும்
8: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
9: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு
8: தருமபுரி.
7: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
10: வணக்கம். நம்முடைய விழாக்காலங்களை நினைத்து பார்க்கிற போது எத்தகைய புண்ணிய பூமியில் நாம் பிறந்திருக்கிறோம் என்ற பெருமிதம் நமக்கு தோன்றும். சித்திரை தொடங்கி பங்குனி வரையிலே நிலாக்காலங்கள் எல்லாம் விழாக்காலங்கள் என்று குறிப்பிடுவதைப் போல வளர்பிறை காலங்கள் எல்லாமே அந்த விழாவை நோக்கிய காலங்களாகவே அமைந்திருக்கும். அவ்வகையில் ஆண்களுக்கான ராத்திரி சிவராத்திரி என்றால் அது ஒரு நாள், பெண்களுக்கான ராத்திரி நவராத்திரி. நீ ஒன்று சொன்னால் நான் 9 சொல்லுவேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். உனக்கு 1 அப்படின்னா எனக்கு 9 அப்படின்போம். அப்போ இந்த 9 நாட்கள் என்கின்ற திருவிழா எப்படிப்பட்ட திருவிழா? கார்காலத்தில் தட்சநாயன புண்ணியகாலம் என்று சொல்லக்கூடிய சூரியன், கிழக்கிலே தோன்றுகின்ற சூரியன் தெற்கு முகமாக நகர்கிற இந்த காலத்தில் அமாவாசை தொடங்கி முதல் நாள் பிரதமை, ரெண்டாம் நாள் துவிதியை, மூன்றாம் நாள் திருதியை, நான்காம் நாள் சதுர்த்தி, ஐந்தாம் நாள் பஞ்சமி, ஆறாம் நாள் சஷ்டி, ஏழாம் நாள் சப்தமி, எட்டாம் நாள் அஷ்டமி, ஒன்பதாம் நாள் நவமி. இந்த நவமி வரையில் இருக்கின்ற 9 நாட்களைத்தான் நாம் நவராத்திரி என்று கொண்டாடுகிறோம். உலகம் அழிந்து உருவாக்கப்பட்ட போது எம்பெருமான் இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி. இச்சாசக்தி என்பது விருப்பம், இச்சை என்றால் விருப்பம். அதன் காரணமாக ஞானம் அறிவு, கிரியாசக்தி ஆக்கல். இந்த 9 நாட்களில் தேவி 3 வகையான வடிவங்களில் நமக்கு காட்சி தருவாள். இந்த 9 நாட்களில் விழா கொண்டாடப்படுகின்ற நாட்களையே நாம் நவராத்திரி என்கின்றோம். இதிலே ஆலயங்கள் தோறும் சிறப்பான வழிபாடுகள் நடைபெறும். பெண்களுக்கான விழா என்று சொல்வதனால் வீடுகளிலே கொலு வைப்பார்கள். அந்த கொலு வைக்கிற போது கூட அந்த படிக்கட்டுகளுடைய நிலை பார்த்தீர்கள் என்றால் மனித உள்ள வரலாறு தோன்றியதோ, மனிதன் சிறு அணுத்துகளிலிருந்து தோன்றி பிறகு ஒவ்வொன்றாக மாறி மாறி மாறி மாறி வந்தான் என்பதை விஷ்ணுவனுடைய திருமாலுடைய அவதாரங்கள் மூலமாக நாம் பார்ப்போம். அதுபோல முதலில் தண்ணீரில் இருக்கிற மீன், பிறகு

ஆமை, பிறகு வராகம், பிறகு நரசிம்மம் என்று தொடங்கி வாமனாவதாரம், மனித வடிவம், பிறகு பரசுராமன், ராமன், கண்ணன் என்று வரிசைப்படுத்தி வருவதைப் போல ஒவ்வொரு படிகளிலும் ஒவ்வொன்றாக வைத்து வைத்து வைத்து மனிதர்களாக்கி பிறகு உயர்நிலை அடைந்து அந்த படிக்கட்டினுடைய நிறைவு பகுதியிலே பரமபதத்தினுடைய தோற்றமோ சிவலோகத்தினுடைய தோற்றத்தையோ காட்டி குழந்தைகளுக்கு வரலாறுகளை புராணங்களை புரிய வைக்கின்ற முயற்சி தான் இது. இன்றைக்கு நாம் எத்தனையோ வீடியோ மூலமாக குழந்தைகளுக்கு சில செய்திகளை சொல்லித் தருகின்றோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் உருவங்களின் மூலம்

0: புராணங்களை புரிய வைக்கின்ற முயற்சி தான் இது. இன்றைக்கு நாம் எத்தனையோ வீடியோ மூலமாக குழந்தைகளுக்கு சில செய்திகளை சொல்லித் தருகின்றோம். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் உருவங்களின் மூலமாக சொல்லித்தந்தார்கள். இது ஆமை பொம்மை, இது குதிரை பொம்மை, இது நரசிம்ம பொம்மை, இது விநாயகர் என்று சொல்லி சொல்லி சொல்லி குட வச்சிருக்கிறாரே, இவர் யார்? இவர் தான் வாமன விடியோகத்தில் இருந்தவர். இவர் ஏன் தலையில் கால் வச்சுருக்காரு? இவர் தான் விஸ்வரூபம் எடுத்து வரப்போகிறார் என்று வரிசைப்படுத்தி சொல்வதை போல சிவனையும் பெருமாளையும் திருமாலையும் முருகனையும் கண்ணனையும் கார்த்திகேயனையும் என்று மக்களுக்கு குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதற்காக இந்த விழாக்கள் மூலமாக செய்திகளை சொல்கிறோம். அன்றைக்கு நல்லாடை அணிந்து கோலாட்டம் ஆடி பாடல்கள் பாடி வீணை போன்ற கருவிகளை இசைத்து நாம் கொண்டாடுகின்ற போது உண்மையிலேயே இந்த காலம் ஒரு மகிழ்வான காலமாக இருக்கும். கலை வளர்கின்ற காலம். அதனால் நிறைவு நாளிலே பார்த்தால் கலைமகள் விழாவும் விஜயதசமி விழாவும் சிறப்பாக கொண்டாடப்படும். 9 நாட்கள் நடக்கின்ற நவராத்திரி விழாவிலே எல்லோரும் பங்கு பெறுங்கள். விழாக்களை மகிழ்வோடு கொண்டாடுங்கள். விழாக்கள் மூலமாகத்தான் பல்வேறு செய்திகளை நாம் கற்றுக்கொள்கிறோம். நவராத்திரி நமக்கு கிடைத்த ஒரு அற்புத திருவிழா. நாயக்கர்களுடைய காலத்தில் திருவிழாக்களால் மதுரை பொலிவுற்றது என்று வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐடிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள்இ, இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: இன்னைக்கு ரசிக்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புலன். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரப்பி, கீமோ தெரப்பி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில், நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
5: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா, ரூபி ரோஸ் மில்க்.
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
9: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

கேட்டு கொண்டிருக்கிறோம். பொன்னியின் புதுப்பட நிகழ்ச்சியில் அடுத்ததாக அறிமுகமாகும் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பாப்திமா நகர் சக்திவேல் துர்கா ஸ்ரீலக்ஷ்மி இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரே மெசேஜில் அறிமுகமாயிட்டாங்க பாருங்களேன். மூணு பேருமே வரவேற்கிறது தருமபுரி பண்பலை 102.5 அவங்க ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி. தொடர்புக்கு 9500848420.
2: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
3: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ப்ரீட்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்.
3: முகத்தில் கருமா
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: முகத்தில் கருமா சைபால்
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
5: துஷ்டரை கண்டால் தூர விலகு, இப்படி ஒரு பழமொழி உண்டு. எதுக்காக இப்படி சொல்லி வச்சாங்க? துஷ்டன் ஏதாவது தொந்தரவு கொடுப்பான், அதனால் அவனை கண்டா பயந்துக்கிட்டு ஓடி ஒளிஞ்சுக்கோ அப்படின்னா இதுக்கு அர்த்தம் அப்படி இல்லை. ஒரு துஷ்டன்கிட்ட நெருங்கி போகிறோம்னு வச்சுக்கோங்க, அவன் நமக்கு கெடுதலான ஆலோசனைகள் எதையும் சொல்லலாம், அல்லது அவன் தீய உணர்வுகள் உள்ளவனாக இருக்கலாம், அல்லது தீய செயல்கள் செய்யக்கூடியவனாக இருக்கலாம், அல்லது தீய நட்புனால் அவன் ஏற்கனவே கெட்டு போனவனாக கூட இருக்கலாம். இப்படிப்பட்டவனை நெருங்கி போனால் அவனோட பாதிப்பு நமக்கும் வந்துடும், அதனால் விலகிப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே கொஞ்சம் விவரமாக இப்போ பார்ப்போமே. இப்போ இந்த துஷ்டர்களை வந்து 4 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 4 வகைக்கும் உதாரணம் வேணும்னா வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை, மகாபாரதத்தை பார்த்தாவே போதும். அதில் இந்த 4 வகையான தீயோரும் வர்றாங்க. முதல் வகைக்கு உதாரணம் சகுனி. இவன் மனசில் எப்பவும் தீய எண்ணங்கள் தான் நிறைஞ்சிருக்கும்.

0: கனவுல கூட தீய ஆலோசனைகள். யாராவது ஒருத்தர் நல்லபடியாக வாழ்ந்தால் அதை இவனால் சகிச்சிக்க முடியாது. இப்படிப்பட்டவனோட நெருங்கிய தொடர்பு துரியோதனனுக்கு கிடைச்சிது. துரியோதனன் எப்படின்னா, அவன் ஏற்கனவே தீய காரியங்கள் செய்கிறதுக்கு தயங்காதவன். அப்படிப்பட்டவனுக்கு தீய போதனைகள் செய்கிறதுக்கு சகுனி உதவுனா. இந்த ரெண்டு பேரோட சகவாசம் இன்னொருத்தனுக்கு கிடைச்சிது. அவன் யாருன்னா துச்சாதனன். அவன் தீய நடத்தை உள்ளவன். இந்த மூணு பேரும் ஒன்று சேர்ந்தா என்னத்துக்காகும், உலகமே கெட்டு போடும்ல. இந்த மூணு துஷ்டர்களோட நல்லவன் ஒருத்தன் வந்து சேர்ந்தான், அவன்தான் கர்ணன். கர்ணன் வந்து இயல்பாகவே உத்தம குணம் உள்ளவன். அவன் நல்லவங்களோட சேராமல் இப்படிப்பட்ட கெட்டவங்கக்கிட்ட வந்து நட்பு வச்சுக்கிட்டான். அதனால் அவனும் தீய செயல்களில் ஈடுபடுறது மாதிரி ஆயிடுது. துரியோதனனுடைய நண்பனாக அவனுடைய ஆதரவில் வளர்ந்ததுனால அவனுக்கு துணையாக இருக்க வேண்டியிருக்குது அப்படின்னா. நட்பு உரிமையினால் உதவி புரிய வேண்டியது சரிதான், அது தப்புன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் தீய செயல்களுக்கு உதவி செய்கிறது சரியில்லை. புத்தி பலம் புஜ பலம் எல்லாம் இருந்தால் கூட தெய்வ பலம் இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. கர்ணன் வந்து மகாவீரன், இருந்தாலும் கடைசியில் அவன் கதி என்னாச்சு? அவங்ககிட்ட எல்லா நல்ல குணங்களும் இருந்தது, இருந்தாலும் ஏன் இப்படி ஆச்சு? தீயவர்களுடைய சேர்க்கை தான் காரணம். அவங்களோட சேர்ந்ததுனால இவனையும் அப்படியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கள்ல. நாலு வகை துஷ்டர்களில் இவனும் ஒரு வகை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தீய ஆலோசனைக்கு சகுனி, தீய உணர்வுகளுக்கு துரியோதனன், தீய செய்கைக்கு துச்சாதனன், தீய நட்புக்கு கர்ணன். இப்படி உதாரணம் ஆயிட்டான். அதனால தான் துஷ்டரை கண்டால் தூர விலகு அப்படின்னு சொன்னாங்க. அது புராண காலம். இப்போல்லாம் நிலைமை வந்து கொஞ்சம் வேறு விதமாக இருக்குது. அன்னைக்கு ஒரு நாள் அப்படி தான், ஒரு காட்டு பாதையில் யாரோ ஒருத்தர் அடிபட்டு கிடந்தார். யாரோ ஒரு துஷ்டன் அவரை வந்து அடித்து போட்டுட்டு போயிட்டான் போல இருக்கு. அந்த வழியாக போன ஒருத்தர் பரிதாபப்பட்டு அவனை போய் தூக்குனார். ஆறுதல் சொன்னார், இதை பாருங்கள், இந்த வழியாக எப்பவும் தனியாக வரக்கூடாது, ஏன்னா இங்கே ஒரு ரவுடி இருந்துக்கிட்டு வர்றவங்க போகிறவங்களெல்லாம் வழிப்பறி பண்ணிகிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னாராம். இனிமேல் அப்படி கேள்விப்பட மாட்டீங்க அப்படின்னு அந்த ஆள். ஏன்னு கேட்டிருக்கார் இவர். அவன் சொல்லியிருக்கான், நான் தான் சார் அந்த ரவுடி, இந்த வழியாக போனவங்கக்கிட்ட தகராறு பண்ணேன், அவங்க தான் என்னை இப்படி அடித்து போட்டு என்கிட்ட இருந்த பணத்தையெல்லாம் பிடுங்கிட்டு போட்டாங்க சார், காலம் ரொம்ப கெட்டு போச்சு அப்படின்னானான். ரொம்ப பரிதாபமாக.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டது.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: பொன்னியின் புதுப்பட நிகழ்ச்சி நிறைவாக அறிமுகமாகும் நேயர் தருமபுரி மாவட்டத்திலிருந்து முனிராஜ் அவர்கள் அறிமுகமாகியிருக்காரு. ஒரு பாடலும் கேட்டிருக்காரு சூரா திரைப்படத்திற்காக மணி சர்மாவோட இசையில.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865745.

0: Viking Bunions and Briefs.
1: நாம் இதுவரை கேட்டிருசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புணல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். நிலையத்தில் நேரம் காலை 9 மணி. தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: தருமரிடம் ஒரு பிச்சைக்காரன் பிச்சை கேட்டு வந்தான். தருமர் சொன்னார், நாளை வாப்பா என்றார். பக்கத்தில் இருந்த பீமனுக்கு அது அதிர்ச்சியாய் இருந்தது. உடனே உறக்க கத்தினான் பீமன். என் அண்ணன் தருமன் காலத்தை வென்றுவிட்டான் என்று சத்தம் போட்டான். என்ன பீமா, நான் என்ன காலத்தை வென்றேன் என்று தருமர் கேட்டார். ஆமாண்ணே, பிச்சைக்காரனை நாளைக்கு வர சொல்லியிருக்கேல, அப்ப நாளைக்கு நீ உயிரோட இருப்ப, அவனும் உயிரோட இருப்பான், உன்ட்டையும் பணம் இருக்கும், செல்வம் இருக்கும், அதனால நீ காலத்தை வென்றவன், முக்காலத்தை உணர்ந்தவன் என்றான். உடனே தருமர் நாணி போனார். அண்ணே, கொடுக்க வேண்டும் என்றால் உடனே கொடுக்க வேண்டும், அதுதான் உண்மையான தர்மம், அதுதான் உனக்கு இலக்கணம் என்றான். அதுதான், கொடுப்பதை உடனே கொடுத்து விடு என்றுதான் நம்முடைய திருக்குறள் சொல்லுகிறது. உலக புகழ்பெற்ற பணக்காரர் ஜான்டி ராக்பெல்லர் அவரிடம் நன்கொடை கேட்டு வந்தார்கள். நன்கொடை கேட்டு வந்தவர்களை இருக்க சொல்லிவிட்டு சற்று நேரம் தாமதித்து விட்டு தன் அறையில் தேவையில்லாமல் எரிந்து கொண்டிருந்த மின் விளக்குகளை, மின் விசிறிகளை எல்லாம் அணைத்து விட்டு பிறகு அவர்களை சந்தித்தார். அவர்களோடு மணிக்கணக்கில் பண கேள்விகளை கேட்டார். உடனே எல்லோருக்கும் அதிர்ச்சி, இவர் எங்கே பணம் தரப்போகிறார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர்களின் சேவையின் உண்மையை உணர்ந்து கொண்ட ராக்பெல்லர் அவர்கள் எதிர்பாராத பெரும் தொகையை நன்கொடையாக கொடுத்தார். ஆச்சரியப்பட்டு நன்கொடை பெற வந்தவர்கள் கேட்டார்கள், இவ்வளவு பெருந்தொகையை கொடுப்பீங்க நாங்க நினைக்கல, நீங்க போய் அங்க லைட் அமுத்துனீங்க, ஃபேன் அமுத்துனீங்க, எங்களை 1000 கேள்வி கேட்டீங்க, உங்ககிட்ட எங்க பணம் வாங்க போவோம் நினைச்சோம், இவ்வளவு பெரிய தொகை கொடுக்கறீங்களே. ராக்பெல்லர் சொன்னார், பணம் கொடுப்பது பெரியதல்ல, கொடுக்கப்படுகிற பணம் முறையாக அந்த தர்மத்திற்கு அறத்திற்கு செலவழிக்கப்படுகிறதா என்பதுதான் என்னுடைய நோக்கமும் கவலையும், அது சரியாக செய்பவர்களுக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்றார். இதுதான் நாம் செல்வத்தை சேமிப்பது எதற்காக, இல்லை என்று வருவோருக்கு கொடுப்பதற்காக. காந்தியடிகள் சிக்கனத்தை மிக சரியாக கடைபிடிப்பார். அவரிடம் இருந்த ஒரு சிறிய பென்சில் காணவில்லை. நள்ளிரவு நேரத்தில் பேத்தி மனுவை எழுப்பி எழுத போகும் முன்பு என்னோட பென்சில் காணாத தேடி எடு. அந்த நள்ளிரவில் அவர் பேத்தி அந்த பென்சிலை தேடி கண்டுபிடித்து கொடுத்த பிறகுதான் காந்தியடிகளுக்கு நிம்மதி வந்தது. எத்தனையோ புதிய பென்சிலை வாங்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த சிக்கனத்தை கடைபிடிக்கிற குணத்தை நாம் எண்ணி பார்க்கிறோம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
5: வணக்கம் வணக்கம் வணக்கம். நேக உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நீரும் காலை 9:05.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா. முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
8: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீர்ணம் ஆகுறதுல ஒரே தொந்தரவா இருக்கு. AP மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு, அங்க தீராத

0: வயிற்றுவலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
5: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: இந்தியாவின்
8: இன்னைக்கு வானொலியில் வசந்தம், நம்பிக்கை நட்சத்திரம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 24 மணி நேரமும் சுகப்பிரசவம், சிக்கலான பிரசவம், அவசர சிசேரியன் அறுவை சிகிச்சை மற்றும் பச்சிளங்குழந்தைகள் தீவிர சிகிச்சைக்கு அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு, சேலம்.

0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:13.
1: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: மூட்டுமாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
6: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
7: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
2: இருக்காதா? பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
3: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
0: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் FK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்க

0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே,
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி பொது மோட்டூர் போச்சம்பள்ளி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
3: தொடர்புக்கு 8985712345.

0: மாநிலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண்கவரும்

0: ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: பண்பலை இசைக்கும் நேரம் காலை 9:27. வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம். ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ஒரு துறையில் தன்னுடைய திறமையால் ரொம்ப சிறப்பாக அவர்களும் வளர்ந்து மற்றவர்களையும் உருவாக்கிட்டு வரும் பல தொழில் அனுபவசாலிகளை நாம் சந்திச்சிட்ருக்கோம். இன்றைக்கும் அப்படி ஒரு தொழில் முனைவோரை தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவர் எல்லாரும் அவர் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பரிச்சயமானவர். பொதுவாகவே நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நம்ம அடையாளத்தை உருவாக்கிக்குவோம் இல்லைங்களா. அதே மாதிரி தான் இவரும் இவருடைய அடையாளத்தை சொன்னால் தான் இவர் தெரியும். அந்த அளவுக்கு அவருடைய தொழிலில் ரொம்ப சிறப்பாக பணியாற்றிட்டு வராரு. யாருந்தாங்க கேட்குறீங்க, யாரும் இல்லைங்க, நம்ம கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் நிறுவனத்தின் மேலாளர் கே சம்பத்குமார் அவர்கள். ஐயா வணக்கம்.
1: வணக்கம்
0: ஐயா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சுய தொழில் தொடங்கணும் அப்படின்னாவே, இல்லை இப்போ நீங்களும் சுய தொழிலாக தான் அதை ஆரம்பிச்சிருக்கீங்க, நம்ம இதெல்லாம் ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகிக்கணும் மனதளவுலையும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி அப்படின்னா என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம முதல்ல தயார்படுத்திக்கணுங்க ஐயா?
1: முதல்ல வந்து நம்ம சாதாரண மனிதர்கள்லேருந்து தொழில் முனைவோர் ஆகிறோம் அப்படின்னா அதற்குண்டான விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக உங்கள் மொபைல்லே கிடைக்கிற அளவுக்கு எல்லா தகவல்களுமே இருக்குது. அந்த தகவல்கள் முதல்ல நீங்கள் உள்ளே வாங்கிட்டு உங்களால் என்ன செய்ய முடியும் ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் இருக்கிற இடத்த சுற்றி இருக்கிற எந்த பொருட்கள் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கிதோ அந்த பொருளை வந்து நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் பண்ணுற மெத்தடில் நீங்கள் பண்ண ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப இனிமையாகவும் ரொம்ப வந்து எளிமையாகவும் உங்களுக்கு வியாபார தந்திரங்கள் தெரியும். அந்த வியாபார தந்திரத்தை வச்சுட்டு நீங்கள் மெல்லமாக மெல்லமாக இந்த சாப்பிட்ற பொருட்களாக இருக்கணும், உபயோகிக்கிற ஒவ்வொரு பொருட்களாகவும் இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்னு அப்படின்னு சொல்லுவோம். அதில் உணவுப் பொருட்கள், ஏன்னா உணவு வந்து மனிதனுக்கு உயிர் மாதிரி, ஸோ மூன்று வேளை உணவு கண்டிப்பாக அவசியம் தேவை. அப்போ அந்த உணவுகள் வந்து எப்படி வந்து நம்ம வந்து சரியான விதத்தில் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தும் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் தட்பவர்கள் ஏற மாதிரி உணவு வகைகள் மாறும். அந்த உணவு வகைகளை சரியாக அடையாளம் ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் உண்மையிலேயுமே அது சரியான விதத்தில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது சரியான விலையில் சரியான இடையில சரியான தரத்தில் கொடுத்தீங்க அப்படின்னா மெல்ல மெல்லாம் மக்கள் வாங்க ஆரம்பிங்க. நீங்கள் மக்கள் மனதில் இடம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு பிராண்டாக மாறும்.
0: சரிங்க. இப்போது நம்ம ஒரு பொருளாகட்டும் இல்லை இப்போ நீங்கள் உணவுப் பொருள்ன்றப்போ நம்ம வாடிக்கையாளர்களை தக்க வச்சுக்க என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம அந்த தொழில் முனைவோராக இருந்து நம்ம கடைபிடிக்கணுங்க ஐயா?
1: பொதுவாக வாடிக்கையாளர்கள் வந்து அவங்க செலவு பண்ணுற விதத்தில் வந்து எப்போவுமே வந்து அவங்க சரணப்படுறது கிடையாது. ஆனால் நடுவில் இருக்கிற வியாபாரிகள் அப்படிங்கிற விஷயங்கள் அவங்க தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த விலையை வந்து கிட்டத்தட்ட வந்து நிர்ணயம் பண்ணும்போது உண்மையிலுமே எடையோ இல்லை தரமோ கிட்டத்தட்ட மாற வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஒரு பிராண்ட் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 32-35% மக்கள் வந்து அதிகமாக வாங்கிட்டே இருக்கிறது அது பிராண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. மிச்சம் இருக்கிற 70% தான் மக்கள் வந்து அந்தந்த பொருட்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க, அவங்க தேடிக்கிட்டே இருப்பாங்க இந்த விலையில் இந்த பொருள் இந்த குவாலிட்டியோடு இருக்குதா அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே இருப்பாங்க. இன்றைக்கி இருக்கிற வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம், ஆன்லைன் பெரிய வரப்பிரசாதம். அவங்களே வந்து பொறுமையாக வந்து ஒவ்வொரு விஷயங்களும் வந்து வீட்டில் உட்காந்துட்டு பொறுமையாக தேடிட்டு உண்மையிலுமே அது என்ன விலையில் இருக்குது, என்ன சலுகைகள் இருக்குது, எப்படி நம்ம வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி கையில் கிடைக்கிறது ஒரு பெரிய நல்ல விஷயம். இப்போ நாங்களுமே எங்களுடைய ப்ராடக்ட் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஆன்லைனில் ரொம்ப ஈஸியாக கிடைக்கிற மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது எல்லா நிறுவனமே அதை வச்சுருக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து அதில் முயற்சி செய்கிறவங்க வந்து உண்மையிலேயுமே வந்து மொத்தமே வந்து 2-3%

0: மக்கள் மட்டும்தான். மிச்சம் இருக்க 98% மக்கள் வந்து கடையில் போய் வாங்குறவங்களாக தான் இருக்கிறாங்க. அவங்க எப்போவுமே வந்து உண்மையிலுமே நல்ல தரமான பொருளுக்கு நல்ல விலை கொடுக்க தயாராக இருக்காங்க. இதை நிறுவனமாக நாங்களுமே வந்து சரியான விலையில் கொடுக்க நாங்களும் தயாராக இருக்கோம். நடுவில் இருக்கிற கிட்டத்தட்ட வந்து வியாபாரிகளுடைய லாபங்கள் இதெல்லாமே வந்து அவங்களுக்கு கருத்தில் வச்சு அவங்களுக்கு ஒரு சில செலவினங்கள் வச்சு எங்ககிட்ட ஒரு சில விஷயங்கள் கேட்கும்போது நாங்களும் அவங்களுக்கு ஒரு சில சலுகைகள் கொடுப்போம். அதே சலுகைகள் பொதுமக்களுக்கும் போய் சேர்கிற அளவுக்கு இன்றைக்கி டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கிற விஷயங்களை வந்து சரியான முறையில் பயன்படுத்தணும். எல்லா விஷயங்களும் சரியான முறையில் பயன்படுத்தினாலும் பொதுமக்கள் எப்போவுமே வந்து நல்ல தரமான பொருட்கள் ஏற்றுக்கொள்ள அவங்க எப்போவுமே தயாராக இருக்கிறாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்றைய அவசர உலகத்தில் மார்க்கெட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொன்னீங்க. அதில் ஆன்லைன் மார்க்கெட்டிங்கும் இப்போ பெரிய அளவில் இதாகிடுச்சு. இப்போது சிறிய தொழிலாக இல்லை அந்த மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் இதெல்லாம் தெரியாமல் ஆன்லைன் தெரியாமல் இருக்கிறவங்களும் இதை எப்படி அவங்க டெவலப் பண்ணிக்கலான்றதை கொஞ்சம் சொல்லுங்க ஐயா.
0: இல்லை, பொதுவாகவே வந்தால் தான் சொன்னேன், இப்போது நீங்களே வந்து ஒரு நுகர்வோர் தான், உங்களுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை என்னென்ன பொருட்கள் வந்து தேவையில்லை அப்படின்னு உங்களுக்கே நல்லாவே தெரியும். இப்போ ஒன்றுமில்லை, ராகி வந்து அது ராகியாக இருக்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே வந்து ராகி கூழாக வந்து பண்ணுறாங்க, ராகி களியாக பண்ணுறாங்க. அதை வந்து நான் கொஞ்சம் மாற்றி யோசிச்சு கிட்டத்தட்ட ராகி சேமியா அப்படின்னு மாதிரி பண்ணோம். இப்போ அடுத்து வந்து ராகி நூடுல்ஸ்னு வந்திருக்குது. இந்த ராகி சேமியா இந்த நூடுல்ஸ் இது இரண்டுமே வந்து உலக அளவில் இருக்கிற நம்ம தமிழ் மக்களும் சரி நம்ம இந்தியாவில் இருக்க மாத்தலாம் அத்தனை மக்களும் சரி விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவு அது. ஏன்னா அதில் இருக்கிற கால்சியம் அதில் இருக்கிற மெக்னீசியம் இதெல்லாமே இரும்பு சத்து இதெல்லாமே வந்து நார் சத்து ரொம்ப அவசியம் நமக்கு தேவை. ஸோ அந்த உணவுடைய விஷயம் கரெக்டாக இருக்கும்போது சரியான முறையில் வந்து நம்ம பண்ணிவிட்டு நம்ம எளிமையாக நமக்கு இருக்கிற சுற்றி சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆன்லைனில் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து செலவு இல்லாமல் நம்ம பண்ண ஆரம்பித்தோம்னே அதுலேருந்து மெல்லமாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து இப்போ நிறைய வந்து உண்மையில் கடன் உதவி எல்லாமே வந்து மத்திய அரசும் மாநில அரசும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சரியான அதற்குண்டான தகவல்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க போய் நீங்கள் பேங்க் மேனேஜரோ இல்லை நீங்கள் அணுகுனீங்கன்னா அவங்க அதுக்குண்டான வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே பண்ணுறாங்க. நானே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சில நிறுவனத்துக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து கன்சல்டண்ட்டாக இருந்திருக்கேன். அவங்க எவ்வளோ தான் முதலீடு போட்டாலும் அந்த முதலீடு எப்படி வந்து நடந்துகிட்ருக்குது அந்த முதலீடு எப்படி வந்து செலவை நாங்கள் ஆக இல்லாமல் மார்க்கெட்டிங் செலவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எல்லா நிறுவனத்துக்கும் அவசியமான விஷயம் அது. ஸோ அந்த மார்க்கெட்டிங் இதுவும் கண்டிப்பாக பண்ணால் மட்டும்தான் இப்போ நம்மளுடைய பண்பலையில் வந்து கிட்டத்தட்ட வந்து காதில் கேட்குற அளவுக்கு எங்களுடைய விளம்பரங்கள் மற்ற விளம்பரங்கள் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங்கில் வரும். இதெல்லாம் வந்து திரும்பி திரும்பி அப்புறம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து மக்கள் வந்து அவங்க சொல்கிறாங்களே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்லேயும் எதிர் வீட்லேயும் அவங்க சொந்தக்காரங்க வீட்லேயும் ஒவ்வொரு வீட்லேயும் சொல்லும்போது அது வந்து ப்ரொபாகண்டான்னு நாங்கள் சொல்லுவோம். அப்போ சாப்பிட்டவங்க தன்னுடைய வாயால் அந்த ஒரு சுவையும் அந்த உணர்ந்து எல்லாமே வந்து இனிமையாக சொல்லும்போது அந்த பொருள் ரொம்ப ரொம்ப அழகாகவும் எளிமையாகவும் ஒவ்வொரு வீட்லேயும் போய் அழகாகவே உட்கார ஆரம்பிக்குது. அது உட்காந்தாலே உண்மையிலுமே அப்போ ஆட்டோமேட்டிக்காக தலைமுறை தலைமுறையாக அந்த ப்ராடக்ட் வந்து மெல்லமாக வந்து மக்கள்கிட்ட போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது ஒவ்வொரு படியாக ஏறுமோ ஒவ்வொரு படியும் ஏறும்போது அதில் ரொம்ப கவனமாகவும் உங்கள்கிட்ட இருக்கிற முதலீடு உங்கள்கிட்ட இருக்கிற செலவுகள் நீங்கள் உபயோகிக்கிற பொருட்கள் நீங்கள் எப்படி உபயோகிப்பீங்களோ நீங்கள் எப்படி சாப்பிடுவீங்களோ அதேமாதிரி ஒவ்வொரு மக்களும் சாப்பிடுவாங்கன்னு கண்ணோட்டத்தோடு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுடைய வளர்ச்சிகள் சரியாக இருக்கும் போலேயே வளர்ச்சிக்கு வேணால் உண்மையிலுமே காலதாமதம் ஏற்படலாம். ஆனால் வளர்ச்சியில் வந்து எந்த விதத்தில் வீழ்ச்சியும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு படியாக மேலே ஏறும்போது ரொம்ப கவனமாக ஏறினீங்கன்னா அந்த வளர்ச்சியுமே உங்களுக்கு அனுபவத்துக்கு கொடுக்கும். உங்களுடைய அனுபவம் சிறந்த பொருளாக மாறும், சிறந்த பொருள் சிறந்த பிராண்டாக மாறும்.
1: சரிங்க, ரொம்ப தெளிவாகவே நிறைய விளக்கங்களை தந்துட்டுருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். நேர்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெற அழைங்கள். புருஷம் 43-42 என்ற முன்னணிப்பினுடன் 24-40-30 மற்றொரு இலக்க எண்ணாகும் 94-86-81-10-25 இதை அறிமுக நேர்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற நேர்கள் அழைக்க புருஷம் 43-42 என்ற முன்னணிப்பினுடன் 24-40-31 மற்றொரு இலக்க எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அளித்து நேர்கள் இந்த நேரலை நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கல் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானொலிகள் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கலன்மங்கல் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ் புல்லட் மிக்சி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே, 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே, 3 ஜார் மிக்சி 1947 மட்டுமே, 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி, தரம் நம்பிக்கை, வசந்தன் கோ.
3: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
4: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேட்ச்ல ஜாயின் பண்ணுங்க.

0: expert faculty, intensive preparation, daily test, proven results. Akash Institute, your medical dream starts here. Sarada College Road, Fairlands, Salem.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: பத்தாண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
4: இது ரூபி ஜூஸ், குடிச்சு

0: பேராசிரியர்கள். காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
1: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
2: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
1: செம்ம டேஸ்ட்.
2: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
7: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
8: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 நன்றே கேட்போம், இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
10: சேலம் மற்றும் திருச்சி மங்கள மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கிற வானலையில் வசந்தம் இன்னைக்கு நம்பிக்கை நட்சத்திரம். நிகழ்ச்சியில கடத்தூர் இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் நிறுவனத்தின் மேலாளர் கே சம்பத்குமார் அவர்கள் இணைந்திருக்காரு. சரி, இப்போ நீங்க ஆன்லைன் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க, பெரிய அளவுல வெளிநாட்டுக்கு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கீங்கன்றப்போ, நம்ம அந்த நிறுவனத்திற்கான அந்த உரிமங்கள், இந்த சட்டப்பதிவுகள் இதெல்லாம் எப்படி வாங்கணும், இது குறித்து நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார்.
11: இதற்குண்டான வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு டிஜிட்டல் வித்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கு. அது உள்ள போனோம் அப்படின்னா நமக்கு உண்மையிலுமே வந்து கிட்டத்தட்ட இதனுடைய விளக்கங்களை நம்ம தமிழ்லேயோ இல்லைன்னா வந்து ஆங்கிலத்தில் நம்ம போட்டோம் அப்படின்னா அதுக்குண்டா எல்லா தரவுகளும் அதில் கிடைக்கும். அந்த தரவுகளை வந்து நீங்கள் கூர்ந்து கவனிக்கலாம். அப்படி உங்களுக்கு எதுவும் தெரியலன்னா என்னைய மாதிரி அனுபவம்ல மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க, நீங்கள் அவங்கள தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு உண்டான என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணி கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்து கிளியராக பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் புதுசாக வியாபாரத்துக்கு வரீங்க அப்படின்னாலே வந்து உங்களுடைய வியாபாரம் வந்து சரியாக மார்க்கெட்டிங் வரைக்கும் எப்படிலாம் பண்ணணும், எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சரியான வழி நடத்தி அவங்கக்கிட்ட கிட்டத்தட்ட வந்து லாபத்தை காமிச்சு இது 5 வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபோர்காஸ்ட் அப்படிங்கிற ஒரு மெத்தட் வந்து க்ளீனாக போட்டு கொடுத்துருவோம். அந்த 5 ஃபோர்காஸ்ட்டில் வந்து கிட்டத்தட்ட வந்து கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும். இப்போ இந்த வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லைனோ அப்படின்னு சொல்லி உலகம் பூரா நடந்துகிட்ருக்கு இந்த கிளைமேட் சேஞ்சஸ். இந்த கிளைமேட் சேஞ்சில் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் ரெகுலராக அந்தந்த கிளைமேட்டில் சாப்பிட்ற உணவுப் பொருட்கள் உங்களுடைய உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாற ஆரம்பிக்கும். அப்போது தேவையான உணவுப் பொருட்களுடைய உற்பத்தி பாதிக்கும், தேவையில்லாத உணவுப் பொருளுடைய விலையை நீங்கள் அதிகமாக கொடுக்க மாதிரி இருக்கும். இது 5-6 ஒரு தடவை இந்த எல்லினோ ஏற்படுறது வந்து முழுக்க முழுக்க நிறைய கிளைமேட் சேஞ்சஸ். ஏன்னா எல்லாருமே வந்து மரங்கள் நட வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு மனிதனுமே வந்து பிறந்த நாளுக்கு ஒரு மரக்கடன் நடந்தாலே போதும், உண்மையிலுமே வந்து நம்மளுடைய வாழ்நாளுக்கு தேவையான ஆக்சிஜன் ரொம்ப அருமையாக கிடைக்கும். அது ஏன்னா மரம் ஒன்று மட்டும்தான் கார்பன் டை ஆக்சைடு எடுத்து ஆக்சிஜனை கொடுக்கும். இதெல்லாம் நம்ம பண்ணோம்னா இந்த எல்லினோ அப்படிங்கிறது தவிர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் சொல்கிறாங்க. நிறைய நிபுணர்கள் அதை பற்றி ஆராய்ச்சிகள் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே என்ன ஆகிடும்னா உணவுப் பொருளுடைய இதையும் சரி, நீங்கள் உபயோகிக்கிற எல்லா விதமான சரி அழகு பொருட்கள் எல்லாமே வந்து அதுக்குண்டான மாறும். அது மாறும்போது என்ன ஆகிடும், விலை கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். விலை வந்து ரெகுலராக கிடைக்கிற விலையிலேருந்து நீங்கள் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து இருக்கிற ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை. எப்படி நம்முடைய தேவைகள் அதிகமாக இருக்குன்னு நம்ம ஒவ்வொரு இது தொழில்நுட்பத்தை நோக்கி நம்ம போய்கிட்டோம் இருக்கிறோமோ அதற்குண்டான விலைகள் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய காலகட்டத்தில் இன்றைக்கி எல்லாருடைய பேக்கெட்லையும் ரொம்ப குறைஞ்சபட்சம் 10,000-15,000 மொபைல் இருக்குது. இது வந்து மொபைல் கிடையாது, உங்களுக்கு உண்டான தகவல் நுட்பம். அது சரியான முறையில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சரியான ஆசானது. ஸோ அதை வச்சுக்கிட்டே நீங்கள் எல்லா விஷயங்களையுமே நீங்கள் பண்ணலாம். அதில் அதுக்குண்டான எல்லா டெக்னாலஜி எல்லாமே இன்றைக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து நான் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த சண்டே கூட கிட்டத்தட்ட வந்து ஒரு கிளாஸ் இருக்குது எனக்கு. ஸோ இது நிறைய ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே வந்து எனக்கு லிங்க் வந்துக்கிட்டே இருக்கும், நான் அதில் எல்லாமே அட்டன் பண்ணி நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன். அன்னன்னைக்கு தேவைகள் என்ன நீங்கள் வேணும் அப்படிங்கிறத

0: பார்த்து பார்த்து பார்த்து பொதுமக்கள் எல்லாருக்குமே வந்து சுவையான உணவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடையும் நாங்கள் இந்த நிறுவனத்தில் செயல்பட்டுட்ருக்குறோம். ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்குமே வந்து அந்த மாதிரி ஆர்வம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வந்து எங்களுடைய நம்பரை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு உண்டான வியாபார விஷயங்கள் சொல்லிக் கொடுப்போம். எங்களுடைய பொருளையும் கொடுத்து உங்கள் ஏரியாவில் வந்து உங்களுடைய வியாபாரத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு மெல்லமாக மெல்லமாக கிட்டத்தட்ட வந்து அந்த வியாபாரத்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறவங்க தாராளமாக எங்களை தொடர்பு.
1: அது தொழில் தொடங்கணுன்றதுக்கு வந்து நிதி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆர்வமாகவும் முக்கியம் இல்லைங்களா?
0: ஆர்வம் இருந்தாலே போதும், உண்மையிலுமே கடவுள் யார் மூலமாவது உங்களுக்கு பணத்தை கொடுப்பார். ஏன்னா ஆர்வம்ங்கிறது வந்து உள்ளத்துலேருந்து ஏற்படுறது. இந்த உள்ளமும் கிட்டத்தட்ட வந்து உங்கள் உடலில் இருக்கிற பஞ்ச பூதங்கள் எல்லாமே சேர்ந்து இயங்கும் போது யாரா ஒருவர் வந்து அவங்களுடைய தேவையை பூர்த்தி பண்ணுறது உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் நிறைய உண்மையிலுமே பார்த்துருக்கேன் நான்.
1: சரிங்க, நேரும் ஒருத்தர் இணைப்பில் இருக்காங்க, அவங்களை சந்திக்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சியில் வேலூர் மாவட்டம் கட்டடையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: உங்களுடைய கேள்வி கேட்கலாம்.
0: வணக்கம், சொல்லுங்கம்மா.
2: ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறது, ஒரு புது ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்த மார்க்கெட்டுக்கு வருது. அந்த ப்ராடக்ட்டை வந்து நம்ம தனித்துவமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத பின்பற்றணும்? ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே சில பேர் கம்மியா அந்த ப்ராடக்ட்டுக்கான காசு அப்படிங்கறத வச்சுட்டு அதன் பிறகு ஜாஸ்தி பண்றாங்க. இதை வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியா பாக்குறீங்க? ப்ரைஸை எப்படி நம்ம நிர்ணயம் பண்ணணும், இதை பத்தி சொல்லுங்களேன்.
0: நீங்கள் கேட்ட கேள்விகள் வந்து உண்மையிலேயே ஒரு மணி நேரம் பேச வேண்டிய விஷயங்கள் ரொம்ப தெளிவாக கேட்குறீங்க. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். அதை வந்து விலை அப்படிங்கிறதே வந்து ஃபஸ்ட்டு முக்கியமாக வந்து இந்த பொருள் வந்து மக்கள் வந்து எந்த அளவில் வாங்குகிறாங்க, எந்த விலையில் வாங்குகிறாங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிட்டேன்னா உண்மையிலுமே வந்து ஷாம்பு வந்து எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பிக்கல. 50 பைசாங்க அந்த ஷாம்பு என்றைக்கு வர ஆரம்பித்தது எல்லோரும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் காஃபிலாம் வந்து கிட்ட எல்லோரும் யூஸ் பண்ணலை, எல்லாம் அப்போலாம் ஜாரில் தான் இருந்தது. அது மெல்லமாக வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வேளைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி பேக்கெட்டு வந்த உடனே அதனுடைய விற்பனை ரொம்ப அதிகமாக ஆரம்பித்தது, உற்பத்தியும் அதிகமாக ஆரம்பித்தது, உண்மையிலுமே மக்களுடைய தேவையும் அதிகமாக நிறைய பேர் சாப்பிடவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த மாதிரி, அதாவது இன்றைக்கி ஒரு வேளைக்கு என்ன தேவைகள் இருக்குது, ஒரு யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு யூஸ் கிட்டத்தட்ட வந்து கரெக்டாக அந்த இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து நீங்கள் மெல்லமாக ஆரம்பித்தீங்க அப்படின்னாலே உண்மையிலுமே அது வந்து சரியான விலையிலையும் மக்கள் ஏற்றுக்குவாங்க. அது சரியான, அதாவது ஒரு தடவை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே வந்து ஒரு 10 ரூபா காஃபியும் இருக்குது, 50 ரூபா காஃபியும் இருக்குது இல்லைங்களா? ஒரு 10 ரூபா காஃபியில் வந்து நம்ம சேர்கிற மாதிரி நம்மளுடைய காஃபி பொடியோ இல்லை நம்ம சுகர் எல்லாமே கலந்து கிட்டத்தட்ட அவங்க கொடுத்தோம் அப்படின்னா உண்மையிலுமே அவங்களுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும். அந்த திருப்தியிலேருந்து இன்னும் மேம்பட்ட வேறு வேணும், சுவைகள் வேணும் அப்படின்னா அதில் ஏதாவது நீங்கள் ஏதாவது ஃப்ளேவர் சேர்க்கணும், ஏதாவது சுவையூட்டி சேர்க்கணும் அப்படின்னா அடுத்த லெவல் 15-20 ரூபா அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா மக்கள் எப்போவுமே தாராளமாக வாங்க தயாராக இருக்காங்க. ஆனால் அது போய் சேர்க்குற விஷயங்களில் இருக்கிற சப்ளை செயின், அந்த விஷயங்கள், மார்க்கெட்டிங், இதையெல்லாம் கூர்ந்து கூர்ந்து கூர்ந்து ரொம்ப அழகாக கவனித்து செய்யணும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 365 நாட்களில் வந்து கிட்ட 4 நிலைகள் இருக்குது. இந்த 4 நிலைகள்லையுமே வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் வந்து நீங்கள் அந்த ப்ராடக்ட்டை எடுத்துக்கொண்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்கறது எல்லாமே இருக்கும். 2வதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு சீசன் ஸ்டார்ட் ஆகும், அந்த சீசனில் தான் சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 3வது தான் கிட்டத்தட்ட சீசன் பீக்கு, அப்போ நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. 4வதில் வந்து இது யூஸ் பண்ணுவாங்க அத்தனை பேரும் வந்து தரமாக திரும்பி அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளுடைய ப்ரைஸு, நம்மளுடைய சப்ளை இதெல்லாம் நம்ம கூர்ந்து கவனித்தோம்னா 2வது வருடங்களில் உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். பொதுவாகவே எல்லாரும் அவங்க அவங்களுடைய அனுபவத்தை உண்மையிலுமே ஆர்வமாக கூர்ந்து கவனித்து ஒரு டைரியில் எழுதி வச்சுக்கிட்டாலே நீங்கள் திருப்பி பார்த்தாலே உண்மையிலுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் அதிலேருந்து கற்றுக்கலாம். நீங்கள் வெளியிலேருந்து எங்கேயும் தேட வேண்டியதில்லை. இப்போ நாங்கள்லாம் நிறைய விஷயங்கள் வந்து எல்லா நிறுவனத்தை சொல்கிறோம், எல்லாருமே எல்லாமே கேட்க மாட்டாங்க. அவங்க மனசில் அது எப்படி வந்து உள்ளே போய் அவங்களுடைய ஆர்வத்துலேயும் அவங்க விஷயத்துலேயும் கலக்கும் போது உண்மையிலுமே வந்து அவங்க பண்ணும்போது தான் எங்களை விட அவங்கள்ட்ட ஒரு சில அனுபவங்கள் இருக்கும். நாங்கள் அதுலேயும் கிட்டத்தட்ட 1%, 2% அந்த அனுபவத்தை எடுத்துகிட்டு வேறு இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் வந்து பொருந்தாது. அதனால தான் சொல்கிறேன், உங்களுடைய அனுபவம், உங்களுடைய எளிமையான அனுபவம் மட்டும்தான் உங்களுக்கு பயன்படும். அதில் சந்தேகங்கள் வந்தால் தாராளமாக எங்களை மாதிரி நிபுணத்தில் நீங்கள் எப்போ வேணால் தொடர்பு போகலாம். உங்கள் கையில் அழகாக தொழில்நுட்பம் மொபைல் எப்போவுமே இருக்குது, நீங்கள் எப்போ வேணாலும் கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
1: சரிங்க. சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மளிகை வழங்கும் வானொலிகள் வசந்தம் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மளிகை. இன்னைக்கு வானொலியில் வசந்தம், நம்பிக்கை நட்சத்திரம், ஐயா இணைப்பில் ஒரு நேயர் இருக்காங்க, அவங்களையும் சந்திக்கலாம். வணக்கம். வணக்கம் வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க. சரிங்க ஐயா, இப்போ உணவு இஷ்டம்.

0: உணவுப் பொருள் சார்ந்த இந்த தொழில் நம்ம ஆரம்பிக்கும் போது உணவு பாதுகாப்பு துறையை நம்ம அணுக வேண்டியது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா?
1: உண்மை.
0: அவங்கள அவங்க கிட்ட நம்ம தரத்தையும் காமிக்கணும். அது எப்படி ஐயா இத்தனை வருஷம் நம்ம குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரீங்க? அதை குறித்து அந்த அனுபவத்தை குறித்து சொல்லுங்க ஐயா.
1: ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வந்து பொருட்கள் வாங்கும் போது நீங்கள் வந்து வசதி இருந்தால் நீங்கள் லேப் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த பொருளை தயாரித்து அங்கே இருக்கிற லேபில் நீங்கள் கொடுத்து நீங்கள் ஒரு டெஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து உணவு பாதுகாப்புத்துறையுடைய முக்கியமான அம்சம். இது இன்னும் அவங்க வரும்போது சப்போஸ் ஏதாவது ஒரு கேட்டாங்கன்னா நம்ம அந்த ரிப்போர்ட்டை காமிக்கலாம் அவங்கள்ட்ட. இல்லைன்னா கிட்டத்தட்ட அதுக்கப்புறம் வந்து ஏன்னா எங்கக்கிட்ட போனதுக்கப்புறம் அதே மாதிரி கிளைமேட் சேஞ்சஸோட பொருள் போய் எல்லாருமே ரிட்டைன் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் வந்து வீட்டில் ஃப்ரிட்ஜில் பொருள் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்காது, வெளியில் வச்சுருப்பாங்க, ஒரு சில பேர் சமையல் கட்டு பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இந்த சமையல் கட்டு பக்கத்தில் வச்சுருக்கும் போது என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே இருக்கிற சூடு அந்த இருக்கிற கிளைமேட் சேஞ்சஸும் அந்த பொருளுடைய தன்மைகள் எல்லாமே மாற ஆரம்பிக்கும். அப்போ அது மாறும்போது அதில் நாங்கள் ஒரு சில குறிப்பிட்ட காலம் டைம் போட்டிருப்போம். அந்த டைமுக்குள்ள யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு தேவையான சுவை எல்லாமே கிடைக்கும் சொல்லி தான் அந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அந்த ரிப்போர்ட் எல்லாருமே உணவுப் பொருள் செய்கிறவங்க அத்தனை பேருமே எஃப்எஸ்எஸ்எல் கண்டிப்பாக எடுக்கணும். அதேமாதிரி உணவுப் பொருள் விநியோகம் பண்ணுறவங்களும் அந்த எஃப்எஸ்எஸ்எல் லைசன்ஸ் வச்சுருக்கணும். இது வந்து அவசியம், இது ரொம்ப கட்டாயமான விஷயம். இது
0: இப்போ உணவுப் பொருள்ன்றப்போ நிறைய வேஸ்ட் எல்லாம் ஆகும் இல்லைங்களா? எக்ஸ்பிரி ஆகிடதும் உண்டோ இல்லைங்களா? சில சமயம் ஆகும் இல்லைங்களா? அதை நீங்கள் என்ன எப்படிங்க அதை அதுக்கான வருமானத்தையும் நீங்கள் ஈக்குவல் பண்ணணும், இதாகவும் பண்ணணும் இல்லைங்களா? எப்படிங்க ஐயா சமாளிக்கிறீங்க?
1: இல்லை, விலை நிர்ணயம் பண்ணும்போதே கிட்டத்தட்ட வந்து அதற்குண்டான ஒரு சில சதவீதம் ஒதுக்கிடுவோம் நாங்கள். அது ஒதுக்கிடும். ஒரு சில உணவுப் பொருள் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்மக்கிட்ட சாப்பிட்றது பயன்படலன்னு அது ரீப்ராசஸ் பண்ணி கிட்டத்தட்ட வந்து அனிமல் ஃபீடு அந்த மாதிரி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கிட்டத்தட்ட வந்து உணவு பாதுகாப்புத்துறை சொல்கிற மாதிரி அதை கம்ப்ளீட்டாக எரிக்கணும். அது ஒன்று மட்டும்தான். அதனால் வந்து அது எல்லாமே வந்து ஒரு அதான் சொல்கிறேன், சாதாரணமாக நீங்கள் ஒரு 10 ரூபா கொடுத்து ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அதில் ஜிஎஸ்டி இருக்குது, லாரி வாடகை இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த வேஸ்ட் பண்ணுற பர்சன்டேஜ் இருக்குது, பல தொழிலாளர்களுடைய சம்பளமும் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு உண்டான அந்த விலை அது. ஸோ ஒவ்வொருத்தரையும் அப்படி தான் வந்து எல்லா நிறுவனமும் வந்து விலையை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க.
0: ஓ சரிங்க. இணைப்பில் ஒரு நையர் இருக்காங்க, சந்திக்கலாம். வணக்கம்
2: ஐயா. வணக்கம்.
0: வணக்கம் ஐயா,
2: சொல்லுங்க. தங்கராஜ் பேசுங்க.
0: கேட்கலாம் ஐயா உங்களுடைய கேள்வியை.
1: ஐயா வணக்கம், சொல்லுங்க.
2: அதாவது ஒரு சிறு தொழில் தொடங்கணும்னா அதை சந்தைப்படுத்துறது எப்படி, அரசாங்கத்தில் அதுக்கு உண்டான லோன் போடுறதுன்னா எப்படி, இதுன்னு விளக்க சொல்லுங்க.
0: சரிங்க, கண்டிப்பாங்க ஐயா.
1: அதாவது நீங்கள் சிறு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த தொழில் என்னென்னு கம்ப்ளீட்டாக அதை டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வந்து சிறு தொழில் சிட்கோ இண்டஸ்ட்ரீஸ் சொல்லுவாங்க, அது ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் வச்சுருப்பாங்க. இது வந்து இது ஒவ்வொரு தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அந்த அரசு நடத்துறது. அது நீங்கள் அங்கே போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க. பயிற்சிகள்லாம் கொடுத்து உங்களுக்கு அதுக்குண்டான ஒரு 7 நாள் வகுப்புகள்லாம் எடுத்து இதை எப்படி பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது ஒரு வகை. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன பொருள் பண்ண போகிறீங்க, எப்படி பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத வந்து ஒரு தெளிவுபடுத்திட்டு அந்த பொருளை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து ஒன்று அந்த நிறுவனத்திலோ இல்லைனா உங்களுக்கு தெரிஞ்ச தொழில் சம்மந்தப்பட்டவங்களோ யார்கிட்ட வேணாலும் நீங்கள் வந்து தாராளமாக கேட்கலாம். ஆனால் பட்டு நீங்கள் உங்களுக்கு சந்தேகங்கள் தீர்ற வரைக்கும் நீங்கள் வந்து 4-5 இடத்துல கேட்குறது நல்ல விஷயம் அது. பட் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அரசாங்கம் வந்து உங்களுக்கு சிட்கோ வந்து கரெக்டாக அது வழி நடத்துவாங்க அவங்களே.

0: தருங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
8: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
9: தொடர்புக்கு 9500848820.
10: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். இன்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
11: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிக் கொண்டிருக்கிற வானொலியில் வசந்தம். இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரம். பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் நிறுவனத்தின் மேலாளர் கே சம்பத்குமார் அவர்கள். சரி, இப்போ ஒரு தொழில் அப்படின்னாக்கா அதில் வாடிக்கையாளர் தான் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வாடிக்கையாளர்களை எப்படி நம்ம ஈர்க்கணும், ஈர்த்த வாடிக்கையாளர்களை நம்ம எப்படி தக்க வச்சுக்கணுங்க ஐயா, இதில் அந்த தொழில் முனைவோர் என்னென்ன இதெல்லாம் பாதுகாக்கணும், அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா.
12: பொதுவாக வாடிக்கையாளர்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு புதிய முயற்சிக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. இதற்கு வந்து நான் என்னோடய அனுபவத்தில் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லலாம். உணவுப் பொருட்கள் வந்து கன்வீனியன்ட் பேக்கில், ரொம்ப எளிமையான பேக்கெட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டைம் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் நாங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். அதுக்கெல்லாம் வரவேற்பு கொடுத்துருக்காங்க. பட் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட முதல்ல வந்து அவங்களுடைய மனசில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருக்கிற விலையை என்னென்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதற்கு வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் டீம் எப்பவும் மார்க்கெட்டில் இருந்துட்டு கம்ப்ளீட்டாக தகவல்கள் நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். முதல்லலாம் தகவல் கிடைக்கிறது நமக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சிரமங்கள் வந்து, இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு அப்படின்னால அன்னன்னைக்கு தகவல்களை இப்போ வந்து நம்ம நேரலையில் இருக்கோம். ஒரு சில நேயர்கள் சொல்லுவாங்க இந்த மாதிரி இப்படி கேட்குறாங்க, இப்போ ஒரு சில பேர்லாம் கேட்டாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ஆர்வமாக இருக்குது. நிறைய பேர் வந்து நிறைய வியாபாரத்தில் வரணும். உண்மையிலுமே வந்து ஏன்னா இந்தியா மாதிரி மக்கள் தொகை அதிகமாக இருக்கிற இந்த நாட்டிலலாம் வந்து கிட்டத்தட்ட வந்து வியாபாரத்திற்கும் உண்மையிலுமே வந்து சந்தைப்படுத்துறதுக்கும் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே வந்து எல்லா தேவைகளும் பொருள் இருக்குது. அந்த பொருளை வந்து எப்படி கரெக்டாக கொஞ்சம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்களில் வந்து கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும் போது நமக்கே அது வந்து தெளிவு உண்மையிலுமே. ஏன்னா இப்போ நம்மளே வந்து ஒரு சில பொருளை வந்து தேட ஆரம்பிப்போம். அது அப்போ எங்கே கிடைக்கல, ஏது கிடைக்கல, அப்படி கன்வீனியன்ட் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஒரு காலத்தில் வந்து நம்ம ஏதாவது தகவல் பரிமாற்றம் செய்யணும்னா ஒரு டெலகிராம் ஆஃபீஸில் போய் டெலகிராம் கொடுக்குற மாதிரி இருக்கும், இல்லை ஒரு போஸ்ட் கார்டு எழுதி கொடுக்குறமா. ஆனால் இது கையில் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு யாரோ ஒருத்தர் திங்க் பண்ணதை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம கையில் மொபைல் இருக்குது. ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து எல்லா தகவலும் பரிமாற்றணும். ஸோ அதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ரொம்ப கம்மி. ரொம்ப எளிமையான ஒரு மொபைல் வாங்கினாலே இன்றைக்கி 2500 அவர் பேசுறதுக்கு மட்டுமே அது எல்லாமே வரணும்னா அவங்களுக்கு 10,000 பண்ணி இதுக்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு மக்கள் தயாராக தான் இருக்கிறாங்க. ஸோ அதனால் எல்லாத்துக்குமே எப்போவுமே மக்கள் தயாராக இருப்பாங்க. பட் அவங்களுக்கு உண்டான விஷயங்களை வந்து நீங்கள் சந்தேகப்படுத்த விஷயங்கள் நீங்கள் அந்த சந்தையிலேயே வந்து பொறுமையாக நீங்கள் அதிலே நீ இருக்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு வெளியில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாக போயிடும். அந்த முயற்சி அடுத்தவங்க ஒன்று தொடரும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த பொருளுடைய இது வந்து வெட்டி ரொம்ப சுலபமாகிடும்.

0: அதனால் உங்களுடைய கான்செப்ட் கிரியேட் வந்து கரெக்டாக அது கொண்டு போயிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ராகி சேமியா அப்படின்றது இந்த ராகி மாவு எப்படி எளிமையாக கொண்டு போகணும் இதெல்லாம் வேல்யூ ஆட் ப்ராடக்ட் எல்லாமே நீங்கள் பண்ணும்போது நம்முடைய அரசாங்கம் அதுக்கு நிறைய மானியம்லாம் கொடுக்குது. பட் அது அதுக்கு உண்டான துறைகள் இருக்குது, அந்தந்த துறைகள் வந்து நீங்கள் தேடி பார்க்குறதுக்கு இப்போல்லாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லிட்டு அந்த நிறைய அந்த இதெல்லாமே இருக்குது. நீங்கள் அதெல்லாம் எல்லாமே மொபைல்லே இருக்குது, நீங்கள் அதில் போய் க்ளீனாக வந்து போட்டாலே அதுவே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லி கொடுக்குது. என்ன அதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு ஒரு அழகாக ஒரு டைரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் எழுதிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு குழந்தைய மாதிரி நீங்கள் கற்றுக்கொள்கிற மனநிலையில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உண்மையிலேயே வியாபாரம் ஜெயிக்க முடியும். வியாபாரத்தோட முக்கியமான தந்திரம் என்ன அப்படின்னா வாடிக்கையாளர் சொல்கிறது கூர்ந்து கவனித்தாலே போதும், நீங்கள் நிறைய விஷயம் கற்றுக்கலாம், நிறைய விஷயம் செய்யலாம்.
1: சரிங்க, இணைப்பில் இணையம் நேயர் வணக்கம். கேட்கலாம் ஐயா கேள்விய.
2: சார் வணக்கம்.
0: வணக்கம்.
2: நான் கருத்தூர்ல இருந்து பள்ளி பேசுறேன் சார், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: சிறப்பா சொல்றீங்க சார், வாழ்த்துக்கள். ஒரு மணி நிகழ்ச்சி பண்ணதே தெரியல.
0: நன்றி நன்றி.
2: நம்ம இன்னும் ஆன்லைன் பர்சேஸ் இருக்கா?
0: இருக்குங்க, இனிமே ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வெப்சைட்டில் அடிச்சிங்கனாலே போதும், கூகுள் சர்ச்சில் இனிமே ஃபுட்ஸ்ன்னு அடிச்சிங்கனாலே போதும், நம்மளுடைய ப்ராடக்ட் கடகடன் நீட்டாக ஓடி வரும்.
2: வெளியூருக்கார கேட்குறாங்க சார், அதனால கேட்டேன். இன்னொன்று கேட்டால், நான் கம்பெனி மேலே தான் தினம் எங்கள் வீட்டுக்கு போகிற வரேன். நான் பக்கம் கம்பெனிலேருந்து ஒரு கிலோமீட்டர் எங்கள் ஊர் பெருமகள் அப்படின்னு.
0: ஓகே,
2: நான் வந்து இனிமே சேம் அங்கே இருந்து எனக்கு தெரியாது.
0: ஓகே ஓகே.
2: நம்ம பண்பலை விளம்பரங்கிறது தான் இப்போ வாங்கி பயன்படுத்திக்கிறேன். குழந்தைங்க ஸ்கூலுக்கு
0: போகிறாங்க,
2: அவங்களுக்கு காலையில் செஞ்சு கொடுத்து ஒரு ஏதுவாக இருக்குது சார்.
0: முக்கியமாக நாங்கள் வந்து நன்றி நன்றி நன்றி. எங்கள் இருக்கிற ஆக்சுவலாக வந்து பொருட்கள் எல்லாமே வந்து ராகி சேமியா கோதுமை சேமியா குழந்தைங்களுக்கு கொடுங்க, ரொம்ப ஆரோக்கியமான வளர்ச்சி அவங்களுக்கு தேவை. சுவைக்கு வந்து அந்த இந்த ரோஸ்டட் சேமியா கொடுங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப எளிமையான உணவு, ரொம்ப ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஆரோக்கியமான உணவு.
1: இணைப்பில் இணையம் நேயர் வணக்கம். சரிங்க, இப்போ இன்னொரு நேயர் இருக்காருங்க. வணக்கம்.
3: வணக்கங்கம்மா.
1: வணக்கம் அம்மா.
3: மணிமேகலை அங்கனாம்லேருந்து பேசுகிறேன்.
0: வணக்கம். வணக்கம்.
3: அதாவது மக்களுக்கும் சரியான விலையில கிடைக்கும் இனிமே சேமியா, அதே சமயம் நீங்க வந்து ப்ராடக்ட் அதாவது விவசாய பொருட்கள் வந்து நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணா அப்ப தரம் பார்த்து வாங்குவீங்க, அதே சமயம் வந்து உற்பத்தி அதிகரிக்கும் போது ஒரு ரேட்டும் இருக்கும், உற்பத்தி குறையும் போது ஒரு விலையும் இருக்கும், அது எப்படி மேனேஜ் பண்றீங்க?
0: அதாவது உற்பத்தி அதிகமாகும் போது அதை ஸ்டோரேஜ் பண்ற மெத்தட்னு சொல்லி ஒன்று இருக்கு, அதில் நாங்கள் கம்ப்ளீட்டா நாங்கள் ஸ்டோர் பண்ணுவோம். உற்பத்தி குறையும் போது இந்த உணவுப் பொருட்களில் வந்து ஒரு பெரிய வித்தியாசம் கடவுள் வச்சிருக்கிறாரா இல்லை நம்ம வச்சிருக்கிறோமா எனக்கு தெரியல, நான் ரொம்ப அது கூர்ந்து கவனிப்பேன். எப்பவெல்லாம் வந்து உணவுப் பொருளுக்கு இந்த உற்பத்தி குறையுதோ அப்போல்லாம் மக்களுடைய தேவை அதிகமாகும். அப்போ மக்களுடைய அதிகமாக தேவை அதிகமாகும் போது அப்போ நாங்கள் என்ன பண்ணும்போது எப்போல்லாம் வந்து உணவு உற்பத்தி இருக்குதோ அதை எடுத்து நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணணும் இல்லைங்களா? ஸ்டோரேஜ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எப்போல்லாம் கேட்குறீங்களோ அப்போல்லாம் நாங்கள் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக எங்களுடைய இதில் கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பாங்க இந்த இடத்துல கிடைக்கல இந்த இடத்துல கிடைக்கலன்னு. அதனால தான் இப்போ ரொம்ப எளிமையாக ஆன்லைன் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வந்து கிட்டத்தட்ட இனிமே ஃபுட்ஸ்ன்னு அடிச்சிங்கனாலே போதும், அதில் ஒரு பேக்கெட்டோட விலை இருக்கும், நீங்கள் அதிலே அமௌண்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட் சென்ட் பண்ணோடனே நாங்கள் கரெக்டாக குரியர் கொடுத்தோம்னா உங்களுக்கு 24 மணிலேருந்து இல்லை 36 மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் உங்கள் கைக்கே வந்து சேர்ந்துடும். ஸோ இது வந்து பெரிய சவால் தான் நீங்கள் சொல்கிறது, பட் இதெல்லாம் மேனேஜ் பண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருக்கும்.
1: விவசாய பொருட்கள் நீங்கள் அவங்க கிட்ட கொள்முதல் பண்ணுறப்போ மூலப்பொருட்களை எப்படிங்க அது தரம் பார்த்து எடுக்கிறீங்கன்ற கேள்வியும் கேட்டாங்க.
0: அதான், ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விலை இருக்கும், அந்தந்த விலைக்கு ஏற்ற மாதிரி அந்த தரத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுருப்போம். நல்ல தரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வச்சுருவோம், இரண்டாவது தரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து கால்நடைக்கு அது மாதிரி அவங்களுக்கே கொடுக்க சொல்லி சொல்லிவிடுவோம் நாங்கள்.
1: சரிங்க, இப்போ நிகழ்ச்சி நிறைவு தருவாயில் இருக்கும். பொதுவாகவே ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வாடிக்கையாளர்களை நம்ம சீக்கிரம் கவர்ந்துட்டா நம்ம தொழில் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகுங்கய்யா?
0: பொதுவாக நம்மளுடைய இந்தியாவும் சரி, நம்ம வாழ்ந்திருக்கிற இடமே மக்கள் நடுத்தர மக்கள் தான் நமக்கு அதிகம். இந்த நடுத்தர மக்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அதிகமாக வந்து ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, இந்த உணவுப் பொருளாக இருக்கட்டும் கிட்ட வேறு பொருள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எதை நோக்கி ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அந்த மாதிரி கிட்டத்தட்ட பொருட்கள் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா அவங்க டெய்லி யூஸ் பண்ண மாதிரி கொடுத்துக்கிட்டே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம ரொம்ப அழகாக வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வந்து இன்றைக்கி லோக்கல் பிளேயர்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள். அவங்க எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க, அவங்க எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட வந்து வாடிக்கையாளர் தக்க வச்சுக்கணும் எல்லா விஷயங்களும் பண்ணுறாங்க. அதுலேருந்து அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகும்போது தான் உண்மையிலேயுமே வந்து எல்லா தரப்பட்ட மக்களுமே வந்து அந்த சூழ்நிலையில் பொருளை வாங்குறதுக்குண்டான குவாலிட்டி எப்போவுமே கொடுக்கணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது அதற்குண்டான செயல்கள் வந்து நீங்கள் அடுத்தடுத்த லெவல் போகும்போது உங்கள் வாடிக்கையாளரே உங்கள் பொருளை வந்து மெல்லமாக உங்களையும் சேர்த்து வளர்த்து விடுவாங்க.
1: சரிங்க, இப்போ நீங்கள் வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, இப்போது ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, சிறு குறு அந்த தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய டிப்ஸ்னால் என்ன மாதிரி எங்கேயா இருக்கும்?
0: நீங்கள் வியாபாரம் ஆரம்பித்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட லாபத்தை எதிர்பார்க்கக்கூடாது.

0: ஆனால் லாபம் அப்படிங்கிறது என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வேலைக்கு போனீங்கன்னா இன்றைக்கி 15,000 ரூபா 20,000 ரூபா நீங்கள் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 15-20,000 ரூபா உங்கள் வியாபாரத்தில் கிடைக்கும். அது ஒன்று ஃபஸ்ட்டு. அது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து அந்த 5 வருடங்கள் வந்து அது மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். அதுக்கு மேலே வந்து நீங்கள் சம்பாதிக்க முடியாது. இந்த 5 வருடங்களில் நீங்கள் ஏற்கனவே போட்ட முதலீடு வந்து உங்களுக்கு ஒரு சில நேரத்தில் வந்து முதலீடு அதிகமாக தேவைப்படும். அப்போ அந்த 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். இந்த 5 வருஷம் நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா நீங்கள் போட்ட முதலீடுகள், உங்கள் ஆர்வம் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட வந்து உங்கள் கையை விட்டு வெளியே போயிடும்.
1: சரிங்க, இப்போ உங்ககிட்ட தொழில் எப்படி தொடங்கணும் இல்லை அந்த லோன் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கற்றுத்தரத்துக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? உங்களுடைய அலைபேசி எண் தரலாங்களா?
0: கொடுக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தாராளமாக அவங்களை எப்படி வழி நடத்தணுமோ அதுக்கடுத்த வழி நடத்தலாம்.
1: சொல்லுங்க ஐயா.
0: 9940426767
1: 9940426767 இந்த எண்களை தொடர்பு கொண்டு அவர் தொழில் சார்ந்த உங்களுக்கு அனுபவங்களும், நீங்களும் அவங்கள தொழிலையும் நம்ம பார்க்குறப்போ ஒரு புது அனுபவம் கிடைக்கும் இல்லைங்களா, அதுக்கு அவர் தயாராக இருக்காரு. நம்ம ஒரு தொழில் தொடங்கணும் அப்படின்னா நமக்கான ஆர்வம், தொடர்ந்து முயற்சி, அதற்கான பயிற்சி இருந்தால் நம்ம ரொம்ப சிறப்பாகவே நம்ம தொழிலை கொண்டு போகலாம். இவ்வளோ நேரம் ரொம்ப சிறப்பாக உங்கள் தொழிலை பற்றியும் தொழில் அனுபவங்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.
0: வணக்கம், நன்றி. நீங்களே எங்களுக்கு ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களை நல்ல முறையில் பயன்படுத்தணும் அப்படின்றது இறைவனை வேண்டிக்கணும். உங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானலகில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களின் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. இன்னைக்கு வானொலியில் வசந்தம் நம்பிக்கை நட்சத்திரமாக வலம் வந்தது. நிகழ்ச்சியில் இணைந்திருந்து பல்வேறு தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார் கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் நிறுவனத்தின் மேலாளர் கே சம்பத்குமார் அவர்கள். நிகழ்ச்சியோடு இணைந்திருந்த அத்துணை அன்பு நேர்களுக்கும் நிலையம் சார்பாக நன்றிகள். பண்பலை 102.5 நேர்களை இனி தொடர்ந்து கேட்கலாம்.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
3: தர்மபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம், குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தர்மபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை, மலபார் கோல்டு அருகில், தர்மபுரி.
2: தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
4: ஒரு ஜென் ஞானியின் முன் ஒரு ராணுவ வீரன் மிடுக்காக சென்று நின்றான். ஞானி அவனை மெதுவாக ஏறிட்டு பார்த்தார். ஞானியாரே, உங்களிடம் ஒரு கேள்வி. சொர்க்கம் நரகம் என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்களே, இந்த உலகில் உண்மையிலேயே அப்படி ஏதாவது இருக்கிறதா? அப்படி இருந்தால் அதை உங்களால் எனக்கு காட்ட முடியுமா? ஏளனம் தொனிக்க கேட்டான் இராணுவ வீரன். ஞானி அமைதியாக அவனை பார்த்து கேட்டார், நீ யார்? நான் ஒரு காவல் வீரன், இந்த நாட்டின் முக்கிய காவல் பணியில் ஈடுபட்டிருப்பவன், பெருமிதமாக பதில் சொன்னான் இராணுவ வீரன். பார்த்தால் ஒரு பிச்சைக்காரனை போல இருக்கிறாயே, உன்னையெல்லாம் காவல் வீரனாக வேலைக்கு அமர்த்திய மன்னவன் யார்? ஞானி கேட்டவுடன் கோபப்பட்ட காவல் வீரன் தன் இடுப்பிலுள்ள உடைவாளின் மேல் கையை வைத்தான். அடடே, கத்தி வேறு வைத்திருக்கிறாயா? எதற்காக கத்தி? வெண்ணெய் வெட்டவா? நீ என்ன வெண்ணெய் வெட்டி சிப்பாயா? ஞானி கேலி செய்து சிரித்தார். கோபத்தின் உச்சத்துக்கே சென்றுவிட்ட காவல் வீரன் உடைவாளின் உரையிலிருந்து வாளை உருவினான். ஞானி சொன்னார், இதோ நரகத்தின் வாசல் திறக்கிறது. காவல் வீரன் ஞானியை பணிந்து வணங்கி மன்னிப்பு கேட்டான். ஞானி சொன்னார், இதோ சொர்க்கத்தின் வாசல் திறக்கிறது. சொர்க்கமும் நரகமும் ஏதோ நம்மை தாண்டிய உலகில் தனியாக இருப்பதாகவும், நமது இறப்பிற்கு பிறகு அவை நம்மை வரவேற்க காத்திருப்பதாகவும் நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மையில் சொர்க்கம் என்பதும் நரகம் என்பதும்

0: மட்டும் நம்மை தாண்டி வேறு எங்கும் இல்லை. அவை எப்போதும் நம்முடனேதான் இருக்கின்றன. சொர்க்கத்திற்கும் நரகத்திற்குமான ரிமோட் நம் மனக்கரங்களில்தான் இருக்கிறது. கோபமும் வெறுப்பும் இல்லாத மனத்தோடு வாழ பழகினால், கடுஞ்சொல் இல்லாத இனிய வார்த்தைகளோடு வாழ பழகினால், நம்மிடம் மட்டுமல்ல நம்மை சுற்றி நாம் செல்லுகிற இடங்களிலெல்லாம் சொர்க்கம் பூப்பூத்து மனம் பரப்பும். இனிய குணங்களில் நிறைந்திருக்கிறது சொர்க்கம். கடும் சொற்களிலும் கடும் கோபத்திலும் கூடுகட்டி குடியிருக்கிறது நரகம். சொர்க்கத்தின் வாசல்களை நம் உள்ளத்து மகிழ்ச்சி எனும் சாவி கொண்டு திறந்து வைப்போமே. நம்புவோம் நாளையும் நமதே.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.

0: மிக்சிங் பணியும் சிலருக்கு மிஸ் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டரசுக்கலாம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல்
4: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
7: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: பண்பலையில் தொடர்ந்து கேட்கலாம்
8: ஆகாஷ்வாணி. இளமை, அறிவியல், எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை வழங்குகிறார் மா கார்த்திக் அவர்கள்.
9: பொதுவாகவே நாம ஒரு நாட்டின் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கும் போது கண்டிப்பா நம்ம அடுத்த தலைமுறையை பத்தி தான் நினைப்போம் இல்லையா? ஆனா நம்ம இந்தியா எதிர்காலத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு இன்னைக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே ரொம்ப ஆழமா யோசிச்ச ஒரு இளம் தலைவர் இருந்தாரு. அவர்தான் நம்ம இந்தியாவின் முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்கள். இன்னைக்கு August 20 ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள். இந்த நாளை தான் இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா அரசு அலுவலகங்கள்லயும் பள்ளி கல்லூரிகள்லயும் சமய நல்லிணக்கண நாளா நாம உறுதிமொழி எடுத்துக்கிட்டு கொண்டாடி வரும். 1944 August 20 பம்பாயில் பிறந்த ராஜீவ்காந்தி அவர்கள் தன்னோட 40 வயசுல இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்றார். நம்ம இந்திய வரலாற்றிலேயே ரொம்ப மிக இளம் வயதுடைய ஒரு

பிரதமர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு. ஆனா நம்ம ராஜீவ்காந்தியை வெறும் பிரதமரா மட்டும் நம்ம பார்த்தோம்னா அவரோட வாழ்க்கையில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான பகுதியை நாம கண்டிப்பா தவற விட்டுருவோம். ஏன்னா அவர் ஆரம்பத்துல இருந்தே அரசியலுக்கு வரணும் அப்படின்னு கனவு கண்டவரெல்லாம் கிடையாது. அவர் ஒரு தொழில்முறை விமானி, அதாவது ஒரு கமர்ஷியல் பைலட். அறிவியல் தொழில்நுட்பம் மேல எல்லாம் அவருக்கு ரொம்ப அலாதியான பிரியம் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இசை மேல மிகச்சிறந்த ஆர்வம் இருந்தது. புகைப்படம் எடுக்கிறது அவ்வளோ ஏன், நம்ம எல்லாருமே விரும்பி கேட்கிற இந்த ரேடியோ அப்படின்னு சொல்லக்கூடிய வானொலியில கூட அவருக்கு ரொம்ப நேர்த்தியான ஆர்வம் இருந்தது அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி ஒரு மனிதர் எப்படி இந்தியாவின் பிரதமர் ஆனார் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அவருடைய சுவாரஸ்யமான பயணத்துல வரலாற்று பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து பார்க்க வேண்டிய அடிப்படை இருக்கு. ராஜீவ் காந்தியோட அப்பா ஃபெரோஸ் ஜஹாங்கீர் காந்தி அவர்கள், அவர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா ரொம்ப அஞ்சாம நேர்மையா உழைச்சவர். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சுதந்திர போராட்டத்துல இருந்த ஈடுபாடு காரணமாகவும் மகாத்மா காந்தி மேல இருந்த பற்று காரணமாகவும் ஃபெரோஸ் அவர்கள் தன்னோட குடும்ப பெயருக்கு பின்னாடி காந்தி அப்படின்னு மாத்திக்கிட்டாரு. இங்க இருக்கிற நிறைய பேருக்கு இந்த பின்னொட்டு பெயர் எப்படி வந்ததுங்கிற காரணம் தெரியாது. மகாத்மா காந்திக்கும் இவருக்கும் எந்த ரத்த உறவும் கிடையாது. அதுக்கப்புறமா தான் இவர் ஜவஹர்லால் நேருடைய மகளான இந்திரா காந்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறமா தான் காந்தி என்ற பெயர் இவங்க குடும்பத்தோட இணைஞ்சது. ராஜீவ் காந்தியோட அம்மா திருமதி இந்திரா காந்தி நம்ம நாட்டினுடைய முதல் பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள். அதாவது ராஜீவ் காந்தியினுடைய தாத்தா பண்டித நேரு. ராஜீவ் காந்திக்கு சஞ்சய் காந்தி அப்படின்னு ஒரு தம்பியும் இருந்தாரு. ரெண்டு பேரும் டூன் பள்ளியில ஒன்னா படிச்சவங்க. டேராடூன்ல இருக்கிற புகழ்பெற்ற டூன் பள்ளியில பள்ளி படிப்பு முடிச்சாரு. மேல் படிப்புக்காக இங்கிலாந்து போய் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்துல பொறியியல் படிப்பிலும் அதுக்கப்புறமா லண்டன் இம்பீரியல் கல்லூரியில சேர்ந்தாரு. ஆனா அவர் முழுமையா தன்னுடைய பட்டப்படிப்பை முடிக்கல. இந்தியா திரும்பினதுக்கு அப்புறமா விமானம் ஓட்டுற பயிற்சி எடுத்துக்கிட்டு கமர்ஷியல் பைலட் லைசன்ஸ் வாங்கினாரு. இங்க கவனிக்க வேண்டிய ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இவ்வளவு பெரிய அரசியல் குடும்பத்துல பிறந்திருந்தாலும் ராஜீவ் காந்திக்கு ஆரம்பத்துல அரசியல் ஆர்வமே இல்லை. அவருடைய புத்தக அலமாரியில அரசியல் புத்தகங்களை விட அறிவியல் பொறியியல் புத்தகங்கள் தான் ரொம்ப அதிகமா இருக்கும்னு பிரதமருடைய அலுவலக பதிவுகள் நமக்கு சொல்லுது. இப்போ பைலட் ராஜீவ் காந்தி பத்தின ஒரு சில கதைகளை பார்க்கலாம். இங்கிலாந்துல இருந்து திரும்பிய அவர் டெல்லி ஃப்ளையிங் கிளப்ல தேர்வு ஜெயிச்சு பைலட்டா ஆகுறாரு. அப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துல விமானியா வேலை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாட்டோட பிரதமரோட வரலாற்றுல விமானி அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் இருக்கிறதே எவ்வளவு அழகானது இல்லையா? அரசியல் அவரை தேடி வந்ததே தவிர அவர் அரசியல தேடி போகல அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் அவருடைய வரலாற்றை உற்று நோக்கும் பொழுது நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. 1980 அவரோட தம்பி சஞ்சய் காந்தி ஒரு விமான விபத்துல இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அம்மா இந்திரா காந்திக்கு உதவியா இருக்க வேண்டிய ஒரு சூழல் வந்துச்சு. ஆரம்பத்துல தயங்கினாலும் நாட்டின் நிலைமை காரணமா அரசியலுக்குள்ள வராரு. அமைதி தொகுதியில நின்னு ஜெயிச்சு எம்பி ஆனாரு. ஆனா வாழ்க்கை அவருக்கு இன்னொரு பெரிய சோதனையை வச்சிருந்தது. 1984 அக்டோபர் 31 இந்திய வரலாற்றின் மிக துயரமான நாள். பிரதமர் இந்திரா காந்தி படுகொலை செய்யப்பட்டார். நாடே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருந்த அந்த நேரத்துல வெறும் 40 ஆன ராஜீவ் காந்தி இந்தியாவின் பிரதமரா பொறுப்பேற்கிறாரு. ஒரு பக்கம் அம்மாவை இழந்த சோகம், மறுபக்கம் ஒரு நாட்டின் பொறுப்பு. அதுக்கப்புறம் 1984 தேர்தல்ல காங்கிரஸ் கட்சி வரலாற்று சாதனை படைச்சது. மொத்தம் இருக்கிற 508 இடங்கள்ல 401 இடங்கள் ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. ஒரு புதிய தலைமுறையின் கட்சி இந்தியால இருந்து தொடங்குச்சு. ராஜீவ் காந்தின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர முக்கியமான வார்த்தை டெக்னாலஜி அப்படின்னு சொல்ற தொழில்நுட்பம். கொஞ்சம் 1980s மெமரிஸ பத்தி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற ஸ்மார்ட் போன் இல்ல, இன்டர்நெட் இல்ல, சமூக ஊடகங்கள் இல்ல, வீட்டுக்கு வீடு கம்ப்யூட்டர் கூட இல்ல. ஆனா அந்த காலத்திலேயே இந்தியாவை 21st century நோக்கி கூட்டிட்டு போகலாம்னு ஒரு தொலைநோக்கத்தோடு திட்டம் வகுத்தவர் தான் ராஜீவ் காந்தி அவர்கள். இதன் விளைவாக தான் 1984 C. அப்படின்னு சொல்லப்படுற நிறுவனம் உருவாக்கப்படுது. நம்ம நாட்டின் தேவைகளுக்கு ஏத்த தொலைத்தொடர்பு தொழில்நுட்பம் உருவாக்குறது புள்ளி.
அது மட்டும் இல்லாம சாதாரண மக்களோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்க டெக்னாலஜி மிஷன் திட்டத்தை கொண்டு வந்தாரு. அதுல குறிப்பா கிராமங்களுக்கு குடிநீர் கொடுக்கறதுக்காக குடிநீர் மிஷன், குழந்தைகளுக்கு தடுப்பூசி போட தடுப்பூசி மிஷன், படிப்பறிவை அதிகமாக்க எழுத்தறிவு மிஷன், சமையல் எண்ணெய் உற்பத்திக்காக எண்ணெய் வித்துக்கள் மிஷன், இப்படி அறிவியல சாதாரண மக்களோட அன்றாட வாழ்க்கையோட இணைச்சவர் தான் நம்ம

0: சிவகாந்தி அவர்கள். அடுத்து முக்கியமா அவர் இளைஞர்களுக்காக கொடுத்த முக்கியத்துவம் இருக்கே, அதை ரொம்ப நேர்த்தியா நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். வாக்களிக்கிற வயசு 21 to 18 ஆக்கினது இவருடைய ஆட்சியில தான். இளைஞர்கள் வெறும் எதிர்காலம் மட்டும் இல்ல, அவங்க நிகழ்காலத்தின் முக்கியமான குடிமக்கள் அப்படின்னு அவர் நம்பினார். அது போலதான் அதிகாரத்தை டெல்லியில மட்டும் வச்சுக்காம கடைக்கூடி கிராமங்களுக்கு கொண்டு போக விரும்பினாரு. அதுக்காக தான் பஞ்சாயத்து ராஜ் சட்ட திருத்தங்களை கொண்டு வந்து கிராம பஞ்சாயத்துகளுக்கு அதிகாரம் கொடுத்தாரு. முக்கியமா உள்ளாட்சி அமைப்புகள்ல பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுத்து கிராமப்புற பெண்களை எல்லாம் அரசியலுக்கு வர வழிவகுத்த ஒரு முதன்மையான நபர் நம்ம ராஜீவ்காந்தி அவர்கள். கல்வித்துறையில ஜவஹர் நவோதயா வித்யாலயா பள்ளிகளை தொடங்கியிருக்கிறாரு. கிராமத்துல இருக்கிற ஏழை எளிய திறமையான மாணவர்களுக்கு இலவசமான தரமான கல்வி கிடைக்கணுங்கிறதுதான் இதனுடைய மிகப்பெரிய நோக்கம். ஒரு குழந்தையோட திறமைய அவர் பின்னாடி பிறந்த கிராமமோ அவனுடைய ஏழ்மையோ தடுத்துடக்கூடாதுன்னு ரொம்ப அழகா யோசிச்சு இப்படி பல்வேறு திட்டங்களை வழிவகுத்தவர். நாட்டுக்குள்ள அமைதியை கொண்டு வர அவர் செஞ்ச ஒப்பந்தங்களையும் நாம கண்டிப்பா இந்த இடத்துல சொல்லியே ஆகணும். 1980களில் பல மாநிலங்கள்ல இருந்த கலவரங்களை தணிக்க அவரே நேரடியா போய் அமைதி ஒப்பந்தங்களை செஞ்சாரு. பஞ்சாப், அஸ்ஸாம், மிசோரம் அமைதி ஒப்பந்தங்கள் மூலமா பல வருஷங்களா இருந்த வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சு இளைஞர்களை எல்லாம் ஒழுங்கா நல்வழிப்படுத்தின ஒரு நபர். இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ராஜீவ்காந்தி ஒரு பல்துறை ஆர்வலர். அவருக்கு மேற்கத்திய இசை, இந்துஸ்தானி இசைன்னு இசையில ரொம்ப ஈடுபாடு. போட்டோ எடுக்கிறது, ரேடியோ கேட்கறதுன்னு பன்முகத்தன்மை கொண்டவரா வாழ்ந்தாரு. அரசியலுக்கு முழுசா வர்றதுக்கு முன்னாடியே 1982 இந்தியாவில நடந்த ஆசிய விளையாட்டு போட்டிகளுக்கான வேலைகளை ரொம்ப துல்லியமா செஞ்சு முடிச்சு தன்னோட நிர்வாக திறமைய நிரூபிச்சாரு. வரலாற்றை பாக்குறப்போ சாதனைகள் விமர்சனங்கள் ரெண்டுமே இருக்கிறது இயல்புதான். ஆனா ஒரு விஷயத்தை யாராலும் மறுக்க முடியாது, இந்தியாவின் எதிர்காலத்தை யங்ஸ்டரோட பார்வையில ரொம்ப நேர்த்தியா சிந்திச்சவர் தான் ராஜீவ்காந்தி. தொழில்நுட்பத்தை நாட்டின் வளர்ச்சிக்கான கருவியா மாத்தி கிராமங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து கல்வியை விரிவுபடுத்தி இளைஞர்கள் கையில அதிகாரத்தை கொடுத்தவர் நம் ராஜீவ்காந்தி. ஒரு விமானியா இருந்து வானத்தை தொட்டார், ஒரு தொழில்நுட்ப ஆர்வலராக இருந்து இந்த எதிர்காலத்தை பார்த்தவர், இந்தியாவை 21st century கூட்டிட்டு போக கனவு கண்ட ஒரு இளம் தலைவர். இன்னைக்கு அவரோட பிறந்த நாள்ல அவரை நம்ம நினைவுபடுத்துறோம் அப்படிங்கறத தாண்டி கடந்த காலத்தை பாக்குறது மட்டும் இல்ல, நாம எப்படிப்பட்ட இந்தியாவை நம்ம அடுத்த தலைமுறைக்கு விட்டுட்டு போக போறோம் அப்படின்னு நம்ம கிட்டயே நாம கேட்டுக்கிற ஒரு விஷயமா இந்த நிகழ்வு நமக்குள்ள இருக்கும். அறிவியல் சிந்தனை, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதிகாரம் பெற்ற கிராமங்கள், தரமான கல்வி கொண்ட இந்தியாவை உருவாக்குவது நம்ம ஒவ்வொருத்தருடைய கடமையும் கூட. நிறைவா ஒரு வரியில சொல்லணும்னா, தலைவர்கள் எப்பவும் நம்ம கிட்ட வாழ்ந்து மறைஞ்சு போகலாம், ஆனா அவங்க விதைத்த எதிர்காலமும் கனவுகளும் திட்டங்களும் தலைமுறைகளை கடந்து பயணிக்கும். இளைஞர்களின் கனவுகளோடும் தொழில்நுட்ப நம்பிக்கையோடும் வாழ்ந்த முன்னாள் பிரதமர் திரு ராஜீவ்காந்தி அவர்களுடைய பிறந்த நாள்ல நன்றியோடு அவரை பத்தி நம்ம நினைவு கூறுவோம்.
1: இளமை, அறிவியல், எதிர்காலம். மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த நாள் மற்றும் சமய நல்லிணக்க நாள் உரை கேட்டீர்கள். வழங்கினார் மா கார்த்திக் அவர்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தருமபுரி
4: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
5: திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள்.
6: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
7: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான

0: சிகிச்சை குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பு பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் உங்களது விருப்ப பாடலும் இடம்பெற 0343 42 24 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
4: இனிய காலை வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி வினோபா நகர் நாகராஜ். எனக்கு பிடித்த பாடல் நான் அவனில்லை படத்திலிருந்து ஏன் எனக்கு மயக்கம் ஏன் எனக்கு நடக்கும். வழங்கவும் நன்றி.

0: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
1: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை.
2: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: சிம்பனியும் சிலருக்கும் இசை. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கிழவை நிகழ்ச்சியில் உங்களது விருப்பப்படலும் இடம்பெற 0 43 42 44 40 30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்கள் பெயர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஆகியவற்றை குரல் பதிவாக அனுப்பி வையுங்கள். இதுவரை கேட்டு ரசித்தோம் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
0: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவார் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். நிகழ்ச்சி நடத்ததாக அவளுக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: என்னோட பேரு தட்னி காசி, என்னோட ஊடு பேரு தர்மபுரி, என்ன சொந்தோட பேரு சின்னாக்கு நல்லி. எனக்கு பிடிச்ச பாட்டு மனசு மனசுலி மனத்தில் முனைய சங்குவோம். நன்றி.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
5: தொடர்புக்கு 9500848820.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது

0: அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: ரீங்காரமிடம் ரிதம்ஸ். தர்மபுரி 102.5, ஏற்காடு 103.7. ஏற்று செய்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: வணக்கம். என்னாசை மச்சான் படத்திலிருந்து ராசிதான் கை ராசிதான் என்ற பாடல் அனைவருக்காகவும் வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வது தருமபுரி மாவட்டம் ஏழேரி குணசேகரன். நன்றி, வணக்கம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
5: சந்த தமிழோ சி, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: நிகழ்ச்சி அடுத்ததாக அவளுக்கு வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
2: தர்மபுரி பண்பலைக்கு காலை வணக்கம். நான் ஐஸ்வர்யா, தர்மபுரியிலிருந்து பேசுறேன். பாடல் அஞ்சலி அஞ்சலி, படம் டூயட், எனக்காக வழங்குங்க. தேங்க்யூ.

0: தாத்தா இது என்ன செடி?
1: டாங்கரின், ரொம்ப இனிப்பா இருக்குது, பக்கா தொலைச்சிடுவேன். கிளிக் செய்யவும். இப்பவே செய்யறேன்.
0: தாத்தா வேணாம், லிங்க கிளிக் பண்ணிடாதீங்க.
1: எதுக்கு?
0: இது SMS ஸ்கேம். கிளிக் பண்ணீங்கன்னா உங்க பேங்க் டீடைல்ஸ் திருட்டு போயிடும்.
1: ஓ, தேங்க்ஸ் கப்பு, காப்பாத்திட்டேன். இந்த உன்னோட புத்திசாலித்தனத்துக்கு பரிசு.
2: RBI சொல்கிறது, ஸ்மார்ட் ஆகிடுங்கள், கூலாக இருங்கள்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
6: திசை 8 மிசை முழுக்கம் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் நிறைவாக ஒழிக்க வரும் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கும் நேயரின் குரல் பதிவு.
7: என் பெயர் கல்பனா கே, என் சாவலூர்ல இருந்து பேசுகிறேன். எனக்கு இயற்கை படத்தில் எந்த பாடல் வேண்டனும் போடலாம்?

அளித்துக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்குவோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: கடி மற்றும் விஷமுறிவுக்கு 24 மணி நேரமும் ஸ்பெஷலிஸ்ட் மருத்துவர்கள் மூலம் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848820.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

0: நேர்கள் அனைவருக்கும் இனிய முற்பகல் வணக்கம். கேட்டால் சுவைக்கும். எப்பவும் ஒரே மாதிரி செஞ்சு போர் அடிக்குதா? நல்ல காரசாரமா, டிஃப்ரெண்டா, அதுவும் சுவையா டக்குன்னு செய்யணும்னு தோணுதா? அப்படி ஒரு வித்தியாசமான குழம்பு தாங்க சொல்ல போறேன். நோட் பண்ணிக்கோங்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ உலகம் முழுவதும் பறக்குது.
0: மிளகாய் கறி எப்படி செய்யறதுன்னு சொல்றேன், வாங்க சேர்ந்து செய்யலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன என்னன்னு சொல்றேன். கடையெல்லாம் வாங்க வேணாம், நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சுதான் சொல்ல போறேன். அதனால எடுத்து வச்சுக்கோங்க, செஞ்சு பாருங்க. பச்சை மிளகாய் 8 to 10 நீளமா கீறி எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர் 1 cup எடுத்துக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் தேவைக்கேற்ப எடுத்துக்கோங்க. கடுகு 1/2 தேக்கரண்டி, சீரகம் 1/2 தேக்கரண்டி, கருவேப்பிலை 1 கொத்து எடுத்துக்கோங்க. காஞ்ச மிளகாய் 1 to 2, சும்மா தாளிக்கிறதுக்காக தான் போடுறோம், உங்கள் விருப்பம், வேணும்னா எடுத்துக்கோங்க, வேண்டானா விட்டுறலாம். மஞ்சத்தூள் 1/2 தேக்கரண்டி, உப்பு தேவையான அளவு. இதுக்கு கொஞ்சமாக சர்க்கரை போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், அதனால் 1/2 தேக்கரண்டி, அதுவும் உங்கள் விருப்பம் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வெள்ளம்லாம் போட்டு சமைக்குவாங்க, அது ஒரு சிலருக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்ற பட்சத்தில் சர்க்கரை வேண்டாம். தேவையான பொருட்கள்லாம் சொல்லிட்டேன், செய்முறையும் சொல்லணும் இல்லைங்களா? அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதும் கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. நீளமாக கீறி வச்சுருக்கோம் இல்லைங்களா பச்சை மிளகாயை, அந்த பச்சை மிளகாயை தாளிப்புல போட்டு 4 to 5 minutes நல்லா வதக்கிக்கோங்க. அது தனியாக வதங்கட்டும். இன்னொரு பாத்திரத்தில் 1 cup தயிர், மஞ்சத்தூள், உப்பு, சர்க்கரை சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாமல் ஸ்பூனில் நல்லா அடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கடாயில் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அடுப்பை குறைச்சிட்டு அந்த கடாயில் தயிர் கலவையை சேர்த்து கிளறி விடுங்க. 3 to 4 minutes மெதுவாக சமைங்க. தயிர் வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம், கொதிச்சா அதுக்கான டேஸ்ட் மாறிடும். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு 2 minutes மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பரிமாறி சாப்பிட்டு பாருங்க. கடைசியாக ஃபினிஷிங்க்கு மறக்காமல் கொத்தமல்லி தூவி சுட சுட சாதத்துக்கு சாப்பிட்டு பாருங்க. அப்பப்பா செமையாக இருக்கும். அது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காரசாரமாக எப்பயும் சப்புன்றிருக்கே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு பார்க்குறப்போ டேஸ்ட் அல்லுங்க. அது மட்டும் இல்லைங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஒரு மதிய நேரத்தில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் பச்சை மிளகாய் ஒத்துக்காது இல்லைங்களா, அதனால் அவங்க காரம் கம்மியான பச்சை மிளகாயை பயன்படுத்தினா அந்த பச்சை மிளகாயோட டேஸ்ட்டு தயிரில் கலந்து சூப்பராக இருக்குங்க. சூப்பரான மிளகாய் கறி தயார், மறக்காமல் செஞ்சு பாருங்கள். கேட்டால் சுவைக்கும். கேட்டால் மட்டும் இல்லைங்க, செஞ்சு பாருங்கள். வீடே மணக்கும், நான் ருசிக்கும்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
0: இனிய முற்பகல் வணக்கம் நேர்களே. தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 3.7, தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுவல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
3: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
4: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பைசுவல்லி தருமபுரி.
5: தொடர்புக்கு 9500848420.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா.

0: பொறியியல் கல்லூரி
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11:07. தர்மபுரி பைசூலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கி கொண்டிருக்கிற பூவே பெண் பூவே, இன்னைக்கு பூவே பெண் பூவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகள். நிறைய பாட்டு கேட்பீங்க இல்லைங்களா, அதில் பர்டிகுலராக இந்த லைன்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இல்லை இந்த பாடல் ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னு உங்களுக்குன்னு ஒரு பாடல் லிஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, அதில் உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை நீங்கள் சொல்லணும். சரிங்க, தோழிகள் அழைக்க வேண்டிய நிலை எண்கள் 0043-42-24-40-30, மற்றவர்களுக்கு 94-86-81-10-25, இதை அறிமுக தொழில்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தொழில்கள் அழைக்க 0043-42 என்ற முன்னணி பேருடன் 24-40-31, மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-65-20-25. இந்த எண்கள் அழைத்து தொழில்கள் தங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் வரிகளை எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். அப்புறம் பாருங்க, பாடல் வரிகள்னு சொல்லிட்டேன், பாடலை வந்து சொல்லிடக்கூடாது. இந்த பாட்டு எனக்கு பிடிக்குங்க அப்படின்னு நீங்க சொல்லிட்டு போகவே கூடாது. உங்களுக்கு பிடித்த பாடல் வரியை நீங்க சொல்லலாம், முடிந்தா பாடி காமிக்கலாம். நான் ரெடியா இருக்கேன், நீங்களும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்ப போனை எடுங்க, எங்களுக்கு கால் பண்ணுங்க. சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தோழி தயாரா இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம்.
6: வணக்கம்.
5: பின்னாடி இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது இல்லையா? சரிங்க, சிறப்பு, ரொம்ப நன்றிமா. நிகழ்ச்சியில முதல் தொழிலா வந்துட்டு உங்களுக்கு பிடித்த அந்த காலத்து பழைய பாடல அழகா 2 வரி பாடி காமிச்சிங்க. தோழிகள் உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளும் இந்த நிகழ்ச்சியில நீங்க எங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம். வணக்கம்.
7: இன்ப சகோதரிக்கு இனிய வணக்கம்.
5: சொல்பவர்
7: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிமா. நலமா இருக்கிறீங்களா?
5: நலமா இருக்க தேன்மொழிமா, நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க.
7: நாங்களும் நலமா இருக்கிறோங்கம்மா.
5: சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி.
7: எனக்கு பிடித்த பாடல்னா விஜயகாந்த் பாட்டு, நானே ராஜா நானே மந்திரி படத்துல.
5: அருமை, அருமை, சூப்பரா வர்றீங்களே. தோழிகள் கிட்ட எவ்வளவு திறமை இருக்கு, அடுத்தடுத்த தோழிகளை சந்திக்கலாம். வணக்கம்.
7: நன்றிமா.
5: நன்றி. வணக்கம். வணக்கம்.
8: வணக்கம்மா.
5: வணக்கம்மா. ஏன் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமா?
8: அது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு.
9: பாடுறதுக்கு.
5: ஓ சரிங்க சரிங்க. அருமை, இப்படி இந்த ஓரளவுக்கு மிடில் சாங் எல்லாம் உங்களுக்கு

0: தெரிஞ்சிருக்கீங்களே, சூப்பராக பாடுறீங்க. நன்றி நன்றி. அதே மாதிரி தோழிகள் மறக்காமல் சூப்பராக பாடுறீங்க. நல்ல இனிப்பு கிடைக்கிற மாதிரி இடத்துல இருந்து பாடுங்களேன். உங்கள் குரலை கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கோம். வணக்கம், சொல்லுங்கம்மா.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கங்கம்மா. நீங்க நலமா இருந்தா சந்தோஷம், சொல்லுங்க. ஓ, பாட தயாராயிட்டீங்க.
1: பசுமை நிறைந்த நினைவுகளை பாட்டு ரொம்ப பிடிக்கும்மா.
0: இரண்டு வரி எங்களுக்காக.

0: அருமை அருமை அருமை, சூப்பரா பாடுறீங்க. நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கமா, இனிப்பில் இருக்கீங்க.
1: வணக்கம் மேடம். அருமை மாவட்டம் மாவட்டம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் வரி?
1: எனக்கு பிடிச்சது மௌனம் கேளுங்க.
0: ம், சொல்லுங்க, அதுல என்ன பாடல்?
1: மூக்குத்தி பூவேலை
0: அந்த பேசுதம்மா,
1: அது வந்து அது நான் தான்.
0: அருமை அருமை, சூப்பரா பாடுங்கம்மா. நன்றி வணக்கம். இணைப்புல இருந்து நேயர் விடுபட்டு விட்டார், தொடர்ந்து பேசலாம்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள். மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் ட்ரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
7: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
6: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
7: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
6: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
8: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
0: தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் பூவே பின் பூவே இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசொலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பண்பலை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் முற்பகல் 11:15. இன்னைக்கு பூவே பேன் பூவே, உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் வரிகள். தோழிகள் தங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் வரிகளை பகிர்ந்துட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை பகிர்ந்துக்கொள்ளுங்கள். புஷம் 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-30 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக தோழிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழிகள் அழைக்க புஷம் 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-31 மற்றவர்களுக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம்.
1: எனக்கு
0: சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி உங்க குரல்ல கேட்க நாங்க ஆசைப்படுறோம்.

0: ஆ சரிங்கம்மா. அம்மா லைன் நல்லா இருக்கம்மா?
1: நல்லா இருக்குமா சொல்லுங்க.
0: ஆ சரிங்கம்மா. முள்ளு மலரும் படம்,
1: சரிங்க.
0: நிறைய பாடல்கள் நமக்கு பிடிக்கும், எல்லாருமே நல்லா பாடி வச்சிருக்காங்க, இருந்தாலும் இந்த வரிகள் அருமையா இருக்கும் பாடுறமா. சின்னாலும் பூவே வந்தாடும் மேடை போடுதம்மா,
1: அருமை அருமை அருமையான பாடல் வரி, நினைவுபடுத்திட்டீங்க, சூப்பராவும் பாடுனீங்க,
0: நன்றி. இந்த பாடலை வழங்குமா கேட்கலாம்.
1: கண்டிப்பா, ஆனா எல்லா தொழில்களுக்கும் பிடித்த பாடலாக நான் தரமா. நன்றி, வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க.
2: காலை வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மேடம் நான் வனவாசிலிருந்து சுகந்தி பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா சுகந்திமா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி.
2: மேடம் எனக்கு பிடித்த வரிகள் சின்ன குழு சித்ராம்மா பாடி இருக்காங்க மேடம், சிந்து பைரவி மேடம். எனக்கு பிடித்த வரிகள் பெண்கண்டு பசரை பார்க்கின்ற வேலை அம்மா சொல்ல

0: அருமையா பாடுனீங்க சுகந்திமா. இந்த பாடல் நம்ம தனிமையா இருக்கிறப்போ கேட்டோம்னா கண்ணுல தண்ணி வரும் இல்லைங்களா?
1: ரொம்ப லைட்டா இருக்கீங்க.
0: சரிங்கம்மா, அருமையா பாடுங்க. நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா.
2: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நாடாபேரு செறிவிரவிங்க மேடம்.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
2: மன்னர் படத்துலீங்க

0: மேடம்.
1: உங்களதுல உங்க ஊர் பாஷா அழகா பேசுறீங்களே, எப்படி அது?
0: தாராபுரமுங்க, எல்லா வானொலியிலும் பேசி பழகிட்டுங்க. தர்மபுரி வானொலியில இன்னைக்குதான் பேசவே மகிழ்ச்சியா இருக்குதுங்க மேடம்.
1: இன்னைக்குதான் முத முறை பேசுறீங்களா, இதுக்கு முன்னாடி
0: பேசுங்க மேடம்?
1: ஓ சிறப்பு, அப்ப எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு ஒரு புது தொழிலிட்ட பேசுறது.
0: ஆமாங்க மேடம், எனக்கும் நன்றிங்க மேடம். உங்களுக்கும்
1: கண்டிப்பா கண்டிப்பா தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் பங்கு பெறுங்கம்மா, உங்களுக்கான வாய்ப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. சரிங்களா? நன்றி நன்றிம்மா, அருமையா பேசுனீங்க. உங்களுடைய அந்த ஸ்லாங், அதாவது நம்ம ஊர் பக்கம்ன்ற மொழி வரும் இல்லைங்களா, அது சூப்பராகவும் இருக்கு. சரிங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
3: கல்யாணத்துல கவனிச்சியா?
4: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
3: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
5: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சே. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
6: நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
7: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
6: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
7: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
8: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.
9: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
13: ரத்தநாள அடைப்பு சிகிச்சை, வேரிகோஸ்வைன் லேசர் சிகிச்சை மற்றும் டயாலிசிஸ் நோயாளிகளுக்கான AV ஃபிஸ்டுலா அறுவை சிகிச்சைக்கு அணுகவும் வாஸ்குலார் சர்ஜரி டிபார்ட்மெண்ட், விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தருமபுரி.
14: தொடர்புக்கு 9500848820.
15: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
16: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
17: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
18: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: நிலையா நில்லாதது நினைவில் வரும் நிறங்களே, தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல. இது போல உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை இன்னைக்கு நம்ம பூவே பெண் பூவே நிகழ்ச்சியில தோழிகள் பங்கெடுத்து பகிர்ந்து கொள்ளலாம். தர்மபுரி பைசொல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிக் கொண்டிருக்கிற பூவே பெண் பூவே தோழிகள், உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை பகிர்ந்து கொள்ள அழைங்கள். புஷம் 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-30 மற்றொருளுக்கு எண்ணாக 94-86-81-10-25 இதை அறிமுக தோழிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழிகள் அழைக்க புஷம் 43-42 என்ற முன்னணிப்பெண்ணுடன் 24-40-31 மற்றொருளுக்கு எண்ணாக 94-86-65-20-25 இந்த எண்கள் அழைத்து தோழிகள் இந்த நிகழ்ச்சியில பங்கு பெறலாம். இணைப்பில் இணையும் தோழி வணக்கம்.
1: இனிமான சகோதரிக்கு வணக்கம்.
0: தனலட்சுமி வணக்கம். தனலட்சுமிமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
1: குங்குமம் காற்று படம்.
0: சரிங்க.
1: குங்குமம் காற்று வந்து சேரன்ற பாடு வரி எனக்கு ரொம்ப பிடிக்குமா.
0: ஓ சரிங்க, பாட முடியுங்களா இரண்டு வரி? இருந்தாலும் உங்க எங்க கிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி, சந்தோஷமா. நன்றிமா.
1: நன்றி
0: நன்றி நன்றிமா. வணக்கம் வணக்கம்.
1: உங்களுக்காக
0: தான் இந்த நிகழ்ச்சியே.
1: இதோ என் நான் ஒரே ஒரு புன்னகையை தந்தேனே, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சியிலே கோயில் தொழுகிறான்.
0: சூப்பரா இருந்துச்சுமா, ஃபீல் பண்ணாதீங்க. நன்றி நன்றி. எப்பவுமே நமக்கு பிடிச்சவங்க நம்ம சுத்தி தான் இருப்பாங்க, அதனால கவலைப்படாதீங்க, உங்க கூட தான் அவர் இருக்காரு. நன்றி வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: தீபா பேசுறேன் மேடம்.
0: தீபாமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் வரி?
2: எனக்கு எஜமான் படத்துல இருந்து ஒரு நாள் உன்னை மறவாதன்ற பாடல் பிடிக்கும் மேடம்.
0: சரிங்கம்மா, பாடி காமிக்கிறீங்களா?
2: பாடுறேன்.
0: கண்டிப்பா பாடுங்களேன்.

0: வேண்டும்
1: இணையாலும் எஜமானேன்றப்ப உங்களை மீறி ஒரு சந்தோஷம் வருது பாருங்க. அடடா, கேக்கறதுக்கு சூப்பரா இருக்கு அருமை. நன்றிமா. வணக்கம். வணக்கம். வணக்கம். வணக்கம். இணைப்புல இருக்கீங்க? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார் எங்கிருந்துமா பேசுறீங்க? செந்தமிழ். அருமையா இருக்கு பேரே, இதுவே பாடல் மாதிரி இருக்கே. சொல்லுங்க உங்களுக்கு. அருமை அருமை, நல்ல தமிழ் பேரு. சொல்லுங்க உங்களுக்கு என்ன பிடித்த பாடல் வரி?
2: நிறைய பாட்டு இருக்குது
1: மேடம். எதங்க சொல்றது, எதங்க விடுறது அப்படின்றீங்களா? சரி, பர்டிகுலரா ஒரு சிலது பிடிக்கும் இல்லைங்களா? சரி, பாடி காமிங்களா? ஏதோ தயாரா இருக்கீங்க, அப்புறம் என்ன கூச்சம், எங்க கிட்ட தானே பாட போறீங்க. அருமை, சூப்பரா பாடுங்க. கடைசியா வைக்கப்படுறீங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறீங்க நீங்க. சூப்பர் சூப்பர். வணக்கம். வணக்கம். வணக்கம்மா.
3: ஹலோ. வணக்கம்மா.
1: யார் எங்கிருந்துமா பேசுறீங்க?
3: ரங்காபத்துல இருந்து கனகா பேசுறேம்மா.
1: சொல்லுங்கம்மா கனகாம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?

0: எனக்கு எங்க அப்பா எப்பயுமே பாடுவாங்கம்மா. அத பாட்டுதான் ஒரு வரி பாட்டுனேன். பாடுவோசை என் காதில் விழுகிறது,
1: இந்த பாடல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? அதனால உங்களுக்கும் பிடிச்சிருக்கு. அருமை அருமை, சூப்பரா பாடுங்கம்மா. நன்றி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
2: மாவட்டம் தாரமங்கலிருந்து பேசுறேன் மேடம். பழனியம்மா.
1: பழனியம்மா சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகள்.
2: எனக்கு மேடம் வேறும் படத்துல இருந்து கண்ணானா கண்ணி அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும் சார் மேடம்.
1: ஓ சரிங்க,
2: பாடுட்டா?
1: பாடுங்களே.
2: கண்ணானா கண்ணி, கண்ணானா கண்ணி, தாய் பொன்னான கையெழுத்து,
1: பொன்னான. அருமை அருமை. இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்க காரணம் என்னம்மா?
2: என் பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேடம்.
1: ஓ சரி சரி, அதனால இந்த பாடல் பிடிக்கும்.
2: ஆமா மேடம்.
1: அருமையா இருக்கும்மா, நீங்க பாடினது சூப்பரா இருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம்.
3: ஹலோ.
1: வணக்கம்மா.
3: வணக்கம் மேம், நான் தர்மபுரி மாவட்டம் முள்ளனூர் ஏரிக்கரை.
1: உங்க பேருங்க? சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல். நானும் உங்ககிட்ட பேசுறதுல சந்தோஷம். நல்ல இணைப்பு கிடைக்கிற இடத்துல இருந்து
3: பேசுங்களேன்.
1: இப்ப கேக்குது சொல்லுங்க.
3: வியாபாரி படத்துல வந்து ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவ வாங்க.
1: ஏன் இந்த பாடல் உங்களுக்கு பிடிக்கும்?
3: இன்னைக்கு
1: பேசிட்டீங்க பாத்தீங்களா, எனக்கும் சந்தோஷம். ஒரு புது நேயர் புது தொழிலை சந்திக்கிறப்போ தொடர்ந்து நிகழ்ச்சி எல்லாம் பங்கு பெறுங்க சரிங்களா?
3: டைம்
1: சரியா போதுங்களா? மாடையும் பாத்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும்.
3: சரியா போதும் மேம், வேலைக்கு போக மாட்டேன் மேம், இதுதான் வேலை.
1: இதுதான் எங்களுடைய சக்சஸ். பாமர மக்களையும் சென்று சேரும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க நிகழ்ச்சியில கலந்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச பாடலை பாடும் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? நன்றி நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, நிகழ்ச்சியில பங்கு பெறத்துக்கு முயற்சி பண்ணுங்க. தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய பூவே பெண் பூவே இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் தர்மபுரி பைசோலி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
4: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
5: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு கழுத்து மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
7: For admissions contact ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9024

0: 54001 கவுன்சிலிங் கோட் 2683.
1: ஏக்கா செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
2: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

0: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
4: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
5: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம் மற்றும் NSB ரோட், திருச்சி.
6: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
7: தொடர்புக்கு 8985712345. கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
8: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம் சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் முற்பகல் 11:44. பூவே பெண் பூவே, இன்னைக்கு தோழிகளுக்கு பிடித்த அந்த திரைப்பட பாடல் வரிகள், அதுதான் வளம் வந்து கொண்டிருக்கிறது. நிகழ்ச்சியில் தோழிகள் பங்கு கொள்ளாழங்கள் புஷம் 43:42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24:40 மற்றொருக்கு எண்ணாக 94:86:81:10:25. இதை அறிமுக தோழிகள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மற்ற தோழிகள் அழைக்க புஷம் 43:42 என்ற முன்னணி பெண்ணுடன் 24:40:31 மற்றொருக்கு எண்ணாக 94:86:65:20:25. இந்த எண்கள் அழைத்து தோழிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். வணக்கம்.
10: வணக்கம்மா.
9: யாரு எங்க இருந்து பேசுறீங்க?
10: தர்மபுரி மாவட்டம் செல்வி பேசுறேன்.
9: செல்விமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
10: பாட்டு பிடிக்குமா?
9: என்ன பாடல்மா?
10: மகனுக்காக
9: சொல்றேன். காற்று சேரும் போது இல்லைங்களா? இது ஏற்கனவே இன்னொரு தொழிலும் சொன்னாங்க, ஆனா உங்களுக்கும் அதே பாடல் பிடிச்சிருக்கு. வாழ்த்துக்கள். நன்றிமா. பாடுறீங்களா இரண்டு வரி? பாடுங்க.
10: நன்றி,
9: நன்றி. அருமையா பாடுனீங்க, நன்றி. வணக்கம்.
10: வணக்கம்மா.
9: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
10: தர்மபுரி மாவட்டம் கருத்தக்கோட்டை சிவகாமி.
9: சிவகாமியம்மா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் வரி?
10: எங்க அப்பா அம்மாளுக்கு நல்லா பிடிக்குதுன்னு போய் பாத்துட்டு இருந்தாங்களா, அது படம் வந்துச்சுன்னா அம்முட்டு பாராட்டுங்க அம்மா, கேடா இப்படி இடிக்குது இப்படின்னு நல்லா அவங்க அப்பா அம்மாளுக்கு பிடிச்ச படம் அது.
9: ஓ சரிங்க, சரிங்க.
10: எங்க அம்மாலும் அப்பா இல்லமே, எல்லாம் விட்டு போயிட்டாங்க.
9: இருந்தாலும் அந்த பாடல் அதனால பிடிக்குன்றீங்க?
10: ஆமாங்க.
9: வருத்தப்படாதீங்க சிவகாமி அம்மா, அவங்க நம்மளோட தானே இருப்பாங்க. எங்க போயிட போறாங்க சொல்லுங்க?
10: நம்ம சித்தர்ல ஒண்ணுதான் மேம் எங்களை விட்டுட்டு போனாங்க.
9: சரிங்கம்மா, சரிங்கம்மா. சரி சொல்லுங்க, உங்களுக்கு அந்த பாடல் வரி தெரியுங்களா? ஏதாவது ஒரு பாடல் பாடுங்களா அதுல.
10: சரிங்கம்மா. பருத்தி எடுக்கையில பழனாலும் பார்த்தம் மச்சான், ஒருத்தி இருக்கையில ஓடி நல்ல பாடம்.
9: சரிங்கம்மா, சரிங்கம்மா, நல்லது. நன்றிம்மா, நன்றி. வணக்கம். வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? சாந்திமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
11: கேளடி கண்மணியில மண்ணில் இந்த காதல் என்று.
9: ஒரு இரண்டு வரி எங்களுக்காக.
11: என்ன

0: பொறுமையா சாந்திமா, பொறுமை பொறுமை. சரிங்கம்மா, சரிங்க, சூப்பரா பாடுறீங்க. தண்ணி குடிங்க தயவு செய்து. நன்றி நன்றி நிகழ்ச்சியில பங்கு பெற்றதற்கு. வணக்கம். வணக்கம், சொல்பவ.
1: முத்தூர்லேருந்து சுதா பேசுறேங்கம்மா.
0: சுதாமா சொல்லுங்க, நலமா இருக்கீங்களா? நீங்க நலமா இருக்கீங்களா? சொல்லுங்க.
1: எனக்கு வந்து சின்ன கண்ணம்மா படத்துல இருந்து என் வாழ்க்கையில அர்த்தம் அந்த பாடல் பிடிக்கும்.
0: என்ன காரணமா?
1: எனக்கு கல்யாணம் 7-8 வருஷம் குழந்தை இல்லைங்க மேம். அதுக்கப்புறம் எங்க பொண்ணு குறைஞ்சிங்க மேம். அதனால எனக்கு அது ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ சரிங்க. இரண்டு வரி எங்களுக்காக அடுத்த முறை கட்டாயம் பாடணும் சரிங்களா? சரிங்கம்மா, நன்றி நன்றி. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்மா, சிரிச்சுட்டே இருக்கீங்களே, யார் பேசுறீங்க? அதியமான் கோட்டிலிருந்து மீனாம்மா பேசுறாங்க நம்ம ரேடியோல. சரி சொல்லுங்க மீனாம்மா, உங்களுக்கு பிடிச்ச திரைப்பட பாடல் வரிகள் என்ன சொல்லுங்க?
2: நிறைய பாட்டு பிடிக்குங்க.
0: ஆனா எனக்கு தெரிஞ்சு உங்க சிரிப்பே பாடல் மாதிரி இருக்குங்களே.
2: இப்பதான்
0: முத முறையா ட்ரை பண்ணி கிடைச்சிருச்சீங்களா உடனே?
2: ஆமாங்க, ட்ரை பண்ணிட்டே இருந்தேங்க.
0: சரிங்க. எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நிறைய புதிய பெண் தோழிகளை சந்திச்சல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சூப்பரா சிரிக்கிறீங்க. அப்படியே உங்க சிரிப்போடய ரெண்டு பாடல் வரிகளையும் சொல்லிடுங்களா? சரி, என்ன என்ன பாடல் பிடிக்கனாச்சு சொல்லுங்க. அம்மா உங்க பேர் சொல்லுங்கம்மா.
3: என் பேர் பூங்கொடி. இன்னொருத்தருக்கு
0: ஓ சரிங்க. எல்லாரும் உங்களுக்கும் அவங்களுக்கும் கூட இருக்க தோழிக்கும் எல்லாருக்குமே வணக்கம். நன்றிமா.
3: ரொம்ப
0: நன்றி நன்றி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: ஏ சபாய் வீட்ல இருந்து மாதுமணி பேசுறேம்மா. நலமா
0: இருக்கீங்களா? நலமா இருக்க மாதுமணிமா. நீங்க நலமா இருக்கீங்களா?
4: ஆ நலமா இருக்கேன் மேம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வரி உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
4: நிறைய பாடல் பிடிக்கும். அதுல என்ன மச்சான் படத்துல இருந்து அந்த ஆடியில
0: செய்தி
4: சொல்லி பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
0: ஓ சரி, என்ன காரணமா?
4: சேலையோட நூல் போல சேர்ந்திருக்கும் அந்த

0: அம்மா, உங்க மாமா பேர் என்னம்மா?
1: சின்னசாமி.
0: சின்னசாமி ஐயா எங்க இருந்தாலும் ஓடி வாங்க, உங்க மனைவி உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க. சூப்பரா ஒரு பாட்டோ டெடிகேட் பண்ணாங்க, நன்றி.
1: நன்றி மேம்.
0: தொடர்ந்து பேசலாம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1000.

0: ₹200 அதிரடி தள்ளுபடி.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
6: தொடர்புக்கு 9500848820.
7: பண்பலை இசைக்கும் நேரம் முற்பகல் 11:54. பூவே பேன் பூவே, உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடல் வரிகள். வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்க? பாடலாவே பாருங்களே, உங்க பேர் எல்லாம் சொல்றப்பே. ஓ சரிங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளையும்
8: சொல்லுங்களேன்.
7: புரியல. ஓ சரிங்க சரிங்க, நன்றி நன்றி. உங்க இணைப்பு எங்களுக்கு சரியா கிடைக்கலன்னு நினைக்கிறேன். வணக்கம்.
9: வணக்கம்மா.
7: வணக்கம்.
9: மணிமேகலை அங்கனம்ல பேசுறோம்.
7: ஏன் ரகசியம் பேசிட்டு இருக்கோமா நம்ம ரெண்டு பேரும்? சரி சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி.
9: கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும்.
7: பரவாயில்ல, கேட்போம் நாங்க.
9: இருந்தாலும் எனக்கு பிடிச்ச பாடல் வரின்னு சொல்லிட்டீங்களா, அதனால சொல்றேன்.
7: கண்டிப்பா சொல்லுங்க.
9: ஜனனி ஜனனி ஜகமி அகமி, ஜனனி ஜனனி ஜகமி அகமி, ஜகதாரணி பரிபூரணி. இந்த பாடல் படுத்த ரொம்ப பிடிக்குமா?
7: இது ஏன் வித்தியாசமா இருக்குன்னு சொன்னீங்க, சூப்பரான பாடல் இல்லைங்களா இது?
9: இல்ல, காட் சாங், அதனாலதான்.
7: ஓ சரி, ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விருப்பம் இல்லைங்களா?
9: கண்டிப்பா,
7: உங்களுடைய விருப்பத்தையும் வரவேற்கிறோம். நன்றி. வணக்கம்.
10: ஹலோ.
7: வணக்கம்.
10: வணக்கம்.
7: யார், எங்கிருந்து பேசுறீங்க?
10: நாங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல இருந்து, ஜெகதாப் கிராமத்துல இருந்து ஆனந்தி பர்னா.
7: சரிங்கம்மா, சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரினா என்ன சொல்லுவீங்க? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படிங்க லைன் கிடைச்சிடுச்சே? கடைசி நேரத்துல கூட கிடைச்சிடுச்சு பாருங்களேன். சரி, என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? வீட்டுல இருக்க சாதாரணமா சொல்லிட்டீங்க, வீட்டுல எவ்வளவு வேலைகள் இருக்கு?
10: இப்ப கூட
7: அந்த நேரத்துல இவகிட்ட பேசுறீங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தைய பாத்துக்கோங்க. சரிங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரினா என்ன சொல்லுவீங்க?
10: நிறைய பாட்டு பிடிக்கும். இருந்தாலே நான் இப்பதான் எஃப்எம்ஏ கேட்டேன்.
7: ஓ சரி சரி சரி,
10: அதனால நான் ப்ரோக்ராம் சரியா கேட்கல.
7: சரி, என்ன பாடல் மட்டும் சொல்லுங்களேன். உங்களுக்கு பிடித்த பாடல்னா, இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அடிக்கடிக்கு முணுமுணுத்து பிப்பேன் அப்படின்னா என்ன பாடல் சொல்லுவீங்க?
10: டக்குன்னு கேட்டா

0: சரிங்க சரிங்க. பாடல்லாம் ஆனா நிறைய கேட்பீங்க இல்லைங்களா?
1: நிறைய கேட்பேன்.
0: ஓ சரிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சிகள்லாம் பங்கு பெறுங்க.
1: நிறைய பாட்டு கேட்பேன் அதிகமா.
0: ஓ சரி சரி.
1: சின்ன பையன் பேசுறேன்.
0: ஆ சரிங்க. சரிங்க சரிங்க. நன்றி நன்றி. அவர் பேசணும். நன்றிமா நன்றி. வணக்கம். வணக்கம். மணிப்பில் இணையும் தோழி.
2: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: குமார் சாம்பேட்டையில இருந்து தமிழ் செல்வி.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
2: கை கொடுக்கும் கை படத்துல இருந்து. தாயம்
0: என்ன காரணமா?
2: காரணம்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நல்லா இருக்கும்.
0: அருமை அருமை. இந்த காரணத்தை நான் எதிர்பார்க்கலீங்க, நல்லா இருக்கும், அதனால கேட்போம். அருமை. நன்றிமா. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் தோழி.
0: வணக்கம் தோழி. யார் எங்கிருந்து
3: பேசுறீங்களா?
0: நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கேன். ஜோகல் இருந்து ராணி.
0: சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
3: நீ வருவாய் என படத்துல இருந்து பார்த்து பார்த்து கண்கள் பூத்திருக்கி.
0: பாடுங்களேன், என்ன சொல்றீங்க?
3: எனக்குள்ள வேதனை நிலவுக்கு தெரிஞ்சிடும், நிலவுக்கும் ஜோதி இல்லை. நம்ம கஷ்டம் நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியும் என்னன்னு.
0: கண்டிப்பா
3: அந்த வரிகள் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓ சரிங்க சரிங்க. அருமையா.
3: முடிஞ்ச ரெண்டு லைன் போட்டு பாருங்க.
0: சரிங்கம்மா, கண்டிப்பா எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. நன்றி. வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா. யார் இங்க இருந்து பேசுறீங்க?
4: நாகூர்ல இருந்து உமா பேசுறேங்க மேடம்.
0: உமாமா சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த பாடல் வரி?
4: பாட்டினா எனக்கு ஊரும் மேடம்.
0: சரிங்க. பாட்டி கேட்டு வளர்ந்தீங்களோ?
4: கண்டிப்பா இந்த பாடல் போட்டதே நான்
0: அழுந்துருவேன். கண்டிப்பா அவங்க நம்மளோடதான் இருப்பாங்க. நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம். சரிங்க. வணக்கம். நிறைய தொழிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்கு பிடித்த பாடல் வரிகளை, ஒரு சிலர் அவங்க அம்மா அப்பாவுக்கு பிடித்த பாடல் வரிகளை ரொம்ப சோகமாகவும் சொன்னாங்க. அனைவருக்குமே வாழ்த்துக்கள். அவங்க முயற்சி பண்ணுறாங்க இல்லைங்களா? அதுவும் இல்லாத புது தொழிகளும் இன்றைக்கி நிறைய நிகழ்ச்சியில் வந்து பங்கு பெற்றாங்க, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கேளுங்க, நிகழ்ச்சியில் பங்கு பெறுங்க, இணைந்திருங்கள். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்னைக்கு பூவே பெண் பூவே உங்களுக்கு பிடித்த திரைப்பட பாடலாக வலம் வந்தது. நன்றி நீர்களே. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12 மணி. இந்நேர்களினை கேட்கலாம் நமது பண்பலகையில் தொடர்ந்து வளம் வரும் நிகழ்ச்சிகள் பற்றிய முன்னோட்டத்தினை. இன்று பகல் 12:10 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு JK சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 12:40 தமிழ் இசைதுகள், 12:50 சூழல் காப்போம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அறிவிப்புகள் மெல்லிசை ஆகியன விளம்பரம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நீயிர் விருப்பம். 1:30 தருமபுரி PGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 1:45 மாநில செய்திகள். 1:55 வானிலை அறிக்கை. 2 மணிக்கு விவசாய அரங்கம் நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை குறித்து திரூர் நெல் ஆராய்ச்சி நிலைய துணை பேராசிரியர் சி தமிழ் செல்வி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கும் விருப்பமான பாடலை நீங்க கேட்டு ரசிக்கலாம். அதுக்கு உங்களுடைய அலைபேசியில் 0-43-42-24-40-30 என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், ஊர் பெயர் ஆகியவற்றை டைப் செய்து எங்களுக்கு அனுப்பி உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். கட்சவியல் கலக்கல் பாடல்களாக இன்று பிற்பகல் 3 மணிக்கு. மாலை 4 மணிக்கு விடைத்திடும் வினாக்கள்.

மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தர்மபுரி ராதாகிருஷ்ண ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோவில், 6:05 ஆங்கிலத்த செய்திகள், 6:10 இசை மின்னல், 6:30 மாநில செய்திகள், 6:40 வேலை காத்திருக்கு, 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று சென்னை அஞ்சலாக, 7:10 மாவட்ட செய்திகள். இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்ட செய்திகளாக வளம் வரும். 7:15 தமிழ் செய்திகள், 7:25 வயல்வெளி அறிவிப்புகளாக வளம் வரும். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக வலம் வரும். இந்த நிகழ்ச்சியில மீன் வளர்ப்பு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள் தொடர்ந்து கறவை மாடு வளர்ப்பு குறித்து, சிவகங்கை மாவட்டம் மானமதுரை புலிக்குளம் மாட்டின் ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8:00 இளம் தென்றல், இன்று சினிமா. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து ஸ்பாட்லைட் ஆகியன டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 9:30 இடைவிடாத இசைமலை, 10:00 சுகமான ராகங்கள். இன்னைக்கு சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்கள் பங்கு பெற்று தங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில சுகமான ராகங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட நேர்களின் விருப்ப பாடலாக

நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் 50% மானியம் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி 18 முதல் 55 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. விருப்பமுள்ளவர்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறலாம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 12:10.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: மருத்துவ மலர் இன்றைய நிகழ்ச்சியில் குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு JK குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி.
6: ஒரு குழந்தையின் சிரிப்பு

0: ஒரு குடும்பத்தின் சந்தோஷம் இருக்கிறது. அந்த சிரிப்பு என்றும் மாறாமல் இருக்க அவர்களின் ஆரோக்கியத்தை நாம் கவனிக்க வேண்டும். குழந்தைகளின் வளர்ச்சி அப்படின்றது உயரமும் எடையும் மட்டும் கிடையாது, அவர்களோட உடல் நலம், மனநலம், உணவு பழக்கம், தூக்கம், நோய் எதிர்ப்பு சக்தி, இது எல்லாமே சேர்ந்ததுதான். அந்த வகையில குழந்தைகள் ஆரோக்கியமாக வளர பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன, எந்த வயசுல என்ன உணவு கொடுக்கணும், குழந்தைகளுக்கு தேவையான தடுப்பூசி என்ன, அடிக்கடி ஏற்படக்கூடிய உடல்நல பிரச்சனைகள் என்னென்ன, இது பத்தின முழுமையான தகவல்கள் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அததான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சார்.
1: வணக்கம். வணக்கம்
0: சார். குழந்தைகள் நலம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். குழந்தைகளுக்கு நம்ம பிறந்த உடனே வந்து தடுப்பூசி ஆரம்பிச்சிடறோம் இல்லைங்களா, அந்த தடுப்பூசிகளை தவிர்க்கிறதுனால குழந்தைகளுக்கு எந்த மாதிரியான உடல்நல பிரச்சனைகள் வரும் சார்?
1: தடுப்பூசிகள் கட்டாயம் போட்டாகணுங்க. குழந்தை பிறந்த உடனே தடுப்பூசி போடுவாங்க, எந்த மருத்துவமனையில் பிறக்கிறாங்களோ அந்த மருத்துவமனையில் அந்த தடுப்பூசி கட்டாயம் போட்டாகணுங்க. அடுத்து 1.5 மாதம், 45 நாள் கழிச்சு, அப்புறம் 2.5 மாதம், 3.5 மாதம், அப்புறம் 6 மாதம், அந்த மாதிரி இருக்குங்க. ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போடுற இன்ஜெக்ஷன் கட்டாயம் போட்டுங்க, அது எதுவுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்க. அது இல்லாமல் பிரைவேட்டில் சில தடுப்பூசிகள் மக்கள் விருப்பப்பட்டால் போட்டுக்கலாங்க. எந்த தடுப்பூசியுமே வந்து நம்ம வந்து போடாமல் விடக்கூடாதுங்க. பிறந்த உடனே தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிடணும். அந்த தாய்ப்பாலில் கொலஸ்ட்ரம்னு சீம்பால்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சீம்பால் தான் முதல் முதல்ல கொடுக்குற தடுப்பூசி. அது நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க, வேண்டான்னு எடுத்து கொட்டிடுறாங்க. இப்போ நிறைய மக்களுக்கு அவேர்னஸ் வந்திருக்கு, பட் இருந்தாலும் அந்த கொலஸ்ட்ரம் கொடுக்கறதுல ஜீரணம் ஆகாது அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான எண்ணம் இருக்குங்க எல்லாருக்கிட்டையும். ஸோ கொலஸ்ட்ரம் சீம்பால் கட்டாயம் தரணும். முதல் 2-3 நாள் 1-2 சொட்டு தான் வரும். அது 1-2 சொட்டுலேயே வந்து நமக்கு 5 மில்லி 10 மில்லிக்கான எனர்ஜி இருக்கு. அது 1 சொட்டே உள்ள போச்சுன்னா நோய்ப்பு தன்மை ரொம்ப கிடைக்கும். முதல் 3 நாள் நம்ம கொலஸ்ட்ரம் கொடுத்தாவே குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வந்து நல்லா வந்துடுங்க. அதில் இம்யூனோகுளோபின் ஒன்று இருக்குது. ஸோ அது முக்கியமான அது நோய் எதிர்ப்பு தன்மைக்கு. அது குடல் வாய் வழியாக போயிட்டு குடல் வழியாக போயிட்டு அப்சர்வ் ஆகிட்டு, ஸோ நமக்கு நோய் எதிர்ப்பு தன்மை வந்து குடல் ஃபுல்லாக பாதுகாப்பு மண்டலமாக மாற்றிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கொலஸ்ட்ரம் 1 சொட்டு தான் வரும். அந்த 1 சொட்டு எப்படி டாக்டர் கொடுக்கறது அப்படின்னு கேட்பாங்க. அந்த 1 சொட்டை நம்ம எடுத்து சுத்தமான கையில் விரலில் அப்ளை பண்ணிவிட்டு அந்த விரல்லேருந்து உள்ள வாய் வழியாக நாக்கு அது எல்லாமே அப்ளை பண்ணோம்னா அங்கேருந்து அப்சர்வ் ஆகிட்டு குடல்களை போயிட்டு இம்யூனிட்டி போர் கிடைக்கும். ஸோ முதல் தடுப்பூசின்றது அம்மாவோட தாய்ப்பால் தான், அது சீம்பால் தான் முதல் தடுப்பூசி. அது இல்லாமல் கவர்மெண்ட்லேயே பிரைவேட்லேயே போடுற அனைத்து தடுப்பூசிகளும் கட்டாயம் போடணுங்க. எந்த தடுப்பூசியும் போடாமல் விடக்கூடாதுங்க.
0: சரிங்க சார். நான் இந்த கேள்வி முதல்ல கேட்டதுக்கான காரணம் வந்து கிராமப்புறங்களில் இன்னைக்குமேங்க சார் நிறைய பேர் வந்து அந்த சின்ன குழந்தைகளா இருக்கும்போது ஒரு 6 மாசம் இல்ல ஒரு 10 மாசமே வச்சுக்கோங்க ரெகுலரா போட்டுக்கிறாங்க, அதுக்கப்புறம் போட வேண்டிய தடுப்பூசிகள்ல அலட்சியம் நிறைய காட்டுறாங்க. அதனாலதாங்க சார் கேட்டேன், இதை போட இப்ப போடாம விட்டா பிற்காலத்துல என்ன பிரச்சனைகள்?
1: கண்டிப்பா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பென்டாவலன்ட் ஊசின்னு சொல்லுவாங்க, முத்தடுப்பு ஊசிக்கும் ப்ளஸ் வந்து நமக்கு மஞ்சள் காமல ஊசி, போலியோ தடுப்பு ஊசி எல்லாமே அதில் வந்துடுதுங்க. அது போடும்போது உங்களுக்கு எதிர்காலத்தில் கக்குவான் இருமல், ரணஜன்னி இந்த மாதிரி நோய்கள்லாம் தடு, தொண்டை அடைப்பான் இந்த மாதிரி நோய்கள்லாம் தடு, அது உயிருக்கு ஆபத்தான நோய்கள். அது தடுப்பூசி கண்டுபிடிக்கிற முதல் காரணமே வந்து உயிருக்கு ஆபத்தான உயிர்கொல்லி நோய்களை தடுக்கிறதுக்காக தான் கண்டுபிடிச்சது. சாதாரண இருமல் சளிக்கு தடுப்பூசி கிடையாதுங்க, சாதாரண சளிக்கு தடுப்பூசி கிடையாது, பட் உயிர்கொல்லி நோய் தடுக்கிறதுக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சிருக்காங்க, அது கட்டாயம் போடணுங்க. பிற்காலத்தில் பாதிப்பு வரும்போது அதுக்கு சிகிச்சை பண்ணுறது ரொம்ப சிரமங்க. சிகிச்சை பண்ணாலும் அதோட பலன் வந்து நம்ம சொல்ற அளவுக்கு இருக்காதுங்க.
0: சரிங்க சார். இப்போ குழந்தைகளோட ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு எதையெல்லாம் நம்ம முக்கியமா கவனிக்கணும்?
1: இப்ப முதல்ல பிறந்த உடனே பாத்தீங்கன்னா குழந்தை வந்து நார்மலா நம்ம ஊர் குழந்தைங்க வந்து 2.5 கிலோலேருந்து 3 கிலோ 3.5 கிலோ வரையும் இருப்பாங்க. 2.5 கிலோ கீழே கம்மியா பிறக்கிற குழந்தைங்க எடை குறைவான குழந்தைங்கன்னு சொல்றோம். ஸோ 2.5 கிலோக்குள்ளே குறைகிற குழந்தைங்களும் நம்ம நல்ல பாதுகாப்பாக வச்சுக்கிட்டா நல்லா கொண்டு வரலாங்க. இப்போ என்னென்னா ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ளேயே பிறந்த உடனே 10 நிமிஷத்துலேயே கூட பால் கொடுக்க ஆரம்பிச்சு. ஆக்சுவலி டெலிவரி பார்க்கும்போதே இப்போ பால் கொடுக்க சொல்லிடும். மதர் சப்டமனில் போட்டோம்னா மதர் சப்டமன் கிரால் பண்ணி பிரஸ்டில் வந்து வாய் வச்சு சக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பால் கொடுக்கறதுன்றது ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய விஷயங்க. பிறந்த உடனே தொப்புள் கடி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி பால் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அந்த மாதிரி பண்ணலாம். பிரசவ அறையிலே இப்போ எல்லா மருத்துவர்களும் செய்கிறாங்க. அது பால் தான் முதல் முதல்ல செய்யற நம்ம குழந்தைக்கு செய்யற வேலைங்க. அடுத்து வந்து நம்ம பொதுமக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா ஒரு பழக்க வழக்கங்கள் வந்து தேன் தரது, சக்கர தண்ணி தரது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா பண்ணக்கூடாதுங்க. அது எல்லாமே வந்து குழந்தைக்கு நோய் தொற்று உருவாக்க வேண்டிய சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். தாய்ப்பால் கொடுக்கறது மட்டும்தான் முதல் முதல்ல பண்ற வேலை. முதல்ல 6 மாசம் தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும். வேற இணை உணவுகள் வந்து 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம். மெயினா அதுல வந்து பாத்தீங்கன்னா இணையவர்கள் கொடுக்கும்போது மாட்டுப்பால் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. மாட்டுப்பால் கட்டாயம் 1 வயசுக்குள்ள தவிர்க்கணுங்க. மாட்டுப்பால் கொடுக்கும்போது குடல் எல்லாம் ஃபுல்லா புண்ணாயிடுங்க. அதாவது சிஎம்பிஏன்னு சொல்லுவோம், கவுஸ் மில்க் புரோட்டீன் அலர்ஜி, ஆர் சிஎம்பிஐ கவுஸ் மில்க் புரோட்டீன் இன்டாலரன்ஸ். ஸோ அந்த கவுஸ் மில்க் பார்க்கறதுக்கு அம்மா பாலும் மாட்டுப்பாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் உள்ளக்கிற புரோட்டீனோட கண்டென்ட் வேறங்க. ஸோ கவுஸ் மில்கோட புரோட்டீன் வந்து குழந்தைக்கு வந்து ஒத்துக்காது, அலர்ஜி வரும். 1 இயருக்குள்ள 1 இயருக்கு மேலே கட்டாயம் கொடுத்துக்கலாங்க. இப்போ குறை மாச பிரசவம்

0: ப்ரீமெச்சூர் பேபின்னு சொல்கிறோம், குறைமாத பிரசவங்கள். குறைமாத பிரசவம் வரதுக்கு மெயின் காரணம் வந்து என்னென்னா, ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகி தான் பிரசவ வலி ஆரம்பிக்கும். அது மெயினாக வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து தான் ஆரம்பிக்கும். அது இல்லாமல் ஏதாவது ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஒரு அசௌகரியமான வேலை செய்கிறாங்க, ஏதாவது பண்ணுறப்ப பனிக்கூடம் நீர் சத்து, அந்த குழந்தைய சுற்றி நீர் இருக்கும், அந்த நீரில் தான் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். பனிக்கூடம் உடஞ்சி நீர் வர ஆரம்பிச்சதுனாலே பிரசவ வலி ஆரம்பிச்சிருங்க. இது அல்லது ஏதாவது ரத்தப்போக்கு, தாய்மார்க்கு பிரசவ தாய்மார்க்கு ஏதாவது ரத்தப்போக்கு வரும்போதும் பிரசவ வலி ஆரம்பிச்சிருங்க. ஸோ இந்த மாதிரி பிரசவ வலி ஆரம்பும்போது உடனடியாக மருத்துவரை பார்த்து டெலிவரி பண்ணிவிட்டு குழந்தை ப்ரீமெச்சூராக பிறக்க சான்சஸ் நிறைய நிறைய இருக்குங்க. இன்கேஸ் அந்த வலி இல்லை, பிரசவ பனிக்கூடம் உடையலன்னா வலி குறையிறதுக்கு இன்ஜெக்ஷன் போடுவாங்க. வலி குறைஞ்ச இன்ஜெக்ஷன்ஸை போட்டு வலி குறைஞ்சிச்சுன்னா கண்டினியூ பண்ணலாம். பட் பனிக்கூடம் உடஞ்சிட்டா கண்டிப்பாக வெளியே வந்து தான் ஆகணும் குழந்தை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது குறைமாச பிரசவம் வர சான்சஸ் நிறைய நிறைய இருக்குங்க. குறைமாசம் குழந்தைங்களுக்கு இப்போ நிறைய வசதிகள், இன்குபேட்டரில் ரேடியன்ட் ஃபார்மர்னு சொல்கிறோம், அதில் வச்சு ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அதுக்கு பால் வந்து இப்போ என்னடா சொல்லணும் இல்லைங்களா, நாங்கள் இப்போ 1 kg பாப்பாலாம் எங்கள் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துருக்கோம். இப்போ இன்னுமே இருக்குது, 1 kg பாப்பா வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அந்த கொலஸ்ட்ரம் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம், பேரண்ட்ஸ் கிட்ட அது அம்மா கிட்ட எடுத்து வர சொல்கிறோம். எடுத்து வந்துட்டு அந்த கொலஸ்ட்ரம் வந்து வாயில் ஃபர்ஸ்ட் டேவே அப்ளை பண்ணிடுறோம். அந்த மவுத்தில் அப்ளை பண்ணும்போது அது உள்ளே போயிட்டு நமக்கு இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு தன்மை ரொம்ப ரொம்ப கொடுக்குதுங்க. இந்த கொலஸ்ட்ரம் எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அவ்வளோ கொடுக்குறோமோ இம்யூனிட்டி பவர் வருங்க. கொலஸ்ட்ரம் கொடுக்காத குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறைவாக இருந்து இன்ஃபெக்ஷன்ஸ் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகங்க. வயிறுபஸ் வரும், என்ஏசின்னு சொல்லுவோம், வயிறுபஸ் வரும், வயிற்றுப்போக்கு வரும், பிளட்ல இன்ஃபெக்ஷன் கலக்கும். இது கொலஸ்ட்ரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான உணவுங்க. இப்போ அது மட்டும் போதாது, குளுக்கோஸ் வகைகள் போடுவோம், இன்குபேட்டரில் வச்சு குளுக்கோஸ் வகைகள் போடுவோம், நுரையல் வளர்ச்சிக்கு மருந்துகள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நுரையல் வளர்ச்சிக்கான மருந்துகள் போடுவோம், ஆன்டிபயோட்டிக் தேவைப்பட்டால் போடுவாங்க. இது ரொம்ப குறைமாதம் குழந்தைனா ஒரு 1 week ஆகுது ஐசியூவில், 1 week 2 weeks ஐசியூவில் இருக்கணும். கொஞ்சம் வளர்ந்த குழந்தை, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 kg குழந்தைலாம் குறைந்தபட்சம் ஒரு 3 வாரம் 4 வாரம் ஐசியூவில் இருக்குங்க. 4th day 5th day வாக்கிலேயே மதர் வந்துட்டாங்கன்னா மதர் கையில் கொடுத்துருவோம், மதர் கையில் கொடுத்து மாரில் போட்டு வைப்போம். அது KMC சொல்லுவோம், கங்காரு மதர் கேர். ஆனால் பேபி வந்து அம்மாவோட மாரில் டச் ஆகிருக்கும், மேலே துணியை போட்டு மூடிட்டு ஒரு 2-3 hours ஒரு டைமுக்கு, ஆக்சுவலி 24 hours கூட KMC போடலாம், கங்காரு மதர் கேர் போடலாம். குழந்தையோட தோலும் அம்மாவோட தோலும் டச் ஆகிருக்கணும். அம்மாவோட ப்ரீதிங் மூமெண்ட் வந்து குழந்தைய ப்ரீதிங் பண்ணும், எஸ்டிமுலேட் பண்ணும். அம்மாவோட ஹார்ட் பீட் வந்து குழந்தை கேட்டுகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து குழந்தைக்கு வந்து ஸ்டிமுலேஷன் நடக்கும். ஸோ இதனால் வந்து என்னென்னா மூச்சு பிரச்சனைகள் வந்து சீக்கிரம் சரியாகும், குழந்தை வளர்ச்சி சீக்கிரம் சரியாகும், வீட்கி நல்லா வருங்க. இந்த அம்மாவோட சூடு படும்போது எடை கூட நல்லா வருங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சின்ன குழந்தைகளை பராமரிக்கிறது நார்மலாகவே 3 kg குழந்தைய பராமரிக்கிறதே சிரமம் தான், பட் ப்ரீமெச்சூர் பேபிஸை பராமரிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம் தான். பட் அது நாங்கள் இங்கே வரும்போது அம்மாவுக்கு ட்ரைனிங், எங்கள் ஹாஸ்பிட்டலில் அம்மாவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். எல்லா மருத்துவமும் அது உண்டு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க. அங்கே மில்க் பேங்கே வச்சுருக்காங்க, மில்க் பேங்க் வச்சு இப்போ பால் அம்மாவுக்கு கம்மியாக இருக்க குழந்தைங்களுக்கு மில்க் பேங்க் மூலமாகவும் தராங்க. ஸோ நாங்களும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு
1: இருக்கிறேன். சரிங்க சார். சார் இப்போ ப்ரீமெச்சூர் பேபி பற்றி பேசினதுனால கேட்குறேன், நீங்கள் சொன்னீங்க 1 kg பேபி கூட இருக்குது, அவங்களாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவங்க நார்மலாக எல்லா லைஃப்பும் லீட் பண்ண முடியுமாங்க சார்? ஏன் கேட்குறேன்னா அவங்கள பிறக்கும் போதே நிறைய 1 kg தான் அப்படின்னும் போது, ப்ரீமெச்சூர்ட் அப்படின்னும் போது அவங்களோட உடல் உறுப்புகள் எல்லாமே முழு வளர்ச்சி பெற்று இருக்குமா
0: குறைமாச குழந்தைகள் வந்து வளர்ச்சி கொஞ்சம் கம்மியா இருக்கும். அது ஒவ்வொன்றுக்கும் வந்து நுரையல் வளர்ச்சி முதல்ல பார்ப்போம், நுரையல் வளர்ச்சி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு நுரையல் வளர்ச்சிக்கு மருந்துக்கு தேவைன்னா அந்த மருந்து கொடுக்க வேண்டிய, நெஞ்சுக்குள்ள மருந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சிபேப்னு ஒரு மிஷின் இருக்கு, அது மூலமா கனெக்ட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து அது வந்து சுவாசத்துக்கு, ஹார்ட்டுக்கு வந்து ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுது அப்படின்னா இட்ஸ் ஓகே, அல்லது பம்ப் பண்ணுறது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னா அதுக்கு சில இன்ஜெக்ஷன் போடுவோம். அடுத்து வந்து வாய் வழியாக சாப்பாடு வகைகள், அதுக்கு வந்து கொலஸ்ட்ரம் அப்ளை பண்ணிவிடும் முதல்ல, அப்புறம் குளுக்கோஸ் வகைகள் போடுவோம். இது போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக 24 hours இன்னைக்கு நாளைக்கு எப்படி இருக்குன்னு வளர்ச்சி மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். வழக்கமாக ஒரு 3rd day 4th day அம்மா கிட்ட உள்ள அம்மாவை வர சொல்லி KMC கொடுத்துருவோம், கங்காரு மதர்கே கொடுத்துருவோம். இது பேபியோட வீக்ஸ் தகுந்த மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 32 weeks தாண்டிடுச்சுன்னா அம்மாக்கிட்ட பிரஸ்ட்லேயே டைரெக்டாக சக் பண்ண வச்சுருவோம். இபிஎம் மாதிரி எக்ஸ்பிரஸ் மதர் ஓ, அதாவது MOM சொல்லுவோம், மதர் ஹோன் மில்க், அதை எடுத்து இபிஎம் மாதிரி கொடுத்து அடுத்து பிரஸ் செக் பண்ணி வச்சிருவோம். குட்டி குழந்தைங்க இப்போ 27 months பிறகு குழந்தைங்களாம் அதை செக் பண்ண வைக்க முடியாது அந்த டைமில். அப்போ வந்து வாய்வழியோ டியூப் போட்டு அதில் அம்மாவுடைய பாலை வந்து 2nd hourly 2 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அல்லது 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் குழந்தையோட வயிறு ஜீரண கண்டிஷனை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பால் கொடுக்க குழந்தை முன்னேறி வருவாங்க. அதில் வளர்ச்சி நிலைகள் வந்து ஒவ்வொன்றுமே நாங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்போம், டெய்லியுமே மானிட்டர் பண்ணிப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நுரையல் வளர்ச்சிக்கான மருந்து போட்டுட்டு அது வளர்ச்சி இன்னைக்கு மார்னிங் வராங்க, 6 hours கழிச்சு எப்படி இருக்காங்க ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா சிபிஎம் மிஷின் மூலமாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க. இம்ப்ரூவ் ஆகலாம் இன்னொரு மருந்து கூட போடுற மாதிரி இருக்கும், அது மாதிரி நுரையல் வளர்ச்சிக்கு. அதே மாதிரி குடலுக்கும் அதே மாதிரி தான். இப்போ

0: பிரெயினுக்கு வந்து நாங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்து அதில் வளர்ச்சி குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். கண்ணு காது செக் பண்ணணுங்க. என்ன உறுப்புகள் பிறக்கும் போதே எல்லாம் சின்னதாக இருக்கும், அது வளர்ச்சி விகிதம் சீராக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். சீராக இருக்குன்னா அதை நம்ம ஜஸ்ட் கவனிக்க மட்டும் போக போகிறோம், ஏதாவது பாதிப்பு இருந்தால் நம்ம இன்டர்வீன் பண்ண போகிறோம். அது அவ்வளோதான்
1: சார். இப்போ வந்து நம்ம சமூக வலைதளங்களில் நிறைய பார்க்குறோம், சின்ன சின்ன குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறது மாதிரி, அது கேட்டோம்னா பேன்க்ரியாஸ் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் இன்சுலின் போட்டுக்கிறோம் அந்த மாதிரி, அது எந்த மாதிரி பிரச்சனைங்க சார்? அது வரத்துக்கான காரணம் இப்போ நம்ம அம்மா வந்து குழந்தைங்க வயிற்றில் இருக்கும் போதே ஒழுங்கான சாப்பாடு எடுத்துக்காததுனாலயா இல்லை வேற ஏதாவது ப்ராப்ளமா?
0: அது இல்லை மேடம், இப்போ இன்சுலின் குழந்தைங்களுக்கு சுகர் வருது அது ஒரு வகையான ஜெனட்டிக்காக வருங்க. சம்டைம்ஸ் வந்து இடையில ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆனால் கூட பேன்க்ரியாஸ் அஃபெக்ட் பண்ணால் சுகர் வரலாங்க. வழக்கமாக வந்து பொதுவாக வந்து டைப் 2 டயபெட்டிஸ் சொல்லுவோம், அது வந்து பெரியவங்களுக்கு 40 வயசு 45 வயசுக்கு மேலே வருதுங்க. அது வந்து டைப் 2 டயபெட்டிஸ், அதுக்கு வந்து நம்ம மருந்து மாத்திரையில் உடற்பயிற்சி மூலமாகவும் கண்ட்ரோல் வச்சுக்கலாங்க. ஆனால் டைப் 1 டயபெட்டிஸ் சின்ன குழந்தைகளுக்கு வரும். இப்போ நம்ம கிட்டலாம் பார்த்தீங்கன்னா 1 வயசு குழந்தைங்க நாங்கள் பார்த்துருக்கோம், டயக்னோஸ் பண்ணியிருக்கோம். டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கான பட் அது வந்து இன்சுலின் கண்டிப்பாக போட்டே ஆகணுங்க. ஆனால் உள்ள பேன்க்ரியாஸ் கணையம் வந்து இன்சுலின் சுரக்காது, அப்போ நம்ம இன்சுலின் கொடுத்தே ஆகணும். பட் 40 வயசு மேலே டைப் 2 டயபெட்டிஸ்களுக்கு வந்து இன்சுலின் இருக்கும் பட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், வேலை செய்யாது. அவங்களுக்கு வந்து வாக்கிங் போயிட்டோ மாத்திரைகள் மருந்து கூட சரி பண்ணலாம். பட் குழந்தைங்களுக்கு இன்சுலின் ஊசி மருத்துவர்கள் பரிந்துரைக்கிறபடி கட்டாயம் போட்டு தான் ஆகணுங்க.
1: லைஃப் லாங்
0: போடுற மாதிரி தான். இப்போ நிறைய டெபார்ட் மாதிரி வந்துடுச்சுங்க, இப்போ வந்து இன்சுலின் பம்ப் மாதிரி வந்துடுச்சு, எல்லாமே இப்போ நிறைய அட்வான்ஸாக வந்துடுச்சுங்க. டெய்லி இன்ஜெக்ஷன் போடுறத இல்லாமல் அதை பம்ப்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அது வந்து டெய்லி சுகர் தகுந்த மாதிரி அதுவே இன்சுலின் தேவையான அளவு கொடுத்துக்கோங்க. டெய்லி போடாமல் கூட பண்ணலாம், பட் அட்வான்ஸ் வந்து அதெல்லாம் மருத்துவர் அறிவுரையும் படி பயன்படுத்தும்.
1: சார் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு, வெயில் இருந்து அப்படியே நம்ம வந்து கோல்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி முன்னெச்சரிக்கையாக தடுக்கலாம்?
0: இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிறதுனால குழந்தைங்களுக்கு வந்து இந்த காய்ச்சல் வகைகள் கொஞ்சம் வந்துட்டு இருக்கு. சாதாரண வைரஸ் காய்ச்சல் தான், சாதாரண வைரஸ் காய்ச்சல்னா நம்ம வந்து காய்ச்சல் மருந்து வீட்டில் பேரசமல் வச்சிருக்கணும், எல்லா வீட்லையுமே காய்ச்சல் மருந்து வச்சிருக்கணும். ஒரு 6 மணி நேரத்து ஒரு டைம் காய்ச்சல் மருந்து கட்டாயம் கொடுக்கணுங்க. உடம்பை வந்து நம்ம நார்மல் நீரில் அதாவது டேப் வாட்டரில் தொடச்சி விடணும், ரொம்ப குளிர்ச்சியாகவும் கூடாது, ஒரு சூடு தண்ணியும் வேண்டாம். அது தொடச்சி விட்டனாவே அது சூடுகள் குறைஞ்சிருங்க. நார்மலாக ஒரு 3 நாளில் அது காய்ச்சல் சரியாயிடுங்க.
1: சரிங்க.
0: அது 3 நாளுக்கு அப்புறம் காய்ச்சல் குறையலன்னா உடனே மருத்துவரை அணுகி பார்க்கணுங்க. அல்லது மொதல் நாள் காய்ச்சல்லே குழந்தை சோர்ந்து போயிருக்காங்க, சாப்பிடல, யூரின் போல, சுறுசுறுப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உடனே டாக்டரை பார்த்துடணுங்க. சாதாரண காய்ச்சல் இந்த கிளைமேட்டில் வர வைரஸ் காய்ச்சல் நார்மலாக 3 to 4 days அதுவே சரியாயிடுங்க. பதட்டப்படுத்த தேவையில்ல, பெற்றோர்கள் பதட்டப்படுத்த தேவையில்ல. பட் காய்ச்சல் வரும்போது மாத்திரை கொடுத்துட்டு பள்ளிக்கு அனுப்பிவிடாங்க, பள்ளிக்கு கண்டிப்பாக அனுப்பக்கூடாதுங்க. ஏன்னா அங்கே போயிட்டு பேபியோட கண்டிஷன் ஹைட்ரேஷன் என்ன ஒரு டீச்சரால் ஒரு பேபி இண்டிவிஜுவலாக கேர் பண்ண முடியாது, அவங்க பணம் எடுத்ததெல்லாம் கவனமாக இருப்பாங்க. அதனால் வந்து நம்ம காய்ச்சல் இருக்கும்போது கண்டிப்பாக கட்டாயம் ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாதுங்க. வீட்டில் கூடவே ஒருத்தர் இருந்துட்டு அது பெரியவங்க வயசானவங்க பார்த்துக்க முடியாது, கண்டிப்பாக ஒரு பேரண்ட்ஸ்ல யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக பார்த்துக்கணுங்க. மெயினாக ஹைட்ரேஷன் தான் பார்த்துக்கணுங்க, நீர் ஆகாரம் கொடுத்துட்டே இருக்கணுங்க. கஞ்சி வகைகள் மெயினாக கஞ்சி சாதம் மிக்சியில் போட்டு தரலாம், அல்லது இட்லி நல்லா பிசைஞ்சு தரலாம். அதை வயசு தகுந்த மாதிரி குழந்தையோட வயசு என்னவோ அது தகுந்த மாதிரி கொடுக்கலாங்க. குழந்தையோட பிஹேவியர் தன்மை பார்க்கணுங்க. காய்ச்சல் வரும்போது கொஞ்சம் சோர்ந்து போயிடுவாங்க, பட் காய்ச்சல் குறைஞ்சவொடனே விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, இது நார்மல். பட் காய்ச்சல் குறைஞ்சதுக்கப்புறமும் விளையாடலைன்னா அதுதான் நம்ம என்னென்னு உடனே பார்க்கணுங்க. இப்போ நார்மல் வைரஸ் காய்ச்சலோட டெங்கு காய்ச்சலும் வர சான்சஸ் வாய்ப்புகள் இருக்குங்க. இப்போ டெங்கு காய்ச்சலுக்கும் மற்ற காய்ச்சலுக்கும் என்ன வித்தியாசம்னா எல்லா காய்ச்சலுமே முதல் 3 நாள் ஒரே மாதிரி தான் இருக்குங்க. மற்ற காய்ச்சலில் வந்து காய்ச்சல் குறைஞ்சி போச்சா நோய் சரியாயிடும், குழந்தை விளையாட ஆரம்பிச்சிருவாங்க, நார்மல் ஆயிடுவாங்க, இயல்பு நிலைக்கு திரும்பிடுவாங்க. பட் டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரையிலும் காய்ச்சல் நின்று போனதுக்கு அப்புறம் தான் நோய் தீவிரமாகும். அது நிறைய பேர் முன்னெல்லாம் மிஸ் பண்ணுவாங்க, இப்போ கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு. டெங்கு காய்ச்சலை பொறுத்தவரை காய்ச்சல் அதாவது கிரிட்டிக்கல் பேஸ் சொல்லுவோம், முதல்ல வர்றது 3 நாள் வந்து பிப்ரவரி பேஸ், காய்ச்சல் இருக்கும்போது மற்ற காய்ச்சல் மாதிரி இருக்கும். அடுத்த 3 நாளுக்கு அப்புறம் காய்ச்சல் குறைஞ்சதுக்கு அப்புறம் ரத்த ஓட்டம் குறைய ஆரம்பிச்சிடும் டெங்குல. ஸோ காய்ச்சல் குறைஞ்சி போயிட்டு குழந்தை நல்லா இருக்கு, விளையாடுறாங்க, இன்டேக் எடுத்துக்கிறாங்க, யூரின் நல்லா போகிறாங்கன்னா அது பேபிஸ் நார்மல் சாதாரண வைரஸ் காய்ச்சல். காய்ச்சல் குறைஞ்சி போனதுக்கப்புறம் குழந்தை சோர்ந்து படுக்கிறாங்க, இன்டேக் எடுக்க முடியல, அல்லது வயிறு வலி அல்லது வாந்தி இந்த மாதிரி ஏதாவது அபாய அறிகுறி இருந்தால் உடனே மருத்துவரை பார்த்து பிளட் டெஸ்ட் பண்ணி அதுக்கான சிகிச்சைகளை செய்ய ஆரம்பிச்சோம்.
1: சரிங்க சார். சார் இப்போ வீட்டில் பாராசிட்டமால் வச்சுக்கிறது கொஞ்சம் அவசியம்னு சொன்னீங்க இல்லையா, இப்போ ஒரு டைம் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை எவ்வளோ நாள் வந்து வச்சுக்கலாம்?
0: மேடம் அது ஆக்சுவலி எக்ஸ்பைரி டேட் வந்து அது மெடிக்கல் ஸ்டாப்ல வச்சு சேல் பண்ணுறதுக்காக அந்த டேட் கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டுக்கு வரலையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்க. ஒரு டைம் ஓப்பன் பண்ணா 28 days, 1 month தான். 1 month மேல யூஸ் பண்ணோம்னா அது என்ன பவர் கொஞ்சம் கம்மியா இருக்கும், யூஸ் பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. பட் நம்ம மருந்து கொடுத்துட்டோம் நினைப்போ அந்த மருந்து போய் வேலை செய்யாது, அதனால 1 மாசம் குறைந்தபட்சம், அதுக்கு மேல பயன்படுத்த வேண்டாங்க.
1: சார் இப்போ வந்து நம்ம குழந்தைகளோட மன வளர்ச்சிக்காகட்டும் இல்லை நோய் எதிர்ப்பு சக்திக்காகட்டும் அதுக்கு எந்த மாதிரியான உணவுகளை நம்ம ஆரம்பத்துல இருந்தே அவங்களுக்கு கொடுக்கணும் சார்?
0: அதான் மேடம் ஆரம்பத்தில் சொன்னதுதான், முதல்ல 6 மாசம் தாய்ப்பால், ஆறு மாதத்துக்கு அப்புறம் வந்து நம்ம இணை உணவுகள், நம்ம வீனிங்னு சொல்லுவாங்க, பலஸ் கிடையாது, வீனிங் ஃப்ரம் பிரஸ்ட் ஃபீட் சொல்லுவாங்க, அது தப்பான வார்த்தை. இணை உணவுகள் தரணும். இணை உணவுகள்னால் ஃபீடிங் பண்ணிவிட்டு கூட இணை உணவுகள்.

0: தாய்ப்பால் தொடர்ந்து 2 வயசு வரையிலுமே தரலாம் மேடம். அது 6 மாதத்துக்கு மட்டும் தாய்ப்பால் மட்டும் கொடுத்துட்டு 6 மாதம் முடிந்த உடனே முதல்ல நீர் கொடுக்க ஆரம்பிக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சு ஆற வச்சு 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தேவையான கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஊரில் என்னென்னா இணை உணவுகள் பார்த்தீங்கன்னா ராகிக்கூழ் ஆரியமா கூழ்னு சொல்லுவோம். ராகிக்கூழ் தரலாம், சாதம் மிக்ஸில் போட்டு தரலாம், பருப்பு சாதம் தரலாம், ஆப்பிள் வேக வச்சு தரலாம், கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் வந்து சாதத்தோட மிக்ஸ் பண்ணி வேக வச்சு தரலாங்க. வாழைப்பழம் 6 மாதத்துலேருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. கடையில் வாங்கி தரவேன், நிறைய பேர் கடையில் வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. இட்லினா உடனே கடையில், அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எல்லாமே வீட்டில் பண்ணி தரலாங்க.
1: உணவு கொடுக்குறாங்க இல்லையா, இப்போவே வந்து ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு நான் இந்த மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய பெற்றோர்கள் செய்யக்கூடிய தவறுகள் என்னங்க சார்?
0: தவறுகள்,
1: பொதுவான தவறுகளை அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
0: உணவுல பாத்தீங்கன்னா மேடம், ப்ரிப்பரேஷன் பண்றப்ப அதாவது செயல்முறை செய்யும் போது இன்ஃபெக்ஷன் வர சான்சஸ் இருக்கு மேடம். அது மதர்களே பாத்தீங்கன்னா நெகத்தை நல்லா நீட்டா வச்சிருப்பாங்க, வளர்த்திருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம அழுக்கு எல்லாம் பாத்துக்கணும். ப்ரிப்பரேஷன் அந்த பாத்திரங்கள் அந்த கப்ஸ் எல்லாமே வந்து தண்ணி கொதிக்க வச்சு அதுல இருந்து கிளீன் பண்ணி வச்சுக்கணும் மேடம். இதுதான் மெயின் ப்ரிப்பரேஷன் பண்றப்ப. அதுதான் அடுத்தது வந்து நம்ம இவங்களே வந்து இந்த ராகி எல்லாம் இவங்களே வாங்கி அரைச்சி பண்றது பெஸ்ட் மேடம். மெயினா பாத்தீங்கன்னா ராகி வாங்கி அதை ஊற வச்சுட்டு முளப்பு கட்டிட்டு அதை நிழல்ல காய வச்சுட்டு அதை ஒரு பாதியா வறுத்துட்டு அது மாவு பண்ணி வச்சுக்கணும் மேடம். அதே மாதிரி கம்பு, கம்பு ராகி தனித்தனியா மாவு பண்ணி வச்சுக்கணும். அடுத்து வந்து பொட்டுக்கடலை, இதுவும் தனியாக அரைச்சி வச்சுக்கணும். மூணுமே வந்து இது இப்போ சப்போஸ் கூழ் பண்ணுறதுன்னா ராகி 1 ஸ்பூனு, கம்பு 1 ஸ்பூனு, பொட்டுக்கடலை 1/2 ஸ்பூன் இதை போட்டு நல்லா வேக வச்சு கொதிக்க வச்சுட்டு அதில் நாட்டு சர்க்கரை மாதிரி போட்டு தரலாம். அதே முக்கியமான விஷயம், 1 வயசுக்குள்ளே சர்க்கரை வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். சர்க்கரை சால்ட்டு உப்பு வகைகள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். மாட்டுப்பால் 1 வயசுக்குள்ளே வேணால். பிஸ்கட் வந்து எப்போவுமே தரக்கூடாது மேடம். எல்லாருமே பிஸ்கட் ரெடியாக இருக்குன்னு கொடுத்துருவாங்க. பிஸ்கட் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான உணவு, எல்லாத்த விட பிஸ்கட் ரொம்ப ரொம்ப ஆபத்தான உணவு, அது எப்போவுமே தரக்கூடாது. மாட்டுப்பாலாவது 1 வயசுக்கு அப்புறம் கொடுக்க ஆரம்பிச்சுலாம், பிஸ்கட் கொடுத்தா குடலில் வந்து இன்ஃபெக்ஷன் எக்கச்சக்க இன்ஃபெக்ஷன் வரும், குடலில் இருக்கிற மைக்ரோபயோம் எல்லாமே ஆல்ட்டும்.
1: சரிங்க சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார்.

0: சார், இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு உணவு பத்தி பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு வயதிற்கு மேல கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளுக்கு நம்ம எல்லா வகையான உணவுகளையும், அதாவது அறுசுவைன்னு சொல்லுவோம், இனிப்பு புளிப்பு அது எல்லாமே கொடுக்கணும் இல்லைங்க சார்? ஆனா ஒரு ஒரு சிலர் வந்து இனிப்பு இப்ப இருந்தே கட் பண்ணி வைக்கணும், இனிப்பு நம்ம கொடுத்தோம்னா பின்னாடி சுகர் வந்துடும், இல்ல இப்பவே சுகர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு அந்த ஒரு சுவையை மட்டும் குறைச்சிடறாங்க. குறைச்சிடறாங்கன்றத விட அறவே தவிர்க்கவும் செஞ்சிடறாங்க. அது எந்த
1: என்னன்னா, முத நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, 6 மாசம் தாய்ப்பால், 6 மாசத்துல இருந்து 1 வயசு வரையும் எல்லா உணவுகளையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும், தனியா பஞ்சு கொடுக்கணும். 1 வயசு மேல நம்ம வீட்டுல செய்யற எல்லா உணவுகளும் அப்படியே டைரக்டா தரலாம். அதான் ஃபேமிலி பார்ட் ஃபீடிங் சொல்லுவோம். குழந்தைக்கு 1 வயசுக்கு மேல இருக்கிற குழந்தைக்கு நம்ம எதுவும் தனியா சமைக்க தேவையில்ல, நம்ம சாப்பிடற சாப்பாடே தரலாங்க. எந்த இதுவுமே தவிர்க்க தேவையில்லை. பட் இனிப்பு வகைகள் குழந்தை விரும்பி சாப்பிடுவாங்க, அதனால இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ், இனிப்புகள் குறைச்சிக்கலாம். பட் என்ன விஷயம்னா, குழந்தைங்க இப்ப இருக்கிற எல்லா குழந்தைங்களுமே வந்து பேக்கெட் ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தான், இனிப்புகள், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் நிறைய இருக்காங்க. அது எல்லாமே அவாய்ட் பண்ணணும் பெற்றோர்கள். ஆக்சுவலி அது மெயினா தாத்தா பாட்டி தான் வந்து பேர குழந்தைகள் கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே கடையில் கிடைக்கிற எல்லாமே வாங்கி கொடுத்து இன்ஃபெக்ஷனோட கொண்டு வந்து, அது கொஞ்சம் கண்டிப்பா சீரான உணவுகள் கொடுக்கணும். அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணலாம். பட் கொடுக்கக்கூடாத விஷயம் எதுவும் இல்லை மேடம். ஜங்க் ஃபுட் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும், பிஸ்கட் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மற்ற விஷயங்கள் வீட்டில் செய்கிற பொருள், சத்துமாவு கஞ்சி எந்த வயசு வேணாலும் தரலாங்க. 6 மாசத்துல கொடுத்துட்டு 7வது மாசம் 8வது மாசத்துல நிறுத்திடுவாங்க. நீங்கள் சத்துமா கஞ்சி 5 வயசு வரையும் கூட தரலாங்க. அதில் வந்து ப்ரோட்டீன் இருக்குது, நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் தான் உடம்புக்கு பில்டிங் பார்ட்ஸ். ஸோ உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ப்ரோட்டீன் தான். சுகர் சாப்பிட்டா வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வருதுன்ற விட கார்போஹைட்ரேட் நிறைய சேர்ந்து ஒபிசிட்டி தான் வர சான்ஸ், சுகர் வகைகள் குறைச்சிக்கலாங்க. மற்றபடி எல்லா உணவுகளுமே வந்து இயற்கை கிடைக்கிற எல்லா உணவுகளுமே நார்மலாக தரலாங்க. மாமிச உணவுகள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 8-9 மாசத்துலேருந்தே சூப்பு வகைகளை தரலாமா, மட்டன் சூப்பு, சிக்கன் சூப்பு, காரம் இல்லாமல் கொஞ்சம் தரலாம். அதே மாதிரி முட்டையோட மஞ்சக்கறிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 9 மாசத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க. 1 வயசு மேலே முழுமையாக நல்லா வேக வச்சு அந்த கறி ஐட்டங்கள் எல்லாமே கொடுக்கணும். குழந்தைங்க மென்னு முழுங்குறப்ப உங்களுக்கு 1 வயசாவது ஆயிருக்கணுங்க. 8 மாசம் 9 மாசத்துலேருந்து சூப் வகைகள் தரலாம், தனியாக தரலாங்க.
0: சரிங்க சார், இப்போ வந்து நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்துட்டோம். இந்த நேரத்தில் நீங்கள் இதை கேட்டுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளோட பெற்றோர்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க சார்?
1: குழந்தையோட பெற்றோருக்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து தாய்ப்பால் தரணும், கொலஸ்ட்ரம் சீம்பால் தரணும். இதுதாங்க இன்னைக்கு மெயினாக நான் மனசில் நினச்சி சொல்ல வேண்டிய விஷயம். சீம்பால் வந்து மஞ்சள் கலரில் இருக்கு இல்லையா, லிக்யூட் கோல்டு, நீர்ம தங்கம் அது. அது வந்து அது சீம்பால் கொடுத்தீங்கனாவே குழந்தைக்கு முதல்ல 3 நாள் சீம்பால் தான் வரும். அது 1 சொட்டு 2 சொட்டு தான் வரும். தயவு செய்து கட்டாயம் கொடுங்க. அது பெரியவங்க சொல்கிறாங்க சொல்லிட்டு எடுத்து கொட்டிடாதீங்க. பெரியவங்களுக்கு அந்த காலத்தில் நம்ம அறிவியல் வளர்ச்சி இல்லை, அது தெரியாது, ஜீரணாகாதுன்னு நினச்சி அதை வேஸ்ட் பண்ணிவிடுவாங்க. கண்டிப்பாக கட்டாயம் சீம்பால் தரணும். தடுப்பூசி கரெக்டாக போட்டுக்கோங்க. முதல்ல 6 மாதம் தாய்ப்பால் மட்டும் கொடுங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இணை உணவுகள் ஆரம்பிச்சுக்கோங்க. பவுடர் பால் தரலாம், பட் வந்து பாட்டில் ஃபீடிங் பண்ணாமல் பாலாரில் தான் கொடுக்குறோம். ஆக்சுவலி கேவேஜ் பீட்ஸ் சொல்லுவோம், பாலாரில் கொடுக்கறது தான் ரொம்ப சிறந்த முறைங்க. கண்டிப்பாக பவுடர் பால் தரலாம். மாட்டுப்பால் வகைகள் 1 வயசுக்குள்ளே தராதிங்க. பிஸ்கட்டு முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணுங்கள், தராதிங்க. சால்ட்டு சுகர் 1 வயசுக்குள்ளே சேர்த்தாதீங்க. இது தடுப்பூசிகள் அந்த உங்களுக்கு கவர்மெண்டில் அட்டை, தடுப்பூசி அட்டை போட்டு கொடுத்துருப்பாங்க கிராமத்து நர்ஸ், அவங்க சொல்கிற மாதிரி தடுப்பூசி கரெக்டாக போட்டுக்கோங்க. சில தடுப்பூசி இன்ஃப்ளூயன்ஸா ஊசி, இன்ஃப்ளூ இன்ஜெக்ஷன் தேவைப்பட்டால் ப்ரைவேட்டில் இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் விருப்பப்பட்ட போடலாம். பட் கவர்மெண்ட்டில் போடுற ஊசி கட்டாயம் போட்டுரும், தவிர்க்கப்படக்கூடாதுங்க.
0: சரிங்க சார், இவ்வளோ நேரம் எங்க கூட இருந்து நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க, ரொம்ப நன்றி.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.

நேயர்கள் இதுவரை குழந்தைகளின் ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு ஜே கே குழந்தைகள் நல மருத்துவமனையின் குழந்தைகள் நல சிறப்பு மருத்துவர் வி ரமேஷ்குமார் அவர்களின் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் சீதாலட்சுமி.

0: செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனுஷ் சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் நிர்வாகிகள் பங்கேற்றுள்ள மாநாடு சென்னையை அடுத்த கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. கூட்டாட்சி தத்துவத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் நடைபெற்று வரும் இந்த மாநாட்டில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: தென் மாநில முதலமைச்சர்களை கொண்ட தென்மண்டல குழுவின் 31வது கூட்டம் சென்னையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உள்ளிட்ட 5 மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள், நிர்வாகிகள் மற்றும் உயரதிகாரிகள் இதில் கலந்து கொண்டு தற்பொழுது பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். மகளிருக்கு எதிரான குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிப்பதற்கு சிறப்பு விரைவு நீதிமன்றங்களை அமைப்பது, கல்வி தொடர்பான விவகாரங்கள் உள்ளிட்ட தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த பல்வேறு விவகாரங்கள் குறித்தும் இந்த மண்டல குழுவில் விவாதிக்கப்பட்டு வருகின்றன. நதிநீர் பங்கீடு குறித்த விவாதமும் இந்த கூட்டத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கிய இந்த கூட்டம் இன்று பிற்பகல் வரை நடைபெறுகிறது. கோவளத்தில் இருந்து சிதம்பரநாதன்.
0: சிங்கப்பூருடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவது குறித்து மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தலைமையிலான குழுவினர் அந்நாட்டு பிரதமர் திரு லாரன்ஸ் வாங்கை இன்று சந்தித்து பேச்சு நடத்தினர். சிங்கப்பூரில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது பொருளாதார ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல், திரு ஜெய்சங்கர், மத்திய இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாத் ஆகியோர்

0: இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்தியா ஜப்பான் இடையே பாதுகாப்பு அமைச்சர்கள் நிலையிலான கூட்டம் இன்று புதுதில்லியில் தொடங்கியது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங், ஜப்பான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ஷின்ஜிரோ கொய்சுமி தலைமையிலான குழுவினர் இதில் பங்கேற்றுள்ளனர். வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், அரசியல் சாசனத்திற்கும் நாடாளுமன்ற ஜனநாயக நெறிமுறைகளுக்கும் மேலானதா காங்கிரஸ் என்றும் வினவியுள்ளார். நாட்டின் கலாச்சாரம் மற்றும் ஜனநாயகத்திற்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுவதாகவும், வந்தே மாதரம் பாடலை அவமதிப்பது நாட்டை அவமதிப்பது ஆகும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்லாத் ஜோஷி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனைக்கு வலு சேர்க்கும் வகையில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இதன் காரணமாக காற்றாலை மற்றும் சூரிய சக்தி மின் உற்பத்தி அதிகரித்து வருவதாகவும் திரு பிரல்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தேசிய மருத்துவ ஆணையத்தின் சார்பில் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்களுக்கு தனித்துவ அடையாள எண் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதன் மூலம் பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் நாட்டின் எந்த ஒரு பகுதியிலும் புதிதாக உரிமமோ பதிவோ இல்லாமல் சேவையாற்ற முடியும் என்று தேசிய மருத்துவ ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஐநா பாதுகாப்பு குழுவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை இந்தியா வலியுறுத்தியுள்ளது. ஐநா பாதுகாப்பு குழுவில் நடைபெற்ற விவாதத்தின் போது இந்தியா சார்பில் பேசிய திருமதி யோஜனா பட்டேல் இதனை வலியுறுத்தினார். தற்போதைய சூழலுக்கு ஏற்ப சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ஐநா பாதுகாப்பு குழு கூடுதல் வெளிப்படைத் தன்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் திருமதி யோஜனா பட்டேல் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: விடுதலை போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், முதலமைச்சர் திரு விஜய் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழாரம் சூட்டியுள்ளனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோர் அளித்த உத்வேகம் மற்றும் ஆதரவு காரணமாக நக்சலைட் பிரச்சினை இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கட் உருவாக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு விஷ்ணு தேவ்சாய் கூறியுள்ளார். சென்னை பத்திரிகை தகவல் அலுவலகம் சார்பில் அம்மாநிலத்தில் களப்பயணம் மேற்கொண்டுள்ள தமிழகத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். நக்சலைட் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்தும் சுற்றுலா தொடர்பான முன்னெடுப்புகள் குறித்தும் இந்த சந்திப்பின் போது அவர் எடுத்துரைத்தார். சரணடைந்த நக்சலைட்டுகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான திட்டங்களும் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு விஷ்ணு தேவ்சாய் கூறினார். ஒடிஷாவில் இறுதி வாக்காளர் பட்டியல் அடுத்த மாதம் 21ஆம் தேதி வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான மேல்முறையீடுகள் குறித்த முடிவுகள் அடுத்த மாதம் 11ஆம் தேதிக்குள் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் தெளிவுபடுத்தியுள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். கீவ் நகரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யா நடத்திய இந்த ஏவுகணை தாக்குதல் காரணமாக யுக்ரைனின் பல்வேறு பகுதிகள் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. ஆப்கானிஸ்தானின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இந்தியா தொடர்ந்து உதவிகளை வழங்கி வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக அந்நாட்டிற்கு மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காபூலில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் பயன்படுத்துவதற்கு

0: இந்த மருந்து பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஸ்லோவேக்கியாவின் பிரட்டிஸ்லாவாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 72 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் 62 கிலோ எடைப்பிரிவில் சவிதா தலாலும் 76 கிலோ எடைப்பிரிவில் காஜலும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். ஆசியான் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. சிங்கப்பூரில் நடைபெற்ற இப்போட்டியின் 11 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் பிரிவில் இந்தியா இப்பதக்கத்தை கைப்பற்றியது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் கலப்பு இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-16 21-12 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரின் இவாங்கா கி நகாஷினி இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் இன்று நடைபெறுகிறது. சிங்கப்பூர் சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் தன்வி பத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 21-6 என்ற செட் கணக்கில் சுவிட்சர்லாந்தின் அனஸ்தாஷியா ஃபிஷரை வென்றார். இதர ஒற்றையர் பிரிவுகளில் லிஷா பால் மற்றும் பிரியான்ஷு ரஜாவத்தும் கலப்பு இரட்டையர் பிரிவில் மோஹித் ஜக்லான் லக்ஷிதா ஜக்லான் இணையும் காலிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளனர். கன்கூன் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அனிருத் சந்திரசேகர் ஸ்ரீராம் பாலாஜி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-4, 10-4 என்ற செட் கணக்கில் கொரியாவின் ஜிசுங் நாம் பின்லாந்தின் பேட்ரிக் நிக்லாஸ் சால்மிலன் இணையை வென்றது. கியூபெக் சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் நிக்கி கல்யாண்டா பூனாச்சா ஈக்வடாரின் கான்சலோ எஸ்கோபார் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் கோவளத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. வந்தே மாதரம் பாடல் முழுமையாக பாடப்பட மாட்டாது என்ற காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தூய எரிசக்தி பயன்பாட்டிற்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. யுக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 6 பேர் உயிரிழந்தனர், 33 பேர் காயமடைந்தனர். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் தனு சர்மா வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் பகல் 12:50.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நேர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். எங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தா இந்த மாடசாமி அண்ணனை காணோம். எங்கே போகிறது, எங்கேயாச்சும் போகணுமே. ஊருக்கு வேற புதுசாக வந்திருக்கோம், ஊரை சுற்றி பார்க்கணுமே. மாடசாமி அண்ணன்,
1: வாமா தமிழ, வா வா. ஊர்லேருந்து இப்போ தான் வந்திருக்கிற, போய் வாரச்சந்தையாவது சுற்றி பார்க்கலாம். அங்கே

0: நிறைய காய்கறிங்க, பழங்க, ஆடு மாடு எல்லாத்தையும் சந்தையில் போய் பார்த்துட்டு வருவியான். வா போயிட்டு வரலாம்.
1: அதுவும் சரிதான், சந்தைக்கு போனா சகலத்தையும் தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன இவ்வளோ சத்தம் வருது, காதே பிஞ்சிரும் போல இருக்கு.
0: ஆமாம்மா, ஒரே சத்தமாக ஆர்னா அடிச்சுட்டு போகிறாங்க. பார்த்து வா, வண்டிகளை மேலேயே விட்டுருவாங்களாட்டுங்குது. கொஞ்சம் ஓரமா வா. என்ன பண்ணுறது, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இதெல்லாம் கேட்க முடியுதா?
1: ஆமாண்ணே, ஒரு மனுஷனால் இவ்வளோதான் ஒலி அளவு கேட்க முடியும் அப்படின்னு இருக்கு. இவங்க பாட்டுக்கு எக்கச்சக்கமாக அந்த ஒலிபெருக்கி எல்லாம் போட்டு நிறைய சத்தத்தை கொடுக்குறாங்க. இதனால் ஒலி மாசுபாடு ஏற்படாது.
0: ஆமாம்மா, நாம் எப்படி சாப்பாட்டில் உப்பு அளவாக பயன்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நம்ம காதுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு தாம்மா ஒலி அளவை கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காது கேட்குமா. அதுக்கு மேலே கேட்டால் நம்ம காது ஜவு பிஞ்சிருமா.
1: சரிண்ணே, இப்போ இந்த ஒலி மாசுபாடு ஏற்படுறதுனால என்னென்ன பிரச்சனைலாம் வரும்?
0: நல்லா கேட்டம்மா. இந்த ஒலி மாசுபாட்டால் நம்ம மனநிலை பாதிக்கும். இதனால் உயர் ரத்த அழுத்தம் ஏற்படும். உயர் ரத்த அழுத்தம் ஏற்படுறதுனால நம்ம இதயம்லாம் கூட பாதிக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகளும் பாதிக்கப்படுறாங்க, வயசான பெரியவங்க எல்லாரும் இந்த ஒலி மாசுபாட்டால் பாதிக்கப்படுறாங்கம்மா.
1: இதெல்லாம் கரெக்டாக சொல்கிறீங்களே. சரி, இதுக்கு என்ன தான் தீர்வு, அதையும் சொல்லுங்கள்.
0: இந்த ஒலி மாசுபாட்டை குறைக்கணும்னா வண்டி வாகனங்களில் ஏர் ஆர்னை பயன்படுத்தணும். காற்று ஒலிப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த முறையை பயன்படுத்தணும். மேலும் இந்த அதிக சத்தம் வரக்கூடிய தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய இயந்திரங்களுக்கு தனியாக அறைகள் அமைக்கணும். மேலும் மருத்துவமனைகள், கல்வி நிலையங்கள் போன்ற இடங்களுக்கு பசுமை மண்டலத்தை நாம் ஏற்படுத்தணும். இந்த சாலை வழியே வரக்கூடிய வாகனங்களுடைய சத்தம் வராமல் இருக்க புறவழிச்சாலையே வாகனங்களை திருப்பி விடணும். மேலும் பார்த்தீங்கன்னா கல்குவாரிகள், தொழிற்சாலைகள் இதுக்கு கொஞ்சம் தொலை தூரத்தில் நம்ம குடியிருப்பு வசதிகளை ஏற்படுத்திக்கணும். இந்த மாதிரி இருந்தால் இந்த ஒலி மாசுபாடுகளிலிருந்து நாம் விடுதலை பெறலாம். இதை நாம் மட்டும் பேசிக்கிட்டா போதாதுமா, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்து சொல்லணும். உன்னை நீ சரி செய்துக்கொள், உலகம் தானாக சரியாயிடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த விழிப்புணர்வை நாம தான் எடுத்து சொல்லணும். நீயும் பெரிய சமூக சேவையாச்ச, எல்லோருக்கும் எடுத்து சொல்லி விழிப்புணர்வை புரிய வைமா.
1: சரிண்ண சரிண்ண, இதுக்கு மேல எல்லாருக்கும் எடுத்து சொல்லி புரிய வைக்கிறேன். இன்னைக்கு கூட எங்க மன்றத்துல ஒரு கூட்டம் நடக்க இருக்கு, அந்த கூட்டத்துல கூட நான் இத பத்தி சொல்றேன்.
0: சரிமா, இத மாதிரி விஷயங்களை எடுத்து சொன்னாதானே எல்லாத்துக்கும் தெரியும். சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
1: ஒலி மாசுபாட்டை குறைத்து காதுகளை ஆரோக்கியமாக பார்த்துக் கொள்வோம். நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம்.

அறிவிப்புகள். முதலாவதாக, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ப. ராஜ்குமார் அவர்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடுமனைகளை இணையதளம் மூலமாக விற்பனை செய்திட இணைய வழி விற்பனை தளத்தை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் மனைகள் மற்றும் வீடுகள் கடந்த ஆண்டு 2630 அலகுகள் மட்டும் மின்னணு முறையில் விற்பனை செய்யப்பட்டது. தற்பொழுது இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் பல்வேறு திட்டங்களில் விற்பனைக்கு உள்ள 7659 அலகுகளில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் குழுக்கள் முறையில் 2842 அலகுகளுக்கும் வருகின்ற 24ஆம் தேதி முதன் முதலில் வருவோருக்கு முதலில் முன்னுரிமை என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு விகிதசாரா முறையில் 2184 அலகுகளுக்கும் வருகின்ற 25ஆம் தேதி முதல் பொது ஒதுக்கீடு முறையில் இடஒதுக்கீடு விகிதச்சாரமின்றி முதலில் வருவோருக்கு முதலில் முன்னுரிமையில் 1749 அலகுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்காக தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆன்லைன் போர்ட்டலில் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விற்பனைக்கு தயாராக உள்ள 884 வணிக அலகுகள், அதாவது கடைகள், பிரதான வணிக மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள், ஈட்டெண்ட்

0: கம் இ ஆக்ஷன் முறையில் வருகின்ற 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தளம் தமிழ்நாடு இ டெண்டர்ஸ் போர்ட்டல் ஆகும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வெளிப்படையான இந்த செயல்பாடு பொதுமக்களுக்கு வீடு மற்றும் மனைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளை பெருமளவில் அதிகரிப்பதுடன் வெளிப்படைத் தன்மையையும் உறுதி செய்கின்றது. மேலும் விற்பனைக்கு உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இவ்வாண்டில் விலை உயர்வு ஏதும் செய்யாமல் விற்பனை செய்யப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் இணையவழி விற்பனை தளம் மூலம் விண்ணப்பித்து முன்பதிவு செய்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வீட்டு வசதி சேவையினை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களும் கல்லூரி அல்லது பாலிடெக்னிக் மாணவர்களும் பொது பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளோரும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்கலாம். இதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளமாகும். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். அடுத்த அறிவிப்பாக, மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். BC, MBC, DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள். தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: மில்லிசை

0: Women, Forest and Climate Change Bhupendra Yadav today said under the leadership of Prime Minister Narendra Modi, India is committed to making its BRICS presidency people-centric and guided by the spirit of humanity first. In a social media post sharing his article written in an English daily, Mr. Yadav said India has focused on promoting sustainable lifestyles based on the principles of Mission Life, along with afforestation, forest fire management, disaster resilience, and people-centric climate adaptation rooted in traditional knowledge. Union Finance Minister Nirmala Sitharaman today met Singapore Prime Minister Lawrence Wong in Singapore. External Affairs Minister Dr. S. Jaishankar, Commerce and Industry Minister Piyush Goyal, and Minister of State for Electronics and Information Technology Jitin Prasad were also present during the meeting. In a social media post, the Finance Ministry said the leaders reviewed the progress in implementing the roadmap for the comprehensive strategic partnership and discussed ways to further strengthen bilateral cooperation in areas including economic cooperation, digitalization, connectivity, skill development, and sustainability. India has delivered medicines and medical consumables to a government hospital in Kabul, reaffirming its long-standing health partnership with the people of Afghanistan. The Ministry of External Affairs said in a social media post that the assistance reflects India's continued commitment to supporting the healthcare needs of the friendly people of Afghanistan. In Keralam, red alert has been declared in all coastal districts of the state until this evening. The alert warns of potential waterlogging and sea attacks in coastal areas. Waves up to 1.8 meters high are expected until 5:30 p.m. today. It is also advised to completely avoid trips to beaches and recreational activities in the sea. In badminton, India's women's doubles duo of Teresa Jolly and Gayatri Gopichand has stormed into the quarterfinals of the BWF World Championships in New Delhi. And with that, we end this news bulletin.
1: Pirpagal vanakkam neergale. நேரம் பிற்பகல் 1:10 ஏதோ உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நேர்களை நாம் இணைகிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில். நேயர்களின் யதார்த்தமான கடிதவழி விருப்ப பாடல்களை ஒலிபரப்பு செய்யும் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி தொடர்ந்து 35 நிமிடத்திற்கு. இன்னைக்கு நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒலிக்க வருகிறது தாசனம்பட்டி பகுதியை சார்ந்த தீபா அவர்களின் விருப்ப பாடல் கடித வழியாக கேட்டிருக்காங்க. நாமும் கேட்டு ரசிப்போம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: ஒரு மணி 17 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் நீர் விருப்பம் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில முதல் பாடலா ஒரு கலக்கலான பாடல் கேட்டோம். இதே போல உங்களுடைய, அதாவது கேட்டுட்டு இருக்க நேயர்கள், உங்களுடைய விருப்ப பாடலும் எங்க நேர் விருப்பம் நிகழ்ச்சியில இடம்பெறணும்னா நீங்க செய்ய வேண்டியது, ஒரு அஞ்சல் அட்டையில உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி, உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர், நேர் விருப்பம் பகுதி, ஆகாஷவாணி, தருமபுரி பண்பலை, அதியமான்கோட்டை அஞ்சல், நல்லம்பள்ளி 6368007 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க உங்களுடைய விருப்பம்.

பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக யாரோட விருப்ப பாடல் எங்கிருந்து அப்படின்னு தெரிஞ்சுப்போமா. இவர் வந்து மேல் கெங்காவரம் பகுதியை சேர்ந்தவர். ஆர் சாண்டில்யன் அப்படின்றது இவரோட பேர். இவர் கேட்டிருக்கக்கூடிய கடித வழி விருப்ப பாடல் பாண்டிய நாட்டு தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு எழுந்திருப்போம் பண்பலையோடு.

0: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
1: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
0: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய் எல்லாமே கரெக்ட்.

நேர்களே, ஒரு மணி 24 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர் விருப்பம் நிகழ்ச்சியோட பாடல்களை நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடலுக்கு கடிதம் எழுதி அனுப்பியிருக்காங்க. கெங்குச்சட்டி பகுதியை சேர்ந்த ஏ பீமராஜன் அவர் கேட்டிருக்கக்கூடிய திரைப்பட பாடல் சேரன் பாண்டியன் என்ற படத்திலிருந்து.

0: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
2: தொடர்புக்கு 9500848820.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: நேரம் பிற்பகல் 1:30. நேர்களை தொடர்ந்து கேட்கலாம்.
0: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
5: தருமபுரி பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். எல்லாரும் நலமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு பெரியவர் ஒருத்தர் வந்து ஒரு வாரம் அவருக்கு வந்து வாந்தி, எது சாப்பிட்டாலும் வாந்தி. பட் ஆனால் வந்து ஒரு 1 மந்த்தாகவே வந்து அவருக்கு வந்து பசி இல்லை. வயிறு சாப்பிட்டா கொஞ்சம் சாப்பிட்டா வயிறு திம்முன்னு இருக்குது, பசி இல்லை. இந்த மாதிரி தொந்தரவுகள் அந்த 1 மாத காலங்களுக்கு வந்து அவருக்கு வந்து வாந்தி ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் வாந்தி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான், ரொம்ப படிப்பறிவு இல்லாதவர் தான். பட் இருந்தாலும் அவருக்கு தன்னுடைய உடம்பை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. உடனடியாக அங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மருத்துவர் அணுகியிருக்காரு. அவரும் செக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சுட்டு இல்லை இது எண்டோஸ்கோப் பண்ணணும்னு சொல்லி எங்கிட்ட அனுப்பிச்சு விட்டாங்க. பார்த்தாக்க நல்ல உள்ள பெரிய கேன்சர் கட்டி அடைச்சிக்கிட்டு அவர் சாப்பிட்ற சாப்பாடை வந்து உள்ளே போகாத அளவுக்கு வந்து வாமிட்டு கொடுத்துக்கிட்டு செஞ்சுட்டு பண்ணிவிட்டு அதை தடுத்துக்கிட்டு இருந்து செஞ்சு பண்ணிச்சு. டக்குன்னு நாங்கள் வந்து உடனே பயாப்சி எடுத்துட்டோம், எண்டோஸ்கோப் பண்ணிவிட்டு உடனே சிடி ஸ்கேனும் எடுத்தோம். பார்த்தா அந்த சிடி ஸ்கேனில் கேன்சர் கட்டி தான் ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ். அவர் வந்து அந்த 1 மாத காலம் வந்து அந்த பசி இல்லை, வாமிட்டிங் வந்தது செஞ்சதுன்னு உடனே மருத்துவரை போய் அணுகி செஞ்சு பண்ணினதுனால அவருக்கு வந்து நம்ம ரொம்ப ஏர்லியராக கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கெல்லாம் சர்ஜரி பண்ணால் நம்ம 100% க்யூர் கொடுத்துடலாம், ஒரு பிரச்சனையுமே இருக்காது. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வந்து என்னை அன்பான பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, தயவுசெய்து அந்த சிம்டம்ஸ், அதாவது பசி இல்லையா, வயிறு திம்முன்னு இருக்கா, கொஞ்சம் சாப்பிட்டாவே எனக்கு வந்து பசி எடுக்க மாட்டேங்குதா, உடனடியாக மருத்துவர் அணுகுங்க. ஒரு சாதாரண ஒரு ஸ்கேன் பண்ணுங்கள், எண்டோஸ்கோப் பண்ணுங்கள். இது ரெண்டுலேயும் நமக்கு ஓரளவு தெரிஞ்சிடும் பண்ணிடும். அதேமாதிரி போன வாரம் ஒரு பேஷண்ட்டு கிட்டத்தட்ட 6 மாதமாக வந்து என்கிட்ட வந்த இதே மாதிரி தொந்தரவு, பசி இல்லை, வயிறு உப்பசமாக இருக்குது, கொஞ்சம் சாப்பிட்டா கூட அப்படியே திம்முன்னு இருக்குது, படுத்துக்கலான்னே இருக்குது. அவருக்கும் வந்து பார்த்திங்கன்னா

0: வெளியவே வந்து எண்டோஸ்கோப் பண்ணியிருந்தாங்க, வெளியவே வந்து ஸ்கேனும் பண்ணியிருந்தாங்க, அதில் எந்த தொந்தரவும் இல்லை. அப்புறம் பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து செஞ்சு பண்ணி கேட்கலன்னு சொல்லிவிட்டு, அப்புறம் வேறு ஒரு என்னோடய பேஷண்ட்டே ஒருத்தர் வந்து இங்கே போய் பாருங்கன்னு சொல்லி பண்ணினதுனால பண்ணோம், வந்தார். அது பார்த்து செஞ்சு பண்ணி ஒரு சின்ன டெஸ்ட் எடுத்து பார்த்தா, அதாவது அந்த உப்பு, அந்த சோடியம் பொட்டாசியம் குளோரைட் பைகார்பனேட் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உப்பு டெஸ்ட் எடுத்து பார்த்து செஞ்சு பண்ணோம்னா, அவருக்கு வந்து சோடியம் வந்து வெறும் 118 தான் இருந்தது, ஆல்மோஸ்ட் 140 பக்கம் இருக்கணும். இந்த சோடியம் இவ்வளோ கம்மியாக இருக்கிறது என்ன பண்ணணும்னா, குடல் மூமெண்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக நிறுத்திடும். குடல் நல்லா வேலை செஞ்சு மூமெண்ட் ஆனால் தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடு செரிமானம் ஆகி கீழே போகணும் செய்யணும் பண்ணும். அதனால் அந்த மூமெண்ட்டை நிறுத்திடுறதுனால இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி திம்முன் ஆகிடும் செஞ்சிடும். அதனால் வந்து பசி இல்லை செயலை பண்ணலன்னா நம்ம வந்து குடல் சம்மந்தப்பட்டது மட்டும்தான்றதை நினைக்கக்கூடாது. பசி இல்லைனாக்கா அதுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், அதுதான் நான் சொல்லுவேன். 90% குடல் சார்ந்ததாக இருக்கும், மீதி 10% வேறு காரண காரியங்களுக்காக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, செய்துப்பட்டது. அதனால் கொஞ்சம் உடனே இந்த மாதிரி தொந்தரவு இருந்ததுன்னா மருத்துவர் அணுகி என்ன ஏதுன்றது கொஞ்சம் டக்குன்னு பார்த்துருங்க.
1: நேயர்கள், இதுவரை தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியினை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: இது உங்கள் இளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 101.7. நிலையத்தில் நேரம் 1:35. நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களுடைய விருப்ப பாடலும் இடம்பெற நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு அஞ்சலட்டியில் உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை எழுதி, அதோடு உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட பெயர் ஆகியவற்றையும் எழுதி எங்களுடைய நிலைய முகவரியான நிலைய இயக்குனர் நேயர் விருப்பம் பகுதி ஆகாஷவாணி தருமபுரி பண்பலை அதிமான்கோட்டை அஞ்சல் நல்லமல்லி 6368 என்ற முகவரிக்கு அனுப்பி வைங்க. உங்களுடைய விருப்ப பாடலை காற்றலையில் கேட்டு மகிழுங்க. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பெண்ணாகரம் பகுதியைச் சேர்ந்த, அதாவது குறிப்பாக பெண்ணாகரம் கூத்தப்பாடி பகுதியைச் சேர்ந்த பி வெங்கடேசன் அவர்களுடைய விருப்ப பாடல் ஒலிக்க வருகிறது, படிக்காதவன் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று ஒன்று நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தருமபுரி அருவார் ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தருமபுரி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: நேர் விருப்பம் பாடல், நேர் விருப்பம் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது நாகர்குடல் பகுதியை சேர்ந்த ஈஸ்வரியின் விருப்ப பாடல் கண்கண்ட தெய்வம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: பாரு அக்க போரு
1: அம்புடியா
0: நாலு கண்ணு பார்த்துக்கிட்டா காதலன்னு பேரு அதே ஊரு கண்ணு பார்த்து விட்டா வாரு அக்க போரு
1: ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ரெண்டு கொம்பு இந்த ஆம்பளை அக்கரும்பு
0: தானன தானன தந்தான தான தானன தானன தந்தான
1: ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ரெண்டு கொம்பு இந்த

நேர்களே, அளித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில தாசனப்பட்டி தீபா, நாகர்கூடல் ஈஸ்வரி, கூத்தப்பாடி பி வெங்கடேசன், கெங்கு செட்டுப்பட்டி ஏ பீமராஜன், மேல்கெங்காவரம் ஆர் சாண்டில்யன் ஆகியோரின் விருப்ப பாடல்கள் ஒலிபரப்பு செய்யப்பட்டது. வானொலி வழியா பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும் நன்றி. கடித வழியா பாடலை கேட்ட நேயர்களுக்கும் பாராட்டுக்கள். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி, மாநில செய்திகள், வாசிப்பவர் பிஸ்மி காலின்ஸ். தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணையவழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் 31வது மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று நடைபெற்று வருகிறது. மாநிலங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு, பொருளாதார வளர்ச்சி, தொழில்துறை முதலீடுகள், நட்புறவை வலுப்படுத்துவது, கட்டமைப்பு மேம்பாடு, நீர்வளங்கள் பகிர்வு, கல்வி, சுகாதாரம், தகவல் தொழில்நுட்பம், பேரிடர் மேலாண்மை, குற்றங்கள் தடுப்பு, எல்லை பிரச்சினைகள் போன்றவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், கர்நாடகம், கேரளம், ஆந்திர மாநில முதலமைச்சர்கள், தெலங்கானா துணை முதலமைச்சர், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள், லட்சத்தீவு நிர்வாகத் தலைவர் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தரமான சன்னரக அரிசி வழங்கப்படும் என்று மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று உணவு மற்றும் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதங்களின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர், அதிக ஈரப்பதம் காரணமாக பழுப்பு நிறத்தில் இருந்த அரிசியை பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததாகவும், தற்போது அந்த நெல்லில் 17% ஈரப்பதத்தை உலர்த்தி அதிலிருந்து தரமான அரிசி மக்களுக்கு வழங்கப்படும் என்றார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழிமுறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் கூட்டுறவுத்துறை மானிய கோரிக்கையை இன்று தாக்கல் செய்து பேசிய அவர், வேளாண் கூட்டுறவு கடன்களை உரிய காலத்தில் திருப்பி செலுத்தும் விவசாயிகளுக்கு முழுமையான வட்டி விலக்கு அளிக்கப்படுவதாக கூறினார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி சுரங்கம் அருகில் வசிக்கும் கிராமங்களில் உள்ள விவசாயிகளை பாதுகாக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். இது தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கொண்டு வந்த கவன ஈர்ப்பிற்கு பதிலளித்த அமைச்சர், நெய்வேலி நிறுவனம், கிராம மக்கள் மற்றும் மாநில அரசு நிர்வாகத்திற்கிடையே முத்தரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு சுமூக தீர்வுகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறினார். சட்டப்பேரவையில் திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு சிவகாசி பட்டாசு ஆலைகள் குறித்து எழுப்பிய பிரச்சினைக்கு பதிலளித்த அமைச்சர் கீர்த்தனா, சிவகாசி பகுதிகளில் 177 பட்டாசு ஆலைகள் விதிமீறலில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டு

0: நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறினார். இந்த பிரச்சினைகள் சுமூகமாக முடிவடைந்த நிலையில் மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்த சில அரசியல் கட்சிகள் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதாக குறை கூறினார். இதற்கு பதிலளித்த திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, பட்டாசு தொழில் பாதிப்பு அடைவதால் தான் பொதுமக்கள் போராட்டம் நடத்துவதாக எடுத்துரைத்தார். தீபாவளி பண்டிகை நெருங்கும் நேரத்தில் பட்டாசு உற்பத்தி பாதிக்காத வகையில் இந்த பிரச்சினையை மாநில அரசு தீர்க்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சவுதி அரேபியாவில் ஈரானிய கடற்கொள்ளையரால் சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவரின் உடலை தாயகம் கொண்டுவர மாநில அரசு விரைந்து நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இது தொடர்பான சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், இதுகுறித்து புலன் விசாரணை சவுதியில் நடைபெற்று வருவதாகவும், அது முடிவடைந்ததும் உயிரிழந்த மீனவரின் உடல் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என்றும் கூறினார். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 3 மீனவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருமூர்த்தி அணையிலிருந்து விவசாயிகள் மண் எடுப்பதற்கு விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்பட்டு நாளை முதல் மண் எடுக்க அனுமதி வழங்கப்படுவதாக நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று இதனை தெரிவித்த அவர், ஏற்கனவே சில புகார்கள் வந்ததன் அடிப்படையில் மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடையை விதித்திருந்ததாக சுட்டிக்காட்டினார். கல்லூரி வளாகங்களில் ஒழுங்குமுறையை பராமரிக்க உயர்கல்வித்துறை அனுப்பிய சுற்றறிக்கையில் இடம்பெற்றுள்ள சில முரண்பாடான வாசகங்கள் திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவன ஈர்ப்பிற்கு இன்று பதிலளித்து பேசிய அமைச்சர், ஒழுங்குமுறையை பராமரிக்கும் நோக்கில்தான் அந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். மாணவர்களின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் கட்டுப்படுத்தாது என்றும், அவர்களின் நியாயமான கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்றும் தெரிவித்தார். ஆந்திர மாநில மீனவர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களின் படகுகளை விடுவிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத் தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான பிரச்சினைக்கு பதிலளித்த அவர், இதுகுறித்து ஆந்திர மாநிலத்துடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தி வருவதாகவும், விரைவில் படகுகள் மீட்கப்படும் என்றும் தெரிவித்தார். வெளிநாடுகளில் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு அம்பேத்கர் அயலக கல்வி உதவி திட்டத்தின் கீழ் நடப்பு நிதியாண்டில் 131 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பதாக மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு கூறினார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவனஈர்ப்பிற்கு பதிலளித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 362 மாணாக்கர் பயனடைந்து வருவதாக குறிப்பிட்டார். வனப்பகுதிகளில் காட்டுப்பன்றிகள் மற்றும் யானைகளால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கான ஆலோசனைகளை வழங்க நிபுணர் குழு ஒன்று அமைக்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் கூறியுள்ளார். பேரவையில் திமுக உறுப்பினர் பால் மனோஜ் பாண்டியன் பேசியதற்கு பதிலளித்த அமைச்சர், விவசாயிகள் பாதிக்காத வண்ணம் உரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்றும், இதற்காக முதற்கட்டமாக 20 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 82வது பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அன்னாருக்கு மரியாதை செலுத்தியுள்ளனர். புதுதில்லியில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திருமதி சோனியாகாந்தி உள்ளிட்டோர் மலரஞ்சலி செலுத்தினர். ஸ்ரீபெரும்புதூரில் அன்னாரது நினைவிடத்தில் காங்கிரஸ் சார்பில் மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி அன்னாரது சொந்த ஊரான தென்காசி மாவட்டம் பச்சேரி கிராமத்தில் அமைந்துள்ள நினைவு தூணில் மாநில அரசின் சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்ட செய்தியில், சுதந்திர கனலை பரப்பிய ஒண்டி வீரனின் தியாகத்தை போற்றுவோம் என கூறியுள்ளார். நெற்கட்டான் செவல் போர்க்களத்தில் ஆங்கிலேய படைகளை ஒற்றை வீரராக எதிர்த்து தாய்நாட்டிற்காக இன்னுயிரை தியாகம் செய்த ஒண்டி வீரனின் வீரத்தை போற்றுவோம் என முதலமைச்சர் திரு விஜய் குறிப்பிட்டுள்ளார். நெல்லையில் உள்ள மணிமண்டபத்தில் மாநில அமைச்சர்கள் திரு மரிய வில்சன், திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் 33வது நிறுவன நாள் விழா மற்றும் உழவர் தின விழா நாளை கொண்டாடப்படுகிறது. கோடைக்கால வறட்சியை சமாளிப்பது குறித்து விவசாயிகளுக்கு இதில் எடுத்துரைக்கப்படும் என்று இம்மையத்தின் இயக்குநர் முனைவர் செல்வராஜன் கூறியுள்ளார்.
2: தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் ஆகஸ்ட் மாதம்

0: 2021 ஆம் தேதி தனது 33ஆம் நிறுவன நாளை உழவர் தினமாக கொண்டாட இருக்கின்றோம். சூப்பர் எல்னினோ பற்றியும் அதனால் விவசாயத்தில் ஏற்படும் பாதிப்பும் எதிர்கொள்ள வழிமுறைகளையும் விஞ்ஞானிகள் விவசாயிகளிடையே பேச உள்ளனர். மேலும் கருத்து கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்படப்பட்டுள்ளது. இதில் 100க்கும் மேற்பட்ட வாழை ரகங்களும் 30க்கும் மேற்பட்ட கண்காட்சி அரங்குகளும் வாழை பற்றிய தொழில்நுட்பங்களும் காட்சிப்படுத்தப்பட இருக்கிறது.
1: புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டியின் மகளிர் இரட்டையர் காலிறுதிக்கு ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை முன்னேறியுள்ளது. ஒற்றையர் பிரிவின் காலிறுதிக்கு முந்தைய சுற்றாட்டங்களில் பி சிந்து, ஆயுஷ் ஷெட்டி ஆகியோர் இன்று களமிறங்குகின்றனர். நெதர்லாண்ட்ஸ் ஆம்ஸ்டர்வீனில் நடைபெறும் உலகக்கோப்பை மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா தனது குரூப் சுற்றின் கடைசி ஆட்டத்தில் இன்று மாலை 6:30 மணிக்கு இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இதுவரை நடைபெற்ற 2 ஆட்டங்களில் தோல்வியை சந்திக்காத இந்திய அணி 2வது சுற்றுக்கு முன்னேறும் முனைப்புடன் இதில் களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென்மண்டல முதலமைச்சர்களின் மாநாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா சென்னையை அடுத்த கோவளத்தில் இன்று தொடங்கி வைத்தார். நியாயவிலைக் கடைகளில் தரமான சன்னரக அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் கடன் சேவைகள் இணைய வழி முறையில் வழங்கப்படும் என்று மாநில கூட்டுறவு அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவித்துள்ளார். திருமூர்த்தி அணையிலிருந்து மண் எடுக்க விதிக்கப்பட்ட தடை விலக்கிக் கொள்ளப்படுவதாக மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் கூறியுள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டி வீரனின் 255வது நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் பகல் 1:55. வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக தஞ்சாவூர், கன்னியாகுமரி மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் கணிசமாக அதிகரித்துள்ளது. மற்ற மாவட்டங்களில் மாற்றம் ஏதும் இல்லை. இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். 21ஆம் தேதியும் 22ஆம் தேதியும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். 23ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். வருகின்ற 23ஆம் தேதி வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். இயல்பிலிருந்து அதிகபட்ச வெப்ப அளவின் மாறுபாடு. 23ஆம் தேதி வரை உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலையாக 37 முதல் 38 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் இருக்கக்கூடும். தமிழக கடலோர பகுதிகளில் வருகின்ற 23ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் 22ஆம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று

மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 23ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகளில் 23ஆம் தேதி வரை மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். நீர்கள் இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.

நேர்களின் நினைவிற்கு இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்த நிகழ்ச்சியிலும் மீன் வளர்ப்பு குறித்த நேர்முகம் பங்கேற்கிறார். செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள் தொடர்ந்து கறவை மாடு வளர்ப்பு குறித்தும், சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 8 மணிக்கு இளம் தென்றல், இன்றைய இளம் தென்றல் சினிமா சினிமா.

0: இது உங்கள் உள்ளங்களோடு உறவாடி கொண்டிருக்கும் தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 2:29.
1: மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: விவசாய பெருமக்களே, விவசாயம் செய்ய தகவல் வேணுமா? தகவல்களை அறிஞ்சு தாராளமா விவசாயம் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கான நிகழ்ச்சி தான் விவசாய அரங்கம். கேட்டு பயனடைங்கள் மக்களே. பண்பலையில் தொடர்வது விவசாய அரங்கம்.

0: என்ன செல்வி, மாணிக்கம் தம்பி வண்டியில தனியா போயிட்டு இருக்காரு. புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு உன்னையும் வண்டியில கூட்டிட்டு போய் ஒரு நாலு இடத்த சுத்தி காட்ட வேண்டியது தானே.
1: யாரு வள்ளி அக்காவா? வாங்க வாங்க, என் மச்சான நானும் இந்த ஊர் முழுக்க சுத்தி பார்க்காத இடமே இல்லக்கா. இப்பத அவரு வேளாண் அலுவலகத்துக்கு மண்ண பரிசோதனை செய்ய எடுத்துக்கிட்டு போறாரு.
0: ஓ, கழனி வேலையா போறாரா? அது சரி, மண்ண பரிசோதனை செஞ்சு தேவைக்கேற்ப உரம் போடுறது நல்ல விஷயம்தான்.
1: அதுலயும் குறிப்பா அங்கக முறையில மண்ண வளமாக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: அப்ப நீங்க அங்கக முறையை தான் கடைபிடிக்கிறீங்களா?
1: என்ன வள்ளி அக்கா, நீங்க இந்த ஊர்லயே தான் இருக்கிறீங்க. எங்க மச்சான் கழனிய அங்கக முறையில தான் பராமரிக்கிறாருன்னு தெரியாதா என்ன உங்களுக்கு?
0: தெரியும் செல்வி, இந்த வட்டமும் இயற்கை முறை விவசாயம் தானு ஒரு பேச்சுக்கு கேட்டேன்.
1: நல்லா கேட்டீங்க போங்க. அங்கக முறையில கழனிய பராமரிக்கிறதுல எம்புட்டோ நன்மை இருக்குக்கா. அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா பல புது புது தொழில்நுட்பங்களையும் எங்க மச்சான் தேடி தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதையும் கழனியில பயன்படுத்திக்கிட்டு வராரு.
0: நல்ல விஷயம்தான். ஏன் செல்வி, உனக்கு அந்த தகவல்கள்ல ஏதோ ஒன்னு ரெண்டு தெரிஞ்சா எனக்கும் சொல்ல, நானும் தெரிஞ்சுக்கிறேன்.
1: வள்ளியக்கா, ஒன்னு ரெண்டு தகவல்கள் என்ன? இவங்க எடுத்து சொல்ற அம்புட்டு தகவல்களையும் தெரிஞ்சுக்கோங்க.
0: யார் சொல்ற தகவல்?
1: அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண் வள மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எடுத்து சொல்றாங்க. இத கவனமா கேட்டுக்கங்க.
2: அங்கக வேளாண்மை அப்படிங்கிறது ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் மற்றும் செயற்கை வளர்ச்சி ஊக்குகளை பயன்படுத்தாமல் இயற்கை வளங்களையும் உயிரியல் முறைகளையும் பயன்படுத்தி பயிர் உற்பத்தி செய்யக்கூடிய முறை. இந்த அங்கக வேளாண்மையோட முக்கிய அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற நிறைய கரிம உரங்களை பயன்படுத்துறது, உயிர் உரங்கள் மற்றும் உயிரியல் பூச்சி கட்டுப்பாடு முறைகளை பின்பற்றுதல், பயிர் சுழற்சி மற்றும் கலப்பு சாகுபடி பயிர்களை செய்கிறது, மண் வளம் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறது, நச்சுத்தன்மையற்ற தரமான உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிற நிறைய முக்கிய அம்சங்களை இந்த அங்கக வேளாண்மை உள்ளடக்கியிருக்குது. இந்த அங்கக வேளாண்மையில் மண் வள பாதுகாப்பு அப்படிங்கிறது மண்ணோட இயற்கை வளத்தையும் உயிர் சத்தையும் நீண்டகாலம் நிலை நிறுத்துறத குறிக்குது. தமிழ்நாட்டில் பொறுத்தளவில் சமீபத்திய மண் வள நிலையை ஆராய்ச்சி பண்ணதில் மண் வள நிலை பொதுவாக மிதமானதாக இருந்தாலும் கூட கரிம கார்பன் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஆர்கானிக் கார்பன் குறைபாடு மற்றும் நைட்ரஜன் பற்றாக்குறை ஆகியவை முக்கிய சவாலாகவே இருக்குது. இந்த பற்றாக்குறையை சரி செய்யறதுக்கு தொடர்ந்து பல மண் பரிசோதனைகளை நம்ம தமிழ்நாடு அரசு மேற்கொண்டுட்டு வராங்க. நிறைய இடங்களில் மண் மாதிரிகளை ஆய்வு செய்ததில் கரிம கார்பன் அப்படிங்கிற இந்த ஆர்கானிக் கார்பன் அப்படிங்கிறது 53% மண்ணில் குறைவாக இருப்பது கண்டறியப்பட்டிருக்கு. மேலும் பார்த்திங்கன்னா 73% அளவு மண் மாதிரிகளில் நைட்ரஜன் அப்படிங்கிற சத்து பற்றாக்குறை இருப்பதும் கண்டறியப்பட்டிருக்கு. இதனால் பார்த்திங்கன்னா பயிரோட வளர்ச்சி மற்றும் மகசூல் அதிக அளவில் பாதிக்கப்படுது. பெரும்பாலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மண் மாதிரிகளில் பொட்டாசியம் மற்றும் பாஸ்பரஸ் ஆகிய சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிதமான அல்லது நல்ல அளவில் இருக்கிறத கண்டறிச்சிருக்காங்க. மேலும் பார்த்தீங்க அப்படின்னா நுண்ணூட்ட சத்துக்கள் குறைபாடு அப்படிங்கிறது முக்கியமாக துத்தநாகம் மற்றும் போரான் ஆகிய நுண்ணூட்ட சத்துக்கள் வந்து பல மாவட்டங்களில் குறைவாக இருக்கிறத ஆராய்ச்சி முடிவுகளில் தெரிவிக்கிறாங்க. இதில் அரசோட நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பல இடங்களில் மண் மாதிரிகளை சேகரித்து மண்வள அட்டைகள், அதாவது 1.5 கோடிக்கும் மேலே தமிழ்நாட்டில் மண்வள அட்டைகள் இதுவரைக்கும் வழங்கப்பட்டிருக்கு. இதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் மண் பரிசோதனை ஆய்வகங்கள் விவசாயிகளுக்கு பயிற்சிகள் அளிக்கிறது மற்றும் கிராம மட்ட ஆலோசனைகள் மூலம் மண்வள மேம்பாட்டு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுட்டு வராங்க. இதில் முக்கியமான நடவடிக்கையாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது விளைநிலங்களை காப்போம் அப்படிங்கிற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகளோட நிலங்களுக்கும் சென்று மண் வளத்தோட முக்கியத்துவத்தையும் அங்கக வேளாண்மையோட முக்கியத்துவத்தையும் நம்ம வந்து சொல்லிகிட்ருக்கோம். வேளாண்மை அறிவியல் நிலையங்கள் மற்றும் நம்ம அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இணைந்து இந்த நடவடிக்கையை வந்து மேற்கொண்டுட்ருக்காங்க. மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தொழு உரம், கம்போஸ்ட், மண்புழு உரம் போன்ற கரிம உரங்களை அதிகமாக பயன்படுத்துறது, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசுந்தலை உரப்பயிர்களை வளர்த்து அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது, பயிர் சுழற்சி முறையை பின்பற்றுறது, உயிர் உரங்கள் மற்றும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையை பின்பற்றுறது, மண் பரிசோதனை அடிப்படையில் உரமிடுறது, மூடாக்குகள் அமைக்கிறது, அதாவது

வைக்கோல், இலைகள் போன்றவற்றால் மண்ணை நம்ம மூடுறது மூலமாக ஈரப்பதம் பாதுகாக்கப்படுது, மண் அரிப்பு அரிமானம் அப்படிங்கிறது குறையுது. இதோடு மட்டுமில்லாமல் பார்த்திங்கன்னா, மண் அரிமானத்தை தடுக்கிறதுக்கு வரப்புகள் அமைக்கிறது, சரிவு பகுதிகளில் படிக்கட்டு சாகுபடி செய்தல் போன்ற முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால மண் அரிமானத்தை குறைக்க முடியும். இதோடு மட்டுமல்லாமல் செயற்கை உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லி மருந்துகளோட பயன்பாட்டை குறைத்து அல்லது முழுவதுமாக தவிர்க்கலாம். அளவான பாசனம் செய்கிறது, மழைநீர் சேமிப்பு மூலம் மண்ணோட ஈரப்பதத்தை பராமரிக்கிறது ஆகிய வழிகளில் நம்ம மண் வளத்தை மேம்படுத்தலாம். இதில் முதலாவதாக பார்த்தோம் அப்படின்னா தொழு உரம் பயன்படுத்துதல். இந்த தொழு உரம் அப்படிங்கிறது நம்ம கால்நடைகள், அதாவது விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய கால்நடைகள், ஆடுகள் மாடுகள் மற்றும் வந்து பன்றி வளர்ப்பு பண்ணுறவங்க அந்த கால்நடைகளோட சாணம் மற்றும் சிறுநீர் மற்றும் வைக்கோல் கழிவுகளை மக்க வைத்து பயன்படுத்தக்கூடிய ஒரு உரத்தை தான் நம்ம தொழு உரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தொழு உரத்தை நம்ம ஊட்டமேற்றிய தொழு உரமாகவும் மாற்றி நம்ம பயன்படுத்தலாம். இந்த தொழு உரத்தில் உயிர் உரங்கள்னு சொல்லக்கூடிய பயோஃபெர்டிலைசர்ஸ், அசோஸ்பெர்லம், பாஸ்போ பாக்டீரியா, பொட்டாஷ் ரிலீசிங் பாக்டீரியா, ஜிங்க் சாலிபிளைசிங் பாக்டீரியா போன்ற அனைத்து உயிர் உரங்களையும் கலந்து நம்ம ஒரு 15-20 நாட்கள் வைத்தோம் அப்படின்னா அது ஊட்டமேற்றிய தொழு உரமாக நமக்கு கிடைக்கும். அந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் நம்ம மண்ணில் பயன்படுத்தும் பொழுது அதிக அளவில் நுண்ணுயிர்களோட செயல்பாட்டை பார்க்க முடியும். இந்த தொழு உரம் மற்றும் ஊட்டமேற்றிய தொழு உரம் பயன்படுத்துவதால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணில் கரிம கார்பனோட அளவை அதிகரிக்குது, மண்ணோட நீர் பிடிக்கும் திறனையும் மேம்படுத்துது, காற்றோட்டத்தை அதிகரிக்குது, நுண்ணுயிர்களோட வளர்ச்சியும் அதிகரிக்குது. நிறைய பேரூட்ட சத்துக்கள், அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்களையும் வழங்குது. இதை எந்த அளவில் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஹெக்டருக்கு 10-20 டன் வரைக்கும் நம்ம தொழு உரம் இடலாம். இதை எந்த தருணத்தில் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விதைப்பு அல்லது நடவு செய்வதற்கு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி நிலத்தில் நல்லா பரப்பி கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம 2 வாரங்கள் கழித்து நடவு செய்யும் போது நம்ம எதிர்பார்த்த மகசூலை பெற முடியும். அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா கம்போஸ்ட் அப்படிங்கிற உரம். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கழிவுகள், விவசாயிகள் என்ன பயிர் பண்ணுறாங்களோ அதோட கழிவுகளை நம்ம இந்த கம்போஸ்ட் தயாரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இலைகள், புல்கள், சமையலறை கழிவுகள்லையும் இந்த கம்போஸ்ட் உரங்களை நம்ம தயாரிக்க முடியும். இந்த கம்போஸ்ட் உரங்கள் தயாரிக்கிறதுக்கு, இதை சீக்கிரமாக மக்க வைக்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏயும் பயோ மினரலைசர் அப்படிங்கிற அந்த ஈஸியாக கம்போஸ்ட் ஆகிறதுக்கு பயோ மினரலைசரையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா கம்போஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப விரைவாக நடக்கும். 1 டன் வேஸ்ட்டுக்கு நம்ம 2 kg அளவுக்கு இந்த டிஎன்ஏயும் பயோ மினரலைசரை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த கம்போஸ்ட் பயன்படுத்துறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோன்னா, மண்ணோட அமைப்பை மேம்படுத்துது, ஊட்டச்சத்துக்களை மெதுவாக வெளியிட்டு நீண்டகால பலனை கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மண் அரிமானத்தை குறைக்கிறதுக்கு, பயிர் வளர்ச்சியை சீராக வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கம்போஸ்ட் உரத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். இதோட அளவு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெக்டருக்கு 5-10 டன் வரைக்கும் நம்ம பயன்படுத்தலாம். நிலத்தை தயாரிக்கும் போது இந்த கம்போஸ்ட் உரத்தை நல்லா மண்ணோட கலந்துட்டு நம்ம 2 வாரங்கள் கழித்து நடவு செஞ்சோம் அப்படின்னா கம்போஸ்ட் உரம் அப்படிங்கிறது நமக்கு மகசூலை அதிக அளவில் கொடுக்கறதுக்கு வழிவகை செய்யும். அடுத்த உரம் பார்த்தீங்கன்னா மண்புழு உரம். இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது நம்ம தயாரிக்கிறதுக்கு நிறைய வழிமுறைகள் வந்து இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா குழிமுறை, தொட்டி முறை மற்றும் சில்பாலின் பைகள் ஆகிய நிறைய முறைகளில் நம்ம இந்த மண்புழு உரங்களை தயார் பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மண் புழுக்கள் தேர்வு செய்தல். அதாவது சில வகை மண் புழுக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த கம்போஸ்ட் எடுத்துக்கிட்டு நிறைய வந்து உரங்களை கொடுக்கறதுனால என்ன வகை மாதிரியான மண் புழுக்களை தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். ஆப்பிரிக்கன் வகையான மண் புழுக்கள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் இந்த கழிவுகளை சாப்பிட்டுட்டு உரங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால நம்ம அந்த வகையான புழுக்களை உபயோகப்படுத்துறது நன்மை பயக்கும். இந்த ஒரு மண்புழு உர தயாரிப்புக்கு பார்த்தீங்கன்னா 2 அடி நீளம், 2 அடி அகலம், 2 அடி ஆழம் உள்ள ஒரு 1.5-2 kg வரைக்கும் மண்புழுக்களை நம்ம வந்து கொடுக்கற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கழிவுகள் ஒரு லேயர் போட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து மக்கின பசஞ்சாணம் வந்து ஒரு லேயர் நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி லேயர் பை லேயராக நம்ம வந்து பரப்பிட்டு மேலே வந்து 1.5-2 kg அளவு மண்புழுக்களை நம்ம வந்து விடும்பொழுது நமக்கு 45-50 நாட்களுக்குள்ளே இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறது தயாராயிரும். இந்த மண்புழு உரத்தோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாவரங்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை இது கொடுக்குது, நுண்ணூட்டச்சத்துக்களை மற்றும் வளர்ச்சி ஊக்கிகளை நிறைய வந்து செடிகளுக்கு கொடுக்குது, விதை முளைப்பு மற்றும் வேர் வளர்ச்சியையும் அதிகரிக்குது, மண்ணில் நன்மை பயக்கும் நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையும்
அதிகரிக்குது. இதோட பயன்பாட்டு அளவு என்ன?

அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வயல் பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 2 லிருந்து 5 டன் வரையிலும் இந்த மண்புழு உரம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். தோட்ட பயிர்களுக்கு ஒரு செடிக்கு 1 லிருந்து 5 கிலோ வரை பயிருக்கு தகுந்தவாறு நம்ம நடவு குழிகள்லேயோ அல்லது வரிசைகள்லேயோ போடலாம். இந்த கரிம உரங்களை அதிக அளவில் பயன்படுத்தும் போது நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மண்ணில் கரிம கார்பன் அளவு அதிகரிக்குது, மண்ணில் நீர் சேமிப்பு திறனும் அதிகரிக்குது, மண்ணோட இறுக்கம் குறைந்து வேர் வளர்ச்சி அதிகமாகுது, மண்ணில் உள்ள நுண்ணுயிர்களோட செயல்பாடும் அதிகமாகுது, வேதியியல் உரங்களோட பயன்பாடு பெருமளவில் குறையுது. இதனால் மண்ணோட வளம் பாதுகாக்கப்பட்டு சுற்றுச்சூழல் மாசுபாடும் குறையுது. இதனால் வந்து நமக்கு தரமான நிலையான மகசூல் கிடைக்குது. இவ்வளவு நேரம் கூறிய இந்த கம்போஸ்ட் உரங்கள் மற்றும் தொழு உரம், மண்புழு உரம் ஆகியவற்றை நம்ம நிலங்களில் தாராளமாக பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பசுந்தாள் உரங்கள் மற்றும் பசும் தலை உரங்கள். குறிப்பிட்ட பயிர்களை வளர்த்து அவை பூக்கும் தருணத்திற்கு முன்பு அல்லது பூக்கும் நிலையில் இருக்கும்போது மண்ணில் உழுது மக்கச் செய்கிற ஒரு செயல்முறை தான் பசுந்தாள் உரப்பயிர்களை நம்ம பயிரிடுறது. இந்த பசுந்தாள் உரப்பயிர்களோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, வளிமண்டலத்தில் உள்ள நைட்ரஜனை வேர் முடிச்சிகளில் சேமித்து மண்ணில் வந்து நைட்ரஜனோட சத்துக்களோட அளவை அதிகரிக்கிற வேலைகளை இது பண்ணுது. பொதுவாக என்னென்ன பசுந்தாள் உரங்கள் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சணப்பை, தக்கை பூண்டு, கொளிஞ்சி, அவுரி, அகத்தி முதலிய பசுந்தாள் உரங்களை நம்ம வந்து நிலத்தில் போட்டு அது 45 நாட்கள் வளர விட்டு அதுக்கப்புறம் வந்து மடக்கி விழும் பொழுது நிறைய பயன்களை வந்து அது நம்ம நிலத்துக்கு கொடுக்குது. என்னென்ன பயன்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, நைட்ரஜன் சத்தை அதிகரிக்கிறது, கரிமப் பொருட்களோட அளவை அதிகரிக்கிறது, மண்ணோட அமைப்பு ஸ்ட்ரக்சர்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பை மேம்பாடு செய்கிறது, நீர் பிடிக்கும் திறனை அதிகரிக்கிறது, நுண்ணீர்களோட செயல்பாடை அதிகரிக்கிறது, களைகளை கட்டுப்படுத்துறது, மண் அரிமானத்தை குறைக்கிறது. இந்த மாதிரி பல வகை பயன்கள் வந்து நம்ம இந்த பசுந்தாள் உரங்கள், பசுந்தலை உரங்களை பயன்படுத்தும் பொழுது நம்ம பெற முடியும். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பயிர் சுழற்சி முறை. அங்கக வேளாண்மையில் ஒரு முக்கியமான அங்கமாக இருக்கிறது இந்த பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்லலாம். பயிர் சுழற்சி அப்படிங்கிறது ஒரே நிலத்தில் ஒரே பயிரை தொடர்ந்து சாகுபடி செய்யாமல் வேறு வேறு வகையான பயிர்களை ஒரு திட்டமிட்ட வரிசையில் மாறி மாறி பயிரிடும் ஒரு முறை தான் பயிர் சுழற்சி முறை அப்படின்னு சொல்கிறோம். இந்த பயிர் சுழற்சி முறையில் மண்ணோட ஊட்டச்சத்து சமநிலை வந்து பராமரிக்கப்படுது. ஒவ்வொரு பயிருக்கும் மண்ணிலிருந்து வெவ்வேறு அளவு மற்றும் வெவ்வேறு வகையான ஊட்டச்சத்துக்களை எடுத்துக்குது. உதாரணமாக பார்த்தோன்னா, நெல் பயிர் போடும்போது ஜிங்க் அப்படிங்கிற ஒரு ஊட்டச்சத்தை அதிக அளவில் எடுத்துக்கும். இப்போ அந்த ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும் போது என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட சத்துக்கள் மட்டும் அதிக அளவில் மண்ணிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டு மண்ணோட வளம் பாதிக்கப்படுகிறது. இதனால் பயிர் சுழற்சி முறையில் நம்ம வந்து உரங்களை போடும்போது ஊட்டச்சத்துக்கள் சமநிலையோடு பயன்படுத்த முடிகிறத பார்க்க முடியும். உதாரணமாக, நெல் பயிருக்கு பிறகு உளுந்து அல்லது பச்சை பயிர் பயிரிட்டோம் அப்படின்னா, வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் சேர்த்து அடுத்த பயிருக்கு அது பயனளிக்குது. பயிர் வகை பயிர்களில் வேர் முடிச்சுகள் அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறதுனால அது வந்து வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜனை உறிஞ்சி மண்ணில் நிலைப்படுத்துறதுனால நைட்ரஜன் சத்துக்கள் வந்து மண்ணில் அதிக அளவு கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதனால் மண் வளம் மேம்படுது, கரிம கார்பன் அளவு அதிகரிக்கிறது, மண்ணோட அமைப்பு மேம்படுது, நீர் பிடிக்கும் திறனும் அதிகரிக்கிறது. இதோடு மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னா, மண்வழி நோய்கள் மற்றும் பூச்சிகளையும் கட்டுப்படுத்துது. ஒரே பயிரை தொடர்ந்து பயிரிடும்போது அந்த பயிரை தாக்கும் பூச்சிகள் மற்றும் புழுக்கள் மண்ணில் வந்து அதிகமாக இருக்கும். பயிர் சுழற்சி முறையில் அதோட வாழ்க்கை சுழற்சியை நம்ம வந்து முறியடிக்கிறது மூலமாக இந்த மாதிரி ஒரே வகையான நோய்கள் மற்றும் பூச்சிகள் திரும்ப திரும்ப வர்றதை நம்ம கட்டுப்படுத்த முடியும். உதாரணமாக, நெல் பயிர் பயிரிட்ட வயல்களில் பயிர் வகை பயிர்கள், எண்ணெய் வித்து பயிர்கள் என்ற சுழற்சியில் நம்ம பயிரிடும்போது பல நோய்களோட தாக்கத்தை நம்ம குறைக்க முடியும். இதனால் பூச்சிக்கொல்லியோட பயன்பாட்டையும் நம்ம தேவைக்கு இல்லாமல் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தாமல் குறைக்க முடியும். களைகளோட வளர்ச்சியும் நம்ம குறைக்கலாம். வெவ்வேறு பயிர்கள் வெவ்வேறு வளர்ச்சி பண்புகளை கொண்டிருக்கிறதுனால குறிப்பிட்ட களைகள் வந்து தொடர்ந்து வளர முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிறதுனால களைகளோட வளர்ச்சியும் இந்த பயிர் சுழற்சி முறையில் பெருமளவு நம்ம குறைக்க முடியும். அடுத்ததா, மண் அரிப்பை குறைக்கிறது. நிறைய வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, மாறுபட்ட பயிர்களில் வெவ்வேறு காலங்களில் இந்த பயிர்கள் வந்து நம்ம போடுறதுனால மண்ணரிமானம் குறைக்கப்படுது. மழை மற்றும் காற்றால் ஏற்படும் மண்ணரிமானத்தை குறைக்கிறது. மேல் மண் பாதுகாக்கப்படுகிறது. மேலும் இந்த மாற்றுப்பயிரை வந்து பண்ணும்போது நீர் பயன்பாட்டு திறனையும் மேம்படுத்துது. அதாவது, ஆழமான வேர்கள் கொண்ட பயிர்களுக்கும் மேல்மட்ட வேர் கொண்ட பயிர்களும் மாறி மாறி நம்ம பயிரிடும்போது மண்ணோட வெவ்வேறு அடுக்குகளில் உள்ள நீர் மற்றும் சத்துக்கள் திறம்பட பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ இந்த மாதிரி பல்வேறு பயன்கள் இந்த பயிர் சுழற்சி முறையில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பொதுவான பயிர் சுழற்சி முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நெல், உளுந்து, எள்

0: பயிரும் நெல் பாசிப்பயிறு நிலக்கடை ஆகிய அந்த ஒரு சீக்வன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் துவரை காய்கறிகள் பருத்தி கொள்ளு சோளம் இந்த மாதிரி வந்து பயிர் சுழற்சி முறையில் நம்ம பயிர் பண்ணும்போது பல்வேறு பயன்களை நம்ம பெற முடியும். மேலும் மண் ஆரோக்கிய மேலாண்மையில் மண் பரிசோதனையோட முக்கியத்துவம். சாயில் டெஸ்ட் எப்பயுமே விவசாயிகள் மண் பரிசோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண்ணில் என்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி உரங்களை கொடுக்கும் பொழுது நம்ம உரத்தோட அளவை பெருமளவு குறைக்கலாம். பட் சாயில் டெஸ்டிங் அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய பிஹெச் ஈசி கரிம கார்பன் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்களோட அளவை அறிவியல் முறையில் கண்டறிகிற ஒரு செயல்முறை. இது மண் ஆரோக்கிய மேலாண்மையில் அடிப்படையாக கருதப்படுது. இந்த மண் பரிசோதனை அப்படிங்கிறது ஊட்டச்சத்து நிலையை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும் எந்த சத்து குறைவாக இருக்குதோ அந்த சத்துக்கள் மட்டும் நம்ம வந்து திருப்பி நம்ம மண்ணுக்கு செலுத்தினால் போதுமானது அப்படிங்கிறதையும் சமச்சீர் உரமிடலை உறுதி செய்கிறதுலையும் முக்கிய பங்கு வகிக்குது. எனவே விவசாய பெருமக்கள் அனைவரும் இவ்வளவு நேரம் கூறிய அனைத்து வழிமுறைகளையும் உபயோகப்படுத்தி மண் வளத்தை மேம்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: அக்கா, அங்கக வேளாண்மையில் ஒருங்கிணைந்த மண்வள மேலாண்மை பத்தின விவரங்களை திரூர் நெல்லாராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் முனைவர் சி தமிழ்ச்செல்வி அவங்க எம்பிட்ட அருமையா எடுத்து சொல்லிட்டாங்கல்ல.
2: ஆமா, மண்ணு உயிரோட்டமா இருக்க இவங்க அருமையான பல வழிமுறைகளை சொல்லிட்டாங்களே.
1: குறிப்பா பயிரை தாக்குற பூச்சிகளையும் இவங்க சொன்ன முறையில கட்டுப்படுத்துறது ரொம்ப நல்லது.
2: மண்வளத்தை பாதுகாத்து சுற்றுச்சூழலையும் பாதுகாத்து குறிப்பா தரமான பயிர்களை அறுவடை செய்ய இவங்க எடுத்து சொன்ன தகவல்களை நாம கவனத்துல வச்சு செயல்படணும்.
1: அடடா அக்கா, உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருந்ததுல வீட்டு வேலைங்க போட்டது போட்டபடி கிடக்கு. மச்சான் வாரதுக்குள்ள எல்லா வேலைகளையும் நான் முடிக்கணும்.
2: ஆகட்டும் ஆகட்டும், நீ வேலைகளை முடி, நானும் கிளம்புறேன்.

இனி தொடர்வது வேளாண் செய்திகள். அங்கக வேளாண்மை முறையில் பருத்தி சாகுபடி. வெள்ளை தங்கம் என்று அழைக்கப்படும் பருத்தி நம் அன்றாட வாழ்வில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த பணப்பயிராகும். மனிதர்களின் நாகரிகத்தை பறைசாற்றும் ஆடைகள் மற்றும் அலங்கார துணிகள் தயாரிப்பில் பருத்தி முன்னிலை வகிக்கின்றது. பருத்தி கொட்டைகளிலிருந்து பெறப்படும் பருத்தி எண்ணெய், சோப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பஞ்சு நீக்கிய பருத்தி விதை கால்நடைகளுக்கு பால் சுரக்கும் சிறந்த ஊட்டச்சத்தாகும். பருத்தி புண்ணாக்கு பயிர்களுக்கு பல சத்துக்களை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த இயற்கை உரமாகும். பஞ்சு அறுவடைக்கு பிந்தைய பருத்தி குச்சிகளை தூளாக்கி மண்புழு உரம் தயாரிக்க பயன்படுத்தலாம். மனித வாழ்வில் ஒன்றிணைந்த பருத்தி சாகுபடி பெரும்பாலும் செயற்கை உரங்களையும் ரசாயன பயிர் பாதுகாப்பு இடுபொருட்களையும் பயன்படுத்தியே செய்யப்படுகின்றன. இதனால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதுடன் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் பாதிப்பினை ஏற்படுத்துகின்றன. அங்கக பயிர் பாதுகாப்பு இடுபொருட்கள் பூச்சி மற்றும் நோய்களுக்கு எதிர்ப்பு திறனை பெற்றிட வழிவகுக்கின்றன. பருத்தி பயிரினை எவ்வாறு அங்கக முறையில் சாகுபடி செய்யலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மண் வகை. பல்வேறு வகையான மண் வகைகளில் பருத்தி பயிரிடப்பட்டாலும் நல்ல வடிகால் வசதியுள்ள தண்ணீர் தேங்காத லேசான களிமண் மிகவும் ஏற்றது. மண்ணில் உள்ள அங்கக கரிமச்சத்தின் அளவு 0.5% மேல் இருந்தால் அங்கக பருத்தியை சாகுபடி

செய்ய அம்மண்ணினை தேர்ந்தெடுக்கலாம். மண்ணின் கார அமிலத்தன்மை 6 முதல் 6.5 இருந்தால் பருத்தி நன்றாக வளர்ந்து பலனை தரும். பருத்தி ஒரு மித வெப்பமண்டல பயிராகும். தினசரி சராசரி வெப்பநிலை விதை முளைக்கும் பருவத்தில் 16 டிகிரி செல்சியஸ் ஆகவும், வளர்ச்சி பருவத்தில் 21 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும், காய்க்கும் பருவத்தில் 27 முதல் 32 செல்சியஸ் ஆகவும் இருத்தல் வேண்டும். சராசரி மழை அளவு 500 மில்லிமீட்டர் அளவிற்கு குறையாமல் இருத்தல் வேண்டும். பருத்தி காய் முற்றும் மற்றும் பருத்தி வெடிக்கும் பருவத்தில் நல்ல சூரிய ஒளி இருத்தல் அவசியம். காய் பருவத்தில் தொடர்ந்து மழை பெய்தாலோ மண் தொடர்ந்து ஈரமாகவோ வறட்சியாகவோ காணப்பட்டாலும் பருத்தி சப்பைகளும் பூக்களும் உதிர்ந்திட விளைச்சல் இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது. வீரிய ஒட்டு பருத்தி ரகங்களையும் சாகுபடி செய்ய தேர்ந்தெடுக்கலாம். ஆனால் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பருத்தி ரகங்கள் அங்கக முறையில் சாகுபடி செய்ய அனுமதிக்கப்படுவதில்லை. குளிர்கால இரவையெனில் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதங்களும், கோடைக்கால இரவையெனில் பிப்ரவரி மார்ச் மாதங்களும் பருத்தி விதைக்க சிறந்த பருவங்களாகும். பருத்தி விதைப்பிற்கு 2 மாதங்களுக்கு முன் பசுந்தாள் உரப்பயிரான சணப்பை தக்கைப்பூண்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 15 கிலோ வீதம் அடர்த்தியாக விதைத்து பூக்கும் பருவத்தில் ரொட்டவேட்டர் கருவி கொண்டு தூளாக்கி மண்ணுள் கலந்துவிடவும். இதனால் 1 ஏக்கருக்கு 7 முதல் 10 டன் பசுந்தழைகளும் 20 முதல் 25 கிலோ தழைச்சத்தும் கிடைக்கப்பெறும். 15 முதல் 20 நாட்களுக்குள் பசுந்தழைகள் மக்கிவிடும். பின்னர் வயலினை டிராக்டர் கொண்டு உழுது பண்படுத்தி பார் அமைத்து விதைக்க பயன்படுத்தலாம். ஏக்கருக்கு 5 டன் நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரம், 2.5 டன் கடைசி உழவிற்கு முன் இட்டு மண்ணுடன் கலந்துவிட வேண்டும். கடைசி உழவின் போது ஏக்கருக்கு 1 கிலோ வீதம் அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா பொட்டாஷ் பாக்டீரியா PPFM பேசிலஸ் சப்டிலிஸ் ட்ரைகோடெர்மாவிரிடி போன்றவற்றை 50 கிலோ நன்கு மக்கிய தொழு உரம் அல்லது மண்புழு உரத்துடன் கலந்து விதைப்பிற்கு முன் வயலில் சீராக தூவ வேண்டும். 1 ஏக்கருக்கு தேவையான விதைகளை 250 கிராம் அசோஸ்பைரிலம், 250 கிராம் பாஸ்போபாக்டீரியா, 250 கிராம் சிலிக்காவை கரைக்கும் பாக்டீரியா, 250 கிராம் பேசிலஸ் சப்டிலிஸ் 250 கிராம் ட்ரைகோடெர்மாவிரிடி போன்றவற்றுடன் விதைப்பதற்கு 30 நிமிடங்களுக்கு முன் விதை நேர்த்தி செய்து நிழலில் உலர்த்தி விதைக்க வேண்டும். விதை நேர்த்தி செய்வதற்கு தேவையான அளவு ஆரிய அரிசி கஞ்சியினை பயன்படுத்தலாம். குறும்பஞ்சுடன் கூடிய விதைகளெனில் 1 ஏக்கருக்கு 6 கிலோவும், பஞ்சு நீக்கிய விதைகளெனில் 1 ஏக்கருக்கு 3 கிலோவும் தேவைப்படும். நல்ல சான்று பெற்ற தரமான விதைகளையே விதைக்க பயன்படுத்த வேண்டும். வரிசைக்கு வரிசை 75 சென்டிமீட்டர் மற்றும் செடிக்கு செடி 30 சென்டிமீட்டர் இடைவெளி விடுதல் வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட இடைவெளியை கூட்டினாலோ குறைத்தாலோ விளைச்சல் இழப்பு ஏற்படும். விதைகளை 3 முதல் 5 சென்டிமீட்டர் ஆழத்தில் பாரின் நுனியிலிருந்து கீழ் நோக்கிய 3/4 பங்கு தூரத்தில் பக்கவாட்டில் விதைக்க வேண்டும். ஓட்டை ஒன்றிற்கு குறும்பஞ்சுகளுடன் கூடிய விதைகளெனில் 3 விதைகள் வீதமும், பஞ்சு நீக்கிய விதைகளெனில் 2 விதைகள் வீதமும் விதைக்க வேண்டும். விதைத்த 10வது நாள் செடியில்லாத இடங்களில் மீண்டும் விதைகளை ஊன்றுவதும், 15வது நாள் திடமான ஒரு செடியை மட்டும் விட்டுவிட்டு மற்ற செடிகளை களைவதும் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். நட்ட 40 முதல் 45வது நாட்களில் 1 ஏக்கருக்கு 1 டன் வீதம் மண் புழு உரமிட்டு மண் அணைக்க வேண்டும். நட்ட 30வது, 60வது மற்றும் 90வது நாட்களில் பஞ்சகவ்யா இலை வழியாக கைத்தளிப்பான் கொண்டு இலைகள் நன்கு நனையும்படி காலை அல்லது மாலை வேளைகளில் தெளிக்க வேண்டும். நட்ட 45வது நாள் முதல் 15 நாட்கள் இடைவெளியில் ஜீவாமிருதம் 1 ஏக்கருக்கு 200 லிட்டர் வீதம் பாசன நீருடன் கலந்துவிட வேண்டும். பக்க கிளைகளையும் காய்க்கும் சிம்புகளையும் ஊக்குவிக்கும் பொருட்டு நுனிக்கிள்ளிதல் அவசியமான ஒன்றாகும். பருத்தியின் வயது 160 நாட்களுக்கும் குறைவான ரகங்களுக்கு 75 முதல் 80 நாட்களில் 15வது கணுவிலும், 160 நாட்களுக்கு மேற்பட்ட ரகங்களுக்கு 85 முதல் 90வது நாட்களில் 20வது கணுவிலும் நுனிக்கிள்ளுதல் வேண்டும். பசுந்தாள் உரப்பயிர்களை மடக்கி உழுத பின் ஒருமுறை தண்ணீர் மேலோட்டமாக பாய்ச்சும் போது பசுந்தாள் தழைகள் விரைவாக மக்குவதுடன் களை விதைகளை முளைக்கச் செய்து அழித்திடலாம். அங்கக பருத்தி சாகுபடியில் தோன்றும் களைகளை இளம் பருவத்திலேயே கை களை மூலமாக களைதல் வேண்டும். கை களை விதைத்த 20வது மற்றும் 40வது நாட்களில் எடுத்தல் அவசியம். பயிர் கழிவுகளை கொண்டோ நெகிழித்தாள்களை கொண்டோ மூடாக்கு அமைத்து களைகள் வராமல் பார்த்து கொள்ளலாம். விதை விதைத்தவுடனும் விதைத்த 5வது நாளில் உயிர் தண்ணீர் கட்டுவது மிக அவசியம். பொதுவாக பருத்தியின் வளர்ச்சி பருவத்தில் 2 முறையும், பூக்கும் பருவத்தில் 5 முறையும், காய்ப்பு பருவத்தில் 5 முறையும் தண்ணீர் பாய்ச்சுதல் வேண்டும். மண்ணின் தன்மை, மழை அளவு மற்றும் தட்ப வெப்பநிலைகளை பொறுத்து தண்ணீர் பாய்ச்சும் கால இடைவெளி வேறுபடும். பருத்தியின் முக்கிய பருவமாகிய சப்பை உருவாக்கம் மற்றும் காய்களின் முதிர்ச்சி பருவங்களில் தண்ணீர் பாய்ச்சுவதில் கவனம் மிகவும் தேவை.

0: பருத்தியை 20க்கும் மேற்பட்ட பூச்சிகள் தாக்கி சேதத்தினை உண்டாக்குகின்றன. அவற்றுள் பச்சை தத்துப்பூச்சி, அசுவினி, வெள்ளையி, இலைப்பேன், மாவுப்பூச்சி, புள்ளி காய்ப்புழு, பச்சை காய்ப்புழு, ப்ளூட்டூனியா, இளஞ்சிவப்பு காய்ப்புழு போன்றவை முக்கியமானவைகளாகும். அங்கக பருத்தியில் சாறு உறிஞ்சும் பூச்சிகளின் தாக்கம் அதிகமாக காணப்படும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளுக்கு எதிர்ப்பு திறன் மற்றும் தாங்கு திறன் பெற்றுள்ள பருத்தி ரகங்களை தேர்ந்தெடுத்து சாகுபடி செய்வது சிறந்த தீர்வாக கருதப்படுகிறது. தாய்ப்பூச்சிகளால் அதிகம் கவரப்படும் கவர்ச்சி பயிர்களை வரப்புகளிலோ பயிர்களின் நடுவிலோ பயிரிடும் போது தாய்ப்பூச்சிகள் பருத்தியை விட அக்கவர்ச்சி பயிர்களை தேர்ந்தெடுத்து முட்டையிடும். இவ்வாறாக பருத்தியை தாக்கும் முக்கிய பூச்சிகளான பச்சை காய்ப்புழுவிற்கு செண்டுமல்லியும், ப்ளூட்டூனியாவிற்கு ஆமணக்கையும் கவர்ச்சி பயிராக பயன்படுத்தலாம். பருத்தியில் வரப்பு பயிராக தட்டை பயிரினை பயிரிடும் போது அவை சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும். பருத்தி வயலினை சுற்றி மக்காச்சோளம், சோளம், கம்பு போன்றவற்றை அடர்த்தியாக 3 வரிசைகளில் வைத்திருப்பதால் அவை அருகில் உள்ள வயல்களிலிருந்து பறந்து வரும் தாய்ப்பூச்சிகளை உள்ளே நுழையாமல் தடுப்பதுடன் நன்மை செய்யும் பூச்சிகளின் வாழ்விடமாகவும் இத்தடுப்பு பயிர்கள் செயல்பட்டு தீமை செய்யும் பூச்சிகளின் பெருக்கத்தை பருத்தி வயலில் கட்டுக்குள் வைத்திருக்கும். தொடர்ந்து பருத்தியையே பயிரிடாமல் சோளம், மக்காச்சோளம், கம்பு போன்ற தானிய பயிர்களையும் சுழற்சி முறையில் பயிரிடும் போது பருத்தியை தாக்கி சேதப்படுத்தும் பூச்சிகளின் உணவு சங்கிலி அறுபடுகிறது. இவ்வாறான தொழில்நுட்பத்தால் பருத்தியில் வெள்ளையி, காய்ப்புழுக்கள், மண்வாழ் பூச்சிகள் மற்றும் நூற்புழுக்களின் தாக்கத்தை குறைக்க முடியும். முட்டை ஒட்டுண்ணியான ட்ரைகோகிரம்மா கைலோனிஸை ஏக்கருக்கு 2 cc வீதம், பூச்சிகளின் தாக்கம் உச்சம் தென்பட்ட நாளிலிருந்து 15 நாட்கள் இடைவெளியில் வயலில் 3 முறை விடும்போது காய்ப்புழுக்களின் முட்டைகளை அழித்திட வழிவகை செய்திடலாம். முற்றிய பருத்தி காய்கள் வெடிக்க வெடிக்க பஞ்சுகளை வாரம் 1 முறை அறுவடை செய்ய வேண்டும். அறுவடையை காலை வேளைகளில் செய்தால் இலை சருகு துண்டுகள் பஞ்சுகளில் ஒட்டி தரம் குறைவதை குறைத்திடலாம். அறுவடை செய்த பஞ்சுகளின் நிறம் மாறாமல் இருக்க அவற்றை நிழலான இடத்தில் வைக்க வேண்டும். அறுவடை செய்த பருத்தியை சுத்தப்படுத்தி அவ்வப்போது சந்தைப்படுத்தினால் நல்ல லாபம் கிடைக்கும். அங்கக முறையில் விளைவிக்கப்பட்ட பருத்திக்கு உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் நல்ல வரவேற்பு உள்ளது.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: நேர்களே, நிறைவு பெற்றது இன்றைய விவசாய அரங்கம் நிகழ்ச்சி. பண்பலையில் தொடர்வது பூங்கொத்து.

வாடி இருக்கிற ஒருத்தருக்கு தேடி போய் பூக்களை கொடுத்தா அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும்? அதே போலதாங்க நம்ம பூங்கொத்து நிகழ்ச்சியோட பாடல்களும் நேர்களோட ரசனைக்கு இரண்டு அல்லது மூன்று திரைப்படத்தின் பாடல்கள் இந்த நிகழ்ச்சியில ஒலிபரப்பு செய்யப்படும். இது உங்கள் அபிமான தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 2:32 நாம் இணைந்திருக்கிறோம் பூங்கொத்து நிகழ்ச்சியில். வரவேற்பின் அடையாளமாக திகழ்வதே பூங்கொத்து. நேர்களே, ஒவ்வொரு நாளும் இசை பயணத்திற்கு வரவேற்கும் விதமாக இந்நிகழ்ச்சி அமைகிறது. இந்நிகழ்ச்சியில் நேயர்களின் ரசனைக்கு மூன்று திரைப்படத்தின் பாடல்கள் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு முதல் திரைப்படத்தின் பாடல்களாக ஒலிக்கவிருது சித்திரப்பூவே என்ற திரைப்படத்தின் பாடல்கள். 2010 வெளியான ஒரு தமிழ் நாடக திரைப்படம் தான் சித்திரப்பூவே. இப்படத்தில் சந்தீப் மற்றும் தாமரை ஆகியோர் வந்து முக்கிய கதாபாத்திரங்களை நடிச்சிருக்காங்க. கே எஸ் சித்ரா மற்றும் சைந்தவி போன்ற குறிப்பிடத்தக்க கலைஞர்கள் இந்த திரைப்படத்தில் ஒளிபரப்பு செய்யப்பட்ட பாடல்களுக்கு குரல் வண்ணம் கொடுத்துருக்காங்க. அந்த படத்திலிருந்து லைனா பாட்டை கேட்போம். ஒரு பாட்டை இப்போ பிளே பண்ணுறேன், நீங்கள் கேட்டு மகிழ்ந்திருங்க, இணைந்திருங்க பண்பலையோடு.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
5: 2:39 இனிசை பாடும் இந்த இனிய வேளையில் பூங்குத்து நிகழ்ச்சியின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பூங்கொத்து நிகழ்ச்சியோட முதல் திரைப்பட பாடல்கள் சித்திரப்பூவே என்ற திரைப்பட பாடல்களாக ஒலித்து வருகிறது. அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். அதே திரைப்படத்திலிருந்து

2:39 இனிசை பாடும் இந்த இனிய வேளையில் பூங்குத்து நிகழ்ச்சியின் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பூங்கொத்து நிகழ்ச்சியோட முதல் திரைப்பட பாடல்கள் சித்திரப்பூவே என்ற திரைப்பட பாடல்களாக ஒலித்து வருகிறது. அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம், அதே திரைப்படத்திலிருந்து.

2:44 எழுந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 பூங்கொத்து நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியின் அடுத்தடுத்த பாடல்களாக

நேயர்களே, பூங்குத்து நிகழ்ச்சியில் தென்மேற்கு பருவக்காற்று என்ற திரைப்படத்தின் பாடல்களை கேட்டு ரசிச்சுட்ருக்கோம். இசையமைச்சிருக்காரு என்.ஆர். ரகுநந்தன் அவர்கள், அவருடைய இசையில் அடுத்த பாடலையும் கேட்டு ரசிப்போம்.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
3: இரண்டு மணி 56 நிமிடத்தில் இணைந்திருக்கிறோம் பூகுத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நிறைய பாடல்களை போடணுன்னு எனக்கும் ஆசை தான், பட்டு டைமிங் இடிக்குது அப்படின்றதுனால ஒரே ஒரு பாட்டோட முடிச்சுப்போம். அந்த பாட்டு மைனா என்ற திரைப்படத்திலிருந்து டி இமான் அவர்களின் இசையில்.

இனிய உற்சாகமான பிற்பகல் வணக்கம். 3:01 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 கட்சிவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும். இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன், உங்கள் ஃபோன் எடுங்க, வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்கள். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரான 043-42-24-40-30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு பிடிச்ச பாடல், பாடலிடம் பெற்ற திரைப்பட பெயர், உங்கள் பெயர், உங்கள் ஊர் ஆகிய விவரங்களை டச்சு செய்து நீங்கள் அனுப்பி வைங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை உங்கள் பேர் சொல்லி ஊர் சொல்லி வானொலியில் நாங்கள் ஒலிபரப்பு செய்வோம். அதை கேட்டு மகிழ்ச்சி அடைங்க. சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளே அனுப்பிட்டாங்க ஐயா, அனுப்பிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரி, முதல் நேயர் யார், எங்கேருந்து பாடலை கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போமா? இவங்க மத்தூர் போச்சம்பள்ளி பகுதியை சேர்ந்த மணிமேகலை. இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் ரம்மி என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள். இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

7 நிமிடத்தில் கேட்டு ரசிச்சிட்ருக்கோம் பண்பலையின் கற்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியின் பாடல்களை. அடுத்ததாக ஒரு நேயர் இந்த நிகழ்ச்சியில் பாட்டை விரும்பி கேட்டிருக்காரு. நல்லம்பள்ளியிலிருந்து விசித்திரன் என்பது அவரோட பேர். அவர் கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதலர் தினம் என்ற திரைப்படத்திலிருந்து.

எங்களை ஒழித்த பாடல் நிறைய பேரோட ஃபேவரட்டாக இருக்கும் போல் இதே பாடலை இன்னொரு நேயரும் கேட்டிருக்காரு. அவர் வந்து தருமபுரி பகுதியை சேர்ந்த தீபக். அவருக்காக மறுமுறை ஒழிக்க முடியாது, பட் அவருக்கு பிடிச்ச பாடல் அப்படின்றத பண்பலையில் பதிவிட்டுருக்கிறோம்.

0: ஹெட் இன்ஜுரி, பக்கவாதம், மூளையில் கட்டி, ரத்த கசிவு மற்றும் தண்டுவட பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த நியூரோ டீம் மூலம் 24 மணி நேரமும் உடனடி சிகிச்சைக்கு அணுகவும்.
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, பைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய புள்ளியுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: இது ஒரு இல்லத்தரசியின் மற்றும் அவளது உள்மனதின் கதை. கரண்ட் பில், மல்லிகை சாமான், ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் முடிஞ்சது. பட்ஜெட் போட்டாச்சா? 5000 மிச்சம் இருக்கும். புது புடவை வாங்கலாமா? இல்ல, போன மாசம் தானே வாங்கினேன். இல்ல, முதல்ல பட்ஜெட் போடுங்க. சின்ன சின்ன சேமிப்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்க. அப்புறம் உங்க சேமிப்பு வளர்றத பாருங்க. பெருசா வந்துட்டோம். நீ இப்ப கிளம்பு.
8: ஆர்பிஐ சொல்கிறது,
9: நிதிசார் அறிவு பெண்களின் உயர்வு.
10: நிகழ்ச்சியின் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க ரெட்டிப்பட்டி பகுதியை சேர்ந்த நிஷாந்த் குமரன். இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காலமெல்லாம் காதல் வாழ்க என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு மகிழ்ந்திருங்கள், இணைந்திருங்கள். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
1: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
2: தொடர்புக்கு 9500848420.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நேர்களே, கட்சவியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிகளோட இனிமையான பாடல்களை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். நேயர்களும் ஒவ்வொருத்தரா உங்களோட விருப்ப பாடலை வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பிட்டே இருக்கீங்க. ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும், ஏன்னா 7 நாட்களுக்கு ஒரு முறை மட்டும் பாடல் கேடுங்க. நேற்று கேட்டவங்களோ அதுக்கு முந்தைய நாள் கேட்டவங்களோ மறுபடியும் கேட்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது நிறைய புது நேயர்கள், அறிமுக நேயர்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்க ஏதுவாக இருக்கும். அதனால் 7 நாட்களுக்கு ஒரு முறை பாடல் கேளுங்க. கச்சேரியில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் லட்சுமி கார்டன் பகுதியை சேர்ந்த ராஜகீத முருகேசன் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் காதல் சுகமானது என்ற திரைப்படத்திலிருந்து.

கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இரைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: ஸ்ரீ மகாலட்சுமி
6: ஆறுமுக ஆட்டாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
5: தருமபுரி.
7: மூன்று 3:30 இணைந்திருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளெல்லாம் செமதோடு நேர்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கட்செவியில் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசுஹள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு. கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு அடுத்ததா வாட்ஸ்அப் வழியா அவங்களுடைய விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. நரசிங்கபுரம் கோம்பை பகுதியை சேர்ந்த நந்தகோபால் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தவசி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
6: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
8: இனிசை மலைப்புலியும் இந்த இனிய வேளை 3:36 இணைந்து ரசித்து கேட்டுக் கொண்டிருக்கிறோம் பண்பலையின் கட்சவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிகள். கட்சவில் கலக்கல் பாடல் நிகழ்ச்சிக்கு உங்களுடைய விருப்ப பாடல் இடம்பெற நீங்க என்ன செய்யணும்? 0 43 42 24 40 என்ற எங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணிலிருந்து தட்டச்சு செய்து அனுப்பணும். என்னென்ன உங்களுடைய பேர், உங்கள் ஊர், உங்களுக்கு பிடித்த பாடல், பாடல் இடம்பெற்ற திரைப்பட படம் ஆகியவற்றை நீங்க தட்டச்சு செய்து அனுப்பினா போதும், உங்களுடைய விருப்ப பாடல் காற்றலையில கேட்டு நீங்களும் மகிழ்ச்சி அடையலாம். என்னதான் டெக்னாலஜி வளர்ந்துட்டாலும் நம்ம பேர் சொல்லி ஊர் சொல்லி நமக்காக ஒருத்தர் வானொலியில் பாட்டு போடும்போதோ தொலைக்காட்சியில் பாட்டு போடும்போதோ அதை கேட்கும்போது அலாதியான இன்பம் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் சொல்கிறேன், உங்களுக்கும் அந்த இன்பம் வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். 0 43 42 24 40 என்ற எண்ணிற்கு உங்களுடைய விருப்ப பாடலை தட்டச்சு செய்து அனுப்புங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. கிழக்கு ஆயங்கவுண்டம் பாளையம் பகுதியை சேர்ந்த கந்தசாமி இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் தம்பிக்கு தாய் மனசு என்ற திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி நாளெல்லாம் செமதூளு. நேர்களை நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். தருமபுரி பைசோ அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் கற்செவியல் கலக்கல் பாடல்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசோ அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடலை கேட்டிருக்காங்க. குமாரசாமி பேட்டை பகுதியை சேர்ந்த லதா மற்றும் ஆறுமுகம் அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் மௌனம் சம்மதம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன்

0: மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: விபத்து, எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
3: தொடர்புக்கு 9500848820.
4: கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்ததாக விருப்ப பாடலை கேட்டிருக்கக்கூடிய நேயர் தருமபுரி பகுதியை சேர்ந்த அரவிந்த். அவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் 16 வயது நிலை என்ற திரைப்படத்திலிருந்து. கேட்டு இணைந்திருங்கள் உங்கள் பண்பலையோடு.

0: இன்று ஒரு தகவல் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: நான் எப்பவுமே மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? கலப்படம் எதுவும் இல்லாத 100% கடலை எண்ணெய்.
3: சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். சாதாரண ஆயில் 3 ஸ்பூனுக்கு பதிலா மிஸ்டர் கோல்ட் கடலெண்ணெய் 2 ஸ்பூன் ஊத்துனா போதும்.
2: நீங்க சொன்ன எல்லாமே கரெக்ட்.
4: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய், எல்லாமே கரெக்ட்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

கச்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. குண்டலப்பட்டி பகுதியை சேர்ந்த சாலமால் இவங்க கேட்டிருக்கக்கூடிய பாடல் சொக்கத்தங்கம் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: நேர்களை இழைத்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய கட்சவியல் கலக்கல் பாடல் நிகழ்ச்சி. நேர்களை நாம் இதுவரை இணைந்திருந்தோம் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய கட்சவியல் கலக்கல் பாடல்கள். இந்நிகழ்ச்சியில் இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் தருமபுரி பைசு அள்ளி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. உங்கள் ஆரோக்கியம் எங்கள் பொறுப்பு.
1: பண்பலையில் தொடர்வது விடை தேடும் வினாக்கள்.

0: இனிமையான மாலை வணக்கம் அன்பினர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. தருமபுரி பைசல்லி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கி விடுத்தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மன்ற திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை, தங்க நகைகள் பவனுக்கு 1800 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. ஸோ மனிதனோட வாழ்க்கையில் தேடல் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒன்று. இப்போது தேடல் இருந்த காரணத்தால் தான் நம்மளுடைய நாகரிக வளர்ச்சி என்பது பார்த்திங்கன்னா நமக்கு கீழே ஆராய்ச்சி தொடங்கி விண்வெளி வதிக்கும் நம்மளுடைய பயணங்கள் போயிருக்குன்னு நம்ம சொல்லுவோம். குறிப்பாக சொல்லும் பார்க்கணும், ஆரம்பத்தில் நிலவு பாட்டிமா வந்து நமக்கு வந்து சோறு ஊற்றுவாங்க, இல்லை பாட்டி அம்மா கூட வந்து சோறு ஊற்றுவாங்க. பாட்டி வந்து நான் சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு பாட்டிமா வந்து நிலவில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வடை சுட்டுருக்காங்க, அது காலை நீட்டி போட்டு சுட்டுருக்காங்கன்னு நினைப்போம். அப்படிலாம் சொல்லும் போது உண்மையை வந்து பார்க்கறதுக்கு அப்படி ஒரு நிலவோட அந்த நமக்கு அந்த பிம்பங்கள் அப்படி தெரியும், அதையும் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அந்த நிழல்லாம் அப்படி தெரியும். உண்மையாக பாட்டிலே இருப்பாங்க. நான் நினச்சிட்டு அந்த பாட்டிமா எப்படி அவ்வளோ தூரம் போயிருப்பாங்க அப்படிலாம் யோசிச்சு காலம் ஒன்று சின்ன வயசாக இருக்கும் போதும். ஆனால் இப்போ அப்படி இது சொல்ல முடியாது, அவ்வளோ வளர்ச்சி மிகுந்த சயின்ஸோட அறிவியலோட வளர்ச்சி தொழில்நுட்பத்தோட வளர்ச்சி இப்போ நம்ம அங்கே போய் ஆய்வு செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா சூரியனே ஆய்வு செய்கிறதுக்கு நம்முடைய விண்வெளி அமைப்பானது வளர்ந்துருக்குது. உலகில் இருக்கக்கூடிய அதிநவீன டெக்னாலஜி தொழில்நுட்பங்கள் கொண்ட வான்வெளி மையங்கள் விண்வெளி ஆய்வு மையங்கள் இந்தியாவும் ஒன்று அப்படின்னு நம்ம பெருமை கொள்ளலாம். ஸோ இந்த நீட்டில் பேசிட்டு இருக்கும் போது இதில் நம்ம கூட இணைங்கிறாங்க, ஒரு மணி நேரம் விடாமல் அருமையான பாடலுக்கெல்லாம் போட்டேன் சசிகலா. வணக்கம் சசிகலா.
1: வணக்கம்.
0: நீங்கள் போட்ட பாட்டை கேட்டு நான் பைக்கில் வரும் போது மயக்கருமே இருந்துச்சு, அவ்வளோ அழகான பாடல்களை போட்டிங்க, தெரிவி செஞ்சு போட்டிங்க.
1: நான் கூட ஏதோ கலாய்க்கிறீங்க நினைச்சேன்.
0: இல்லை இல்லை இல்லை, சரி அதில் இது பதில் வஞ்ச புகழ்ச்சி அணி அடினுவாங்களா? சரிங்க சரிங்க, இல்லை நல்லா இருந்தது, அருமையாக இருந்துச்சு பாடலை போட்டிங்க.
1: மற்றொரு எண்ணாக 94 86 81 10 25 இந்த இரு எண்களில் நீங்கள் ட்ரை பண்ணி இணைப்பில் இணையலாம். அதே போல் வழக்கமாக வரும் நேயர்கள் 0 43 42 என்ற முன்னணி இணைப்போடு 24 40 31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94 86 65 20 25 ஆகிய இரு எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கு பெறலாம். நிகழ்ச்சிக்கு ஒரு நிபந்தனை உண்டு,
0: என்னென்னா 7 நாட்களில் வெற்றி பெற்றனர்கள். பொதுவாக மனிதனோட இயல்பு நம்ம சின்ன வயசில் நமக்கு இந்த விஷயம் சொல்லிக் கொடுக்கணும், என்ன அப்படின்னா நாம மட்டும் வெற்றி பெற்றா போகாது, நம்மோட சார்ந்தவங்களும் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு சின்ன பழக்கத்தை வந்து சொல்லிக்கலாம். அப்படின்ற மாதிரி தான், அதுவும் தாண்டி பார்த்தீங்கன்னா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடின வல்லர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். தோல்வியே சந்திச்சு நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் மற்றவங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குன்றதுக்காக தான் நம்ம இதுமாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இனிப்பில் இணையக்கூடிய நேயர் வாங்க, வணக்கம் முதல் நேயர். சரி இனிப்பில்

0: நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: என்எம் துரை, நாகரத்ன பேசுறேங்க.
0: சரிங்க துரை, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா?
1: கொடுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுங்க.
2: ஓகே, உங்களுக்கான குறிப்புகள். இது இவர் வந்து
0: ஒரு புகழ்பெற்ற விண்வெளி விஞ்ஞானி, சரியா? அதை தாண்டி பார்த்தோன்னா இப்போ ஒரு இந்திய விண்வெளி திட்டத்தில்
2: முக்கிய
0: பங்காற்றிருக்காரு.
2: அதே போல ஹேரோடைனமிக்ஸ், காற்று இயக்கவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்காரு இந்த விஞ்ஞானி.
0: என்னங்க? இல்லை இல்லை இல்லை இல்லை இல்லை, இப்போ அவர் மறைந்துட்டாருங்க.
1: அப்துல் கலாம்.
0: அப்துல் கலாம் இல்லைங்களே, விண்வெளி நாயகன் அப்படின்னு. அது கண்டிப்பாக நம்ம விண்வெளினாவே நம்ம அவரை பற்றி பேசாமல் கடக்க முடியாது. ஒவ்வொரு அரசியல்வாதிகள் அது நடிகர்கள் மத்தியிலும் கூட பார்த்திங்கன்னா நமக்கு மிகப்பெரிய இம்பேக்டை கிளியர் பண்ணவர் நம்மளுடைய சயின்ஸ். இப்போ அவருக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த இளைஞர்களுடைய கனவு நாயகன் அப்படி கூட சொல்லுவாங்க. வணக்கம்.
3: மாலை இன்றி வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்கள்.
3: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாவல்பட்டி கோபால்.
0: சரிங்க கோபால், உங்களுக்கான குறிப்பு
3: கொடுங்க. அவர் குறிப்பு.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு கொடுக்கணும் அப்படின்னா, இவர் ஐஏஎஸ்சி பெங்களூரில் பணியாற்றிருக்கிறாருங்க.
3: பெங்களூர் இல்லைங்களா?
0: ஆமாங்க.
3: வாய்ப்புக்கு நன்றி.
0: சரி, நன்றிங்க. இனிப்பில் இனி மாற்று நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்
4: ஐயா. வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
4: வாழ்க வளத்துடன். கேவி ஜெயசீலன், குடமாட்டப்பட்டீங்களா?
0: சரிங்க, சொல்லுங்க.
4: விக்ரம் சாராபாய்.
0: விக்ரம் சாராபாய், அதாவது இவர் தான் நமது அந்த இஸ்ரோ அப்படின்ற ஒரு அமைப்பு உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்தவரை
4: இவர்தான்.
0: ஆஃப் த இன்கார்ப் அப்படின்னு ஆரம்பத்தில் வந்து அது இன்கார்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு தான் இஸ்ரோ அப்படின்னு வந்துருச்சு. ரொம்ப 8 வருடம் அதுலேருந்து பணியாற்றிருக்காருங்க. அதோட சேர்மனாக இருந்திருக்கிறார். 1919 மறைந்தார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. அவர் இல்லைங்க, இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க, இனிப்பில் தான் இருக்கீங்க, பொறுமையா சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. மேச்சேர்ந்து செந்தில்குமார். என்ன பண்றீங்க செந்தில்குமார்? கைத்தறி நெசவு செய்றீங்க. சரி, நல்லதுங்க. நாங்கள் வினாக்கள்லாம் கேட்டுட்டு இருக்கோம், பதில் தெரியுங்களா?
1: என்னன்னு சொல்லுங்க.
2: ஒரு விண்வெளி விஞ்ஞானியை பத்தி கேட்டுட்டு இருக்கோம். இந்திய விண்வெளி திட்டத்தில் முக்கிய பங்காற்றிய ஒருத்தர் இவர். ஏரோடைனமிக்ஸ், காற்று இயக்கவியல் ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருக்கார் இவர். அது மட்டும் இல்லாமல் ஐஐசி பெங்களூரில் பணியாற்றியிருக்கார். ஐஐஎஸ்சி பெங்களூரில்.
0: சூப்பருங்க. மயில்சாமி அண்ணாதுரை. நம்ம இவரை தாண்டி இவர் நம்ம பேசாமல் காண முடியாது. நம்ம தமிழகத்தை சார்ந்தவரே. அவர் முக்கியமாக விண்வெளி ஆராய்ச்சியில் வந்து பணியாற்றிருக்கிறார். அதுவும் சொல்லுமே சந்திராயன் திட்டத்தில் அவர் தான் வந்து முக்கிய பங்காற்றிருக்கார். அது குறிப்பாக இப்போது தமிழ்நாடு இருக்கக்கூடிய அந்த புதுமையான பாடத்திட்டங்கள்லாம் அமைக்கின்றதுக்காக அதோட தலைவராகவும் நம்ம தமிழக அரசு அவர் நியமித்திருக்கிறது. புதுமையான பாடங்கள்லாம் கொண்டு வரணும். மாணவர்கள் இப்போ இருக்கிற டெக்னாலஜியெல்லாம் நிறைய ஏஐலாம் வந்துருச்சு. அதுக்குமாரி கொண்டு வரதுக்காக அவருடைய தலைவர் வந்து நியமித்திருக்காரு. அவர் இல்லைங்க. நன்றிங்க. அவர் இல்லை, அவர் இல்லை. சரிங்க, இணைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வணங்க. வணக்கம்.
2: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. நாமக்கல்
0: மாவட்டத்தில் மேலும் ஒரு குறிப்பு உங்களுக்குன்னா, பல ஆய்வு கட்டுரைகளை வந்து வெளியிட்டிருக்கார். ரிசர்ச் அந்த பேப்பர்னு சொல்லுவோம், அதே ஜேர்னல் பப்ளிஷ் பண்ணியிருக்காருங்க. சரி, நன்றிங்க. நம்ம தொடர்ந்து பேசுவோம். அது முன்பாக ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தருமபுரி.
8: தொடர்புக்கு 9500848820.
9: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
10: 5 கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்று

0: கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில் புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சந்தூர் ரோட் போச்சம்பள்ளி.
3: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாட பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தருமபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23 நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
7: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுலர் ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: நான்கு மணி 11 நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. விடைத்தேடு வினாக்கள் நிகழ்ச்சி. நம்ம ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானி, அவர் பெயரில் இருக்கக்கூடிய அவரை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். யார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இணைப்பில் இணைக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
10: வணக்கம்.
9: வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. சென்னையிலிருந்து சம்பத் பேசுறீங்க. சம்பத் சொல்லுங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா இல்ல பதில் தெரியுங்களா? சதீஷ் தவான் என்பது சரியான பதில். வாழ்த்துக்கள். சூப்பரா வந்து பதில் சொல்லுங்க.
11: ஒரே ஒரு குழு அந்த ஐஐஎஸ்சி பெங்களூர் சொன்னீங்க பாத்தீங்களா,
9: அவர் ப்ரொஃபஸரா
11: இருந்திருக்காரு.
9: அவரை பத்தி வேற என்ன உங்களுக்கு தகவல் தெரியும்? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப அற்புதமா வந்து சொல்றீங்க.
10: என்ன
9: பாடல்கள் சொல்லுங்க?
11: எனக்கு நினைத்தாலும் இன்னைக்கு முன்ன வந்து பாரதி கண்ணம்மா.
9: பழைய பாட்டு போலுக்குது அது?
11: ஆமா, இது இப்ப பழசு பழசு
9: இல்ல. இப்ப இதா இடைக்கால பாட்டுல புது பாட வைக்கிறீங்களே?
11: சரி, பிரியங்கால இருந்து வனக்கோயிலு.
9: என்ன படம் அது? வனக்கு
11: பிரியங்கா படத்துல வனக்கோயிலே அப்படின்னு ஆரம்பிக்கும்.
9: ஐயோ அப்படிங்களா, எனக்கு வந்து. சரிங்க, வனக்குயிலேன்னு அவர் அருமையாக பாட்டு கேட்டிருங்க. ஆமாம், எஸ்பி பாலசுவரன் பாடியிருக்கார். சரி, நடத்துங்க. ஸோ இப்போது நம்ம பொதுவாக இந்த இதுக்காக இதை வந்து கேட்டோம் அப்படின்னா, கடந்த 2023 July 14 இஸ்ரோ வந்து நிலவிற்கு சந்திராயன் 3 அப்படின்ற ஒரு விண்கலத்தை வந்து அனுப்பியது. 40 நாட்கள் அது விண்வெளியில் பயணத்தை முடித்துக்கொண்டு சரியாக August 23 அது நிலவின் தென் துருவத்தில் விக்ரம் லேண்டர் மூலமாக பத்திரமாக தரங்கிறது. ஸோ இதை நம்ம கொண்டாடுற வகையில் ஒவ்வொரு ஆகஸ்ட் மாதமும் 23 தேசிய விண்வெளி தினம் கொண்டாடுறோம். நம்ம நேஷ்னல் ஸ்பேஸ் டே அப்படின்னு கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஸ்பேஸ் டே கொண்டாடுறது நமக்கு எல்லாம் ரொம்ப முக்கியமானு தெரியும். சந்திராயன் 3 வந்து பல்வேறு விஞ்ஞானிகள் பணியாற்றியிருக்காங்க. தங்களுடைய விடா முயற்சி, தங்களுடைய கடின உழைப்பெல்லாம் பணியாற்றியிருக்காங்க. அதில் சந்திராயன் 3 வந்து இந்த சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து தான் நமக்கு வெற்றிகரமாக ஏவப்பட்டது. ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த சந்திராயன் 3 தொடர்பான விஷயங்கள் நம்ம கேட்டோம். அதுவும் குறிப்பாக இந்த சந்திராயன் 3 வந்து ரொம்ப மற்ற நாடுகள் தென்துருவ நிலவில் வந்து எல்லா நாடுகளும் வந்து தரையிறங்கியிருக்காங்க. ஒரு சில நாடுகள் இருந்தாலும் கூட இந்த சவுத் ஃபோல்ன்றத கூட இறங்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ நம்ம கையில் ஒரு ஹாப்பிள் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஆரஞ்சு வச்சுருக்கோம், அது கீழே அந்த கிரவுண்ட் பகுதி இருக்குல்ல அதுதான் சவுத் ஃபோல்னு சொல்லுவோம். அங்கே சவுத் ஃபோலில் எப்பவுமே இருட்டாக இருக்கும், டார்க்காக இருக்கும். அந்த டார்க்காக இருக்கிறதுனால அந்த பகுதியில் நம்ம லேண்டர் பண்ணுறது, லேண்டர் வந்து அந்த சேட்டலைட்டை வந்து நம்ம லேண்ட் பண்ணுறது ரொம்ப கடினமான விஷயம் கூட. விண்கலத்தை லேண்ட் பண்ணுறது அது ரொம்ப வெற்றிகரமாக நம்ம இந்தியாவை சார்ந்தவங்க வந்து இந்தியா சார்ந்த விஞ்ஞானிகள் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தோடு செயல்படுத்தினாங்க. அதை கொண்டாடுற வழி தான் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் August 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடுறோம். அதை தெரிஞ்சுக்கின்றதுக்காக தான் நம்ம இந்த வினாவை கேட்டோம். அதுவும் குறிப்பாக சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மத்தியிலேருந்து இந்த சந்திராயன் 3

0: அது வந்து ஏவப்பட்டது. அதனால தான் கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி. அற்புதமாக வந்து சம்பத் சேனல்னு பதில் சொன்னால் அவருக்கான பாடலை கேட்போம். அதுக்கு முன்பாக தருமபுரி பண்பலை 102.5 ஒரு சிறிய விளம்பரங்களை தொடர்ந்து அடுத்த நேர பாடலை கேட்போம்.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
2: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: முழங்கால வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை. விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 9 இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடைத்தேடு வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் இந்த நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும். சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
4: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
5: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
7: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23 தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
2: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
3: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 விடைத்தேர்வு நாக்கணக்கு சீர் அற்புதமான இந்த மாநில பயணித்து கொண்டிருக்கின்ற நேர்கள் உங்களுடைய பயண விநியமாக வாழ்த்துக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரிலாம் முடிஞ்சிட்ருப்பாங்க, நிறைய குழந்தைங்களாம் வந்து ரோடு கிராஸ் பண்ணுறதுல வேகமாக போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது நிறைய பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த டூ வீலர் பயங்கர வேகமாக போகிறீங்க, அதுக்கு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு போங்க. ஏன்னா உங்களுக்கு வாழ்க்கைன்றது உங்களுக்கு மட்டும் உங்களை பெற்றோர் சார்ந்ததும் கூட, அதனால் கொஞ்சம் டூ வீலர் போகும்போது கொஞ்சம் ஸ்லோவாக போகுங்க. அதேமாதிரி ரோடு கிராஸ் பண்ணக்கூடியவங்களும் கொஞ்சம் பார்த்து போனீங்கன்னா எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம், சொல்லுங்க. கல்யாண சந்திரன், உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாமா? சரிங்க. இப்போ நமக்கு எல்லாம் பொதுவாக தெரியும், பரபரப்பா நம்ம உலக கோப்பை ஆக்கி போட்டி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நம்ம மொத்தம் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குது, அது இந்தியாவும் கூட டி பிரிவில் இடம்பெற்றிருக்கிறது. 16 நாடுகள் வந்து பங்கேற்கிறது. கல்யாண சந்திரன் பேசுறது கொஞ்சம் டிஸ்டர்பா இருக்கு, அதான் அவரை கட் பண்ணிட்டு அடுத்த நேரம் அனுப்பிடுங்க. வாங்க, வணக்கங்க.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க. சிக்கிம். சிக்கிம்ன்றது பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அது ஆமாம், சிக்கன் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கோழியில் கொண்டை இருக்கல, அந்த மாதிரி இருக்கும். நம்ம அந்த நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களும் இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களும் இணைக்கக்கூடிய அந்த பகுதி நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. கோழி கழுத்து மாரி இருக்கும், தான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த இடமா கூட சிக்கிம். வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
5: ஐயா, நல்லா இருக்கிறீங்களா?
3: நலமாக இருக்குங்க, சொல்லுங்கள்.
5: இருவருக்கும் வணக்கங்க.
3: வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
5: நாங்கள் மதியம் பாளைய ராமக்காயிலிருந்து 1வது
1: சரியா குறிப்பு வேணுமா பதில் சொல்றீங்களா? எப்படியும் கணிச்சிருப்பீங்க, டக்குனு இப்ப சொல்லி பரிசு பாடல வாங்கிப்பீங்க எனக்கு தெரியும்.
3: கல்கத்தாவில் இருக்கக்கூடிய என்ன நகரம் சொல்றீங்க? நேதாஜி நகர். அது இல்லைங்க, நன்றிங்க. வணக்கம், அடுத்த நேயர்.
6: இருவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் பட்படியில் இருந்து சந்திரசேகர்.
3: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களுக்கான குறிப்பு கொடுக்கலாம் எப்படிங்க?
6: இப்போ கொடுங்க ஐயா குறிப்பு.
1: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு வரலாற்று ரீதியாக விவசாய பகுதியாக இருந்துச்சு. அதாவது முன்னர் காலத்தில், அந்த காலத்தில் விவசாய பகுதியாக இருந்துச்சு, இப்போ வந்து பயங்கரமான சிட்டியாக மாறிடுச்சு. இது
3: எதுக்காக இந்த நகரத்தை பற்றி கேட்குறோம் அப்படின்னா, உலகக்கோப்பை ஆக்கி போட்டி நடைபெற்று கொண்டிருக்குது, அதனால இந்த நகரத்துக்கு இதுக்கு நெருங்கி தொடர்பு இருக்குங்க.
1: ஆமாம்,
3: இல்லைங்க வெனிஸ் எங்க நடக்குது முதல்ல, எங்க நடக்குது தெரியுங்களா? ஆக்கி போட்டி, உலகக்கோப்பை ஆக்கி போட்டி எங்க நடக்குது தெரியுமா? இல்லைங்க பிரான்ஸ் இல்லைங்களே, இப்படி சொல்றீங்களே, உங்களை எவ்வளோ அப்டேட்டாக நினச்சிருந்தது, எவ்வளோ அப்படி அப்படி பயங்கர. யா நெதர்லாந்தில் நடக்குதுங்க. சரி, பெல்ஜியம்ன்றது ஒரு நாடு, அதுக்கு அந்த நாடு பங்கேற்கிறது. சரிங்க, நன்றிங்க. இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம், வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
7: நான் மதுரை மாவட்டம் சண்முகசுந்தரம்.
3: சொல்லுங்க சண்முகசுந்தரம்.
1: ஒரு
3: நகரம்
1: கேக்குறோம்,
3: அதுவும் குறிப்பாக நேற்று இரவு கூட, நம்ம நேற்று கூட நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தானை வீழ்த்தி இந்தியா 2வது செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க. அந்த நகரத்தில் தான் அந்த போட்டி நடைபெற்றதுங்க. 5-3 கணக்கில் நம்ம பாகிஸ்தானை
7: வீழ்த்தினோம்.
3: சரிங்க, நன்றிங்க. அந்த நகரம் எங்கே இருக்கு அப்படின்னா நெதர்லாந்தில் இருக்குது. அந்த நகரத்தை பற்றி கேட்டுட்டு இருக்கோம். வாங்க, அடுத்த நேயர்.
1: வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க.
7: தண்டபாணி.

0: நாட்கள் ஆகுது தண்டு பண்ணி ஐயா?
1: பத்து நாள் ஆச்சு.
0: ஆஹா, சூப்பருங்க. தெரியுங்க, நீங்க கரெக்டா அந்த பதில் சொல்லுவீங்க. அதான்
1: கேட்டா
0: அதுதான் எனக்கு தெரியும். தண்டை பண்ணி ஐயா தானே, அது ஒரு சூப்பருங்க. சரியான பதில், சூப்பருங்க. அற்புதமா பதில் சொல்றீங்க தண்டபாணி ஐயா, வாழ்த்துக்கள். அந்த நகர் தான் வந்து உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நம்ம இந்தியா கூட இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு வந்து நம்ம போயிருக்கோம். நம்ம டி பிரிவில் இருந்தோம். டி பிரிவில் வந்து மொத்தம் பாகிஸ்தான், வேல்ஸ், இங்கிலாந்து இருந்துச்சு. அதில் நம்ம இந்தியா வந்து செகண்ட் ரவுண்டுக்கு ஜெயிச்சிட்டாங்க. பாகிஸ்தானையும் ஜெயிச்சிட்டாங்க, வேல்ஸ் இதையும் ஜெயிச்சிட்டாங்க. 3-1 அப்படி கணக்கில் வேல்ஸ் ஜெயித்தாங்க. அதை பாகிஸ்தான் பார்த்திங்கன்னா 5-3 அப்படின்ற கணக்கில் நம்ம ஜெயிச்சு செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்கோம். அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா நம்ம 22ஆம் தேதி நடக்குது. அதுக்கடுத்தபடி 24ஆம் தேதி நடக்குது. அது ஜெயிச்சிட்டு நம்ம அப்படி டக்குன்னு செமி இது போயிடலாம், குவார்டர் ஃபைனலுக்கு போயிடலாம். ஸோ நமக்கு நிச்சயமாக இந்த தடவை பொதுவாக நம்ம ஹாக்கி அணியாக கிட்டத்தட்ட 1971 வந்து ஆரம்பித்தாங்க. அதுக்கு பிறகு ஒரே ஒரு டைம் தான் நம்ம வந்து சாம்பியன் பேண்ட் வாங்கினோம், 1975 தான் வாங்கினோம். அதுக்கு பிறகு நிறைய டைம் எவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கோம், நம்மளால் அது வெற்றி கோப்பையை பெற முடியல, வெற்றி பக்கத்தில் போய் போயிருக்கோம். இந்த டைம் கண்டிப்பாக ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு உத்வேகத்தோடு இந்திய ஹாக்கி அணி கிளம்பியிருக்காங்க. லாஸ்ட் டைம் 2023ஆம் ஆண்டு நம்ம இந்தியாவில் தான் நடந்துச்சு, அது வந்து ஜெர்மனி வந்து ஜெயிச்சாங்க. சரிங்க, சூப்பர். நம்ம ஹாக்கி ஒரு வாழ்த்து தெரிவித்துன்னு நாம் கண்டிப்பாக ஜெயித்தோம் அப்படியே. இது ஆமாம், இதே இந்த விடுத்த விண்ணாக்கள் நிகழ்ச்சியில் 30ஆம் தேதி முடிது போட்டி, 31ஆம் தேதி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், திங்கட்கிழமை இதை பற்றி பேசுகிறோம். நல்லதுங்க. சரிங்க, என்ன பால் கேட்கலாம் சொல்லுங்க.
1: பன்னீர் புஷ்பங்கள் படத்துலேருந்து பூந்தளி ராட.
0: பன்னீர் புஷ்பங்கள்,
1: ஆமாங்க.
0: பன்னீர் புஷ்பங்கள், அருமையான ஒரு பாட்டை வந்து கேட்டுங்கிறீங்க. சரிங்க, நல்லதுங்க. அந்த பாட்டில் வந்து கேட்கலாம். நன்றிங்க.
1: சகோதரிக்கு வணக்கம்மா.
0: வணக்கம்யாவை.
2: மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடல் இறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
10: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
11: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
12: தர்மபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
8: சிறுநீரக கற்கள், சிறுநீர் தேக்கம், டயாலிசிஸ் மற்றும் கிட்னி பிரச்சனைகளுக்கு அணுகவும்
3: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
4: தொடர்புக்கு 9500848420.
0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.

வழங்கிய விடைத்தேடும் வினாக்கள். இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்று நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
1: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கிறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
2: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரும்.

0: ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
1: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.

0: சில பாடல்கள் கேட்கும்போது நமக்கு அப்படியே மெய் மறந்து போயிடும்ல,
1: ஆமா,
0: அதை
1: அதனால
0: தான் இப்போ
1: தான் மெய்
0: நடந்துச்சு.
1: மறந்து கேட்டுருங்க.
0: சரிங்க, ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4:42 எழுந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பாடலை கேட்டு நாம தூங்கலாம், ஆனால் நேயர்கள் இல்லைனா காரில் போகிறவங்களாம் கொஞ்சம் தூங்காமல் போன நல்லா இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு நல்ல நல்ல பாடல் நாங்கள் அடுத்து அடுத்து ஒரு மணி நேரத்தில் போட போகிறோம், கேட்டுட்டு போங்க.
1: ஆமா,
0: நிகழ்ச்சியில்
1: மாலை
0: பார்த்தீங்க,
1: நிகழ்ச்சி
0: ஐந்து தான் சூப்பராக நீங்கள் பாடலாம் நான் கேட்கலாம். ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியா சார்ந்த பெருமையான விஷயங்கள் நிறைய பேசிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக இப்போது தமிழ்நோட தமிழர்கள் பெருவாக கலாச்சாரம் பண்பாடோட பாரம்பரியத்தோடு தொடர்புக்கூடிய நிறைய விலங்கினங்கள் இருந்தாலும் கூட நம்மோட தொடர்புக்கூடிய மிகப்பெரிய ஒன்றாக நமக்கு பசுமாடுனுவோம். இன்னும் கூட நம்ம தெய்வமாக வணங்கக்கூடியதுன்னு அது சென்டிமெண்ட்டாகவும் வச்சுருப்பாங்க. கிராமப்புறங்கள்லாம் வந்து
1: அதிலிருந்து அதை வந்து ஒரு தெய்வமாகவும் பார்ப்பாங்க, சில பேர் வந்து வரலாற்று ரீதியாகவும்
0: பொதுவாக நம்ம எல்லாமே இப்போ இருக்கிற ஜெனரேஷன் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே நமக்கு கமர்ஷியலாக தான் பார்ப்போம். இதுல இருந்து நமக்கு எவ்வளவு வருமானம் வரும், லாபம் வரும்னு பார்ப்போம். ஆனால் கிராமத்துலாம் அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. ஸோ அது வந்து நம்மளோட உறவோட இருக்கக்கூடாது பார்ப்பாங்க. போட்டோலாம் பிடிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா, நீங்க கிராமப்புறங்களா போட்டோ மாடு ரெண்டு பிடிச்சின்னு போட்டோ பிடிச்சி வீட்டில் வச்சிருப்பாங்க பார்த்தீங்களா,
1: வீட்டோட வாசப்படியில் மேலே வச்சிருப்பாங்க.
0: அதுக்கு ஆதார் கார்டு மட்டும் தான் பிடிக்காம இருக்காங்க அவங்க. சரி, அந்த மாதிரி நிறைய பேர்
1: வாழ்வியலோட ஒரு அங்கமா மாறி.
0: ஆமா, நிறைய பாடல்கள் கூட பிடிச்சிருப்பாங்க. ரேஷன் கார்டில் கூட பேர் சேர்த்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கோம் அப்படின்னு நினைப்பாங்களா மனிதர்களோட. அந்த மாதிரி பாரம்பரியமான ரொம்ப தொடர்புடைய ஒன்று தான் நமக்கு மாடு. இவ்வளோ மாடு மாதிரி ஏன் கத்தி கத்தி பேசுகிறோம் அப்படின்னா மாடை பார்த்தா ஒரு கேட்க போகிறோம். அதனால தான் வந்து நேர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் நம்ம அறிமுக நேர்களாக இருந்தால் 0-43-42-24-40-32 மற்றும் 94-86-86-81-10-25 என்றிலும்
1: வழக்கமாக வரும் நேர்கள் 0-43-42 என்ற முன்னணியில் புடைய 24-40-31 என்ற எண்ணிலும் மற்றொரு எண்ணாக 94-86-65-20-25 என்ற இரு எண்களிலும் அழைத்து பங்கேற்கலாம்.
0: சரி, இனிப்பில் இணைக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசுங்க. தருமபுரி
2: கேட்டுட்டாரு.
1: சரிங்க, யார் எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேரும் ஊரும் பதிவு பண்ணிக்கோங்க.
2: நல்லமல்லி ஒன்றியம் நார்த்தம்பட்டி என்ஆர் முத்து.
0: சரிங்க
1: முத்தையா, உங்களுக்கான குறிப்பு கொடுத்துடலாமா?
2: கொடுங்க மேடம்.
1: இது ஒரு மாட்டினம், தமிழ்நாடோட பண்பாடோட தொடர்புடையது, மரபியல் கால்நடை மாட்டினம்.
0: ஒரு வாய்ப்பு. சரி, நன்றிங்க. வாங்க இனிப்பில் இனிமே அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க பேசுறீங்க?
3: சேலம் மாவட்டம், கைத்தறி கருணாகரன்.
0: கைத்தறி கருணாகரன், சரிங்க, நல்லதுங்க. நீங்க வீட்டுல மாடு வளர்ப்பீங்களா எப்படிங்க?
3: இல்ல சார், நானே கைத்தறி தான் செஞ்சிருக்கேன்.
0: ஓ, அப்படிங்களா, சரிங்க. எப்படி முழுக்க காலையில இருந்து இரவு வரை கைத்தறி நெய்வீங்களா, ஏதாவது இடையில உங்களுக்கு ஓய்வு எல்லாம் எடுத்துப்பீங்களா, எப்படிங்க அது? உங்களுக்கான ஒரு மாட்டினம் பத்தி கேக்குறங்க, ஒரு மாட்டோட இனத்தோட பெயரை கேக்குறங்க.
1: மாட்டினத்துக்கு வந்து மிடுக்கான திமுழு

0: கூடிய வலிமையான தோற்றத்திற்கு பெயர் பெற்ற ஒரு மாட்டினம்.
1: காங்கேயம் காளை இருக்கு, அப்புறமா அதை தாண்டி இருக்கக்கூடிய புளியங்குளம், அதுக்கு
2: புளியங்குளம்,
1: அந்த மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இனங்கள்லாம் நம்ம கூட இருக்கு. பட் அது இல்லைங்க நாங்க கேக்குறது.
2: சரி சரி,
1: நன்றிங்க. வாங்க இனிப்பிள்ளி, அடுத்த நேரம் வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க. வெளிநாட்டிலிருந்து பால் உற்பத்தி வேணும்ன்றதுக்காக தான் நம்ம அது வந்து இறக்குமதி பண்ணி. வணக்கங்க.
4: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
4: ரெட்டியில இருந்து செல்வி பேசுறேன்.
1: செல்விமா, பதில் தெரியுங்களா? செல்விமா,
4: ஆலங்குடி நாட்டு மாடு.
1: ஆஹா, என்னங்க? ஆலம்
4: ஆலங்குடி நாட்டு மாடு.
1: ஆலங்குடி இல்லைங்களே,
0: ஆலம்பாடி. யாரோ ஆலம்பாடி ஆலம்பாடி சொல்லு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க.
1: ஆலம்பாடிமா, வீட்டுல நீங்க மாடு வளர்த்துறீங்களா? மாடு வீட்டுல மாடு வச்சிருக்கீங்களா? எப்படி, இந்த பசு மாடுங்களா இல்ல பால் கறவைக்கா கறவை மாடு
4: வச்சிருக்கீங்களா?
1: இப்ப நிறைய கிராமப்புறங்களா நம்மளோட முக்கியமான எக்கனாமிக் த போன் ஆஃப் த ஃபேமிலின்ற மாதிரி குடும்பத்துக்கு வருமானம் தரக்கூடியது மாடுகள். எல்லா கிராமத்துல வீட்டுக்கு ரெண்டு மாடு அதை வச்சிருக்காங்க. அதை வச்சு எப்படியாவது பொழைச்சிருவோம் அப்படின்றதான். அது பெருசா வருமானம் வராது. அன்றாட தேவைகள், குழந்தைங்களுக்கு இந்த படிப்பு செலவுக்கு, நிறைய பேர் எக்ஸாம் ஃபீஸ் எல்லாம் கட்டுவாங்க, அட்மிஷன் ஃபீஸ் கட்டுவாங்க, அதை வச்சுதான் கட்டுவாங்க நிறைய பேர். அது குழந்தைங்களுக்கு துணி எடுக்கிறதுல அது பெரிய விஷயம் தான். அது நிறைய கிராமப்புறங்களில் மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்குது. இந்தியாவில் உலக லெவலில் இப்போ அதிகமான பால் உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகள் இந்தியாவும் முதன்மையான நாடுகள். அதுவும் தமிழகத்தில் நிறைய கிராமப்புறங்கள், நம்ம மாரி மண் சார்ந்த தருமபுரி மாவட்டங்கள் நிறைய பேர் வளர்க்குறாங்க. வாழ்த்துக்கள். சரிம்மா, ஆலம்பாடி மாட்டின் என்பது சரியான பதில். சரி, நம்ம ஏன் இதை கேட்டோம் அப்படின்னா, குறிப்பாக அந்த ஆலம்பாடின்றது என்ன அப்படின்னா, நம்ம பையா ஆறுக்குள்ள பாட்டை கூட கேட்க போயிட்டாங்க. சரி, நம்ம நல்ல பாட்டு ஒன்று போடுவோம். பொதுவாக நம்ம இங்கே ஆலம்பாடின்றது பொதுவாக எங்கே இருக்குது அப்படின்னா, நம்ம காவேரி கரையோ இருக்கக்கூடிய ஒரு ஊரோட பேர். இது ஆலம்பாடி நாட்டின் ஆராய்ச்சி மையன்றது எங்கே இருக்குன்னா, இந்த பாலகோட்டுக்கும் காரிமங்கலத்துக்கும் இடையில் ஒரு ஊர். அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட ரிசர்ச் ஆய்வு மையங்கள் வந்து ஆரம்பித்து அதுலேருந்து நிறைய மாட்டினங்கள்லாம் பாதுகாத்து வருகிறாங்க. தர்மபுரியில் அமைக்கப்பட்டது நம்ம மாவட்டத்தில் இருக்குது. அதை தான் அங்கே கேட்டோம். இந்த மாட்டினை பொறுத்த வரைக்கும் உழவு, அது வண்டி இழுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. வறட்சி காலங்களில் கூட இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இந்த கறவை மாடுலாம் பொதுவாக நிறைய நீங்கள் போசா போடணும், புல் போடணும், அது எப்போ ஓயாமல் சாப்பிட்டே இருக்கும், கேப்பு விடாது. ஆனால் இதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த வறட்சியான பகுதியில் கூட காஞ்சி பண்ண பில்லு இலைத்தலைகள் கூட சாப்பிட்டு வளரக்கூடிய ஒரு வகையான மாட்டினம் தான் அந்த ஆலம்பாடி மாட்டினம். அது நம்ம தருமபுரியில் ஆராய்ச்சி மையம் இருக்குது. ஒரு 340 முதல் 40 கிலோமீட்டர் இடை கொண்டது. காரிமங்கலம் பகுதியில் அமைந்திருக்குது. அதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். அது அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. இயல்பாகவே நாட்டு மாட்டினங்களுக்கு அதிகமான நோய் தாக்கம் அதிகம் இருக்காது. அது எவ்வளோ நோய் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. இப்போ நிறைய வெயில் அடிக்குது, மழை அடிக்குதுன்னா சில சமயங்கள் அப்படியே விட்டுருவாங்க. அது நனைஞ்சாலும் கூட எதுவும் ஆகாத சக்தி வாய்ந்த ஒரு மாட்டினங்கள். கலப்பின மாட்டினங்கள்லேருந்து புதுமையானதான் நமக்கு இந்த ஆலம்பாடி மாட்டினம். மலையும் மலை சார்ந்த பகுதிகள், காடுகள் பகுதியில் நிறைய வளரக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். சரி, அருமையான இந்த மொபைல்
0: சிறப்புகளும் வாய்ந்த இந்த மாட்டினம், ஆலம்பாடி மாட்டினம், நமது மாவட்டத்தின் பெருமை அப்படின்னு சொல்லலாம்.
1: சரி, நம்ம தொடர்ந்து நல்ல பாலுக்கப்போ அவருக்கு ஒரு விளம்பரவிலை தொடர்ந்து.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
6: +2 முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள், வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
7: கான்டாக்ட் 8985712345 or visit
8: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே

0: சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
3: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகை ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
9: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
10: புற்றுநோய் கதிர்வீச்சு சிகிச்சை, ரேடியோ தெரபி, கீமோ தெரபி மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை அனைத்தும் ஒரே இடத்தில் நம்ம ஊரில். அணுகவும் விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, வைசுவள்ளி, தர்மபுரி.
11: தொடர்புக்கு 9500848420.
12: பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு நாளத்தை கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு மனிதர்கள் ஏற்படக்கூடியதுன்னா நமக்கு கொசு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த கொசுத்தெல்லாம் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி எல்லாரும் டைலாகை சொல்லுவாங்க. அது என்ன ரீசன்னா பார்க்கறது சின்னதாக இருந்தால் கூட மிகப்பெரிய ஒரு பாதிப்பை உலகளவில் ஏற்படுத்தக்கூடியதுன்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஆண்டு August 20 வந்து எல்லா நாடுகளும் உலக கொசு ஒழிப்பு தினம், கொசு தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். பொதுவாக ஒவ்வொரு ஆண்டு அந்த மலேரியாவில் கிட்டத்தட்ட 20 கோடிக்கும் அதிகமான மக்களை வந்து பாதிக்கிறது. அது 600,000 அதிகமான மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க. கிராமப்புறங்களில் இருக்க கூட இந்த நகர்ப்புறங்களில் எங்கெல்லாம் நீர் தேக்கம் அதிகமாக இருக்கும் அங்கே கொசு வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ இந்த கொசு கொசுன்னு பேசுறது அடுத்த வினா வந்து ஒரு கொசு சம்மந்தப்பட்ட ஒரு சயின்டிஸ்டை பற்றி தான் கேட்க போகிறோம். அதையும் தாண்டி இப்போது எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம இப்போலாம் அந்த கொசு கடிக்கிறதுனால மலேரியா அப்படி கடி நோய் நம்ம தாக்கிறது இருக்கிறது அதிகமாக பார்க்க முடியும்.
13: அந்த
12: இந்த மலேரியா தென் டெங்கு காய்ச்சலுக்கு கொசுக்களாலேயே அதிகமாக ஏற்படுது. டெங்கு காய்ச்சல் நம்ம சமீப நாட்கள்லாம் பார்த்தோம். வணக்கங்க, இனிப்படி வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
14: அரியலூர் மாவட்டம்
12: சரிங்க. நாங்கள் தானே உங்களுக்கான ஒரு சயின்டிஸ்ட் பேருங்க. கொசுக்கும் இவருக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கு அப்படி சொல்லுவோம்.
13: அவர் தான் அந்த கொசுக்கள் மூலம் பரவுற அந்த நோயை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொன்னவர். அதுக்காக நோபல் பரிசும் வாங்கியிருக்காரு.
12: அவர் யாருங்க கேக்குறோம்.
13: அவர் நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரு. குறிப்பா சொல்ல போனா இந்தியால பிறந்த ஒரு மனிதர், பட் பிறப்பால் இந்தியன் ஆக இருந்தாலும்
12: வெளிநாட்டுல போயிட்டு இது பண்ணிருக்காருங்க. ரெண்டு வகையான இப்ப மலேரியா நான் பார்த்தோம். இந்த மலேரியா கொசு பாத்தீங்கன்னா நைட்லதான் நம்ம வந்து கிடைக்கும். டெங்கு கொசு வந்து பட்ட பகலில் கிடைக்கும். நம்ம பகலில் வந்து கடிக்கக்கூடியது. நம்ம அந்த கொசுகள் இருந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த கழிவுநீர்கள் தேங்காய் இல்லாம நான் பாத்துக்கணும். வணக்கங்க, உங்க பேர் சொல்லுங்க.
14: ஹலோ,
12: வணக்கம் சொல்லுங்க.
13: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
14: கோகுல், தர்மபுரி.
12: கோகுல், தர்மபுரி. கோகுல், ஒரு கொசு கண்டுபிடித்தவர், அந்த கொசு தாக்கத்தை கண்டுபிடிச்சவரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம்.
13: இவர் வந்து இந்தியாவில இருக்கிற உத்தரகாண்ட் மாநிலத்துல பிறந்திருக்காரு. பிறந்துட்டு பிரிட்டனில் போய் படிச்சுட்டு வந்துட்டு மறுபடியும் சென்னை

0: மாகாணத்திற்கு வந்து செகந்திராபாத், கொல்கத்தா ஆகிய நகரங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணி 1897 அந்த அனபிளாஸ் அப்படின்ற கொசுக்களால மலேரியா பரவுறத,
1: அதுவும் பெண் கொசு,
0: என்னங்க
1: ஆஹா சூப்பருங்க, அற்புதமாக சொல்லிட்டீங்க. டாக்டர் ரொனால்ட் ராஸ் அவர் தான் வந்து 1897 முக்கியமாக கண்டுபிடித்தார். அவரை பற்றி நமக்கு கேட்டோம். இன்னைக்கு வந்து 20 கொசு ஒழிப்பு தினம், கொசு தினம் அப்படின்னு
0: ஒவ்வொரு நாளும் அவர் கண்டுபிடிச்சி அதை விழிப்புணர்வை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததுனால இந்த 20 வந்து உலக கொசுக்கள் ஒழிப்பு தினமாக கொண்டாடிட்டு வரும்.
1: அதெல்லாம் மக்கள் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா நீர் தேங்க இல்லாமல் நான் பார்த்துக்கணும். நிறைய இந்த பேக்கெட்டுகள் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் இல்லை, இந்த உரல், அந்த கல் சொல்லுவோம், ஆட்டுக்கல்,
0: அந்த
1: தேங்காய் ஓடுகள், இந்த மாதிரி இடத்துல தேங்காமல் கழிவு நீர் தேங்காமல் பார்த்துக்கணும். அப்படின்னா நம்மளோட பொதுவாக நம்ம டெங்கு காய்ச்சல், மலேரியா காய்ச்சலை குறைவாக நம்ம தடுக்கலாம், மேக்ஸிமம் தடுக்கலாம், பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம விடுதலை நாட்கள் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. இன்று 4 வினாக்கள் கேட்டோம். முதல் வினாவாக தேசிய விண்வெளி தினம், அது சந்திராயன் 3 நிலவில் தரங்கிய தினமாக ஆகஸ்ட் 23 அது எங்கே தேவைப்படுது, சதீஷ் தவான் விண்வெளி மையத்தில். அதனால் அந்த சதீஷ் தவான் அப்படின்ற ஒரு விண்வெளி நம்ம இஸ்ரோட முன்னாள் தலைவரை பற்றி கேட்டோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலம்பாடி மாட்டினம், நம்ம தமிழகத்தில் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கு அடையாளம் இருக்கக்கூடிய ஆலம்பாடி மாட்டினம் கேட்டோம். மூன்றாவதாக
0: ஹாக்கி போட்டி நடைபெறுகிற ஒரு நகரத்தை பற்றி,
1: ஆம்ஸ்டெல்வின் அப்படின்னு நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய, நிறைவாக
0: சார் ரொனால்டோ ரோஸ் பற்றி
1: உலக கொஸ்தனம் நிகழ்ச்சி நிறைவுகிறது. நிகழ்ச்சி இதுவரை அறிவிப்பாளர்கள் மாரிமுத்து மற்றும்
0: சசிகலா கிருஷ்ணன்,
1: நன்றி நேர்களே.

வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தேஞ்சல். இந்நிகழ்ச்சி வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான். மலைத்தென்ஷல் நிகழ்ச்சியில் மூவேந்தர் திரைப்படத்திலிருந்து சிற்பியின் இசையில் அறிவுமதியின் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார் அரிஹரன்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டி ஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
1: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நீரும் மாலை 5:10. நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை முதல் மதியம் 1 வரை நடைபெற உள்ளது. இதில் 10 தேர்ச்சி முதல் அனைத்து கல்வி தகுதியுடையவர்களும் பங்கேற்கலாம். மேலும் விவரங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டு மையத்தை நேரில் அணுகலாம் அல்லது 043-43-29-89-83 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் என கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும்

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தர்மபுரி மாவட்டம் லக்கியம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
4: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் ஏஐ ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
5: என்ஐசி ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஸ்வர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
6: சூப்பரான பாடல்களை கேட்டுட்டு இருக்கு மாலை தேஞ்சல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் இளையராஜாவின் இசையில் கலஞ்சியம் பாடல் வரிகளில் அமைந்த பாடலை பாடியிருக்கிறார் சாதனா சர்கம், கிழக்கும் மேற்கும் திரைப்படத்திலிருந்து.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
2: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
3: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
6: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
7: நிகழ்ச்சியில் தருமபுரி மாவட்ட ஆட்சியரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெறவுள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்குட்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்கலாம். கல்லூரி பாலிடெக்னிக் மாணவர்களும் பங்கேற்கலாம். பொது பிரிவினருக்கு 15 முதல் 35 வயதிற்குள் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் பங்கேற்கலாம். tncmtrophy.sdat.in என்ற இணையதளம் மூலம் இம்மாதம் 31ஆம் தேதி வரை பதிவு செய்யலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார்.
8: குழந்தைகளுக்கான தீவிர சிகிச்சை பிரிவு PICU நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. அனுபவம் வாய்ந்த பீடியாட்ரிக் இன்டென்சிவிஸ்ட் மூலம் கடுமையான காய்ச்சல், தீவிர டெங்கு, மூச்சு திணறல், ஆஸ்துமா, நிமோனியா போன்ற நோய் தொற்றுகளுக்கு வென்டிலேட்டர் வசதியுடன் 24 மணி நேரமும் சிகிச்சை அளிக்கப்படுகிறது. விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தருமபுரி.
9: தொடர்புக்கு 9500

0: 1520.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
6: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கிற மாலை தேன்ஷல் உலா வந்து கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:22. இனிமையான பாடல்களை கேட்டுட்ருக்கோம் மாலை தேன்ஷல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் நாம் இருவர் நமக்கு இருவர் திரைப்படத்திலிருந்து விதா சர்மா ஹரிஹரன் குரலில் பாடிய பாடல் இது உங்களுக்காக.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குருஜி மருத்துவமனை, சேலம்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
0: மிஸ்டர் கோல்ட் 100% கடலை எண்ணெய்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரிப்ஸ், நடைகளும் உடையிலும் வைக்கிங் தான். அன்பளை இசைத்துக் கொண்டிருக்கும் நேரம் மாலை 5:30. மனதை மயக்கும் பாடல்களை கேட்டு ரசிச்சிருக்கோம் மாலை தென்றல் நிகழ்ச்சியில. நிகழ்ச்சியில் அடுத்ததாக தேவாவின் இசையில் கவிஞர் காளிதாசன் பாடல் வரிகளில் அமைந்த இந்த பாடலை பாடியிருக்கிறாங்க மனு மற்றும் கே சித்ரா ஆகியோர். நட்புக்காக

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தருமபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
5: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: இறைப்பை, குடல், கல்லீரல் மற்றும் கணைய பிரச்சனைகள், செரிமான கோளாறு, வயிற்றில் கட்டி, பித்தப்பை கற்கள், குடலிறக்கம், ஒட்டுக்குடல் மற்றும் பைல்ஸ் பிரச்சனைகளுக்கு அணுகவும்
2: விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூர், தர்மபுரி.
3: தொடர்புக்கு 9500848420.

உங்கள் இதயங்களை இதமாக தலாட்டி கொண்டிருக்கிறது மாலை தென்றல். ஒளிவுல வந்துகொண்டிருக்கும் நேரம் 5:38 நிகழ்ச்சியில் நிலவிவா திரைப்படத்திலிருந்து வலம் வரும் பாடலை பாடியிருக்கிறாங்க அரிஹரன் மற்றும் கே சித்ரா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
5: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில் சேலம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

உயிர் போடும் உணர் போடும் உங்கள் உறவுகளில் உறவாடி கொண்டிருக்கிறது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 மலித்தின்றல். மலித்தின்றல் நிகழ்ச்சியில் உன்னிடத்தில் இன்னி கொடுத்தேன் திரைப்படத்திலிருந்து வலம் வரும் பாடலை எழுதியிருக்காங்க ரவிசங்கர், பாடலை பாடியிருக்கிறாங்க உன்னிகிருஷ்ணன், கே சித்ரா ஆகியோர்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
2: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்கள

0: மங்களுக்கு வாங்க.
1: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
2: தர்மபுரி மாவட்டம் லக்கிம்பட்டி ஊராட்சி செந்தில் நகரில் எழுந்தருளியுள்ள விநாயகர் செந்தில் பாலமுருகன் மகாமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா 23ஆம் தேதி நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவிருப்பது செந்தில் நகர் மக்கள் நலவாழ்வு அமைப்பு மற்றும் கோவில் நிர்வாக குழு.
3: தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

சூப்பரான பாடல்களை அடுத்தடுத்து கேட்டுட்ருக்கோம். நிகழ்ச்சியில் பாட்டாளி திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா குரலில்

0: ஒழித்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய மாலை தின்ற நிகழ்ச்சி. தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசைக்கும் நேரம் மாலை 6 மணி. நேர்களினி தொடர்ந்து கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி.

0: ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
1: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான இரண்டாம் தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
0: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
2: வணக்கம் நேயர்களே, இன்று நாம் தரிசிக்கவிருக்கும் திருத்தலம் திருப்பட்டூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் மன்னச்சநல்லூர் வட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் என்றும் பொதுவாக பிரம்மா கோவில் என்றும் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் பதிவிலும் இத்தலம் திருப்பட்டூர் மன்னச்சநல்லூர் வட்டம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருக்கோயிலின் மிக முக்கியமான சிறப்பு பிரம்மதேவரின் தலைவிதியோடு தொடர்புடையதாக கூறப்படும் தல வரலாறு ஆகும். புராண கதையின்படி பிரம்மதேவருக்கு 5 தலைகள் இருந்தன. தமக்கு 5 முகங்கள் இருப்பதால் சிவபெருமானைப் போலவே தானும் முத்தொழில்களையும் செய்யக்கூடியவன் என்ற கர்வம் பிரம்மதேவருக்கு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பிரம்மாவின் அந்த செருக்கை அடக்க நினைத்த சிவபெருமான் அவருடைய ஒரு தலையை அகற்றி அவருடைய படைப்பாற்றலையும் நீக்கியதாக தல புராணம் கூறுகிறது. தன்னுடைய தவறை உணர்ந்த பிரம்மதேவர் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு கடுமையான தவம் மேற்கொண்டார். அப்போது பிரம்மதேவர் பல சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் தல வரலாற்று பதிவின்படி பிரம்மதேவர் இத்தலத்தில் 12 சிவலிங்கங்களை உருவாக்கி தீர்த்த கிணற்றையும் ஏற்படுத்தி சிவபெருமானை வழிபட்டார். அதன் மூலம் தன்னுடைய பழைய சக்திகளை மீண்டும் பெற்றார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தலத்தின் தனிச்சிறப்புகளில் ஒன்று சிவபெருமானுடன் பிரம்மதேவருக்கும் இங்கு முக்கியத்துவம் வழங்கப்படுவது. பிரம்மதேவர் தன்னுடைய தவறை உணர்ந்து சிவபெருமானை வணங்கி அருள் பெற்ற திருத்தலம் என்பதால் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் என்ற பெயர் ஏற்பட்டதாக பக்தி மரபில் கூறப்படுகிறது. இங்கு வழிபட்டால் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடைகள் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடையே நிலவுகிறது. குறிப்பாக விதி தொடர்பான தடைகள், வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லாமை, திருமணம், கல்வி, தொழில், வேலைவாய்ப்பு போன்ற பல்வேறு வேண்டுதல்களுக்காக பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து வழிபடுகின்றனர். இவை பக்தி நம்பிக்கைகளாகும். ஆன்மீக பாரம்பரியத்தில் இத்தலத்திற்கு வழங்கப்படும் சிறப்புகளாக அவற்றை பார்க்கலாம். இந்த கோயிலின் மற்றொரு முக்கியமான அம்சம் பிரம்மதேவர் வழிபட்டதாக கூறப்படும் துவாதச லிங்கங்கள், அதாவது 12 சிவலிங்கங்கள். தல வரலாற்றில் குறிப்பிடப்படும் சிவலிங்கங்களில் பிரம்மபுரீஸ்வரர், பழமலைநாதர், பாதாளேஸ்வரர், தாயுமானவர், மண்டூகநாதர், ஏகாம்பரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், கைலாயநாதர், ஜம்புகேஸ்வரர், காலத்திநாதர், சப்தரீஸ்வரர், சுத்தரத்தினேஸ்வரர் என 12 திருநாமங்கள் இடம்பெறுகின்றன. இவ்வாறு ஒரே திருத்தலத்தில் பல்வேறு புகழ்பெற்ற சிவத்தலங்களின் பெயர்களை தாங்கிய சிவலிங்கங்கள் அமைந்திருப்பது இத்தலத்தின் தனித்துவத்தை மேலும் அதிகரிக்கிறது. தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ தகவலின்படி பொதுவான கோயில் நேரம் காலை 7 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மற்றும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். வியாழக்கிழமைகளில் காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரையும் மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரையும் நடை திறந்திருக்கும் என அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவிக்கிறது. பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் நேரங்களில் மாற்றம் இருக்கிறதா என்பதை கோயில் நிர்வாகத்திடம் முன்கூட்டியே உறுதி செய்து கொள்வது நல்லது. தல புராண கருத்தின்படி பிரம்மதேவர் சிவபெருமானை வழிபட்டு தன்னுடைய படைப்பாற்றலை மீண்டும் பெற்றதோடு மட்டுமல்லாமல் இத்தலத்திற்கு வரும் பக்தர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்றும் இறைவனிடம் அருள் பெற்றதாக கூறப்படுகிறது. அதனால் தலையெழுத்தை மாற்றும் திருத்தலம் என்ற சிறப்பு பெயரும் இத்தலத்திற்கு பக்தர்கள் மத்தியில் உண்டு. பிரம்மதேவரின் கர்வம் நீங்கி சிவபெருமானின் அருள் கிடைத்ததாக கூறப்படும் இந்த திருத்தலம் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்களின் ஆன்மீக நம்பிக்கையின் மையமாக விளங்குகிறது.
0: நேயர்கள், இதுவரை தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
3: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
4: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. The Supreme Court has formed a 5-member high-powered inquiry committee headed by former top court judge Justice R. Subhash Reddy to examine allegations of excessive use of force by police authorities and security personnel against student protesters in

பண்பலை சத்தமிக்க ஆரம்பிச்சிருச்சு. இசையெங்கும் கேக்கு ரெடியா இருக்கீங்களா? பண்பலை சத்தமிக்கும் நேரமெல்லாம் தித்திக்கும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் இசை மின்னல் நிகழ்ச்சியின் முதல் பாடலாக ஒலிக்க வருகிறது எந்திரன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல், துள்ளலான இசையோடும் துடிப்பான பாடல் வரிகளோடும்.

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit
3: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
6: இசைமின்னல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக உங்கள் இதயத்தை தொட்டு உறவாட வருகிறது விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்தின் பாடல்.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதாரர் நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
8: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுபமுகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகை.

0: 5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நேர்களின் கவனத்திற்கு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. டாப் செட்கோ கடன் திட்டம். பிசி, எம்பிசி, டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடன் உதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள்: குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடன் உதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள்: தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
2: இசைமினல் நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக ஒலிக்க வருகிறது சுரா என்ற திரைப்படத்திலிருந்து.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு. பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலை போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் மாநிலங்களுக்கு பாதுகாப்பு, உட்கட்டமைப்பு, சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார திட்டங்களுக்கு போதிய நிதி அளிக்க வேண்டும் என்று தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று நடைபெற்ற 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் இது வலியுறுத்தப்பட்டது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய், கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார், கேரள முதலமைச்சர் திரு சதீசன், ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு, தெலங்கானா துணை முதலமைச்சர் திரு மல்லுபட்டி விக்ரமார்கா ஆகியோரும், புதுச்சேரி அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் லட்சத்தீவு தலைமை நிர்வாகியும் மூத்த அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் சார்பில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவிடம் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. மேகதாது அணை திட்டம் செயல்படுத்தப்பட்டால் தமிழகம் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பயனடைவார்கள் என்று கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த அணை திட்டம் இரு மாநிலங்களுக்குமே பயன் தரும் என்று கூறினார். இதனிடையே பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மேகதாது அணை தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் தெரிவித்துள்ள கருத்து தமிழகத்திற்கு உகந்தது அல்ல என்று கூறியுள்ளார். காவிரி நடுவர் மன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புகளை பலவீனப்படுத்தும் வகையில் அவரது பேட்டி அமைந்துள்ளதாக கூறியுள்ளார். காவிரி நதிநீர் பிரச்சினை தொடர்பாகவோ மேகதாது அணை கட்டுவது தொடர்பாகவோ கர்நாடக முதலமைச்சரின் அழைப்பை ஏற்று தமிழகம் எவ்வித பேச்சுவார்த்தையிலும் கலந்து கொள்ளக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். காவிரி நீர்ப்பகிர்வு, மேகதாது அணை ஆகியவை தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தொடர்ந்துள்ள வழக்குகளை விரைவாகவும் திறமையாகவும் நடத்தி மாநிலத்தின் உரிமைகளை தமிழக அரசு பாதுகாக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். விடுதலை போராட்ட இயக்கத்தின் தொடக்க காலத்தில் தாய்நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமது இன்னுயிரை தியாகம் செய்த மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். ஒண்டி வீரரின் 255வது நினைவு தினத்தையொட்டி அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அவரது வரலாற்றை இளைய தலைமுறையினருக்கு எடுத்துச் செல்வோம் என்று கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு வெளியிட்டுள்ள கூட்டுறவுத்துறை மானியக் கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக மற்றும் நகர்ப்புற பகுதிகளில் 24,830 கூட்டுறவு சங்கங்கள் செயல்பட்டு வருவதாக அரசு கூறியுள்ளது. அரசின் செயல்பாடுகளை வெளிப்படைத்தன்மையுள்ளதாகவும் நவீன தொழில்நுட்பத்துடன் இணைந்து சிறப்பான சேவையை வழங்குவதற்கான திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அரசு முடிவு செய்துள்ளது. விவசாயிகள், சுய உதவிக் குழுக்கள், இளையோர் மற்றும் விளிம்பு நிலையில் வாழும் மக்களுக்கான சேவைகளை முழு அளவில் வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கையை அரசு மேற்கொண்டு வருவதாக கொள்கை விளக்க குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. மாணவர்கள் கூட்டுறவுத்துறை செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், 2026-27 கல்வியாண்டில் கூட்டுறவுத்துறை மேலாண்மை நிறுவனங்களில் 8,868 மாணவர்கள் பயின்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பர்கூர், லால்குடி மற்றும் ஆத்தூரில் கூட்டுறவு சங்கங்களின் கீழ் செயல்படும் கல்வி நிறுவனங்களில் மாணவர் சேர்க்கை எண்ணிக்கை வெகுவாக அதிகரித்துள்ளதாக அரசு தெரிவித்துள்ளது. ஆத்தூர் கூட்டுறவு சங்கத்தால் நடத்தப்படும் கல்லூரியில் 14 இளநிலை கல்வி படிப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லால்குடியில் செயல்படும் கூட்டுறவு தொழில்நுட்ப கல்லூரியில் மெக்கானிக்கல், கணினி மற்றும் மின் பொறியியலில் டிப்ளமா படிப்புகள் வழங்கப்படுவதாக மானிய கோரிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது.

0: நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பல பேருந்து சேவைகளை நிறுத்துவதற்கு மாநில அரசு திட்டமிட்டு வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், விழுப்புரம் அரசு போக்குவரத்துக் கழக கோட்டத்தில் டீசல் செலவை குறைத்து வருவாயை உயர்த்தும் நோக்கில் 136 பேருந்து சேவைகள் குறைக்கப்பட்டு விட்டதாகவும் கூறியுள்ளார். அரசு போக்குவரத்தை வணிகமாக கருதாமல் மக்களின் அடிப்படை உரிமையாக கருதி பேருந்து சேவைகளை ரத்து செய்யும் முடிவை ஆளும் தாவேக அரசு கைவிட வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் குறித்த 3 நாள் விழிப்புணர்வு கண்காட்சி நடைபெற்று வருகிறது. தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் சென்னை மண்டல மத்திய தகவல் தொடர்பகம் ஏற்பாடு செய்துள்ள இந்த கண்காட்சியில் முக்கிய நலத்திட்டங்களை விளக்கும் அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பிரதமரின் வங்கிக் கணக்கு திட்டம், அனைவருக்கும் வீட்டு வசதி திட்டம், தூய்மை பாரத இயக்கம், ஜல்ஜீவன் இயக்கம், இலவச சமையல் எரிவாயு இணைப்பு திட்டம், பிரதமரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் போன்றவற்றை விளக்கும் அரங்குகளை பயனாளிகள் பார்வையிட்டனர். இந்த கண்காட்சி அரங்குகள் மூலம் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த தகவல்களை அறிந்து கொண்டதாக பயனாளி அபிநந்தினி எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நாங்க இங்க 3 நாள் நடக்கிற கண்காட்சிக்கு வந்திருந்தோம். இங்க நிறைய மத்திய அரசு கொடுக்கிற விழிப்புணர்வு திட்டம் பத்தி எங்களுக்கு விளக்கி சொன்னாங்க. அதுல வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற செல்வமகள் சேமிப்பு திட்டமும் ஜனனி சுரக்ஷா திட்டம் பத்தியும் தெளிவா விளக்குனது பெண்களுக்கு உதவியா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஜனனி சுரக்ஷா திட்டம் வந்து கர்ப்பிணி பெண்கள் தாய் சேய் உயிர் இழந்துடாம இருக்கிறதுக்காக மத்திய அரசுல இருந்து தொகை கொடுக்கறாங்க. அதே மாதிரி செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து பெண்கள் அவங்க கனவை தொலைக்காம இருக்கிறதுக்காக ஒரு சேமிப்பு திட்டமா இருக்கு. இப்ப பெண்கள் வந்து உயர்கல்விக்கும் போலாம், அது இந்த திட்டம் மூலமா நிறைவேறும். மத்திய அரசு கொடுக்கிற தொகை, அது மட்டும் இல்லாம அவங்க திருமணம் சார்ந்த செலவுகளுக்கும் இந்த தொகை உதவியாக இருக்கிறது. இதெல்லாம் இங்க வந்த பிறகுதான் எங்களுக்கு தெளிவா விளக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா சொன்னாங்க. இது எல்லாருக்கும் பயன்பட நாங்களும் மத்தவங்களுக்கு சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா சொல்லுவோம்.
1: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
3: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய கூடும். நாளை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள அன்னாரது நினைவிடத்தில் மாநில அமைச்சர் திரு விஸ்வநாதன் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தினர். மதுரை மாவட்டம் தாதம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள மதுரை ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்காவில் இயங்கி வரும் பல்வேறு தொழில் உற்பத்தி அலகுகளை ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா ஆய்வு செய்தார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோயில் பேரூராட்சி மற்றும் ஊராட்சி பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் ஆய்வு மேற்கொண்டார். விளையாட்டுச் செய்திகள். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சென்னையில் நடைபெற்று வரும் மதுரை அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 158 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பேட் செய்து வரும் திருப்பூர் அணி சற்று முன் வரை 9 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 91 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 31வது தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாடு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் இன்று சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் நடைபெற்றது. விடுதலைப் போராட்ட இயக்கத்தில் பங்கேற்ற மாவீரர் ஒண்டி வீரனின் தியாகமும் வீரமும் போற்றுதலுக்கு உரியது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழகத்தில் கூட்டுறவு அமைப்புகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்திருப்பதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களில் பேருந்து சேவைகளின் எண்ணிக்கையை தாவேக அரசு குறைக்கக்கூடாது என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான

0: ஆசிய கோப்பை கூடைப்பந்து போட்டியில் இந்தியா இன்று ஈரானை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. இனி விளம்பரம்.
1: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2,00,000 கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
3: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தூர் பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 நாள் ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு இல்ல வேலை வெள்ள வெளியே அறுவடை பண்ண முடியாம.
4: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
5: இந்திய கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
4: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப்லைன் எண் 1,44,47 அழைக்கவும்.

0: அஞ்சு ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 27 நாலு ஆண்டுக்கு வாங்கினோம். ஒரு உதவியாக ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்களுமே நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
1: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
2: கிளைகள் காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
3: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: ஆகாஷ்வாணி.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. ஆறு மணி 42 நிமிடத்தில் நாம் இணைகின்றோம். வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் வீழ்வது தோல்வி அல்ல, வீழ்ந்து கிடப்பது தான் தோல்வி என்ற வரிகளோடு விடைவிடாமல் வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற இளைஞர்களுக்கான வேலை காத்திருக்கும் நிகழ்ச்சியில் நாம் இணைகின்றோம். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பாக, பொதுத்துறையை சார்ந்த பாரத ஸ்டேட் வங்கியில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வெளியாகியுள்ளது. ஜூனியர் அசோசியேட் பிரிவில் தமிழகம், ஒடிஷா, கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் 9124 பணியிடங்கள் உள்ளன. இதற்கு பட்டப்படிப்பு முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 20 முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிரிலிமினரி தேர்வு, அதனைத் தொடர்ந்து மெயின் தேர்வின் அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். இதற்கு தமிழகத்தில் சென்னை, மதுரை, கோவை, திருநெல்வேலி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தேர்வு மையம் அமைக்கப்படும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹750 செலுத்த வேண்டும். எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் கிடையாது. விண்ணப்பிக்க கடைசி நாள் இந்த மாதம் 31 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு www.sbibank.in என்ற இணையதள முகவரி பார்க்கலாம். வேலை காத்திருக்கின்ற அடுத்த அறிவிப்பாக, இந்திய ரயில்வேவில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. ஜூனியர் என்ஜினியர் பதவியில் எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல், வெல்டர், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் மொத்தம் 3993 காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு டிப்ளமோ ஆர் பிஎஸ்சி முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 33 வயதுக்குள் இருக்க வேண்டும். ஆன்லைன் தேர்வு, அதனைத் தொடர்ந்து சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் மருத்துவ பரிசோதனை அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும். ₹500 தேர்வு கட்டணமாக செலுத்த வேண்டும். பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹250. விண்ணப்பிக்க கடைசி நாள் அடுத்த மாதம் 13 தேதி. மேலும் இது தொடர்பான விவரங்களுக்கு rrbapply.gov.in என்ற இணையதள முகவரியில் பார்க்கலாம். அடுத்த அறிவிப்பாக, இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் கட்டுப்பாட்டில் செயல்படும் திரவ இயக்க அமைப்புகள் மையத்தில் காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், டெக்னீஷியன், டிராஃப்ட்மேன் மற்றும் ஃபயர்மேன் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் காலி பணியிடங்கள் உள்ளன. இதற்கு ஐடிஐ ஆர் டிப்ளமோ முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். 18 முதல் 35 வயதுக்குள் இருக்க வேண்டும். எழுத்த தேர்வு மற்றும் திறன் அடிப்படையில் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்ட ஆன்லைன் முகவரி www.lbsc.gov.in என்ற இணையதள முகவரியில் வருகின்ற 4 தேதிக்குள்ள விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணமாக ₹500 முதல் ₹750 செலுத்த வேண்டும். இத்துடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய வேலை காத்திருக்க நிகழ்ச்சி. தகுதியானவர்கள் விண்ணப்பித்து பணி வைப்பெற தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அன்போடு வாழ்த்துகிறது.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ₹200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: ஆறு மணி 45 நிமிடம். இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் வறண்ட வானிலையை நிலவியது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையளவு அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் கொத்தராந்தாங்கல் பகுதியில் 8 சென்டிமீட்டர் மழையளவும், போதலூர், நீடாமங்கலம் பகுதியில் தலா 6 சென்டிமீட்டர் மழையளவும், மரக்காணம், நந்தியாறு, திருவையாறு, பாடலூர், சென்னிமலை ஆகிய பகுதியில் தலா 5 சென்டிமீட்டர் மழையளவும், புள்ளம்பாடி, திருபுவனம் ஆகிய பகுதியில் 4 சென்டிமீட்டர் மழையளவும்

0: பெரம்பலூர், கள்ளக்குடி, ஸ்ரீமுஷ்ணம், கும்பகோணம், திருக்காட்டுப்பள்ளி, நன்னிலம், ஜெயகண்டம், ஸ்ரீபெரும்புதூர், திருவாரூர் ஆகிய பகுதிகளில் தலா 3 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகியிருக்கிறது. திருமானூர், அரியலூர் தாலுகா அலுவலகம், ஐயம்பேட்டை, பாண்டவாடி, ராணிப்பேட்டை, காரியப்பட்டி, திருவாரூர், புதுவேட்டக்குடி, விருதாச்சலம், பாபநாசம், அன்னவாசல், அரியலூர், வளத்தி, வள்ளம், மணப்பாறை, விருதுநகர், கோட்டப்பட்டு, வலங்கைமான் மற்றும் லால்குடி ஆகிய பகுதிகளில் தலா 2 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகியிருக்கிறது. மணல்மேடு, தேவாலா, அவிநாசி, கீழ்சிறுகை, சிறுவாணி, கரூர், கொடவாசல், வேப்பூர், லாகூர், சின்னக்கல்லார், திண்டிவனம், தஞ்சாவூர், ஜெயாபொறியியல் கல்லூரி, கொடுமுடி, காரைக்கால், அவலூர்பேட்டை மற்றும் உசிலம்பட்டி ஆகிய பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையிலும் பதிவாகியிருக்கிறது. வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம் மற்றும் காரைக்கால் பகுதியில் அதிகபட்ச வெப்பநிலையில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுவையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் எதுவுமில்லை. அதிகபட்ச வெப்பநிலையாக திருச்சி விமான நிலையத்தில் 39.2 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் மற்றும் நாகப்பட்டினத்தில் 23 டிகிரி செல்சியஸ் பதிவாகியிருக்கிறது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழக கடலோர பகுதியில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் இடிமின்னக்கூடிய பலத்த காற்றக்கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை பொறுத்தவரைக்கும் மாணவர்களும் மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையாக 37 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் காணப்படும். மீனவர்கள் எச்சரிக்கையாக தமிழக கடலோரப் பகுதியான தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனுடைய குமரிக்கடல் பகுதிகளிலும், அரபிக்கடல் பகுதியிலான மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதியில் ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியிலும் சூழலை காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், அதற்கு இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். எனவே கூறப்பட்ட இந்த நேரங்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என சென்னை மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் தெரிவிக்கிறார். நிறைவுக்கு வருகிறது இன்றைய வானிலை அறிக்கை.
1: அறிவிப்புகள். முதலாவதாக, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் நல் வழிகாட்டுதலின்படி மாண்புமிகு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ப. ராஜ்குமார் அவர்கள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் விற்பனைக்குரிய வீடு மனைகளை இணையதளம் மூலமாக விற்பனை செய்திட இணைய வழி விற்பனை தளத்தை துவக்கி வைத்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் மூலம் மனைகள் மற்றும் வீடுகள் கடந்த ஆண்டு 2630 அலகுகள் மட்டும் மின்னணு முறையில் விற்பனை செய்யப்பட்டது. தற்பொழுது இதுவரை இல்லாத அளவிற்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் பல்வேறு திட்டங்களில் விற்பனைக்கு உள்ள 7659 அலகுகளில் வருகின்ற 21ஆம் தேதி முதல் குழுக்கள் முறையில் 2842 அலகுகளுக்கும் வருகின்ற 24ஆம் தேதி முதன் முதலில் வருவோருக்கு முதலில் முன்னுரிமை என்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு விகிதசாரா முறையில் 2184 அலகுகளுக்கும் வருகின்ற 25ஆம் தேதி முதல் பொது ஒதுக்கீடு முறையில் இடஒதுக்கீடு விகிதச்சாரமின்றி முதலில் வருவோருக்கு முதலில் முன்னுரிமையில் 1749 அலகுகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்காக தமிழ்நாடு ஹவுசிங் போர்டு ஆன்லைன் போர்ட்டலில் விவரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விற்பனைக்கு தயாராக உள்ள 884 வணிக அலகுகள், அதாவது கடைகள், பிரதான வணிக மனைகள் மற்றும் பொது உபயோக மனைகள் இ-டெண்டர் கம் இ-ஆக்ஷன் முறையில் வருகின்ற 25ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை மின் ஏலத்திற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இதற்கான தளம் தமிழ்நாடு இ-டெண்டர்ஸ் போர்ட்டல் ஆகும். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வெளிப்படையான இந்த செயல்பாடு பொதுமக்களுக்கு வீடு மற்றும் மனைகளை வழங்குவதற்கான வாய்ப்புகளை பெருமளவில் அதிகரிப்பதுடன் வெளிப்படைத் தன்மையையும் உறுதி செய்கின்றது. மேலும் விற்பனைக்கு உள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு இவ்வாண்டில் விலை உயர்வு ஏதும் செய்யாமல் விற்பனை செய்யப்பட உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் அனைவரும் இந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தி நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள் இணையவழி விற்பனை தளம் மூலம் விண்ணப்பித்து முன்பதிவு செய்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் வீட்டு வசதி சேவையினை பெற்று பயனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அடுத்ததாக, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் இருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இதற்கு 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி மாணவர்களும் கல்லூரி அல்லது

0: பாலிடெக்னிக் மாணவர்களும் பொதுப்பிரிவினர், 15 வயது முதல் 35 வயது வரை உள்ளோரும், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்கள் ஆகியோர் பங்கேற்கலாம். இதற்காக ஆன்லைனில் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sdat.in என்ற இணையதளமாகும். பதிவு செய்ய வேண்டிய கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி ஆகும். அடுத்த அறிவிப்பாக மண்ணின் மகள் திட்டம். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம். இத்திட்டத்தில் 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் ரூபாய் கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கான தகுதி வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை இருக்கலாம். ஆண்டு வருமானம் 3 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. மேலும் 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் வரை விற்கக்கூடாது என்பது இத்திட்டத்திற்கான நிபந்தனைகள் ஆகும். அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, டாப் செட்கோ கடன் திட்டம். BC, MBC, DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க அல்லது மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இதற்கான தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் 5 லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே இக்கடனுதவி வழங்கப்படும். கடன் பற்றிய விவரங்கள், தனிநபர் கடன் அதிகபட்சமாக ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும். குழு கடனாக இருப்பின் ஒருவருக்கு 1.25 லட்சம் ரூபாய் வரை வழங்கப்பட உள்ளது. குழுவுக்கு ரூபாய் 25 லட்சம் வரை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கறவை மாடுகளுக்கான கடனாக இருப்பின் 2 மாடுகளுக்கு ரூபாய் 1.20 லட்சம் வரை கடன் வழங்கப்பட உள்ளது. இதற்கு www.tapchetco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். எனவே இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி பலனடையுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நேயர்கள், இதுவரை அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
1: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: வணக்கம். திரைப்படங்கள்ல MGR பட பாடல்கள் வந்து எப்பவுமே எல்லாராலையும் ரசிக்கப்படுறது மட்டும் இல்லை, அவரே நிறைய வேலை வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல அவருக்கு அந்த பாட்டுடைய வரிகள் வந்து ரொம்ப ஈர்ப்பாக இருக்கணும். மக்களுக்கு ஏதாவது ஒரு செய்தியை சொல்கிற மாதிரி இருக்கணும். அதுமாதிரி இசையும் சூப்பராக இருக்கணும். அவரே ஒரு இதில் சொன்னது, படம் பார்த்து வெளியே போகிறப்ப அந்த ரசிகன் என் பாட்டை திருப்பி பாடிட்டு போகணும், அப்போ தான் நான் ஜெயிப்பேன் அப்படின்பறான். அப்போ அவ்வளோ முயற்சி அவர் எடுக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். திரை இசை அலைகள் அப்படின்னு வாமணன் அவர்கள் எழுதின புத்தகம், நீங்கள் எப்போயாவது நேரம் இருந்தால் படிங்க. ரொம்ப அபூர்வமான செய்திகளோடு அவர் கொடுத்துருப்பார். அதில் வந்த செய்திகளும், நான் இந்த திரைசை பாடல்கள் பற்றிய செய்திகள் நான் பலதில் படித்ததில் ஒரு ஆச்சரியத்தை பார்த்தேன். அடிமை பெண் படம், வேற ஒன்றும் இல்லை, பாகுபலி நீங்கள் சொல்கிறோம்ல, அது அடிமை பெண் தான். அதில் அம்மாவை தேடி நம்ம போய் காப்பாற்றி கூட்டுற கதை இருக்குல்ல, அது அடிமை பெண் தான். அதில் MGR அவர்கள் வந்து மாறு வேடம் போட்டு ஒரு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பாலைவனத்தில் எடுத்துப்பாங்க. வில்லன் RS மனோகரை ஏமாத்துகிற மாதிரி அந்த பாட்டை ஒன்று எழுதி தர சொல்கிறாங்க. சூழல் சிச்சுவேஷன் சொன்ன உடனே வாலி எழுதிட்டார். வாலி எழுதி கொடுத்துட்டாரு. இசையமைக்கிறவர் KV மகாதேவன், புகழேந்தி உடன் இருக்கிறார். பாட்டு போட்டு காமிச்சாச்சு, TM சௌந்தரராஜனை வச்சு பாடியாச்சு. இப்போ MGR பாட்டை கேட்குறாரு. கேட்டுட்டு அவ்வளோ இதாக ஈர்ப்பா இல்லையே அப்படிங்கிறாரு. அப்புறம் திருப்பி அவங்க என்னென்னமோ மாற்றங்கள்லாம் பண்ணி காட்டுறாங்க. இல்லை, எனக்கு என்னமோ அது சரியாக வரல அப்படின்னுட்டே இருக்கார் MGR. அப்போ பார்த்தீங்கன்னா KV மகாதேவன் பெரிய ஜீனியஸ், ஆனாலும் அவர் MGR சொல்கிறாருன்னொடனே திரும்ப திரும்ப யோசிக்கிறார். 4-5 நாளாக ஆகிப்போச்சான், என்ன செய்யறதுன்னு தெரில. பாட்டை இன்னும் படம் எடுக்க போல, அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்கணும். அப்போ அவருடைய உதவியாளர் புகழேந்தி என்ன பண்ணாரா, சட்டுன்னு அவரை மாமான் தான் கூப்பிடுவாங்களே மகாதேவனை, இப்படி பண்ண

0: என்ன அப்படின்னு என்ன அந்த பாட்டு வரி என்ன, ஏமாற்றாதே ஏமாறாதேன்னு அந்த பாட்டு. இந்த பாட்டில் மொத வரியை மாத்திரம் ரிப்பீட் பண்ணால் நல்லா இருக்குமான்னு பாருங்கள் அப்படின்னு. எப்படி அப்படின்னு கேட்டுக்காரு. ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதே, அதாவது அதே வரியை திருப்பி சொல்லி பாருங்க. இப்போ டியூன் போடுங்க, அப்படியே போட்டிருக்காங்க. போட்டு எம்ஜிஆர் அனுப்பணுன்னு எம்ஜிஆர் கைதட்டித்தான். இதைத்தான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். இப்போ நீங்கள் இப்போ இந்த பாட்டை கேட்குறப்ப நமக்கு இது என்னது, இது ஏமாற்றாதே ஏமாற்றாதே ஏமாறாதே ஏமாறாதேன்னு பாட்டு நல்லா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த வரி சேர்க்கறதுக்கு ஒரு வாரம் இருக்குது. சேர்க்குற வரைக்கும் அவர் என்ன சொல்கிறாரு, இன்னும் இசை சரியாக வரலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காரு. சரியாக வரலன்னு என்ன அர்த்தம், எனக்கு பிடிச்ச மாதிரி வரலங்கிறாரு. அந்த வரியை ரிப்பீட் பண்ணோடனே அந்த பாட்டு அவ்வளோ சூப்பர் ஹிட் ஆகி போச்சு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். அது என்ன தெரியுங்களா, அது காட்சிக்கு ஏற்றபடி எழுதியிருப்பாங்க. சந்திரபாபு மண்ணுக்கடியில் புதஞ்சிருப்பாரு, மேலே ஒரு குழல் முத்திரை வச்சுக்கிட்டு. இப்போ அதில் போய் நின்று ஆடுவாங்க அவங்க. அது அப்போ அந்த இடத்துல எம்ஜிஆர் டக்குன்னு அவங்க கையை பிடிச்சி இந்த இடத்துல நின்னுனா அவன் உள்ளே காட்டி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்காக அப்படி கூட்டிகிட்டு போவார். நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால் அப்படின்னு.
1: நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால்
0: அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளி இருக்கும் அப்படி அந்த வார்த்தையெல்லாம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும்.
1: அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற வெளி இருக்கும் எந்த சுவருக்கும் கேட்கும்.
0: இப்போ இந்த பாட்டு இவ்வளோ தூரத்துக்கான வெற்றி பெறதுக்கான காரணமாக நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், எழுதின வாலியாகட்டும் இசையமைச்ச கேவி மகாதனாகட்டும் பல்வேறு உடைகளில் வந்து ஒரு முரசு டான்ஸ் மாதிரி இதில் ஆடுவாங்க. அந்த காட்சியாகட்டும் பாலைவனத்தில் ஷூட் பண்ணியிருக்க அந்த அழகாகட்டும் எல்லா இருந்தாலும் சரி, இதை இந்த மாதிரி மாற்றணுங்கிறதுக்கு கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிட்டார் பாருங்கள் எம்ஜிஆர் அவர்கள். அதுதாங்க பெரிய சிறப்பு. அப்படி பார்க்கல எம்ஜிஆர் எம்ஜிஆர் தாங்க. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி தொடர்ந்து கேட்கலாம். சட்டப்பேரவையில் இன்று, அதனைத் தொடர்ந்து மாவட்ட செய்திகள். இன்று திருநெல்வேலி மாவட்ட செய்திகள் வழங்குகிறார் திருமலைக்குமார். தொடர்ந்து தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக. இணைந்திருப்போம் இன்றும் பண்பலையோடு.

0: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் டி பாபு, வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழகத்தில் பட்டாசு தொழிலாளர்களின் வாழ்வாதாரம், சவுதியில் தமிழக மீனவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு, கல்லூரிகளுக்கான சுற்றறிக்கை, நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பான காரசார விவாதம் மற்றும் உணவு நுகர்வோர் பாதுகாப்புத்துறை, கூட்டுறவுத்துறை தொடர்பான மானியக் கோரிக்கை மீதான விவாதங்கள் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதங்கள் நடைபெற்றன. பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அதற்கான அனுமதியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அஇஅதிமுக சட்டமன்ற குழு தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான திரு எடப்பாடி பழனிசாமி சவுதி அரேபியாவில் தமிழக மீனவர் மீதான துப்பாக்கிச்சூடு குறித்து பேசினார். மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மீனவர்கள் சவுதி அரேபியாவில் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தபோது ஈரானிய கடற்கொள்ளையர்கள் தாக்கிய சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததையும் 3 பேர் படுகாயம் அடைந்ததையும் தெரிவித்தார். இதேபோன்று சென்னை காசிமேடு மீனவர்களை ஆந்திர கடற்பகுதியில் மீன்பிடிக்கக் கூடாது என அம்மாநில மீனவர்கள் தாக்கியதோடு படகுகளையும் பறிமுதல் செய்துள்ள சம்பவமும் குறிப்பிடப்பட்டது. தமிழக மீனவர்களுக்கு வெளிநாடு மற்றும் வெளி மாநில மீனவர்களால் ஏற்பட்டுள்ள

அச்சுறுத்தல் சம்பவங்களை அரசின் கவனத்திற்கு கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதற்கு பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, தமிழக மீனவர்கள் சவுதி அரேபியாவில் தாக்கப்பட்டதில் மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் ஈரானிய கடற்கொள்ளையர்களால் சுட்டுக் கொலை செய்யப்பட்டுள்ளார். படுகாயமடைந்த 3 மீனவர்கள் சவுதி அரேபிய மருத்துவமனையிலேயே சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக அந்நாட்டு அரசு விசாரணை மேற்கொண்டு வருகிறது. கொலை செய்யப்பட்ட மீனவர் மாவீரன் உடலை தமிழகம் கொண்டுவரும் முயற்சியை மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஸ்ரீநாத், ஜூன் மாதம் 17 தேதி காசிமேடு மீனவர்கள் ஆந்திர கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது ஆந்திர மீனவர்கள் காசிமேடு மீனவர்களை தாக்கியதோடு அவர்களின் 7 விசைப்படகுகளையும் அம்மாநில காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் என்றார். காசிமேடு மீனவர்களை ஆந்திர மாநில காவல்துறையில் சிறையில் அடைத்தது தொடர்பாக கடந்த மாதம் 11 தேதி இரு மாநில அரசுத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அவர் கூறினார். அதுமட்டுமின்றி சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்த அவர்களது விசைப்படகுகளையும் விடுவிப்பது தொடர்பாக ஆந்திர மாநில அரசுக்கு கடிதம் எழுதியதோடு தொடர் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறோம் என்றார். இதையடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு மாரிமுத்து, அனைத்து அரசு கல்லூரிகளின் கல்விச் சூழல் மற்றும் ஒழுங்கு அமைதி பராமரிக்கப்படுவதை உறுதி செய்வது தொடர்பாக அனைத்து கல்லூரி முதல்வர்களுக்கும் ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார். இதில் இடதுசாரிகளை இனம் கண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இடதுசாரி மாணவர்கள் தொடர்பாக தகவலை சேகரிப்பதற்காகவே இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். சுதந்திர நாட்டின் சட்டத்திற்கு புறம்பாக இதுபோன்ற செயலில் அரசு ஈடுபடுவது குறித்து அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், குஜிலியம்பாளையம் வட்டாட்சியர் தலைமையிடத்திலிருந்து தகவல் சேகரிக்க அனுப்பப்பட்டவர்கள் தேவையில்லாமல் இதுபோன்ற ஒரு கடிதத்தை எழுதிவிட்டதாக விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக எனக்கு புகார் வந்ததும் உடனே சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரியை பணியிடமாற்றம் செய்துவிட்டோம் என தெரிவித்தார். இதனையடுத்து பேசிய உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன், அனைத்து கல்லூரிகளுக்கும் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையில் குறிப்பிட்ட கட்சி மற்றும் அமைப்புகளை பற்றி குறிப்பிட்டிருந்தது. இந்த தகவல் கிடைத்தவுடன் உடனடியாக அந்த சுற்றறிக்கை திரும்ப பெறப்பட்டது. எந்த வகையிலும் மாணவர்களின் உரிமைகளுக்கு எதிராக இந்த அரசின் செயல்பாடு இருக்காது என்றார். நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் தொடர்பாக அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு அருண்மொழி தேவன் கவனஈர்ப்பு தீர்மானத்தின் மீது பேசும்போது, என்எல்சி நிறுவனத்திற்கு நிலம் வழங்கிய விவசாயிகளுக்கு இழப்பீட்டுத் தொகை வழங்கப்படாமல் உள்ளது என்றார். அதுமட்டுமின்றி என்எல்சி நிறுவனத்திலிருந்து கொட்டப்படும் களிமண் கழிவுகளால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கடந்த ஆட்சியின்போது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண அரசு சார்பில் குழுக்கள் அமைக்கப்பட்டதாகவும் கூறினார். அதேபோன்று இந்த அரசும் குழு அமைத்து விவசாயிகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். பாமக சட்டமன்ற குழு தலைவர் திருமதி சௌமியா அன்புமணி, தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரும் என்எல்சி நிறுவனம் விவசாயிகளுக்கு பல்வேறு அநீதிகளை இழைத்து வருவதாக குற்றம் சாட்டினர். இதற்கு பதிலளித்த தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா, என்எல்சி நிறுவனம் தொடர்பாக பல்வேறு புகார்களை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் முன்வைத்துள்ளார்கள். ஏற்கனவே விவசாயிகள், அரசு அதிகாரிகள், என்எல்சி நிறுவனம் சார்பில் முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தினோம். இந்த புகார்கள் தொடர்பாகவும் அடுத்த கட்டமாக பேச்சுக்கள் நடத்தி உரிய தீர்வு காணப்படும் என்று உறுதியளித்தார். கவனஈர்ப்பு தீர்மானத்தில் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு பேசுகையில், விருதுநகர் மாவட்டத்தில் இயங்கி வரும் பட்டாசு தொழிற்சாலைகளில் ஆய்வு என்ற பெயரில் இடையூறு செய்வதால் அங்கு பட்டாசு உற்பத்தி வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றார். இன்னும் சில நாட்களில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் பட்டாசு உற்பத்தி பாதிக்கப்படும் நிலை இருப்பதாக சுட்டிக்காட்டினார். ஆகவே உரிய அனுமதியுடன் செயல்படும் பட்டாசு ஆலைகளின் செயல்பாட்டிற்கு தடையாக இருக்கக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் செல்வி கீர்த்தனா, புதிய ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பட்டாசு ஆலைகளில் 5 விபத்துகள் ஏற்பட்டு 6 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதன் காரணமாகவே 177 பட்டாசு ஆலைகளில் ஆய்வு மேற்கொண்டு அதில் சரியான விதிமுறைகளை பின்பற்றாத 43 ஆலைகளுக்கு தடை விதித்து, பின்னர் இந்த ஆலைகளும் விதிகளை சரிசெய்த பின்னர் அவர்களுக்கும் உற்பத்தியை தொடங்க தற்போது அனுமதி அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இந்த விஷயத்தில் அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதாயத்திற்காகவே ஆர்ப்பாட்டம் போராட்டம் போன்றவற்றில் ஈடுபட்டு பட்டாசு தொழிலாளர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்த முற்படுவதாக குற்றம் சாட்டினார். அமைச்சரின் விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத திமுக உறுப்பினர்கள் தங்களுக்கு பேச வாய்ப்பளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் மானியக் கோரிக்கை மீது விவாதத்தை தொடர பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் உத்தரவிட்டார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனால் அவை நடவடிக்கைகள் சிறிது நேரம் தடைபட்டது. பின்னர் திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு ஆஸ்டின் பேசுகையில், சட்டப்பேரவையில் விதி எண் 45 கீழ் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பது மரபு. இந்த அரசு பொறுப்பேற்று இதுவரை நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. உறுப்பினர் தமது தொகுதி தொடர்பாக கேள்வியை சட்டப்பேரவை அலுவலகத்தில் சமர்ப்பித்தால் அதனை 42 நாட்களுக்குள் பேரவை கூட்ட கேள்வி பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும். ஆனால் இந்த அரசின் சட்டப்பேரவை நடவடிக்கையில் இதுவரை கேள்வி நேரம் இடம்பெறவில்லை. ஆகவே இது தொடர்பாக உரிமை மீறல் பிரச்சினையை கொண்டு வரலாமா என கேள்வி எழுப்பினார்.
இதற்கு

0: பதிலளித்த பேரவைத் தலைவர், சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விகள் துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டு அதில் 50 கேள்விகளுக்கு மட்டுமே பதில் பெறப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். அதுவும் ஒரே துறையைச் சேர்ந்த பதிலாக இருப்பதால் கேள்வி நேரத்தில் எடுத்துக் கொள்ளவில்லை என்றும், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தங்களது தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை பேச தொடர்ந்து வாய்ப்பளித்து வருவதாகவும் கூறினார். கடந்த ஆட்சிக் காலத்தில் 3 ஆண்டுகள் கழித்துக்கூட உறுப்பினர்கள் கேள்விகளுக்கு பதில்கள் பெறப்பட்டுள்ளது. ஆகவே இனிவரும் நாட்களில் கேள்வி நேரம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று அவர் பதிலளித்தார். இதனைத் தொடர்ந்து மானியக் கோரிக்கை மீதான விவாதத்தை திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சக்கரபாணி தொடங்கி வைத்து பேசினார். அப்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் மழையால் நெல் மூட்டைகள் நனைந்து சேதமடைவதை சுட்டிக்காட்டினார். மேலும் நியாயவிலைக் கடைகளில் வழங்கப்படும் அரிசி தொடர்பாகவும் பேசினார். அப்போது குறுக்கிட்ட வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன், ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரிசியை மக்கள் பயன்படுத்துவதில்லை, மாறாக ஆடு மாடு கோழி போன்றவற்றிற்கு தீவனமாக பயன்படுத்துவதாக கூறினார். இதற்கு திமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து பேரவைத் தலைவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை சமாதானப்படுத்திய பேரவைத் தலைவர் திமுக உறுப்பினர் திரு ஏவ வேலுவை பேச அனுமதி அளித்தார். அப்போது பேசிய திரு ஏவ வேலு, முன்பெல்லாம் ரேஷன் அரிசி நிறம் கருப்பு நிறத்தில் இருக்கும், இதனை சரி செய்து மக்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் தரமான அரிசியை முந்தைய ஆட்சிக் காலத்தில் வாங்கியதாக குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டமன்ற குழு துணைத்தலைவர் திரு கே என் நேரு, நீரிழிவு நோயை கட்டுப்படுத்த மருத்துவர் எனக்கு அளித்த அறிவுரையின்படி நான் ரேஷன் அரிசியையே உண்டு வருகிறேன் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா, அரசு சார்பில் இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச அரிசி ஆகியவை வழங்கினாலும் இங்கிருக்கும் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் யாருமே அதனை பயன்படுத்துவது கிடையாது. உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனையே நாடிச் செல்கின்றனர். இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலேயே இந்த அரசு சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று விரும்புவதாக கூறினார். நியாய விலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்குவது தொடர்பாக முக்கியமான 8 அமைச்சர்களை விவசாய சங்கங்களுடன் ஆலோசனை நடத்த முதலமைச்சர் அறிவுறுத்தினார். அதன் அடிப்படையில் நாங்கள் மேற்கொண்ட பேச்சுவார்த்தையில் சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய விவசாயிகள் தங்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என கோரியுள்ளனர். அந்த வகையில் சன்னரக நெல்லை கொள்முதல் செய்து அதனை அரிசியாக மாற்றி நியாய விலைக் கடைகளில் விநியோகம் செய்ய முடிவு செய்திருப்பதாக திரு ஆதவ் அர்ஜுனா தெரிவித்தார். இதையடுத்து பேசிய தாவேகா உறுப்பினர் டாக்டர் அருண்குமார், தமது தொகுதியான திருவள்ளூரில் சாலைகள் மிகவும் சேதமடைந்திருப்பதால் அதனை போர்க்கால அடிப்படையில் சீர் செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். அடுத்து பேசிய அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் மரகதம் வெற்றிவேல், தமது பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் அமைத்து தர வேண்டும் என்றும், தமது தொகுதியில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள காரணத்தால் 4 வழிச்சாலை அமைத்து தர வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தாவேகா சட்டப்பேரவை உறுப்பினர் குழந்தைராணி நாச்சியார், தமது சிவகங்கை தொகுதியில் உள்ள குளங்கள், கண்மாய்கள், நீர்நிலைகள் தூர்வரப்படாமலும் அங்கு சீமை கருவேல மரங்கள் பரவியுள்ளதாகவும் கூறி அவற்றை அகற்றி நீர்நிலைகளை தூர்வார வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து பேசிய திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பூண்டி கலைவாணன், நிலவரி ரத்து செய்யப்பட்டதை திரும்ப பெற்று குறைந்த அளவில் நிலவரி வசூலிக்கப்பட வேண்டும் என்றார். டெல்டா விவசாயிகளுக்கு நெல் சாகுபடி செய்ய குறுகிய கால நெல் விதைகளை அரசு வாங்கித்தர வேண்டும் என்றும், நீரிழிவு, புற்றுநோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்கு இயற்கை விவசாயம் மூலம் பயிரிடப்பட்ட நெல்லை கொள்முதல் செய்து அதில் உணவுகளை தயாரித்து வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதன் பின்னர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திரு வெங்கடரமணன் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கு பதிலளித்தபோது தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். இதையடுத்து கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்ததோடு தமது துறை சார்ந்த புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகள் காரசார விவாதங்களுடன் அமைதியாக நிறைவடைந்தன.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் டி பாபு, வாசித்தவர் வடிவழகி கபிலன். நேரம் 7:10:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலை குமார்.
2: நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாளையங்கோட்டை வஉசி மைதானத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் மூவர்ண கொடியேற்றி வைத்து காவல்துறை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். 30 பயனாளிகளுக்கு 83,58,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அரசு துறை மற்றும் தன்னார்வலர்கள் என 58 பேருக்கு நற்சான்றிதழும் வழங்கப்பட்டது. நெல்லை மாநகரில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்தாரம்மன் திருக்கோவிலில் ஆடி முளைக்கட்டு திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு 1,008 லட்டு அர்ச்சனை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனையொட்டி கோவில் நடை அதிகாலை திறக்கப்பட்டு அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார பூஜை நடைபெற்றது. பின்னர் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாளுக்கு 1,008 லட்டுகள் கொண்டு சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டது. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே பொத்தையடி கிராமத்தில் உள்ள அசப்டிக் சிஸ்டம்ஸ் பயோமெடிக்கல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் தனியார் எரியூட்டு மையத்தில் நெல்லை, திண்டுக்கல், மதுரை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் 1021 வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட

0: 17 கோடி ரூபாய் மதிப்பிலான 3550 கிலோ கஞ்சா நீதிமன்ற உத்தரவின்படி தீயிட்டு அளிக்கப்பட்டது. நாங்குநேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெல்லை சரக டிஐஜி திருநாவுக்கரசு, திண்டுக்கல் சரக டிஐஜி சசிமோகன், மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார், ராமநாதபுரம் சரக டிஐஜி மணிவண்ணன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் போதைக்கு எதிரான உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். கடந்த 1905 ஆகஸ்ட் 7 தொடங்கப்பட்ட சுதேசி இயக்கத்தை நினைவுகூரும் வகையிலும் கைத்தறி நெசவாளர்களின் உழைப்பை போற்றி நாட்டின் பாரம்பரிய கைத்தறி தொழிலை மேம்படுத்தும் நோக்கிலும் 2015 முதல் தேசிய கைத்தறி தினம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனையொட்டி நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்வில் சிறப்பு கைத்தறி கண்காட்சி மற்றும் தள்ளுபடி விற்பனை தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆனந்த் மோகன் பாரம்பரிய உடையான வேஷ்டி அணிந்து கலந்து கொண்டு குத்து விளக்கேற்றி கண்காட்சி மற்றும் விற்பனையை தொடங்கி வைத்தார். கண்காட்சியில் வேஷ்டி, சேலைகள், பெட்ஷீட், பட்டு சேலைகள் என ஏராளமான துணிவைகள் விற்பனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. அனைத்து பொருட்களுக்கும் 30% தள்ளுபடியும், 2 ஆடைகள் வாங்கினால் 1 ஆடை இலவசம் போன்ற பல்வேறு சலுகைகளும் வழங்கப்படுகின்றன. இவ்விழாவின் ஒரு பகுதியாக நெசவு பயிற்சியில் தொழில்நுட்ப நுணுக்கங்களை கற்றுக்கொண்ட 5 கைத்தறி நெசவாளர்களுக்கு விருதுகளும், முத்ரா கடன் திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் வட்டி மானியத்துடன் நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தின் 11 உறுப்பினர்களுக்கு ரூபாய் 8.25 லட்சம் கடன் தொகையும் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நெல்லை சரக கைத்தறி உதவி இயக்குநர் ஆரோக்கியராஜ், கைத்தறித்துறை அலுவலர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் நெசவாளர்கள், கூட்டுறவு சங்க பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போதையில்லா இந்தியாவை உருவாக்க இளைஞர்களிடையே பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக உரையாற்றினார். நெல்லையில் இந்த நிகழ்வை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் மாணவ மாணவிகள், இளைஞர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு கேட்டறிந்து பயன்பெற்றனர். மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் அமைப்பு போதை இல்லாத இந்தியாவை உருவாக்கும் நோக்குடன் போதை இல்லா இளையோர் விக்சித் பாரத் சங்கல்ப் அபியான் என்ற திட்டத்தை ஒருங்கிணைந்து செயல்படுத்துகிறது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு போதையில்லா இந்தியாவை உருவாக்குவது குறித்து நாடு தழுவிய அளவில் உள்ள இளைஞர்களிடம் காணொலி வாயிலாக உரையாற்றினார். நாடு முழுவதும் இதில் 1 கோடிக்கும் அதிகமான இளைஞர்கள் பங்கேற்றனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரம் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கியது. நெல்லை மாவட்டத்தில் HIV மற்றும் எய்ட்ஸ் நோய் குறித்து விழிப்புணர்வை பொதுமக்களுக்கு மத்தியில் விரிவாக கொண்டு சேர்க்கும் நோக்கில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கத்தின் சார்பில் சிறப்பு விழிப்புணர்வு நடத்தப்பட்டு வருகிறது. இதன்படி ஆகஸ்ட் 12 முதல் 24 வரையிலான 12 மாவட்டம் முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சிறப்பு விழிப்புணர்வு பிரச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாவட்ட ஆட்சியர் ஆனந்த் மோகன் கலந்து கொண்டு இந்த பிரச்சார இயக்கத்தை தொடங்கி வைத்தார். கிராமிய கலைகள் மூலம் கருத்துக்களை பொதுமக்களிடம் எளிதாக கொண்டு சேர்க்க முடியும் என்பதால் கரகாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலம் எய்ட்ஸ் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கருத்துக்கள் பொதுமக்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டன. மேலும் பொதுமக்கள் அதிகம் பயணிக்கும் ஆட்டோக்கள் மற்றும் பிற வாகனங்களில் எய்ட்ஸ் நோய் குறித்த விழிப்புணர்வு நோட்டீஸ்களும் ஒட்டப்பட்டது. தொடர்ந்து எய்ட்ஸ் இல்லா சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட விழிப்புணர்வு கையெழுத்து இயக்கத்தையும் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்திட்டு தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை அலுவலர்கள், அரசுத்துறை பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை இடம்பெற்றது திருநெல்வேலி மாவட்ட செய்திகள். எழுதியவர் திருமலைக்குமார். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி செய்திகள். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா பக்ரூல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. இனி விரிவான செய்திகள். பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா நிலையான வளர்ச்சிக்கும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கும் முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழல் தொடர்பான மத்திய அமைச்சர் திரு பூபேந்திர யாதவின் கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர் கரியமில வாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்துள்ளார். மரக்கன்றுகளை நட்டு வனப்பகுதியை விரிவாக்க நடவடிக்கை எடுத்து வருவதாக திரு

0: நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த மகாபலிபுரத்தில் 31வது தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய திரு அமித்ஷா, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, தொழில் வளர்ச்சி, வேளாண்மை, இலக்கியம் உள்ளிட்டவற்றில் தென் மாநிலங்கள் சிறப்பாக பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டார். தென் மாநிலங்களின் கல்வி வளர்ச்சி, திறன்மிக்க பணியாளர்கள், தொழில்துறை நிபுணர்கள் நாட்டின் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுமை கண்டுபிடிப்புகள், வருவாய் பெருக்கம் உள்ளிட்டவற்றில் தென் மாநில அரசுகளும் மக்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தென் மாநிலங்களுக்கு இடையே நிலவும் நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தினார். வந்தே மாதரம் பாடலின் 2 சரணங்களை மட்டும் பாடப்போவதாக காங்கிரஸ் செயற்குழுவில் முடிவு செய்யப்பட்டுள்ளதற்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குறை கூறியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தேச நலனுக்கு எதிரானது என்றும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட சட்டத்தை மதிக்காத செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்த பாடலின் 150வது ஆண்டு கொண்டாடப்பட்டு வரும் இத்தருணத்தில் மத்திய அரசு வந்தே மாதரம் பாடலை முழுமையாக பாட வேண்டும் என்று கூறியிருக்கும் நிலையில் காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய முடிவு வரலாற்று பிழை என்று அவர் தெரிவித்தார். இதனிடையே புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச்செயலாளர் திரு கே சி வேணுகோபால், காங்கிரஸ் கட்சி கடந்த 1937 ஆண்டிலிருந்தே வந்தே மாதரம் பாடலை பாடி வருவதாக தெரிவித்தார். பிஜேபி இந்த பிரச்சினையை அரசியலாக்குவதாக திரு கே சி வேணுகோபால் குறை கூறினார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய சோதனை மைய சீரமைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்ட பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தர நிர்ணயத்திற்கான நவீன முறைகளை பயன்படுத்தப் போவதாக தெரிவித்துள்ளார். நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் நிதி காரே உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இந்தியா ஜப்பான் இடையேயான உறவுகள் ஜனநாயக அடிப்படையில் வலுவடைந்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சுமியுடனான பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். ஜப்பானில் இயற்கை பேரிடரின் போது அந்நாட்டு மக்களுக்கு இந்தியா உதவியதாக அவர் தெரிவித்தார். இந்தியா ஜப்பான் இடையேயான தூதரக உறவுகளின் 75வது ஆண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இம்மாநாட்டின் போது இந்தியா ஜப்பான் இடையே கடல்சார் பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்த ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது. தில்லியில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையை விசாரிக்க ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு ஆர் சுபாஷ் ரெட்டி தலைமையில் 5 உறுப்பினர்கள் அடங்கிய உயரதிகாரம் கொண்ட விசாரணைக் குழுவை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதி திரு ரவிசங்கர் ஷா, ஓய்வு பெற்ற நீதிபதி திரு சைலேந்திர கவுர், முன்னாள் சிபிஐ இயக்குநர் திரு ரிஷிகுமார் சுக்லா, ஓய்வு பெற்ற டிஜிபி திரு எல்ஆர் பிஷ்னோய் ஆகியோர் விசாரணைக் குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இந்த வழக்கு குறித்து தொடர்ச்சியாகவும் குறிப்பிட்ட கால அடிப்படையிலும் விசாரணை மேற்கொண்டு இடைக்கால அறிக்கைகளையும் சமர்ப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியா சிங்கப்பூர் இடையே செமிகண்டக்டர், சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூரில் இரு நாடுகளுக்கு இடையேயான 4வது கூட்டத்திற்கு பின்னர் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மருத்துவம், நிதி தொழில்நுட்பம், டிஜிட்டல் தொழில்நுட்பம், உற்பத்தி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாக கூறினார். மேலும் இந்தியா சிங்கப்பூர் இடையே டிஜிட்டல் திறன் மேம்பாட்டில் ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொண்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். சத்தீஸ்கட் மாநிலத்தில்

0: 20 ஆண்டுகளுக்கு மேலாக நக்சலைட்டுகளின் பிடியில் சிக்கி தவித்த மலை கிராம மக்கள் தற்போது மத்திய அரசின் திட்டங்களால் பயன்பெற்று வருகின்றனர். மத்திய மாநில அரசுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு முயற்சிகளால் நக்சல் இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருவெடுத்துள்ளது. மலை கிராமங்களில் அடிப்படை வசதிகள் செய்து தரப்பட்டு பழங்குடியின மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் விஜயகுமார் தெரிவிக்கிறார்.
1: இயற்கை எழில் சூழ்ந்த, எங்கு பார்த்தாலும் பசுமை நிறைந்த சத்தீஸ்கர் மாநிலத்தின் மலை கிராமங்கள் காண்போர் அனைவரின் மனதையும் கொள்ளை கொள்ளும் அளவுடன் திகழ்கின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக துப்பாக்கி சத்தமும் கன்னிவெடி தாக்குதலும் இந்த பகுதியில் ஓயாமல் கேட்ட காலம் இப்போது மாறி வருகிறது. காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக ரோந்து சென்று பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். மேலும் சாலை வசதியும் தொலை தொடர்பு வசதியும் தற்போது சத்தீஸ்கர் மாநில அரசால் ஏற்படுத்தப்பட்டுள்ள நிலையில் முன்பிருந்த சூழ்நிலை முற்றிலும் மாறியுள்ளதாக கூறுகிறார் மத்திய ரிசர்வ் போலீஸ் பாதுகாப்பு படையின் உதவி ஆய்வாளர் சக்திவேல்.
2: 3 வருஷம் நான் வரும்போது அங்க ரோடு கிடையாது, டவர் கிடையாது. இங்க இருந்து மூவ் பண்ணா நாங்க வந்து டூவீலர் தான் மூவ் பண்ணுவோம். எங்களுடைய துப்பாக்கி வச்சுட்டு டூவீலர் தான் மூவ் பண்ணி போவோம். லீவ் போனா இங்க இருந்து விஜயா அங்க இருந்து ஹெட் குவார்டர்ல எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரெயின் பிடிக்கி வெளியே போவோம். ஆனா இப்ப வந்து ரோடு வசதி ஆயிடுச்சு, கரண்ட் வந்துருச்சு, டவர் வந்துருச்சு. இப்ப கொஞ்சம் 3 வருஷத்துல இப்ப வந்து கொஞ்சம் நார்மலா இருக்குது.
0: சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் அன்னையின் பெயரில் மரக்கன்று நடும் இயக்கம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு ஹர்ஷ் மன்கோத்ரா தெரிவித்துள்ளார். தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த இயக்கத்தின் கீழ் தில்லியில் 70 லட்சம் மரக்கன்றுகள் நட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். பசுமையான தில்லியை உருவாக்க இதுவரை 50 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளதாகவும் திரு ஹர்ஷ் மல்கோத்ரா கூறினார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா பக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நடைபெற்ற தேர்தலில் ஆளும் பங்களாதேஷ் தேசிய கட்சி சார்பில் போட்டியிட்ட அவர் 255 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. மொத்தமுள்ள 349 நாடாளுமன்ற உறுப்பினர்களில் 343 பேர் இன்று வாக்களித்தனர். ஜமாயதே இஸ்லாமிய உள்ளிட்ட எதிர்க்கட்சி கூட்டணி சார்பில் போட்டியிட்ட ஒலி அகமது 88 வாக்குகள் பெற்றுள்ளார். பங்களாதேஷ் அதிபராக பதவி வகித்த முகமது ஜபாகுதீன் தமது பதவியை ராஜினாமா செய்ததை அடுத்து அங்கு தேர்தல் நடைபெற்றது. இலங்கை தலைநகர் கொழும்பில் யூத வழிபாட்டுத் தலத்திற்கு அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இஸ்ரேல் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் உள்ள இஸ்ரேல் தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் யூத சமூகத்தினரின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் உள்ள யூத வழிபாட்டு தலத்தை மூட வேண்டும் என்று வலியுறுத்தி புத்த பிக்ஷுக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இலங்கையில் இஸ்ரேலுக்கான தனி தூதரகம் அமைக்கப்படாமல் இருக்கும் நிலையில் புதுதில்லியில் உள்ள இஸ்ரேலிய தூதரகம் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாத ஆண்டு பெருவிழா வரும் 29ஆம் தேதி தொடங்கி அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து தாம்பரத்திலிருந்து வேளாங்கண்ணிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தில் ஆம்ஸ்டர்டாமில் தற்போது நடைபெற்று வருகிறது. டி பிரிவில் சீனா 7 புள்ளிகளுடன் முதலிடத்திலும் இந்தியா 4 புள்ளிகளுடன் 2வது இடத்திலும் உள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் தலைவர் பதவி வகிக்க உள்ள இந்தியா சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் வளர்ச்சிக்கு தென் மாநிலங்களின் பங்கு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பிற்கு முன்னுரிமை அளித்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் அதிபராக திரு மிர்சா பக்ருல் இஸ்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்டார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய மாலை வணக்கம் நேயர்களே. நேரம் 7:25. இது உங்கள் அபிமான தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி விளம்பரதார நிகழ்ச்சியினை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு,

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம். தர்மபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
5: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
7: டாக்டர் ஆகணும்னு கனவு இருக்கா? நீட் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? இதோ உங்க சான்ஸ். ஆகாஷ் நீட் ரிபீட்டர்ஸ் பேச்சுல ஜாயின் பண்ணுங்க. எக்ஸ்பர்ட் ஃபேக்கல்டி, இன்டென்சிவ் ப்ரிப்பரேஷன், டெய்லி டெஸ்ட், ப்ரூவன் ரிசல்ட்ஸ். ஆகாஷ் இன்ஸ்டிடியூட், யுவர் மெடிக்கல் ட்ரீம் ஸ்டார்ட்ஸ் ஹியர். சாரதா காலேஜ் ரோட், ஃபேர்லாண்ட், சேலம்.
8: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
9: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
6: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
11: நேர்கள் இதை தொடர்ந்து கேட்கலாம். இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. முதலாவதாக மீன் வளர்ப்பு குறித்து நேர்முகத்தில் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள். தொடர்ந்து கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி
12: பழனிசாமி.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
2: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
1: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.

0: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: பட்டக்கா, பட்டக்கா, எங்க இருக்கீங்க?
4: வா முத்தழகு, இங்கனதான் இருக்கேன். ஏன் இம்புட்டு அவசரமா கூப்பிடுற? என்னாச்சு?
3: என்ன ஆச்சா? உங்க போன் முதல்ல எங்க?
4: போனா ஆஃப் ஆயிடுதுன்னு சார்ஜில் போட்டிருக்கேன். ஏன் முத்தழகு?
3: உங்களுக்கு போன் போட்டு பார்த்துட்டு கடுப்பாகி நானே வந்துட்டேன்.
4: போன் போட்டியா? இருபுல்ல பாக்குறேன். அட, ஆமா முத்தழகு, போனு சைலண்ட்ல இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கவே இல்லை.
3: அட போங்கக்கா, ஆத்திர அவசரத்துக்கு போன் பண்ணனா கூட எடுக்கலனா எப்படி?
4: கோச்சுக்காத முத்தழகு, அதான் கவனிக்கலன்னு சொல்றேன்ல. ஆமா, என்ன விஷயம்?
3: எல்லாம் உங்க விஷயமா தான்.
4: ஏன் விஷயமாவா?
3: ஆமாமா, நீங்க தான் போன வாரம் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அண்ணனுக்கு ரொம்ப நாளா மீன் பண்ண வைக்கணும்னு ஆசை இருக்கிறதா சொன்னீங்க. அதெல்லாம் சாத்தியமாகுமா, வச்சா லாபகரமா இருக்குமானு கேட்டுட்டு இருந்தீங்களே, ஞாபகம் இல்லையா?
4: அதெல்லாம் ஞாபகத்துல இருக்கு முத்தழகு. விவரம் தெரிஞ்சாதானே பண்ண முடியும். விவரங்க எதுவும் தெரியாம நான் என்ன பண்ண? ஆமா, இப்ப அதுக்கு என்ன?
3: இப்ப ரேடியோல மீன் வளர்ப்பு பத்தி விவரம் சொல்ல போறதா என் மச்சா என்கிட்ட சொன்னாரு. அதை சொல்றதுக்கு தான் போன் மேல போன் போட்டேன். விவரத்தை கேட்டா உங்களுக்கு மீன் பண்ண தொடங்குறதுக்கு உதவிகரமா இருக்கும்ல.
4: அட, அப்படியா புள்ள? இரு இரு, நான் போய் இப்பவே ரேடியோவை கொண்டாறேன். ஆமா, யாரு விவரம் சொல்ல போறாங்க?
3: மீன் வளர்ப்பு பத்தி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதை நாம கேட்போமா?
5: உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்?
6: எனக்கு இப்போ வந்து 56 வயசு ஆகும் சார்.
5: என்ன படிச்சிருக்கீங்க?
6: 9வது படிச்சிருக்கேன்.
5: படிச்சுட்டு
6: நான் வந்து எனக்கு சொந்த தொழிலாக வந்து மீன் வளர்க்குறதுக்கு நம்ம கேவிக்கையில் வந்து நம்ம பாலசுந்தரி மேடம் வந்து கிராம வாரியாக டிவி எடுத்துன்னு வந்து மீன் எப்படி வளர்க்கணும், மீன் குஞ்சு குட்டை எப்படி அமைக்கணும், மீன் குட்டை அமைச்சு எவ்வளோ வரைக்கும் மீன் குட்டை அமைச்சா எவ்வளோ லாபம் பெருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் மீன் குஞ்சு வளர்க்குறத பற்றி பயிற்சி கொடுத்தாங்க. அதான் அப்போ வந்து கேவிக்கையில் ஃபஸ்ட்டு அப்போ தான் ஆரம்பம். ஒரு கிராமமாக வருவாங்க.
5: எவ்வளோ வருஷத்துக்கு முன்னாடி இது?
6: 30 வருஷம் இருக்குன்னு எனக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்த கார்டு இருக்குது.
5: வச்சுருக்கீங்க?
6: நான் வச்சுருக்கேன், 30 வருஷம் இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடி கிராம வாரியாக தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஊர் ஊராக ஒரு கிராமம் ஒரு நாளைக்கு செலக்ட் பண்ணுவாங்க. இதுமாதிரி எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அந்த மீனை பற்றி தெரிஞ்சவங்களை கூட்டின்னு போய் ஒரு கிராமத்தில் ஒரு டீம் மாதிரி அமைச்சு அந்த டீம் மூலமாக மீன் வளர்க்குறதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. பயிற்சி கொடுத்து அன்னிலேருந்து மீன் வளர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நான் கண்டினியூ வளர்க்குறேன். நான் வந்து ஒரு 30% தான் வளர்க்குறேன் மீன்.
5: 30%?
6: ஆமாம், 30% தான் வளர்க்குறேன்.
5: மொத்தம் நல்லா இருக்கிறது?
6: நல்லா இருக்குது. எனக்கு ஒரு 2.5 ஏக்கர் இருக்குது.
5: 2.5 ஏக்கரில் 30% தானே ஒதுக்கிறீங்க?
6: ஆமாம் சார், நான் வந்து அதான் பெரும்பாலும் அந்த பஞ்சாயத்து குளம், பஞ்சாயத்து குட்டை, பஞ்சாயத்து ஏரி அதுமாதிரி தான் பண்ணுவேன். ஏன்னா இது நம்ம விவசாயம் பண்ணுற நிலம் வந்து அந்த அளவுக்கு களிமண் கிடையாது. களிமண் பூமியாக இருந்தால் தான் மீன் வளர்க்குறது. ஆமாம், தண்ணி நிற்கும், மீன் வளர்க்குறதுக்கு ஒரு தகுதியான இதுவாக இருக்கும். ஆனால் களிமண் பூமி கிடையாது. அதனால் களிமண் பூமி இல்லாதனால அதில் மீன் வளர்க்கலாங்க. அந்த 30% மட்டும்தான். அதான் அந்த ஸ்டாக் குஞ்சு கல்கட்டாவிலையோ இல்லை ஆந்திராவிலேருந்தோ எடுப்போம். அந்த குஞ்சு எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் காலம் ஒரு மாதம் 1.5 மாதம் நம்ம இடத்துல வளர்த்து இதை நாங்கள் மற்ற ஷெட்டுக்கு எங்களுக்கு போக இருக்குது மீதியாக நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கு ஒரு நேரத்தில் ஆஃபீஸ்லேயே யாருக்குன்னா தேவைப்படும்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கும் கொடுப்போம். முடிஞ்ச பிறகு இந்த பாண்டில் வந்து அது கொஞ்சமாக இப்போது ஒரு 30%னால் எல்லோரும் நினைப்பாங்க ஒரு 3000 விட்டுடலாம், ஒரு 5000 விட்டுடலாம், 5000 விட்டால் நமக்கு 5 டன் கிடைக்கும். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 30 சென்ட்டுக்கு ஒரு பாண்டுக்கு நான் 2 பாகமாக 15-15 வச்சுருக்கேன். அந்த 15 சென்ட்டுக்கு வந்து ஒரு 250லேருந்து 300க்குள்ளே தான். 300 குஞ்சும் இப்போ ஒரு 30 குஞ்சு ஒரு கட்டலாக வரும்னா ரோகு ஒரு 30, ரோகு மிருகால் 30. ஏன்னா அந்த 5-6 விதத்தையும் 6 கலப்படமாக விட்டோம்னா நமக்கு வந்து ஒவ்வொன்றும் 1 கிலோவுக்கு வரும். நம்ம அதிகமாக மீன் விட்டோம்னா எவ்வளோ நீங்கள் தீனி கொடுத்தீங்கனாலும் சாப்பிடும். ஆனால் மீன் வந்து
5: வளரவே இந்த
6: காரணத்தை கொண்டு 6 மாதம் இல்லை, நீங்கள் 1 வருஷம் வச்சுருந்தீங்கன்னா கூட விட்ட மீன் விட்ட மாதிரியாக இருக்கும், நமக்கு வளராது. என்னடா மீன் வளரலையே, அவங்க கொடுத்த குஞ்சு சரியில்லை, தரம் சரியில்லைன்றதெல்லாம் கிடையாது. மீன் நம்ம எவ்வளோ குறைவாக விடுறோமோ அவ்வளோவும் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்.

0: வளர்ச்சி வந்து குறைய வாய்ப்பு கிடையாது. ஆனால் மீன் வந்து அதிகமாக விட்டோம்னா வளர்ச்சி இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எந்த மீனுமே நம்ம இப்போ இந்த ஆஃபீஸில் நாலு பேர் உட்காந்துக்கிறோம், நம்ம சுவாசிக்கிறதுக்கு காத்திருக்கோம். இதே ஒரு 100 பேர் உட்காந்தோம்னா நமக்கு கொஞ்சம் இதுவாக தான் இருக்கும். அதுமாரி எதையுமே குறைச்சி வளர்த்தோம்னா அதிகமாக வளரும், மீன் கண்டிப்பாக வளரும் அதிகமாக.
1: கரெக்டாக சொன்னீங்க, ஒரு இடத்துல 4 பேர் தான் நிற்கலாம், 4 பேர்
0: தான் இருக்கணும். அதில் வந்து நம்ம 40 பேர் இருக்கணும், 40 பேர் இருக்க முடியாது,
1: முடியாது,
0: கஷ்டம்தான். அதனால் அந்த மீன் வந்து பாண்டில் ஒரு பாண்டுக்கு ஒரு சென்ட்டுக்கு இவ்வளோன்னா அந்த சென்ட்டு மீன் தான் விடணும், அதிகமாக விடக்கூடாது. இதே வந்து ஆக்சிஜன் சுவாசிக்கிட்டு பாருங்கள், வேட்டையாடி சாப்பிட்ற மீன் இப்போ வந்து இந்த
1: விரால் கூட சாப்பிடும்,
0: விரால் கூட சாப்பிடும். அப்புறம் நம்ம புதுசாக இப்போ அந்த ஒவ்வால்னு, நாட்டு ஒவ்வால்னு வந்திருக்கு பாருங்கள், ரூப்சாடா, அது வந்து விடலாம். அது எப்படின்னா அந்த தண்ணியில் வந்து நெருக்கமாக இருந்தாலும் அது அதிகமாக சாப்பிடக்கூடியது, அது இல்லாத வந்து காற்று இல்லைனாலும் மேலே ஆக்சிஜன் எடுத்துக்கும். விரால் மீன் மாதிரி வெளியே வந்து மூச்சு விட்டு ஆக்சிஜன் எடுத்துக்கும். இப்போ இந்த மீன் 500 மீன் விடுறோன்னா ஒரு பாண்டுக்கு, அந்த மீன் இன்னும் ஒரு 50 மீன் இல்லை 100 மீன் கூடுதலாக விடலாம், வளர்ச்சி இருக்கும். அதனால் அது மாதிரி விடலாம். நம்ம கண்டு மீன் எந்த காரணத்தை கூட அதிகமாக மீன் விட்டு ஒரு பாண்டில் வளரக்கூடாது. 1 ஏக்கர்னால் 1 ஏக்கருக்கு 2000 மீன் இல்லை 2500 மீன் விட்டிங்கன்னா 500 மீன் வந்து வேஸ்டேஜில் போயிடும்.
1: அப்படின்னா
0: ஒரு விதத்தில் இறந்துடும், இல்லை மற்ற மீன் சாப்பிட்றோம் எப்படின்னா ஆகிடும். ஆனால் 2000 மீன் விட்டிங்கன்னா தாராளமாக அது வந்து 2000 மீன் 1 கிலோவுக்கு வரும். நம்ம எதிர்பார்க்குற நாளுக்கு 6 மாதமோ இல்லை 7 மாதத்துலேயோ 1 கிலோ மீன் வளரும். ஆனால் நம்ம நெருக்கமாக விட்டோம்னா நம்ம எந்த நேரத்துலையும் எதிர்பார்க்க முடியாது. அப்படியே இருந்தாலும் நம்ம விடுற 5 ரகம் விடுறோமா, 5 ரகத்தில் 1 ரகம் மீன் வந்து கொஞ்சம் கம்மியாகிடும், எப்படின்னா இறந்துக்கிறந்து போயிடும். அது பார்த்திங்கன்னா டக்குன்னு இப்போ கட்டலாம் மட்டும் இருக்குதுன்னா கட்டலாம் ஒரு 10 கட்டலாக இருந்ததுன்னா அது வந்து 2 கிலோ 3 கிலோ வளர்ந்துடும். மீதி ரோகு மிருகால் சிசி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இருக்கும். ஏன்னா அதில் குறைஞ்ச மீன் கட்டலாக தான் அது வளர்ந்துடும். அது மாதிரி வளரும் கண்டி நம்ம நெருக்கமாக மீன் விடக்கூடாது. மீன் வளர்க்குறதுல மட்டும் முதல்ல நெருக்கமாக மீன் விடக்கூடாது.
1: எவ்வளவு குஞ்சு விட முடியுமோ அவ்வளோதான்
0: விடணும். ஆமாம்,
1: இல்லை கட்லா ரோஹு மிருகால் சிசி புல்கண்ட சாதா கண்டை அப்படி நிறைய சொல்கிறீங்க.
0: ஆமாம் சார்,
1: இதெல்லாம் வந்து சேர்ந்து ஒரே குளத்தில் வளர்த்துறலாம்.
0: ஒரே குளத்தில் வளர்க்கலாம் சார். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு
1: அடிமட்டம்,
0: மட்டம், மேல்மட்டம்,
1: நடுமட்டம்,
0: நடுமட்டம். இதில் அந்த அந்த 5 மட்டத்துக்கும் 5 வகையான மீன். அதே பாட்டத்துக்கு வந்து அந்த மிருகாலும் சிசியும் ரோகு அது அதுக்கு மேலே கட்டலாம். இதுமாரி ஒவ்வொரு
1: ஸ்டேஜிக்கும்
0: அந்த நீரில் இருக்கிற சத்தை வந்து எடுக்கிற மீன் அந்த மீன் தான் விடணும். அதுக்கு மேலே வேறு மீன் விடக்கூடாது.
1: இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் தீனி போடுவீங்க?
0: ஆமாம் சார்,
1: தீனி போட்டால் மேலே மிதக்கும்,
0: மிதக்கும்.
1: மேலே இருக்கிற மீன் மட்டும் சாப்பிட்டு
0: இல்லை, எல்லா மீனும் கலந்து சாப்பிடும்.
1: எப்படி சாப்பிடும்?
0: இல்லை, நம்ம வழக்கம் பண்ணிடுறோம். தீனி போட்டு வழக்கமாக கொடுக்குறோம். அந்த கொடுக்குற நேரத்துக்கு நம்ம 4 இடத்துல கொடுப்போம். 4 இடத்துலையும் 4 மீன் கலைஞ்சி வந்து சாப்பிடும்.
1: இப்போ நாம அது வந்து மேலே வந்துடுமா?
0: ஆமாம், கண்டிப்பாக வரும். நம்ம போடுற தீனியை வந்து அது எடுக்கும். நீங்கள் தீனி போடாமல் இருந்தீங்கன்னா தான் அந்த தண்ணி இழுக்கிற ஸ்டேஜுக்கு அது
1: அப்படியே இருக்கும்.
0: இப்போ நீங்கள் ஒரு 4 நாளைக்கு தீனி போடலன்னா அந்த 4 நாளைக்கு அந்த தண்ணி இழுக்கிறது அந்தந்த ஸ்டெப்பில் இருக்கிறது அது
1: சாப்பிட
0: ஆரம்பிக்கும்.
1: நீங்கள் போடுற தீனிலாம் என்னங்கய்யா?
0: சார், இப்போ நம்ம புல்கண்டை வளர்க்குறோம்னா வேஸ்டேஜ் சார். மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா கோசு தழை, எந்த கீரை வகையாக இருந்தாலும் வேஸ்டேஜ், காய்கறி, தக்காளி. இப்போ வந்து நம்ம பழக்கம் பண்ணிக்கணும்னா எதைப்பட்டாலும் மீன் சாப்பிடுது.
1: எந்த கழிவையும் போடலாம்?
0: கழிவுனா நீ வேஸ்டேஜ், ரொம்ப வேஸ்டேஜ், மீன் சாப்பிட்ற மாதிரி வேஸ்டேஜ் போடக்கூடாது. அளவுக்கு நார்மலாக இப்போ கீரை வந்து மார்க்கெட்டில் விற்கலைன்னா கீரை வேஸ்டேஜ் எடுத்து போடுறவங்க கத்த கத்தியாக அது வாங்கிக்கலாம். இந்த கோசு தழை வெட்டுறாங்க அது கும்பலாக போட்டுருவாங்க அதை எடுத்துக்கலாம். தக்காளி கூட இப்போ கட் பண்ணி போட்டால் சாப்பிடுது. தக்காளி கூட நல்லா சாப்பிடுது, கத்திரிக்காய் சாப்பிடுது. நம்ம இது இல்லை, தர்பூசணி, தர்பூசணி கூட நீங்கள் வெட்டி போட்டிங்கன்னா சாப்பிடுது. எல்லா மீனுமே சாப்பிடுது. முதல்ல ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு விட்டுறோம். அப்புறம் இப்போ நம்ம போடுற தீனி அதுதான் சொல்ல அது கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சு
1: பழக்கப்படுத்துகிறோம்.
0: ஆ, பழக்கப்படுத்துகிறோம், கண்டினியூ சாப்பிடுது, போடலாம், சாப்பிடுது, நல்லா சாப்பிடுது. நம்ம பழக்கம் பண்ணிக்கலாம். நம்ம அதுக்குன்னு போய் வெளியே போய் காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு இல்லை. மார்க்கெட்டுக்கு வந்தோம்னா வேஸ்டேஜ் கீழே போடுறாங்க. அந்த வேஸ்டேஜ் கலெக்ட் பண்ணால் ஒரு நாளைக்கு கோஸ்தாழை போடலாம், ஒரு நாளைக்கு வந்து கீரை போடலாம். அது மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று கலெக்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம பழகிறது தான். இப்போ நமக்கு வாணா இப்போ நம்ம கூட தான் சாப்பிட்றோம். ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடுவாங்க. ஒரு தடவை கொடுத்து பழகிட்டால் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதுமாதிரி தான் எல்லாமே பழக ஆரம்பிச்சா கொஞ்சம் மீன் நல்லா சாப்பிடும்.
1: இதெல்லாம் பழக்கப்படுத்துறதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்?
0: ஒன்றுமே இல்லை, நம்ம குட்டியிலேருந்தே நம்ம கொடுக்க வேண்டியது
1: அவ்வளோதான்.
0: குட்டியிலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சோம்னா அது கண்டினியூ ஆகிடும். நீ குட்டிலேயே புண்ணாக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா புண்ணாக்கு மட்டும் தான் சாப்பிடும். மற்ற மீன் மற்றதை சாப்பிடவே சாப்பிடும்.
1: புண்ணாக்குன்னா கள்ள புண்ணாக்கா
0: எள்ளு புண்ணாக்கா? கள்ள புண்ணாக்கா எள்ளு புண்ணாக்கா யாருமே
1: கொடுக்க மாட்டாங்க. ஏன்? அவ்வளோ
0: வீட்டு மீன் வளர்ச்சி இருக்காது.
1: எள்ளு புண்ணாக்கு?
0: ஆமாம், எள்ளு புண்ணாக்கு வளர்ச்சி இருக்காது.
1: கடலை புண்ணாக்கு மட்டும் தான்.
0: கடலை புண்ணாக்கு மட்டும் தான்.
1: தவிடு கொடுக்கலாம்,
0: கடலை புண்ணாக்கு போடலாம், பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம்.
1: பருத்தி புண்ணா,
0: பருத்தி புண்ணாக்கு கூட போடலாம்.
1: இப்போ நீங்கள் 30 சென்ட் வச்சுருக்கிறீங்க. இந்த 30 சென்ட்டுக்கு எவ்வளவு புண்ணாக்கு தேவைப்படும்? ஒரு நாளைக்கு எத்தனை முறை போடுவீங்க?
0: குட்டி விட்டு தான் எனக்கு டெய்லி

0: மூணு கிலோ ரெண்டு கிலோ அந்த போதும் சார். குட்டிக்கு ஒரு ட்ரைவில் ஊற வச்சு அப்படியே ட்ரைவில் வச்சுட்டோம்னா அது டெய்லி எடுத்துக்கோம் குட்டி விட்டா. குட்டிக்கு பெரிய மீன் ஆன பிறகு ஒரு நாளைக்கு ஒரு 20 கிலோ புண்ணாக்குன்னா புண்ணாக்கே கொடுக்க மாட்டேன், அதான் கலப்படமாக 20 கிலோ. இப்போ நம்ம பெயிண்ட் டப்பா இருக்குல்ல, ஒரு பக்கெட்டு எடுத்துமே ஒரு 4 இடத்துல அதை பிரித்து வைப்பேன். காலையில் ஒரு முறை வைப்பேன், சாயந்தரமாக நான் இப்போது இது மீன் மட்டும் பார்க்கல, ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் நான். அந்த 30 வருஷமாகவும் ஆட்டோ தான் ஓட்டுறேன். இடையில் இப்போ காலையில் செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், இங்கே ஆட்டோ முடிச்சுட்டு போக சொல்லோ இதுமாரி
1: கிடைச்சா
0: அது போக சொல்ல வண்டியில் எடுத்து போவேன், ஓடுவேன். இது ஹோட்டலில் கூட ஒரு

0: நான் அந்த 30 வருஷமாகவும் ஆட்டை தான் ஓட்டுறேன். இடையில் இப்போ காலையில் செங்கல்பட்டுக்கு வந்துட்டேன், இங்கே ஆட்டோ முடிச்சுட்டு போக சொல்ல இதுமாரி
1: கழிவுகள்லாம்
0: கிடைச்சதுன்னா அது போக சொல்ல வண்டியில் எடுத்து போவேன், போடுவேன். இது ஹோட்டலில் கூட ஒரு ரெண்டு மூணு ஹோட்டலில் நான் இந்த பக்கெட்டி இது கேன்லாம் வச்சுருப்பேன். அவங்க அந்த சாப்பிட்ட பிறகு இந்த சாப்பாடு மீந்துறது பரோட்டா இதெல்லாம் மீந்தது கொடுக்குறாங்களோ அது போட்டு வச்சுருப்பாங்க. அன்னன்னைக்கு எடுத்துட்டு போய் அதையும் கொடுப்பாங்க. நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக சாப்பிடும்.
1: இலவசமாக தானே கொடுப்பாங்க?
0: ஆமாம், அவங்க வேஸ்ட்டு கீழே குப்பையில் போடுறது அவங்களாண்டு வச்சு வச்சுருந்தோம்னா இது எடுத்து அந்த வேஸ்டேஜ் கொடுத்தாங்கன்னா அதை எடுத்து போயும் போடுவேன், அதை கலெக்ட் பண்ணியும் போடுவேன். கொஞ்சம் பெருசாக எதனா ஏரி மாதிரி எடுத்துனா இந்த மகேந்திரா சிட்டி அப்புறமா நம்ம இது மறைமலைநகரில் பெரிய கம்பெனியில் வந்து இந்த சாப்பாடெலாம் வேஸ்டேஜ் பண்ணுவாங்க. அதுக்கு பேரலில் வச்சு கம்பெனிக்காரனே அதை கான்ட்ராக்ட் மாதிரி விட்டு எடுப்பாங்க வெளியாகுங்க. அது ஒரு கேனு 250 ரூபாய்க்கு வாங்குவேன். ஒரு பேரல்
1: வாங்குவீங்க?
0: நான் வாங்குவேன். ஒரு நாளைக்கு 3 பேரல் வாங்கி ஒரு ஏரிக்கு போட்டேன்னா ஒரு 3 நாள் பத்து திருப்பி இன்னொரு பேரல் போடுவேன். ஏன்னா கண்டினியூவாக அதை போட முடியாது, ஏன்னா அது ஆயில் ஐட்ட அதிகம். அதனால் டெய்லி நம்ம போட்டோம்னா மீன் ஆக்சிஜன் இல்லாத மாதிரி மேலே தூக்கி மேய ஆரம்பிக்கும். அதனால் இன்னைக்கு 3 பேரல் போட்டேன்னா ஒரு 3 நாள் கேப் போட்டு திருப்பி ஒன்று ஒரு 3 பேரல்
1: வெரைட்டியாக கொடுக்குறீங்க?
0: அதை கொடுப்பேன். ஆனால் நம்ம 6 மாதத்தில் நமக்கு ஒரு இட்லியே கூட ஒரு மீன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு அது சாப்பிட ஆரம்பித்ததுன்னா டக்குன்னு ஒரு இட்லி மிதந்தான் அப்படி கப்பன் முழுங்கிடும். அந்த அளவுக்கு ஆரம்பிது. ஆனால் பழகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழகச்சுன்னா கண்டினியூவாக நல்லா பிடிக்கும் மீன்.
1: இது மாதிரி தீவனத்தை பொறுத்த வரைக்கும் இதை சொல்கிறீங்க, அதில் ஏதாவது நோய் நொடி தாக்குமா?
0: நோய் நொடி பார்க்குங்க அதிகமாக வந்து நான் தான் சொல்கிறேன்னு சார். இப்போது ஒரு நாளைக்கு 3 பேரல் கொடுத்தோம்னா 3 நாள் கேப் போடுறோன்னா அது வயிற்றுல இருக்கிறது எல்லாமே கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். பசி இருந்ததுன்னா அதுக்கு வராது. அதிகமாக ஃபுட்டு வச்சுக்கின்னு அதால் முடியாதா ஜீர்ணிக்கவும் முடியாதோ அது பார்த்தா
1: தின்னுடும்.
0: எவ்வளோ கிடச்சதோ தின்னுடும். ஆனால் தின்ன தின்ன ஜீர்ணிக்க வாய்ப்பு கிடையாது. ஜீர்ணிக்க வாய்ப்பு இல்லாத நேரத்தில் கண்டிப்பாக அது
1: வெளியில் வராது,
0: இறக்க வெளியே வந்துடும். வெளியே வந்து ஓரமாக படுத்துடும், இறக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அப்போ தான் நம்ம போய் எதனா மெடிசன் கொடுக்கணும் அப்படின்றதுக்கு போனோம் கூட இருந்தோம். ஆனால் இப்போ அது மாதிரி திட்டமாக தீனி கொடுத்தோம்னா அதெல்லாம் தேவையில்லை. அந்த மஞ்சளும் சுண்ணாம்பும் போட்டால் போதும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இவ்வளோ ஒன்று போட்டால் போதும், அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும். ஆனால் மார்கழி மாதம் கார்த்திகை மாதம் வரும் சார் அந்த அம்மை நோய் மட்டும். ஆனால் நம்ம கண்டை மீனுக்கு வரல, இது வரைக்கும் கண்டை மீனுக்கு வரல. விரால் மீன், ஜிலேபி, அந்த சின்ன சின்ன கண்டை மீன்லாம் வருது, இப்போ நாட்டு மீன் அதுக்கெல்லாம் வருது, இதுக்கு வரல இது வரைக்கும். அதனால் இது வரைக்கும் அந்த மாதிரி நோய் எதுவும் தாக்கலை.
1: அம்மெல்லாம் வராது?
0: அம்மை வந்து விரால் மீன் தான் சார் அதிகமாக. விரால் மீன், இந்த தேலி, இந்த ஆறா மீன் உற்பத்தி அழிஞ்சதே அந்த அம்மை நோய் தான். இப்போ எங்கேயுமே ஆறா மீனே கிடையாது. நாட்டு மீனில், உள்நாட்டு மீனில் ஆறா மீனே கிடையாது. சுத்தமாக ஆறா மீன், அசுர மீன் இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த நோய்க்கெல்லாம் அது சீக்கிரமாக.
1: அது என்னங்க ஆறா? அது வந்து ஒரு வகையா?
0: ஆமாம் சார், அதுதான் சார் இருக்கிற மீன்லேயே நல்ல மீன்.
1: சங்கரா கேள்விப்பட்டிருக்கோம், கட்லா
0: வந்து கடல் மீன் சார். அது கடல் மீன், இது நம்ம உள்நாட்டு மீன், ஏரி மீன் வகையில் ஆறா மீன்.
1: ஆறா மீன்,
0: ஆறா மீன் தான் நல்லா இவ்வளோ அகலம் இருக்கும், நல்லா இவ்வளோ நீட் இருக்கும். இருக்கிற மீன்லேயே அதுதான் நல்ல டேஸ்ட். ஒரே முள், ரெண்டு பக்கம் சதை, நல்லாவும் இருக்கும் மீன், ஆறா மீன்.
1: உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மீன் வளர்ப்பில் எவ்வளவு லாபம் பார்த்துருவீங்க? ஒரு குத்து மதிப்பாக ஏதாவது ஒரு கணக்கு?
0: நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 2 டன் மீன் பிடிக்கலாம்
1: ஒரு ஏக்கரில்.
0: 2 டன் மீன் பிடிக்கலாம். 2 டன் மீன் முறையாக 7 மாதம், 6 மாதன்றது நம்ம கரெக்டாக சொல்கிறோம்.
1: 7 மாதம்
0: நம்ம ஒரு
1: கணக்குக்கு
0: இப்போ நம்ம மீன் வளர்த்தோம்னா 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 2 லட்சம் ரூபாயில் நீங்கள் மொத்த செலவுமே 1 லட்சம் ரூபாய் கூட வச்சுருங்க. 1 லட்சம் ரூபா ரெண்டு இந்த 7 மாதத்துக்கு கழிச்சிட்டிங்கன்னா கூட 1 லட்சம் ரூபா ஒரு விவசாயி ஒரு ஏக்கருக்கு பார்க்கலாம்.
1: அகிலன் ஐயாவுடைய ஃபோன் நம்பர் சொல்லுங்கள்.
0: 63 63 85 35 33 11 92 11 92 11.
1: அதுலேயும் உங்களை தொடர்பு கொள்ளலாம்.
0: தொடர்பு கொள்ளலாம்.
1: தொடர்ந்து பண்ண வாழ்த்துக்கள்.
2: என்ன பட்டக்கா, மீன் வளர்ப்பு பற்றி செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கம் கொடுத்துருந்தாங்கல்ல, கேட்டிங்களா? மீன் பண்ண ஆரம்பிக்கலாமா வேணாமா, செலவு அதிகமாகுமா லாபம் இருக்குமா, இப்படி பல சந்தேகத்தை வச்சுக்கிட்டு இருந்தீங்களே, இப்போ அதுக்கெல்லாம் விடை கிடைச்சதா?
3: கிடைச்சது புள்ள. அதான் எல்லா விவரங்களையும் புட்டு புட்டு வச்சிட்டாரு. இனி மீன் பண்ணைய தொடங்குறதுல எந்த தயக்கமும் இல்லை. இந்த விஷயத்த முதல்ல என் மச்சங்கிட்ட சொல்லணும். சொல்லி மீன் பண்ணைய ஆரம்பிச்சு மீன் வளர்ப்புல லாபத்தை பார்த்துட வேண்டியதுதான். சரி முத்தழகு, கொஞ்சம் இரு, உனக்கு எதுவும் குடிக்க கொண்டாறேன்.
2: அக்கா எங்க எழுந்திருக்கிறீங்க? இருங்க, அடுத்ததாகவும் விவரம் சொல்ல வராங்க.
3: யாரு புள்ள?
2: கறவை மாடு வளர்ப்பு பத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலி

0: மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க தான் தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. அதையும் கேட்போம்.
1: இந்த கறவை மாடு வளர்ப்பு அப்படின்றது எப்படி லாபகரமான தொழில் அப்படின்றத சொல்லுங்களேன்.
2: பொதுவாக வந்து நம்ம கறவை மாடு இனங்கள், மாட்டு இனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டு இனங்களுடைய பால் உற்பத்தி குறைவாக கொடுக்கக்கூடியது. பட் எல்லாம் வளர்க்கறது வந்து எதுக்கான வேலை பழுவுக்காகத்தான் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய இனங்கள் இருக்கு இந்த நாட்டு மாடுல. அதுல நம்ம புலிக்குளம் மாட்டினம் இருக்கு, அதே மாதிரி ஆலம்பாடி அப்படின்ற ஒரு மாட்டினம் இருக்கு, அதே மாதிரி உம்பளச்சாரி அப்படின்னு ஒன்று இருக்கு, பருகூர் அப்படின்னு ஒன்று இருக்கு, காங்கேயம். இந்த வகையான நாட்டு மாடுகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பழுவுக்காக, அதாவது உழுவுளுருக்கு, மாட்டு வண்டி இழுக்கிறதுக்கு, இது மாதிரி வந்து தான் நம்ம பயன்படுத்திருக்கணும். இதோட சராசரி பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 3/4 லிட்டர்லேருந்து 1 லிட்டர் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு தேவை வந்து இதை அதிக எண்ணிக்கையில் பால் உற்பத்தி பெருக்கணும். இதுக்கு வந்து நம்ம பொருளாதார அடிப்படையில் இதுக்கு வந்து நமக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் நம்ம பண்ணணும் அப்படின்னா இந்த நாட்டு மாடுகளை செயற்கை முறை கருவூட்டல் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய தரமான கன்றுகளை, அதாவது கலப்பின கன்றுகளை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா நாட்டு மாடுக்கே வந்து இயற்கை முறையில் வந்து சினம் பிடிக்க வைக்கிறோம், செயற்கை முறையில் வந்து நிறைய கலப்பின மாடுகளுடைய செயற்கை கருவூட்டல் வந்துருச்சு. ஸோ அதையெல்லாம் வந்து நம்ம நாட்டு மாடுக்கே போட்டு அதிலிருந்து வரக்கூடிய கலப்பின கன்றுகள், தரமான கன்றுகளை, கிடேரி கன்றுகளை உற்பத்தி பண்ணி அதிலிருந்து நம்ம வளர்த்து வந்தோம்னா அதிக பால் உற்பத்தி கிடைக்கும். அப்ப இந்த கலப்பின மாடுகள் அப்படின்னு ஏன் போறோம் அப்படின்னா இந்த கலப்பின மாடுகள் வந்து ஒரு நாளைக்கு கொடுக்கக்கூடிய பால் உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர்லேருந்து 30 லிட்டர் கொடுக்குது. குறிப்பா ஒரு இனம் இருக்கு, கோல்ஸ்டீன் ஃப்ரீசியன் அப்படின்னு சொல்லி கருப்பு வெள்ளை கலந்த அந்த மாடு கண்டிப்பாக நம்ம தட்பவெப்ப சீதோஷண நிலைக்கு அதுக்கு வேண்டிய கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனம் சரிவிகிதமாக நம்ம கொடுத்து வளர்த்தோம் என்றால் கண்டிப்பாக அதிக பால் உற்பத்தியை எடுக்கலாம். அதே போல ஜெர்சி என்ற ஒரு கலப்பினம் இருக்கின்றது, அந்த கலப்பினத்தையும் நம்ம வந்து வளர்த்தோம்னா அதிக பால் உற்பத்தி எடுக்கலாம்.
1: முதல்லாம் பார்த்தோம்னா சிந்து மாடு, நாட்டு மாடு அப்படின்றது இல்லாம நிறைய ரகங்கள் எல்லாமே இப்ப வந்துட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு வந்து லாபகரமா இருப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. தீவனத்தோட உற்பத்தியும் அதிகரிக்குது, அதே சமயம் அதுக்கான அந்த மெயின்டெனன்ஸ் அப்படின்றதும் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு இன்னும் லாபகரமா இந்த மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது எடுத்துட்டு போக முடியும்?
2: கலப்பின மாடுகளா இருந்தாலும் சரி, நாட்டு மாடுகளா இருந்தாலும் சரி, நம்ம தொன்று தொட்டு வளர்க்கறது வந்து பாத்தீங்கன்னா மேய்ச்சல் முறை அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவோம். குறிப்பா பகல் நேரத்திலையும் ராத்திரி நேரத்திலையும் கிடமாடுன்னு சொல்றோம், அங்கேயே அந்த வயல்வெளியிலேயே வச்சு வளர்க்கறது இருக்கிறாங்க. இது ஒரு முறை. அது கலப்பின மாடுகளையும் வளர்க்கறாங்க, நாட்டு மாடுகளையும் வளர்க்கறாங்க. இரண்டாவது நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா பகல் நேரத்துல மேய்ச்சலுக்கு எடுத்துட்டு போங்க மாட்டை, இரவு நேரத்துல அதுக்கு வேண்டிய ஒரு கொட்டகைய போட்டு மாடை கொண்டாந்து கட்டி, சப்போஸ் நமக்கு வந்து மேய்ச்சல்ல வந்து அதுக்கு வேண்டிய பசுந்தீவனங்கள் கிடைக்கல அப்படின்னா அந்த மாலை நேரத்துல மாடு வந்து மேய்ச்சலுக்கு முடிந்து கொட்டகைக்கு திரும்பும் போது அதற்கு வேண்டிய பசுந்தீவனத்தை அங்கு நம்ம கொட்டகையில அளிக்கலாம். அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை அதிகமா நமக்கு வந்து நவீன தொழில்நுட்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. இதுல வந்து கொட்டகைக்குள்ளேயே பகல் இரவு இரண்டு வேளையுமே இன்டென்சிவா உள்ளுக்குள்ளேயே வச்சு வளர்க்கிற தொழில்நுட்பமும் வந்துருச்சு. சோ இதுல வந்து மாடு வந்து மேய்ச்சலுக்கு போறாது, கொட்டைக்குள்ளே இருக்கும். அப்ப அந்த கொட்டையில வந்து காலையில வந்து கழுவி விடுறதுக்கு அந்த சாணத்தெல்லாம் எடுத்துட்டு கழுவி விடுவாங்க. அந்த கழுவி விடும் போது அந்த மாடு வந்து வெளியில நிற்கும், அதுல வெளியில வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்க, அதுக்கு வேண்டிய தீவன தொட்டி இருக்கும், தண்ணீர் தொட்டி இருக்கும், தீவனத்தை சாப்பிடும், தண்ணியை குடிக்கும். அந்த கொட்டகையுடைய தரம் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி மீண்டும் இந்த மாடுகள் வந்து கொட்டைக்கு போயிடும். அப்ப பகல் நேரத்திலையும் இரவு நேரத்திலையும் இரண்டு வேளையுமே இந்த மாடுகள் வந்து கொட்டைக்குள்ளேயே இருக்கிறதுனால இதுக்கு வந்து மிக தீவிர முறை அப்படின்னு சொல்றோம். அப்ப மேய்ச்சல் முறை, மேய்ச்சல் கலந்த கொட்டகை முறை, முழுக்க முழுக்க கொட்டகைக்குள்ளேயே வச்சு வளர்க்கறது, இந்த மூன்று வகையான முறையுமே இருக்கு. மேய்ச்சல் முறையிலேயே நம்ம போனோம்னா அதிகப்படியான தீவன செலவு இல்லை. அப்ப மேய்ச்சல் கலந்த கொட்டையின் போகும்போது மேய்ச்சலுக்கு அந்த மாடு வந்து வேண்டிய பசுந்தீவனங்களை சாப்பிட்டு முடிச்ச உடனே குறைவாத்தான் நமக்கு வந்து கொட்டைகளை வரும்போது அது பசுந்தீவனமோ கலப்பு தீவனமோ அது வந்து எடுத்துக்கிறோம். ஆனா முழுக்க முழுக்க கொட்டைகளே தீவன செலவை, குறிப்பாக கலப்பு தீவன செலவை கம்மி பண்ணணும், குறைக்கணும் அப்படின்னா பசுந்தீவனம் நல்லா கொடுக்கணும், மரவகை பசுந்தீவனம். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா மாடுகளையும் ஆடுகளையும் கரெக்டா மழை காலங்கள்ல வாங்குவோம், மழை காலங்கள்ல மேய்ச்சா கரெக்டா புல்வெளியில அங்க மேய்ச்சல் தரையில அதிகப்படியான புல் இருக்கு மேயுது.

0: முடிஞ்ச உடனே அந்த கோடை காலம் வரும்போது நாங்க வந்து மாடுகள் எல்லாம் வித்துருவோம், ஆடுகள் எல்லாம் வித்துருவோம் அப்படின்றாங்க. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, ஏன் நீங்க அந்த மாதிரி வந்து போகணும் விற்கணும்? நம்ம என்ன சொல்றோம், பசுந்தீவனம் தான் முக்கியம். அந்த பசுந்தீவனத்தை அதை உற்பத்தி பண்ணக்கூடிய கோடை காலத்திலையும் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா இந்த மர வகை பசுந்தீவனம் தான் நமக்கு வந்து கை கொடுக்கும். அப்ப அந்த மர வகை பசுந்தீவனம் அப்படின்றது வந்து மாடுகள் உண்ணக்கூடியது, ஆடுகள் உண்ணக்கூடிய பசுந்தீவனத்தை நம்ம போட்டு வச்சுருந்தோம்னா மாடுக்கு தீவனமாக நம்ம கொடுக்கலாம். அப்போ இந்த மரவகை பசுந்தீவனம் என்ன, நம்ம கொடுக்காப்புளி, வேம்பு, வாகை, பூவரசு, சூபாவுலாம் வந்து பார்த்திங்கன்னா வெட்ட வெட்ட தளைஞ்சிக்கிட்டே இருக்கும், ஆலமரம் மாதிரி வரும். இந்த இதை நம்பி நிறைய மாடுகள் ஆடுகள் வைக்கலாம். அப்போ இந்த மாடுகள் உண்ணக்கூடிய அந்த மரங்களை நம்ம நட்டு வச்சோம்னா அந்த கோடை காலத்துக்கு நம்ம வந்து அந்த மாட்டுக்கு பசுந்தீவனமாக கொடுக்கலாம். அப்போ மாடை வந்து நம்ம வந்து விற்கணுன்ற அவசியமே இல்லை, இதுக்கு மழை தான் வேணும் அப்படின்ட்டு இல்லை. அதனால ஒவ்வொரு வீட்லையும் மாடு வச்சிருக்கிறவங்க ஒரு மரம் கண்டிப்பாக இருக்கணும், இருந்தா கோடை காலத்துல சமாளிக்கலாம்.
1: பசுந்தீவனம் கொடுக்கும் போது எந்த அளவுக்கு அதுல இருக்க அந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் அந்த பாலோட தரம் அப்படின்றதும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
0: கிராமத்துல அங்கங்க விவசாயிகள் வளர்ச்சி வளர்த்துக்கிட்டு இருக்கிறவங்க பொதுவா பருத்தி கொட்டை புண்ணாக்கு மட்டும் கொடுப்பாங்க, இல்லைன்னா தவிடு மட்டும் கொடுப்பாங்க, இல்ல வைக்கோல் மட்டுமே போடுவாங்க. இது வந்து முறையான சமச்சீர் தீவனம் இல்லை. நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, சமச்சீர் தீவனம் அப்படின்றது வந்து ஒரு நாளைக்கு கலப்பு தீவனம் கொடுக்கணும், பசு தீவனம் கொடுக்கணும், உலர் தீவனம் கொடுக்கணும். அப்ப இந்த மூன்று வகையான தீவனமும் சரி விகிதாச்சாரத்தில், கலப்பு தீவனம்னா இவ்வளவு கொடுங்க நீங்க ஒரு நாளைக்கு இவ்வளவு கொடுங்க, அதே மாதிரி பசுந்தீவனம்னா இவ்வளவு கொடுங்க, உலர் தீவனம்னா இவ்வளவு கொடுங்கன்னு சொல்றோம். இது வந்து சராசரியா ஒரே அளவு இல்லை. சினை பிடிக்காத மாட்டுக்கு தனியா அதுக்கு வேண்டிய அடிப்படை தீவனம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கணும். சினை பிடித்த மாடுக்கு தனியா அதுக்கு ஒரு கிலோ தீவனம், கலப்பு தீவனமோ பசுந்தீவனமும் கூட கொடுக்கணும். அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய மாடு, உற்பத்தியை செய்யக்கூடிய ஒவ்வொரு லிட்டர் பாலுக்கும் நம்ம அதிகப்படியான கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் ஒரு கிலோ கூடி கூடி கொடுக்கணும். இதை கொடுத்தாத்தே பால் சத்து இருக்கு இல்லையா, பாலில் உள்ள கொழுப்பு சத்து, அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருள்கள் சொல்றோம், SNF. ஸோ இதை வச்சுதான் பாலோட விலை வந்து தீர்மானிக்கப்படும். அப்ப அந்த கொழுப்பு சத்தும் SNF-ம் நமக்கு வந்து வேணும்னா கண்டிப்பாக இந்த பசுந்தீவனம் கொடுத்தோம்னா அதுக்கு நம்ம சாத்திய கூறுகள் உண்டு. அப்ப கொழுப்பு சதவீதம் வந்து நம்ம கூட்டிக்கலாம். அப்ப கலப்பு தீவனம், பசுந்தீவனம், உலர் தீவனம் முறையா கொடுத்தோம்னா கண்டிப்பாக முறையான கொழுப்பு சதவீதம் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி கொழுப்பு இல்லாத திடப்பொருட்களும் நமக்கு கிடைக்கும்.
1: கறவை மாடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அந்த இனப்பெருக்க காலகட்டம் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. ஏன்னா வளர்ப்பு அப்படின்றதே வந்து பால் உற்பத்திக்காக தான். அப்படி இருக்கிற சமயத்துல அந்த காலகட்டத்துல இந்த மாடுகளோட பராமரிப்பு எப்படி இருக்கணும், எந்த அளவுக்கு மருத்துவரோட வழிகாட்டு அவங்க இதை முறையா செய்யணும்?
0: மாடு வந்து பருவத்துக்கு வருது அப்படின்னா பருவத்துக்கு வந்து 3 நாள் இருக்கும் மாடு. மாடு கத்துறது மட்டுமே பருவத்துக்கு வந்ததா இல்லை, ரொம்ப அதை காட்டிலும் ஒரு குறிப்பா முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிகுறி இருக்கு. அதாவது மாட்டோட இனப்பெருக்க உறுப்புல இருந்து திரவம் ஒண்ணு ஒரு கோளை மாதிரி அடிக்கும், மேல இருந்து அழுக்கு மாதிரி அடிக்கும், அது வந்து எண்ணெய் மாதிரி அந்த திரவம் வந்து வடியும். இது வந்து கரெக்டா வந்து மாடு வந்து பருவத்துக்கு வந்த ஒரு 12 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அறையிலிருந்து கீழே தரையில் வந்து தொடும். இந்த காலகட்டம் அந்த 12 மணி நேரத்தில் நீங்கள் செயற்கை முறை கருவூட்டல் சென ஊசி போட்டீங்கன்னா 100% சினை பிடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏராளம். இதை விட்டுப்பட்டு நீங்கள் அடுத்த நாள் 2வது நாளையும் பருவத்துக்கு இருக்கிற மாதிரி அறிகுறிகள் இருக்கும். மாடு மேலே தாவும், மற்ற மாடுகள் வந்து இந்த மாடு மேலே தாவுறதுக்கு அனுமதிக்கும், தீவனம் சாப்பிட்றது குறையும், பால் உற்பத்தி குறையும், தண்ணி குடிக்காது, மாடு வந்து அப்படியே சோர்வாகவே படுத்துக்கிறோம், அடிக்கடி வாழை விலக்கி போடும். இதெல்லாம் சாதாரண அறிகுறிகள், இந்த அறிகுறிகளை வச்சு சொல்ல முடியாது. அப்போ அதுக்கு வேண்டிய திரவம் வந்து அந்த அறையிலேருந்து விழுகிறது வந்து அந்த முதல் நாள் பருவத்துக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ள சனவச்சு போட்டால் 100%, 2வது நாள் போட்டோம்னா 50% தான் கருத்தரிப்பு, 3வது நாள் 2 நாள் முடிச்சுட்டு கடைசி நாள் போட்டோம்னா 25% தான் வாய்ப்புகள் இருக்குது கருத்தரிப்புக்கு. அதனால் இந்த இனப்பெருக்கம்ன்றது வந்து இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி மாடு வந்து சின பிடிச்சிச்சுன்னா கூடுதலாக கலப்பு தீவனமும் பசுந்தீவனமும் உலர் தீவனமும் கொடுக்கணும்.
2: என்ன பட்டக்கா, கறவை மாடு வளர்ப்பு பத்தி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் மற்றும் பேராசிரியர் டாக்டர் வி பழனிசாமி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
3: கேட்டேன் முத்தழகு. கறவை மாடு வளர்ப்புல இம்புட்டு வழிமுறைகள் இருக்கே.
2: ஆமாக்கா, அதை நாம சரியா கடைபிடிச்சோம்னா கறவை மாட்டு வளர்ப்புல நாம நினைச்ச லாபத்தை அடைய முடியும்.
3: ஊர்ல மாட்டு பண்ண வச்சிருக்க என் தம்பிக்கும் இந்த தகவல்களை சொல்றேன், அவனுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும்.
2: நிச்சயம்.

0: சொல்லுங்கக்கா, நானும் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இந்த தகவல்களை சொல்றேன், அவங்களும் பயனடையட்டும்.
1: ரொம்ப நல்லது புள்ள, இப்பயாச்சும் உனக்கு குடிக்க கொண்டாரேன், இரு புள்ள.
0: இருக்கேன்க்கா இருக்கேன், டீயை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டாங்க.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
4: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
3: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
4: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
7: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
5: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

இனிமையான இருவணக்கம் அன்பினர்களை, நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. வாழ்வின் எந்த ஒரு வெற்றியின் மிகப்பெரிய பயணமும் கூட ஒரு சிறிய புள்ளியில் தொடக்கம் என்பது போல, நாம் வெற்றி பெறுவதற்கு ஒரு சாதாரணமான முயற்சி செய்தாலே போதும் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பவர்களோடு அற்புதமான இளம் தண்டல் நிகழ்ச்சியாக இணைகின்றோம். இன்றைக்கி இளம் தண்டல் என்ன அப்படின்னா, சினிமா சினிமா. ஆமாங்க, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு துறை அப்படின்னா சினிமா சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஈவன் நம்ம குழந்தைங்களாம் பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை இருப்பாங்க, எல்கேஜிக்கு இதுதான் படிப்பாங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனை கொடுத்துட்டு அவ்வளோ பேர் இந்த அவரும் இவரும் அப்படின்னு சொல்லிட்டு பாடலாம் பார்ப்பாங்க. அவ்வளோ ரொம்ப ஊறி போன ஒரு துறைனா நமக்கு சினிமா துறை, அவ்வளோ பேர் ரொம்ப பிடிச்சமான துறை. அது தொடர்பான மூன்று வினாக்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்போம். அந்த மூன்று வினாக்கள் பதில் சொன்னால் உங்களுக்கான பரிசு பாடல் கொடுக்கப்படும். நேயர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசியில் புதிய நேர்களாக இருந்தால் 0043 42 24 40 30 என்ற எண்ணிலும், மட்டநகர் 94 86 81 10 25 என்ற எண்ணிலும், மட்டநேர்கள் 0043 42 24 40 31 என்ற எண்ணிலும், மட்டநகர் 94 86 65 20 25 என்ற எண்ணில் அழைக்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய முதல் அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. யார் பேசுறீங்க? கோட்டை மேடு நதிஷாங்களா? ஏன் பேர் பயங்கரமா இருக்கு, நதிஷா என்ன பேர் அர்த்தம், அதோட பொருள் என்ன தெரியுங்களா? உங்க பேரு நதிஷா, என்ன படிக்கிறீங்க? சரி, என்ன படிக்கிறீங்க நீங்க? ஆறாம் வகுப்பு படிக்கிறீங்களா? சரி, ஆறாம் வகுப்பு ரொம்ப போல்டே பேச வேணாவா? சரிங்க, உங்களுக்கான கேட்கலாமா? சரிங்க,

0: ஜெய் பீம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க. அந்த திரைப்படத்தோட கதாநாயகர் யாருங்க? அந்த ஹீரோ யார் நடிச்சாங்க? தெரியுமா? சரி, ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள். அது யாருன்னா சூர்யா. சூர்யா பார்த்துருக்கீங்களா படத்தில்? சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி, நன்றிம்மா. வாங்க இனிப்பில் இனிமே அடுத்த நேரம். வணக்கங்க.
1: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கு நான் என்ன கேட்கலாமா? சரிங்க, எளிமையா கேட்கணும் அப்படின்னா, பொன்னியின் செல்வம் திரைப்படம் இருக்குல்ல, அந்த திரைப்படம் எந்த எவருடைய நாவலை அடிப்படையை கொண்டு எழுதப்பட்டது?
1: கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்.
0: சூப்பருங்க. கல்கி அப்படின்னு நினைக்க கல்கி கிருஷ்ணமூர்த்தியோட நாவலை அடிப்படையை கொண்டு எழுதப்பட்டதுங்க. உங்களுக்கு நான் அடுத்த என்ன கேட்கணுமா?
1: இதே மாதிரி எளிமையா கேட்டிருங்க.
0: பருத்தி வீரன் என்ற திரைப்படத்தின் இயக்குனர் யாருங்க? நாயகன் ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாருங்க?
1: நடிகர்
0: தெரியும் பாடுவார்ல, அந்த பாடல சின்ன வயசுல பார்க்கும்போது அழுந்துட்டோம், அந்த குழந்தை அடிச்சு ஓடு வரலீங்களா? அந்த படம் பாடுவது செம்ம எனக்கு ஃபீல் ஆச்சு, நல்லா அழுந்துட்டோம், அவ்வளோ எமோஷ்னலான படம் அதுங்க. நீங்கள் நல்ல வர கெட்ட வர அப்படின்னு வேறு தான். சரிங்க, அது பதில் சொல்ல மாட்டீங்களே, நானும் எவ்வளோ நேரம் தான் டைம் இழுக்கிறத.
1: நான் நினைக்கிறேன் பாலச்சந்திர அவர்கள்.
0: இல்லைங்க, மணிரத்னம்.
1: மணிரத்னமா?
0: செம்ம படங்க அது, நாயகன். முடிஞ்சா டைம் வந்து பாருங்க. நிர்மலா இனிப்பில் இனியும் கூடிய அடுத்த நேரம். வணக்கங்க
2: சார். வணக்கம் சார். நான் ஈரோடு மாவட்ட கொடுமுடி ராசாமலை
0: கோவிந்த
2: சாமி.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன? 16 வயதினிலே செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு வரல, சோறு பாட்டு, அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த அந்த படத்தோட இயக்குனர் யாருங்க? பாரதிராஜா. ஆஹா, செம்மையா வந்தது. சரிங்க, அலிபாபாவும் 40 திருடுகம் திரைப்படத்தில் நடித்த நடிகர் யாருங்க? மக்கள் திலகம் அன்போடு நினைக்கிறீங்க, அருமையான பாடல், சூப்பருங்க. உங்களுக்கு நிறைவு வினா கேட்கட்டுமா? சரிங்க, உங்களுக்கு நிறைவு வினா என்ன அப்படின்னா, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிரான்ஸ் நாட்டு கொடுத்த உயரிய விருதோட பேர் என்னங்க? பிரான்ஸ் நாடு தான் நடிகர்களே அவருக்கு தான் கொடுத்தாங்க அந்த விருது, செம்ம பெரிய விருது, நல்ல விருது அது, ரொம்ப எளிமையானது. அவர் பேருக்கு மேலே கூட அதை போடுவாங்க. செவாலிய விருதுங்க. செவாலிய விருது என்பது சரி என்பது. சரி, சரி, என்ன பண்ணலாம், பாடல கொடுக்கலாம் வேணாம், நீங்க சொன்னதுக்கு
2: சார். ஒரு பாடல் ஒண்ணு சார், அதாவது வானத்தை போல படத்துல இருந்து எல்லா நாளும்
0: எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அனுவரம்ல, அதெல்லாம் கையில கையில வந்து அப்படியே பட்டாசுல டம்மா அப்படின்னு வச்சு விளையாண்டு இருப்பாங்க. லிவிங்ஸ்டன், நமது விஜயகாந்த் அவங்க, பிரபுதேவா, எல்லாருமே விளையாடுவாங்க. சூப்பராக இருக்குது, சூப்பராக நல்ல பாடலாக வந்து கேட்கலாங்க, அற்புதமான வந்து பதில் சொல்லிட்டீங்க, 3 வினாவாக இருக்கும். சரிங்க, நன்றிங்க. நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க தருமபுரி பண்பலை 2.5, ஏற்காடு பண்பலை 103.7 இளந்தண்டர். இன்றைக்கி சினிமா சினிமா, அடுத்த நேரை சந்திக்கிறோம், அதுக்கு முன்னாடி நல்ல பாடலை கேட்போகிறோம். விளம்பர இடையே தொடர்ந்து
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி
9: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று

0: பெறும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: 24 மணி நேரமும் ஹார்ட் அட்டாக் சிகிச்சை, ஆஞ்சியோகிராம் மற்றும் ஸ்டென்ட் சிகிச்சை அனுபவம் வாய்ந்த கார்டியாலஜிஸ்ட் மூலம் செய்யப்படும் ஒரே மருத்துவமனை விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மைசூவள்ளி, தர்மபுரி. தொடர்புக்கு 9500848420.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 8:13 இனிமையான இந்த திருவிழையில் சினிமா சினிமா அப்படின்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். பொதுவாக எல்லாருக்கும் சினிமா என்பது பிடித்தமான விஷயம் கூட. ஒரு சின்ன வயசில் ஏதோ படம் பார்க்குறோம், என்ன பாடம் கேட்குறோம், அது எப்பவுமே நமக்கு நினைவில் இருக்கும், டக்கு நான் பாடிட்டு இருப்போம். ஸோ அந்தமாதிரி உங்களுக்கு பிடித்தமான நடிகர் பற்றி, பிடித்தமான இசையமைப்பில் இருப்பது, பிடித்தமான நடிகர் பற்றி நாங்கள் வினாக்கள் கேட்டுட்ருக்கோம். இனிப்பில் இனிக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். ராஜேஸ்வரிமா, உங்களுக்கு என்ன நடிகர் ரொம்ப பிடிக்குமா? என்ன படம் கேட்கலாம் அப்படின்னா, ரொம்ப எளிமையான படம், அதாவது நம்ம ரஜினிகாந்த் அவருங்க இருக்கா, அவர் எந்த திரைப்படத்தில் அறிமுகமானார்?
1: அறிமுகமான படம் தெரியாதுங்க, படையப்பாங்களா?
0: ஏங்க
1: முன்னாடி வந்துட்டாரு.
0: ஐயோ ஏங்க, எங்க படையப்ப பின்னாடி வந்ததுங்க, பயங்கர ஸ்டைல் வந்த படங்க அதெல்லாம். அவர் அபூர்வராகுங்க ஒன்று வருவாரு, பழைய ஒரு கோட்டை போட்டுன்னு வருவாரு, பேண்ட் ஜொல ஜொல்லு இருக்கும். அபூர்வராகுங்களே, அபூர்வராகுங்கள் 1975 பில்லா இப்போ வந்த படம். சரிங்க, இனிப்ப நினைக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. மஞ்சப்பட்டி, உங்களுக்கு எந்த நடிகரை பத்தி க்வெஸ்சன் கேட்கலாம் சொல்லுங்க. பால
2: எனக்கு எல்லா
0: சூரலை போற்று ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அது அதோட இயக்குனர் யாருங்க? சரிங்க வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. மாசியம்பட்டிலிருந்து என்ன பேருங்க சொன்னீங்க? மகேஸ்வரிமா. சரிமா, என்ன நடிகர், என்ன நடிகர் உங்களுக்கு, என்ன நடிகர் சம்பந்தப்பட்ட க்வெஸ்சன் கேட்கலாம் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த நடிகர் சம்பந்தப்பட்ட வினாக்கள் கேட்கலாம் சொல்லுங்க.
3: எனக்கு வந்து
0: ஜெயரவி பத்தி கேட்கலாமா? சரிங்க சரிங்க, பாருங்க கேக்கட்டுமா? டக்கு டக்குன்னு பதில் சொல்லிடுவோம். ஓகேங்க, உங்களுக்கான நடிகர் ரவி இருக்கார் இல்லைங்களா, அவர் பேர் இப்போ ரவி மோகன் சொல்லுவாங்க. ரவி மோகன் அவர் அறிமுகமான திரைப்படம் எதுங்க? ஜெயா. என்னங்க இது, மண்டமலை கொண்டே வச்ச மாதிரி, கொண்டேங்க மண்டமலை தான் இருக்குன்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்குறீங்க அப்படின்னா. சரிங்க, என்னங்க இவ்வளவு ரொம்ப ஈஸியா க்வெஸ்சன் கேட்க கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? கேக்கட்டுமா அடுத்த வினா?
3: கேக்கட்டுமா?
0: சரிங்க, உங்களுக்கான அடுத்த வினா என்ன அப்படின்னா, தனி ஒருவன், தனி ஒருவன் அப்படின்னு ஒரு படம், சம ஒரு படம், அந்த படத்தோட இயக்குனர் யாருங்க? ஜெயம் ரவி நடித்த தனி ஒருவன் திரைப்படத்தின் இயக்குனர் யாருங்க? என்ன அப்படி சொல்றீங்க? மோகன் ராஜா, அவங்க அண்ணாதான் அது இயக்குனர். ஆமா ஆமா, சரி நன்றிங்க. இனிப்பில் நீ மறுத்த நேரம் வாங்க. வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. வள்ளிமா, உங்களுக்கு என்ன என்ன எந்த தொடர்பான வினாக்கள் கேட்கலாம் நீங்களே சொல்லுங்க. உங்க யுவர் சாய்ஸ். ஆஹா, ரஜினி ஸ்டைல ஸ்டைல் அவர் நடந்த ஆள் நடிகை அழகு அழகு அப்படின்னு. சரிங்க, ரஜினி வந்து நின்னாவே சம

0: யூஸ்ல அடி பண்ணுவாங்களா உங்களுக்கு. நான் அடுத்த படம் அடுத்து என்ன கேட்கட்டுமா? ரஜினி சம்பந்தப்பட்ட முதல்னா
1: கேளுங்க.
0: சரிங்க, ரொம்ப எளிமையான வேணா கேட்கணும் அப்படின்னா, படையப்பன ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அதுல நீலாம்பரின்னு ஒரு செம்ம கேரக்டர், அதுல
1: அப்படி
0: என்ன கொஸ்டின் கேட்க முடியும் பதில் சொல்லிட்டாங்க. ஓகே, நீ வயசானாலும் அப்படி ஒரு டைலாக் செம்மையா இருக்குல்ல, பேச வரல நம்ம ரஜினியை பார்த்து. நீங்க வயசானாலும் ஏன் உங்களை எல்லாரும் பிடிக்க தெரியுமா படையப்பா
1: வணக்கம். வணக்கம். திருப்பூர் திருவானல்லூர் டெய்லர் குமார்.
0: சரி குமார், என்ன பாடல, என்ன என்ன யார பத்தி கேக்கலாம்?
1: அதாவது 70களில், 80களில், 90களில் வந்த படங்கள்.
0: ஓ, 1970 80களில் வந்த திரைப்படத்தை பத்தி கேக்க சொல்லுங்க. சரிங்க, சூப்பருங்க. அது வேணா கேக்கலாமா?
1: கேளுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான 70-80 வந்த வினா கேட்கணும் அப்படின்னா, ரொம்ப எளிமையான வினா, கரகாட்டக்காரம் அப்படின்னு ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்தோட இயக்குனர் இருங்க. ஆமா, அருமையான ஒரு படங்க. சரிங்க, உங்களுக்கு அடுத்த படம் கேட்டுமா? வறுமை நிறம் சிவப்பு, அந்த திரைப்படத்தின் கதாநாயகியா இருங்க. இப்போ நிறைய அந்த சோசியல் மீடியா அந்த ஒரு டைலாக் வரும் பார்த்தீங்கன்னா, 5 பைசா கொடுத்துட்டு அந்த பழம் கேட்பாங்க பார்த்துறீங்களா, அந்த டைலாக் அதில் தான் வருங்க. சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்கு நான் அடுத்த 3வது நிறைவு
1: வேணாம்.
0: நெற்றிகன் திரைப்படத்தின் கதாநாயகனா இருங்க. 1980 ஆண்டு வெளியான ரஜினிகாந்த். சூப்பர், 2 வேடங்களை நடிச்சிருக்கிறார். லக்ஷ்மி அம்மா நடிச்சிருப்பாங்க. முதல் முறையாக வரலாற்றில் 4 வினாவிற்கு பதில் சொல்றேன். சரிங்க, நல்லதுங்க. உங்களுக்கு 4 கேட்டுமா? சரிங்க, என்ன கேட்கலாம் அப்படின்னா, மூடு பணின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தோட இயக்குனர் இருங்க. ரொம்ப பழமையான சூப்பர் படம் அந்த படம்.
1: பாலு மகேந்திரன்
0: மகேந்திரன் ஒரு த்ரில்லர் மூவி, சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மூவி நம்ம சொல்லுவோம். அந்த திரைப்படத்துல இளையராஜா சமைத்திருப்பாரு. இனிய பொன் நிலாவே அப்படின்னு பாட்டு இன்னும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்க, ரொம்ப வாழ்த்துக்கள், அற்புதமா பதில் சொல்றீங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க பாக்கலாம். தருமபுரி 102.5 ஒரு சிறிய விளம்பர, அதை தொடர்ந்து நம்ம பாடல கேட்கலாங்க.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல

0: பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit
2: மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற ஆகஸ்ட் 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
3: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டம் மாரண்டள்ளி அருகில் ஆழ்மாரம்பட்டி அருள்மிகு ஸ்ரீ ஆலமரத்து முனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற August 30 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, முனியப்பன் அருள் பெறுக.
2: எட்டு மணி 30 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இணைந்திருக்கின்றோம். இன்னைக்கு இனிமையான இளம் தண்ட நிகழ்ச்சி சினிமா சினிமா. நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம், சொல்லுங்க.
3: காரியமங்கலம் வட்டம்
2: சொல்லுங்க. பீம்ராஜ், எந்த நடிகரை பத்தி உங்களுக்கு வினாக்கள் கேட்கலாம்?
3: கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
2: இல்ல இல்ல, நீ உங்களுக்கு உங்களுடைய விருப்பம் எந்த வினாக்கள் கேட்டா இந்த நடிகரை பத்தி தெளிவே கேட்கறோம். பதில் சொல்லுங்க பாக்கலாம்.
3: ஒரு 80-90 இருக்காங்க.
2: 80-90 வந்த திரைப்படத்தில் கேட்கலாம் சொல்றீங்க இல்லையா?
3: ஆமா.
2: சரிங்க, 80-90 கேட்கலாமா?
3: கேளுங்க.
2: முரட்டு கலை அப்படின்னு ஒரு திரைப்படம் வச்சுங்க. அந்த திரைப்படத்தோட இயக்குனர் யாருங்க?
3: எஸ்பி முத்துராமன்.
2: ஆஹா, எஸ்பி முத்துராமன் அப்படின்ற ஒரு நடி. சமய இப்பயுமே பயங்கரமா ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு என்ன பாட்டு தெரியுமா? முன்னால சீருது மச்ச காலை, பின்னால பாயுது முரட்டை காலை அப்படின்னு வரேன் இல்லையா? சரிங்க, சரியா பாட தெரியல உங்களுக்கு. அடுத்த என்ன கேக்கட்டுமா? சரி, அடுத்த வினா கேக்கட்டும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வினாவை கேக்குறேன் பாருங்க. 1980 வெளியான ஒரு கை ஓசை அப்படின்ற ஒரு திரைப்படம், அதோட இயக்குனர் யாருங்க?
3: ஒரு கை ஓசை படமா?
2: ஆமா, ஒரு கை ஓசை அப்படின்னு ஒரு திரைப்படம். நடிச்சது நீங்க தான் சொன்னோம். நடிச்சது நான் நடிகை இவரை கேட்டோம், டைரக்டர் கேட்டோம். கே
3: பாகிராஜ்.
2: ஐயோ, கே பாலச்சந்திரங்க.
3: நடிச்சதுதான் சொன்னீங்க.
2: இயக்குனர் இயக்குனர் கே
3: பாலச்சந்திரன்
2: இல்லைங்க, கே பாலச்சந்திரங்க. 1980 வெளிவந்த திரைப்படம், அருமையான ஒரு திரைப்படம். கே பாலச்சந்தர் தான் இயக்கியிருக்காருங்க. இல்லைங்க இல்லைங்க, நீங்கள் தெளிவு செக் பண்ணுங்க. ஒரு கை ஓசையோட இயக்குனர் வந்து கே பாலச்சந்தர். இனிப்பில் இன்னைக்கு அடுத்த வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. என்னங்க ஏம்மா, என்னம்மா நீங்கள் ஃபோனை வந்து கிச்சனில் வச்சுட்டு ஹால்லேருந்து பேசுகிறீங்களோ? ஒரு வேலை சமைச்சிட்டு அப்படி ஃபோனு மறந்து வச்சுட்டு போயிட்டீங்களோ? அப்படிங்களா? டவர் எனக்கு அப்படி தான்
4: இருந்துச்சு.
2: இந்த பக்கம் வந்துட்டீங்களா? சரிங்கம்மா.
4: சமீபம் உங்களே இருந்து டைம் பிடிச்சிட்டேன்னா டக்குன்னு கிடைச்சது வச்சு அதான் வந்துட்டீங்க.

0: அதனால வந்தா. சரி நல்லதுங்க. உங்களுக்கு நான் என்ன கேட்கலாமா கேட்கலாமா? எந்த என்ன நடிகரை பத்தி கேட்கலாம் உங்ககிட்ட?
1: ரஜினி சார் பிடிக்குங்கய்யா.
0: ரொம்ப பிடிக்குமா?
1: ஆமாங்கய்யா.
0: சரிங்க, அப்ப அவரை பத்தி கேட்கலாமா? சரிங்க. சிவாஜி அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அது எந்த வருஷம் வெளியிருந்துச்சு தெரியுமா? சிவாஜி அப்படின்னு திரைப்படம்.
1: முதல்ல பேசுறீங்களா?
2: சொல்லுங்க. அஜித், பிரசாந்த் இவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கய்யா. நம்ம தல அஜித்னா எனக்கு ஃபேவரட் ஃபேன்.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
2: கொஞ்சம் எளிமையாகவே கொடுங்க, டக்கு டக்குன்னு விட சொல்கிற மாரி.
0: எங்க அதுதாங்க கொடுத்துட்டு வரணுங்கிறங்க. சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்குற பாருங்க. நடிகர் அஜித் குமார் அவர்கள் அறிமுகமான திரைப்படம் எதுங்க? நடிகர் அஜித் குமார் அவர்கள் அறிமுகமான அமராவதி இல்லைங்களே,
2: அமராவதி
0: தாங்க. முதல் முதல் திரைப்படத்தை கேட்கறேங்க. அவங்க வந்து முதல் முதல் தெலுங்கு திரைப்படம்
2: தான். அஜித் அறிமுகமான திரைப்படமா? கன்னடத்துல தெலுங்குல ரெடி ஆனாங்க.
0: இருங்க,
2: அதான் நீங்க தமிழ்ல தானே கேக்குறீங்க.
0: முதல் முதலாக அறிமுகமான திரைப்படம் தான் கேட்டேங்க. அது எந்தில் நான் கேட்கல. பிரேம புஸ்தகம் அப்படின்னு ஒரு திரைப்படம் 1992 தெலுங்கில் வந்து வெளியாச்சு. அதில் வந்து ஒரு கிருஷ்ணா அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாரு. அதுக்கு பிறகு தான் வந்து தமிழ் திரைப்படத்திற்கு வந்தாருக்கு. இனிப்பில் இனி கூட அடுத்த நேர் வாங்க. வணக்கம். இனிப்பில் இனி நேர் வாங்க. வணக்கம்.
3: ஹலோ,
0: வணக்கம், சொல்லுங்க.
3: வணக்கம் சார், ராஜேஷ் கண்ணா ஃப்ரம் சேலம் மாவட்டம், நாட்டாமங்கலம் வில்லேஜ்.
0: சரிங்க, ஓகேங்க ராஜேஷ் கண்ணா. என்ன கேட்கலாமா? அண்ணாமலைன்னு ஒரு திரைப்படம் வந்து தெரியுங்களா? அந்த திரைப்படத்தோட இசை அமைப்பாளர் யாருங்க? தேவா என்பது சரியான பதில். சூப்பருங்க. உங்களுக்கு அடுத்த வினா கேக்கட்டுமா?
3: கேளுங்க சார்.
0: எளிமையாக கேட்கணும் அப்படின்னா, தாதா சாஹேப் பால்கே அப்படின்னு ஒரு விருது கொடுக்குறாங்க இல்லையா, அந்த விருது வந்து எந்த துறைக்கு கொடுக்குறாங்க?
3: வாழ்நாள் சாதனையாளர்
0: விருது. வாழ்நாள் சாதனை விருது என்ன துறை? சினிமா துறை. அதுதான். சரிங்க, ரெண்டு என்ன வேலை சொல்றீங்க, மூன்றாவது என்ன
3: கேட்கணுமா?
0: சரி, மூன்றாவது என்ன கேட்கணும்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் தேசிய திரைப்பட விருது பெற்ற முதல் திரைப்படம் எதுங்க?
3: தேசிய விருது பெற்ற முதல் திரைப்படம்.
0: ஆமா, நடிகர் நடிகர் சிவாஜி கணேசன் அவர்கள் தேசிய விருது பெற்ற முதல் திரைப்படம் எது? பாடல வந்து கேட்கலாங்க.
3: வீரபாண்டிய கட்டபொம்மன்
0: இல்லைங்க, தெய்வ மகன் ஒரு திரைப்படம் 1969 வெளிவந்திருக்கும். திரிலோக சுந்தர் வந்து நடிச்சு அதை இயக்கிருப்பாரு. சுசுநாதனுடைய இசையில வந்திருக்கும். சம ஒரு தந்தையும் மகனும் எப்படி ஒரு குடும்ப உணர்வை மையமாக கொண்டு இயங்க வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்டு திரைப்படம் அதுங்க. மூன்று வேடங்கள் நடிச்சிருப்பாரு சிவாஜி கணேசன். மூன்று வேடங்கள் நடிச்சிருப்பாரு. அதான் சூப்பர், நல்லது. வாங்க இனிப்பில் இன்னைக்கு அடுத்த நேயர். வணக்கம். வணக்கங்க, சொல்லுங்க, யார் எங்க பேசுறீங்க?
4: வணக்கம். மதிகோன் காலேஜ்ல இருந்து மதுஸ்ரீ.
0: மதுஸ்ரீ, என்ன क्वेश्चन கேக்கலாம் மதுஸ்ரீ?
4: எலிமியே கேளுங்க.
0: எலிமியே கேக்கலாமா? சரிங்க, ரொம்ப எலிமியே நான் கேக்கலாம் உங்களுக்கு. சரிங்க, இந்திரன் அப்படினு ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க. இந்திரன் திரைப்படம் தெரியுமா? அந்த திரைப்படத்துல யார் நடிச்சிருப்பாருங்க?
4: கமல்.
0: ஐயோ, இந்திரன் வந்து ரஜினி நடிச்சிருப்பாருங்க. ரோபோடா ரோபோடான்னு பாத்திருக்கீங்களா?

0: வாங்கலையா? சரி, நன்றிங்க. இனிப்பில் நீ அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, தாசன் பட்டிலிருந்து எலக்ட்ரிஷியன் முருகன் பேசுறேன் ஐயா.
0: எல் கிருஷ்ணன்.
1: ஆ, எலக்ட்ரிஷியன் முருகன் ஐயா.
0: ஓ, எலக்ட்ரிஷியன் முருகன்ங்களா?
1: ஆமாங்க ஐயா.
0: சரிங்க, உங்களுக்கு என்ன கேட்கலாமா?
1: ஆ, கேளுங்க ஐயா.
0: சரிங்க, நடிகர் சூர்யா இருக்கார்ல, அவரோட இயர் பேர் என்ன தெரியுங்களா? சரவணன். சரிங்க, உங்களுக்கு நான் அடுத்து வேணா விக்ரம், நடிகர் விக்ரம் அவர் வந்து தேசிய விருது பெற்ற திரைப்படம் எதுங்க?
1: சேது படம்.
0: சீதா. பிதா மகன். சரிங்க, வாங்க. நன்றிங்க. இனிப்பில் இனிமே அடுத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க.
2: திருப்பத்தூர் மாவட்டம் ஜெயராமன்.
0: சரிங்க, ஜெயராமன்.
2: ஆ, ஓடுங்க.
0: கேட்கலாமா?
2: கேளுங்க.
0: ஆஸ்கர் விருது, இரண்டு ஆஸ்கர் விருதை வென்ற இசையமைப்பாளர் யாருங்க? தமிழ் இசையமைப்பாளர். ஆஸ்கர் விருது வென்ற, ஆ, ஏஆர்
2: ரகுமான்.
0: சரி, நல்லதுங்க. இனிப்பில் நீ அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சண்முக சுந்தரம். களத்தூர் கண்ணம்மா அப்படின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானவர் யாருங்க? கமல்ஹாசன். சரிங்க, அடுத்து என்ன கேக்கணுமா? பராசக்தின்னு ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்தில் நடித்த நடிகர் யாருங்க? நடிகர் சிவாஜி. சரிங்க, உங்களுக்கு நிறைவு வேணா கேட்கலாமா? சரிங்க, நிறைவு வேணா பாருங்க, எளிமையை கேட்குறங்க. ரொம்ப அற்புதமான வினாவும் கூட தான். இந்த ஏ ரஹ்மான் அவர்கள் இருக்காருங்க, அவர் வந்து ஆஸ்கர் விருது எந்த திரைப்படத்தில் இசையமைப்பதற்காக வாங்கினாரு? என்ன
2: பாட்டு
0: தருமபுரி 102.5, ஏற்கனவே 103.7 ஒரு சிறிய விளம்பர இடைவெளி, அதை தொடர்ந்து அவர் கேட்ட பாடலை கேட்போம். நேர்கள் பயணித்துக் கொண்டிருப்பது தருமபுரி 102.5, ஏற்காடு 103.7.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் களத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை, அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே, எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே, கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: சினிமாவில் வேற ஹீரோ மாதிரி பாடிக்கிட்டு இருக்கேன், பொழுதாச்சுறான் வேலையா?

0: கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: எட்டு மணி 48 நிமிடத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இளம் தண்டல் இன்னைக்கு இளம் தண்டல் சினிமாவாக வளம் வந்து கொண்டிருக்குது. இனிப்பில் இருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம் இனிப்பில் இனியும் நேயர். வணக்கங்க.
4: வணக்கம்.
3: வணக்கம், சொல்லுங்க.
4: சரிங்க,
3: உங்களுக்கு வேணா கேட்கலாமா?
4: கேளுங்க.
3: சமீபத்துல கோமாளி அப்படின்னு திரைப்படம், நடிகர் யாருங்க, யாருங்க ஹீரோ நடிச்சா அந்த திரைப்படத்துல? ஜெயம்ரவி. சரியான பதில். உங்களுக்கு அடுத்த திரைப்படம் கேட்டுமா? ஆடுகள்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அந்த படத்துல நடிகர் யாருங்க?
4: தனுஷ்.
3: ஆஹா, தனுஷ். என்ன பயங்கரமா சொல்லுங்க, குழந்தை ஒரு ரொம்ப ஈஸியா கேக்குறமோ. சரிங்க, உங்களுக்கு அடுத்து என்ன கேக்கட்டுமா?
4: கேளுங்க.
3: உங்களுக்கு நான் அடுத்து வேணா கேக்கட்டும், ரொம்ப எளிமையான வேணாவே கேட்கலாம். என்ன குழந்தை பையன் போல் இருக்கு. அடுத்து வேணா துள்ளுவதை இளமை அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அந்த திரைப்படத்தில் யார் நடிச்சாருங்க? தானுஷ். சூப்பருங்க, அற்புதமா. ரெண்டு மூன்று நாளுக்கு பயங்கர பதில் சொல்றீங்க, வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க? அருமையான ஒரு நல்ல பாடல் பார்க்கலாம்.
4: அன்பே ஆறுயிரே படம்.
3: அன்பே ஆறுயிரே. அது என்ன பாட்டு
4: கேட்கலாம்?
3: மயிலிறகே. மதுஸ்ரீ நிறைய பாடி இருப்பாங்க, செம்மையான ஒரு பாட்டு. ரகுமானுடைய இசையில கேட்கலாங்க.
4: நன்றி.

0: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
2: முதுகுவலி

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: தருமபுரி விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. 8:57 இது இளம் தண்டல். இன்னைக்கு சினிமா சினிமாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறது. இனி பிடிக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், சொல்லுங்க. சரிங்க ஜெயசீலன், உங்களுக்கான குறிப்புகள் இது கொடுக்கலாமா? கேள்வி கேட்கலாமா? சிவாஜி சம்பந்தப்பட்ட கிருஷ்ணகிரி நல்லா இருக்கும் சொல்றீங்க இல்லைங்களா? அடடா, உங்களுக்கு என்ன வேணுமோ இங்க இருக்குங்க, எல்லாமே இங்க இருக்குங்க. சரிங்க, கேட்கலாமா?

0: சரிங்க, ஓகே. உங்களுக்கான முதல் வினா, சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த முதல் திரைப்படம் எதுங்க?
1: பராசக்தி.
0: பராசக்தி என்ன சரியான பதில். உங்களுக்கான அடுத்த வினா கேட்கட்டுமா? சரிங்க. தில்லானா மோகனாம்பாள் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்துச்சுங்க, அந்த திரைப்படத்தில் சிவாஜி அவங்க என்ன கதாபாத்திரத்தில் நடிப்பாருங்க? நாதஸ்வர கலைஞராக வந்து சிக்கல் சிங்கார வேலை, சிக்கல் சண்முக சுந்தரம். சிக்கல் சிங்கார வேலைன்றது ஒரு கோயில் இருக்கு, ஒரு கோயில். சரிங்க, உங்களுக்கு என்ன அடுத்து என்ன உங்களுக்கு என்ன இருங்க, இன்னொரு வினாக்குது, ஏன் போறீங்க? சரிங்க, இல்லை இல்லை இல்லை இல்லை, அது வந்து நான் என்ன கதாபாத்திரம் நினச்சேன் கேட்டங்க, நாதஸ்வர கலைஞர் அவ்வளோதான், அது கூடுதலாக வந்து சிக்கல் சண்முக சுந்தரம். சரிங்க, உங்களுக்கு நிறைவு வினா
1: கேட்கட்டுமா?
0: ம், உங்களுக்கான நிறைவு வினா கேட்கணும் அப்படின்னா ரொம்ப எளிமையான வினா கேட்குறேன் பாருங்கள். சிவாஜிக்கு அவர்களுக்கு செவாலிய விருது எந்த நாடு கொடுத்ததுங்க? நம்ம ஏற்கனவே கேட்டோம், இதை வேறு மாதிரி
1: கேட்டோம்.
0: எந்த எந்த நாடுங்க, நாட்டோட பேர்? நடிகர் திலகம் அவர்களுக்கு செவாலிய விருது கொடுத்து வச்சுங்க. சரிங்க, நல்லா ரொம்ப மகிழ்ச்சி, அற்புதங்க, ரொம்ப அற்புதமா பதில் சொன்னீங்க, வாழ்த்துக்கள். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தருமபுரி 92.5, ஏற்காடு 93.7 இளந்தண்டல் நிகழ்ச்சி வளம் வந்து இன்றைய இளந்தண்டல் சினிமா சினிமா சினிமா தொடர்பான நாட்களை கேட்கலாம். தருமபுரி 92.5, ஏற்காடு 103.7 தொடர்ந்து கேட்கலாம். ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 நிலையத்தின் நேரம் 9:30.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
3: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலையை விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வமா கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: ஏ

0: செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
1: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.

பாட்டு படிக்கும் பூங்குயில்டா, கூட்டை திறக்கும் நேரம் இது, கூட்டை திறந்து ஜோதியுடன் கூடிக்கல.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வலியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இனிமையான இரவு வணக்கம் அன்பினர்களே. இது தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தின் நேரம் 10:01. பகல் முழுவதும் இமைத்து இமைத்து களைத்து போன இது இமைகளுக்கு ஓய்வு கொடுக்கும் இந்த இனிமையான நேரம், சுகமான ராகங்கள். இன்றைக்கி வியாழக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்கள் தங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். இணைப்பில் இணையக்கூடிய முதல் அன்பு நேயர், அவளோடு காத்துட்ருக்கக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
5: வணக்கம். வணக்கம்.
4: வணக்கம்மா, சொல்லுங்க, யாருங்க பேசுகிறீங்க?
5: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் என் தட்டுக்கள் ஆர் மீனா பேசுகிறேன்.
4: சரிங்க, அது என்னமா என் தட்டுக்கள், அது ஏன் என் தட்டுக்கள்னு பேர் வந்துச்சு?
5: விடாமுயற்சியோடு
4: கடின உழைப்போடு நீங்க பணியாற்றி
5: கிடைக்கிறது.
4: சூப்பர் சூப்பர்மா, லைனை பிடிச்சிங்க, வாழ்த்துக்கள். தொடர்ந்து கேளுங்க, என்ன பாடுகள்?

0: பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: அவள் ஒரு தொடர் கதை படம், கடவுள் அமைத்து வைத்த அந்த பாடல் வந்து அனைத்து நேரம் எனக்கு ரொம்ப பிடிச்சமான பாடல் அது. எனக்காக அந்த பாடல் அனைத்து நேரங்களுக்காகவும் அந்த பாடல்.
0: சரிங்க கேட்கலாங்க.

0: டிகிரி படிச்சிட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
2: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: பத்து மணி பத்து நிமிடம். இது இனிமையான இரவு நேரை அற்புதமான பாடல்களோடு பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சுகுமான ராகங்கள் நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேரம். வாங்க. வணக்கம்.
5: வணக்கம்.
4: வணக்கம். சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
5: என்எம் துரை, நாகசமுத்திரம் பேசுறேங்க.
4: சொல்லுங்க துரை, என்ன பாடல் கேட்கலாம்?
5: நம் நாளில் வந்து ஏழு வயசுல இளநீர்
4: கேட்கலாம். நன்றி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: 10:15. பொதுவாக மனிதனோட இயல்பில் பகல் முழுவதும் களைத்து போனவர்கள் இரவு முழுவதும் ஓய்வெடுக்கூடியங்க. இரவனுடைய படிப்பில் இரவு என்பது நம் மனதிற்கும் உடலுக்கும் நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் தரக்கூடியது. ஸோ அந்தமாரி இரவு நேரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 10 மணிலேருந்து 11 மணிக்கு கூட பழைய பாடல் நிறைய விருப்பி கேட்பேங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் இப்போ கூட கேட்டுட்டு இருக்கும் போது வைக்காட்டிலோ இல்லாத பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன பட்டன் ஃபோனில் வந்து கேட்டுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா சில பேர் வாட்ச்மேன் இருக்க கூட கேட்டுட்ருக்காங்க. பழைய அதை வந்து வயதானவங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு கேட்கக்கூடிய பழைய பாடல்கள் தான் நம்ம இப்போ கேட்டுட்ருங்க. நம்ம கூட இணையக்கூடிய அடுத்த நேர் வாங்க வணக்கம், எங்கேருந்து பேசுகிறீங்க?
6: வணக்கம் சார்.
5: வணக்கங்க.
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் தாம்பூர்பட்டி அடுத்தது திப்பம்பட்டி மாதையன் பேசுறேன்.
5: என்ன ஊருங்க? திப்பம்பட்டியா?
6: திப்பம்பட்டி. ஏ திப்பம்பட்டி?
5: இங்க ஒரு திப்பம்பட்டி இது இல்ல நமக்கு அறிவல்
6: தானே.
5: சரி சரி, ஓகேங்க ஓகேங்க. என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க மதையனையா? சூப்பரான ஒரு பாடல் கேட்கலாங்க. நன்றிங்க.

0: கட்டில் உண்டு போதை பொல்லாதடி மாப்பிள்ளையே.
1: பத்து மணி இருபது நிமிடம். இது தருமபுரி பண்பலை 2.5 ஏற்காடு பண்பலை 103.7. இனிமையான பாடலோடு இருந்திருக்கின்றோம். சுகுமாராக இன்றைக்கி வியாழக்கிழமை என்பதால் கிருஷ்ணகிரி மாவட்ட நேரில் அவங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்கலாம். இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேரம் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் சார்.
1: வணக்கம் சொல்லுங்க.
2: நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அம்மன் நகர்லேருந்து ராமசுந்தரம் பேசுகிறேன்
1: சார். அம்மன் நகர்னு சொல்லுங்க சார். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
2: தியாகம் பாடல் சார்.
1: ம்,
2: நல்லவர்கள் சாத்துக்கள் அந்த பாடு சொன்னேன் சார்,
1: கேட்கலாங்க. நன்றி.

எல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சியம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

நன்றி எனக்கு.

0: 10:25 நிமிடம் தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இனிமையான பாடல்கள் அற்புதமான வரிகள் தருமபுரி பண்பலையில். வணக்கம் அடுத்த நேயர்.
1: அறிவிப்பாளர் ஐயா அவர்களுக்கு இரவு வணக்கம் சார்.
0: வணக்கம் சொல்லுங்க.
1: நான் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தணிகாசலம் சின்ன பாப்பங்க சார்.
0: சரி, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: படம் வந்து ராஜா சார்.
0: ம்,
1: பாடல் வந்து நீ வர வேண்டும் என எதிர்பார்த்து.
0: சரி, கேட்கலாங்க.
1: நன்றி சார்.
2: ராஜா
3: நீ வர வேண்டும் என்று எதிர்பார்த்து.

0: 10:29 நம்மோடு இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்க ராஜேஷ், என்ன படம் கேட்கலாம்?
1: படம் உத்தம புத்திரன். அத வந்து யாரடி நீ மோதினின்னு ஒரு பாட்டு வருங்க, அந்த பாட்டு.
0: சரி கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்க.

0: இனிப்பில் இணையக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
1: ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், சொல்லுங்க.
1: போச்சம்பள்ளியிலிருந்து குமார் பேசுறேங்க. ஐயா நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேங்க குமார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க.
0: என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க.
1: ஐயா அந்த கோயில் வந்து கேட்டீங்க இல்லையா?
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம் சொல்லுங்க. பாடல்
1: பாடலா? கைதி கண்ணாயிரம் படம். அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சம் அனைத்து நேர்களாகவும் கொடுக்கும்.
0: சரிங்க.

0: 10:40 தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இது சுகுமன்றாங்கள். நம்மளோட இணைக்கூடிய அடுத்த நேர் வாங்க. வணக்கம்
1: ஐயா. வணக்கம் வி. சுகுமார் மாதம்பதி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்கள் சொல்லுங்க ஐயா.
1: படம் சின்னஞ்சிறு கிளியே, பாடல் வந்து வைகை நீரோட வானிலும் தேரோட. இந்த பாடல் கொடுங்க ஐயா.
0: கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றி.

0: இனிப்பில் இனியக்கூடிய அடுத்த நேயர் வாங்க வணக்கம். இனிப்பில் இனியும் நேயர் வாங்க வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், சொல்லுமா, யாருங்க பேசுறீங்க?
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் கெங்காவரம் தேன்மொழிங்கய்யா.
0: சொல்லுங்க, என்ன படம் கேட்கலாம் சொல்லுங்க.
1: ஐயா, தொழிலாளி படம், ஆழம் தெரியாம காலை விட்டு அவதிப்பட்டன்ற பாட்டுங்க ஐயா.
0: எந்த எந்த வருஷம் அந்த படம் தெரியுங்களா?
1: 1964 ஐயா.
0: சூப்பருங்க, அருமையான படம் கேட்டுங்க. என்ன படங்க?
1: தொழிலாளிங்க ஐயா படம்.
0: பாட்டுங்க?
1: ஆழம் தெரியாம காலை விட்டு அவதிப்பட்டன்னு ஒரு பாட்டுங்க ஐயா.
0: சரி,
1: நாகேஷ் மனோரமா பாடினது.
0: சரிங்க, கேட்கலாங்க.
1: நன்றிங்க ஐயா.

0: நிகழ்ச்சியின் அடுத்த நேயர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கமா, சொல்லுங்க.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் சாந்தாமணி.
0: என்ன பாடல் கேட்க சொல்லுங்க?
1: எங்கள் வீட்டில் நான் மாந்தோ கண்ணம்பேன்.
0: சரிங்க.

0: 10:52 நிமிடத்தில் நம்மோடு இணைக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், சொல்லுங்க.
1: நாங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி வட்டம் கோட்டையூர்ல இருந்து ஆறுமுகம் பேசுறேங்க.
0: சரிங்க, சொல்லுங்க ஆறுமுகம், என்ன படுக்கலாம்?
1: படம் வந்து கண்ணா நலமா, பாடல் வந்து பெற்றெடுத்த உள்ளம்.
0: சரிங்க, நன்றிங்க, கேட்கலாங்க.
1: நன்றிங்க.

0: அது நாள் கடந்தும் பிள்ளையுடன் பேசும் பேசும்.
1: அன்றொரு நாள் மன்னன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள்.
0: பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை.
1: மன்னன் சாலமன் யோசித்தான்.

0: நம்மோடு இணையக்கூடிய நிறைவு நேயர் வாங்க. வணக்கம். என்ன பாடல்கள் சொல்லுங்க?
1: விளையாடும்
0: கேட்கலாங்க.
1: நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.

பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால்லாவை போல வந்த பாவை அல்லவா, நானும் பாடக்கீடி ஓடி வந்த காளை அல்லவா.

0: Bangladesh Jamaat Islami and the country's first major student-led political party, National Citizen Party, who received 88 votes. In badminton, the fifth-seeded Indian pair of Sattvic Sairaj Ranki Reddy and Chirag Shetty defeated Junaidi Arif and Roy King Yap of Malaysia in the pre-quarterfinals men doubles match at the BWF World Championships 2026 in New Delhi. The Indian pair had lost the first game 21-23 but bounced back to win the second and third games 21-19, 21-17 in a close encounter. The duo will now face third seeds Liang Wei Kang and Wang Chang of China in the quarterfinals. In hockey, the Indian women's team has advanced to the second round of the FIH World Cup after playing out a goalless draw against England in their final Pool D match at Amstelveen in the Netherlands. Both teams created opportunities but failed to find the back of the net, with India's defence holding firm throughout the contest. The draw helped India, led by Salima Tete, sealing a vital second place finish in Pool D. And that is the end of this news bulletin.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நிலையத்தி நேரம் 11:10. இனி நாளை நம் பண்பலையில் வளமரும் நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு நிகழ்ச்சி நிலையை கேட்கலாம். நாளைக்கு 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி உலகம் உழவர்களுக்கான அறிவிப்புகள், 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் வழங்கும் மல்லை மொழி, நாளை மல்லையாக நம்மோடு இணைகிறார் எஸ் என் திவ்யாசிரி. காலை 7 மணிக்கு காலை வணக்கம், காலை வணக்கம் நிகழ்ச்சி காந்தி அஞ்சலி. தருமபுரி ஜே கே குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4 மணி, தொடர்ந்து தருமபுரி அரசு பட்டுக்குடி அங்காடியின் விளைநிலவரம். நிறைவாக தருமபுரி குண்டலப்பட்டு ஜோதி லேசர்கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. 7:25 தருமபுரி துரசாமி நாயுடு மற்றும் பாரதிபுரி எஸ்எஸ் ஜூலர் இரங்கம் நடந்தானே. 7:30 சந்தோஷர்கள். 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புணர். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் மாலை. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சிலை சொந்தம் சிந்தனை சிறுகள். 8:45 சர்மரோக நிவாரணி செயல்பாடு வழங்கும் இன்று ஒரு தகவல். 9 மணிக்கு தருமபுரி சங்கஸ்கன் வழங்கும் இனிய சொல்லும்போது. 9:05 வானொலியின் வசந்தம். 10 மணிக்கு தருமபுரி ஜோதி நேதாஜி பைபாசோட ஜெயின் மருத்துவமனை கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றே கேட்போம். 10:05 அருள் தரும் மாலையும் தருமபுரி குமாரசாமிப்பேட்டை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரியம்மன் திருக்கோயில் சீத்திரம் கேட்கலாம். 10:20 நீங்கள் கேட்டவை, 11:10 தருமபுரி இனிமே சேமியம் மற்றும் மாவகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். 11:05 பூவை பெண் பூவை, 12:10 நாடகம், 12:50 சூழல் காப்போம், 1:30 தருமபுரி பீஜர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவம் வழங்கும் ஆரோக்கியம் ஆள் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம் வெற்றிகரமான இறால் வளர்ப்பிற்கு தரமான இறால் குஞ்சுகளை தேர்வு செய்யும் முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் டேனியல் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கடைசியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு வெட்டி திருமணாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 5:50 தருமபுரி டாக்டர் தீபக் ஸ்ரீபான் அண்ட் செயல்கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் 4 நலமுடன், 6 மணிக்கு தருமபுரி ராதாகிருஷ்ணன் ஜெயலலிதா தினமூர் திருக்கோயில், 6:10 இசை மின்னல், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜெயலலிதா வழங்கும் நட்சத்திர ஒளி நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:25 வயல்வெளி சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்திய முயல் மற்றும் காளை வளர்ப்பு குறித்து ஒரு நாள் பயிற்சி, இதில் முயல் மற்றும் ஜப்பானிய காளை இறைச்சியில் மதிப்பூட்டல் மற்றும் அழகு சார்ந்த பொருட்கள் தயாரித்தல் குறித்து விளக்கம் அளிக்கிறார் விழுப்புரம் வேளாண் ஆராய்ச்சி நிலையத்தின் பாடப்பிரிவு நிபுணர் டாக்டர் ஏ லாவணி அவர்கள். தொடர்ந்து முயல் மற்றும் ஜப்பானிய காளை வளர்ப்பின் முக்கியத்துவம் மற்றும் பொருளாதார வாய்ப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவ பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க இயக்குநர் பேராசிரியர் முனைவர் பி செல்வராஜ் அவர்கள். 8 மணிக்கு இருந்த சொல்லோடு விளையாடி, 8:30 எரப்பட்டி சாய் மாறுதி முதலும் ஆரோக்கியம் அனைவருக்கும், 9:00 இடைவெளி மலை, 10 மணிக்கு சுகமான ராங்கல். நேர்கள் இதுவரை நாளை பண்பலை வளரும் நிகழ்ச்சி நிறைவினை கேட்டது உரகம் சிந்தனையாக மகாத்மாவின் சிந்தனைகள். நீ எந்த விதமான உலகத்தை பார்க்க விரும்புகிறாயோ அது போலவே நீ மாறுகின்ற மகாத்மாவின் வரிகளோடு தருமபுரி பண்பலை 2.5 இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவேற்றி இதே அலைவரிசையில் நாளை காலை 5:50 தொடங்கும். தொடர்ந்து சென்னை டிடிஎஸ் நிகழ்ச்சியில் ஏற்காடு பண்பலை 103.7 கேட்கலாம். நேர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹி.